நேயர்களுக்கு அழகான காலையில் அகம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். ஆகாஷ்வாணி கரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 7 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 29 நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: அகாஷ்வாணி காரைக்கால். விடிந்து வரும் காலை, விளைந்து வரும் மகிழ்வு, திகழ்ந்து வரும் ஒளிபோல் எப்பொழுதும் மகிழ்ந்திட நேயர்கள் கேட்கவிருப்பது
1: குரலோசை தூது 69 அதிகாரம் 7வது குரல்.

தன் கடமையை அறிந்து நிறைவேற்றும் காலத்தையும் கருத்திற்கொண்டு ஏற்ற இடத்தையும் தெரிந்து நன்றாக சிந்தித்து சொல்பவனே சிறந்த தூதன்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜினை, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், வள்ளிஹா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியேசன், காரைக்கால் சேகர் டெக்ஸாஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவியன் ஆயில் வழங்கும் இன்சொல் நமது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருத நாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தலை, பங்கேற்கும் சிறுமி எம் பிரான்சினா, 7:00 திருவாரூர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரத நிகழ்ச்சி, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் கேட்கலாம். இன்று காலை 7:30 காலை கம்போ நிகழ்ச்சிகளுடைய சேவை செய்திகள் இடம்பெறும். 8:15 காந்தி அஞ்சலி, 7:45 காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் ஸ்ரீ கந்தாஸ் பிளைவுட் ஹார்வர்ஸ் வழங்கும் ஆலய உலா, காரைக்கால் மாவட்டம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 8:15 கேட்கலாம் காந்தி அஞ்சலியை, 8:25 தொல்லி வரும்பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிதா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பர நிகழ்ச்சி கேட்கலாம். 8:30 ஆர்கே ஜினை, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவார் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் கேட்கலாம். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மகளிரும் வானொலி, சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா, படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். இன்றைய காலை 10:00 சிந்தனை அரங்கு, முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பர நிகழ்ச்சி, 10:05 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் சிந்தனை அரங்கம் கேட்கலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி பை நிகழ்ச்சி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் மனதில் நின்றவை, நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசும் தளிர், 12:55 பன்னிசை, 1:00 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும், 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:05 உழவை போற்றுவோம் உரங்களின் சமச்சீர் பயன்பாடு நிலையான விவசாயத்திற்கு முக்கிய காரணி, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி கருணாகரன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 3:00 ஆர்கேஜ் நெய் வழங்கும் எல்எஸ்எல் லைக் ஷேர் கமெண்ட் ஃபிலிம் சாங்ஸ் சோசியல் மீடியா பேஸ்ட், 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி, 4:00 மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடைவீதியிலிருந்து நேரலையாக மலர இருக்கிறது இன்றைய ஊரும் உறவும், 4:30 வனியன்ஸ் பிரீ வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் ஊரும் உறவும் கேட்கலாம், 5:00 திரை இசை, 5:15 சீர்காழி பதினஞ்சு ஜூலையின் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி, 5:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் விளக்கேற்று மேலே, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சர்குள் அமிர்தா சூப்பர் சூட், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜ் ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் நமது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமய வாழ மது பழக்கத்தின் தீமைகளும் எழுவதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள், 6:45 கேட்கலாம் இசை தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டத் தொடர், இன்று 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உழவு வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியேசனின் உழவர் அரங்கம், காளான் வளர்ப்பில் வருமானம் பெருக்கும் மதிப்பு கூட்டல், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காளான் வளர்ப்பு பயிற்சியாளர் ஆர் சுஜாதா அவருடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 ஆர்கே ஜினையின் காற்றில் வரும் கானம், 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாலையின் காற்றில் வரும் கானம். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: தமிழ்மொழியின் சிறப்பு எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
1: தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை எனும் பல்வேறு சிறப்புகளை உடையது தமிழ்மொழி. அகரம் கற்றுத்தந்த போதே அறத்தை கற்றுத்தந்த மொழி நம் அருமை தமிழ்மொழி. தமிழென்றால் இனிமை. பேசவும் கேட்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ்மொழி. தமிழென்றால் தனித்தன்மை வாய்ந்த செம்மொழி எனும் பொருளும் உண்டு. தமிழ் மொழியில் வரும் ழகரம் அழகான உச்சரிப்பு தரும் தனிச்சிறப்பு வாய்ந்த எழுத்தாகும். தமிழ் மொழி என்றவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே வாளொடு முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு உதவி செய்யும் மொழி பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. மொழி பழமையான ஓர் இனத்தின் வாழும் அடையாளமாக திகழ்கிறது. விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டும் பேச்சு மொழியால் நிகழ்கிறது. இயல், இசை, நாடகம் எனும் முத்தமிழ் தகுதியை பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. எந்த சமய சார்புமின்றி உலக பொதுமுறையாக கருதப்படும் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொதுவான அறத்தை வெளிப்படுத்தியது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் உயரிய நெறிமுறையை தமிழ் உலகிற்கு வழங்கியது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசனார் பாடினார். சங்க கவிதைகளை எளிமைப்படுத்தி தமிழ் உணர்ச்சி கவிதைகளாக மாற்றித் தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் தமிழாகவே வாழ்ந்தார். தமிழை தன் உயிராகவும் உடலாகவும் கருத்தாகவும் கொண்டு பாவேந்தர் வாழ்ந்தார். நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் நான் நான் என்று வாழ்நாள் முழுதும் சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசனார். தமிழ்ச் சமுதாயத்தை காப்பதே தன் வாழ்வின் நோக்கம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கருதினார். தமிழை தாயாக உருவகம் செய்து பாவேந்தர் பாடிய இசையமுது பாடல் அவருடைய ஆழ்மனதின் தன்மையை உணர்த்துவதாக அமைந்தது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடு நிலையினில் உனைவிடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனிவேனோ என்று செந்தமிழை பாடிவிட்டு, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அருமையாக பாடினார். பழமையின் சிறப்பை தமிழின் சிறப்பை தண்ணீரில் செந்தாமரை பூத்து நிறைந்தது போல் தமிழ் மொழி செழித்து வளர்ந்தது என்று விளக்கினார். பாவேந்தரின் தமிழ் ஆக்கப்பூர்வமான தமிழ். அவருடைய தமிழ் உணர்வு உயிர் சார்ந்த தமிழ் உணர்வு. தமிழ் உயர்ந்தால் தமிழ் இலக்கியம் உயரும், தமிழ் இலக்கியம் உயர தமிழ் இனம் உயரும் எனும் உறுதியான நம்பிக்கை பாவேந்தரின் தனித்துவமான நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று அதனால் அவரால் பாட முடிந்தது. தேன் தமிழென்றும் இன்பத் தமிழென்றும் அன்னை தமிழென்றும் அருந்தமிழென்றும் ஞானத்தமிழென்றும் தீந்தமிழென்றும் நற்றமிழென்றும் போற்றப்படும் நம் அன்பு தமிழை கற்றால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்பதுதான் பாவேந்தரின் கருத்து.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: அகஸ்வனி கரைக்கால். பொழுது விடிந்தது, பொன்னழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழின மலர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக பி. சுசிலா பாடிய பாடல்.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: ஃப்ரீ ஃப்ரீ
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
4: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: வாருங்கள், வரவேற்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
6: வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும் கரைக்கால் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூடும் மாலை சிஸ்டர் சாரா நவரோஜி பாடிய பாடல்.

0: யாருக்கும் பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: காற்றில் கலந்து காதில் மொழி பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக குத்தூஸ் பாடிய பாடல்

0: இதுவரை நேயர்களின் செவி நுழைந்த சிந்தை கவர்ந்து முந்தை வினயகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகாஷ்வாணி கரைகால்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவி.
2: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு இணைய விழுங்கூர் ஓஎன்ஜிசி காவிரி எஸ் காரைக்கால்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
5: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
6: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவர் காரை சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பிரிண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 15 நாள் வெள்ளிக்கிழமை.
8: உழவர்களுக்கு
9: பூங்குடி வீட்டுல தான் இருக்கியா?
10: வாங்க சுபாக்கா.
9: அன்னைக்கு சூரியகாந்தி சாகுபடியை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்ன. அந்த சாகுபடிக்கு எப்படி நிலத்தை தயார் பண்றது, என்னென்ன ரகங்கள் அதுல இருக்கு, எந்த விதைகளை பயன்படுத்தலாம், அதை விதை நேர்த்தி எப்படி செய்யலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை சொன்ன. எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டயும் இந்த சாகுபடியை பத்தி நானும் சொன்னேன் பூங்குடி.
10: சுபாக்கா, அதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, உங்களுக்கு அது பாதிதான் சொன்னேன்.
9: பாதிதான் சொன்னியா? இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு பூங்குடி, அதையும் சொல்லிட.
10: சூரியகாந்தி விதைப்புக்கு அடி உரமா ஹெக்டருக்கு 12 டன் நல்லா மக்கிய தொழு உரத்தை கொடுக்கணும். இதுவே ரசாயன உரமா இருந்துச்சுன்னா 60-90-60 அப்படின்ற அளவுல NPK கொடுக்கணும். கரைசத்தை 2 முறையா பிரிச்சு கொடுக்கணும். அடி உரமா பாதி, விதைச்சதுக்கு அப்புறம் 30 நாட்கள் கழிச்சு 1 முறை கொடுக்கணும்.
9: ஏன் பூங்குடி, இந்த சூரியகாந்தி சாகுபடியிலேயே ஒரு முக்கிய பிரச்சனை ஒண்ணு சொல்லுவாங்களே, வெற்று விதை உருவாகும்னு, அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா?
10: சொன்னாங்க சொன்னாங்க,

0: இந்த வெற்று விதை வராமல் இருக்கிறதுக்கு போராக்ஸ் இருக்குல்ல, அதை 10 லிருந்து 15 கிலோ ஹெக்டருக்கு அடி ஓரமாக கொடுக்கணுமா. இப்படி கொடுத்தா இந்த வெற்று விதை வராதான்.
1: சரி பொங்கொடி, உரத்தை பற்றி சொல்லிட்ட, நீர் மேலாண்மை கேட்டனே அதை பற்றி சொல்லவே இல்லையே.
0: சொல்றேங்க்கா, விதைச்சதுக்கப்புறம் 3-4 உயிர் தண்ணி கொடுக்கணும்.
1: சரி.
0: அதுக்கப்புறம் மொட்டு கட்டுற பருவம் 30-35 நாள் கழிச்சு ஒரு தண்ணி கொடுக்கணும்.
1: ஆ, அதுக்கப்புறம்
0: பூ பூக்கிற தருணம் 50-55 நாள் கழிச்சு ஒரு தண்ணி கொடுக்கணும். இந்த பூக்கிற தருணத்தில் வறட்சி இருக்கக்கூடாதாங்க்கா, அதுக்கு தான் இந்த தண்ணி கொடுக்கணுமா.
1: ஓ, அடுத்த தண்ணி?
0: அடுத்தது விதை உருவாகிற பருவங்க்கா, 70-80 நாளைக்குள்ள அந்த தண்ணியை கொடுத்துடணும். அடுத்ததா கலை மேலாண்மை பத்தி சொல்றேன் பாருங்க, விதைச்ச 3 நாளுக்குள்ளேயே பெண்டி மெத்தாலின்ல தெளிச்சிடணுமா. அடுத்ததா 20-25 நாள் கழிச்சு கை களை கண்டிப்பா எடுக்கணுமா.
1: அப்படியா பொங்குடி?
0: சுபாக்கா, சூரியகாந்தி சாகுபடியிலேயே முக்கியமான ஒரு விஷயம் கத்துட்டு வந்தேன்.
1: அது என்ன பொங்குடி?
0: அதுதான் கைமுறை மகரந்த சேர்க்கை.
1: அது என்ன கைமுறை மகரந்த சேர்க்கை?
0: இந்த கைமுறை மகரந்த சேர்க்கை இருக்குல்ல, அதை நம்ம தான் பண்ணணும். அதுவும் காலையில 9-11 மணிக்குள்ள ஒரு மெலிசான துணியை எடுத்து அந்த பூவோட முகப்ப தொட்டு உரசணும்.
1: இது எதுக்கு பொங்கொடி?
0: இத மாதிரி பண்றதுனால விதைப்பிடிப்பு திறன் 20% அதிகமா பெருகுமா.
1: பாரு.
0: அப்புறம் இத மாதிரி சூரியகாந்தி சாகுபடியில மகரந்த சேர்க்கை அதிகரிக்கணும்னா தேனி வளர்க்கணுமா. ஏக்கருக்கு 2-3 தேன் பொட்டி வச்சோம்னா மகரந்த சேர்க்கைக்கு இந்த தேனி பூச்சியே உதவியா இருக்குமா. இந்த மாதிரி பூச்சிகளால நடக்கிற மகரந்த சேர்க்கையினால விதைகளோட எண்ணெய் சத்தும் எடையும் கூடுமா. அடுத்ததா அறுவடையும் சொல்லிடுறேங்க்கா. சூரியகாந்தி பூவு அறுவடை பருவத்தை கண்டுபிடிக்கணும்னா பூவுக்கு பின்புறம் எலுமிச்சை மஞ்சள் நிறம், அப்படி இல்லைன்னா பழுப்பு நிறமா மாறுமா. அப்போ அறுவடைக்கு தயாரான நிலையில இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா.
1: அப்ப நம்ம அறுவடை செஞ்சிடணும்.
0: ஆமாங்க்கா, இத மாதிரி பண்ணலன்னா கிளியெல்லாம் விதைய தூக்கிட்டு போயிடும்.
1: ஓ, இதையும் சேர்த்தே சொன்னாங்களா?
0: இல்ல சுபாக்கா, இத நானே சொன்னேன்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கரைகள் ஓஎன்ஜிசி காவிரி கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அகஷ்வணி கரைக்கால்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
9: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
8: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
9: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
8: வாருங்கள், வரவேற்கிறது
9: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ லலிதம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது. நேயர்ஷி விடங்கூர் லலிதம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில்.
10: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் புதிய படைப்பு VVN ஆயில்.
11: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
10: VVN ஆயில். தொடர்புக்கு 9361290901.
3: இணைந்த நிகழ்ச்சி வழங்க ஒரு பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
12: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ்.
13: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனை.

0: முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: வணக்கம். மானுட உடம்பின் மகத்துவத்தை மனித மனதில் பதிய வைத்தவர் திருமூலர். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்புக்கு உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்பது திருமூலரது வாக்கு. இதோடு நின்றுவிடாமல் நமது உடம்பே கோயில் என்றும் உயிரே கடவுள் என்றும் குறிப்பிடுகின்றார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காலாமணி விளக்கே என்னும் திருமந்திர பாடல் மூலம் விளக்குகின்றார். கோபுரம் என்னும் சொல் கோயிலின் நுழைவு வாயிலை குறிக்கும். நாம் கோயிலுக்குள் நுழைந்தவுடனோ அல்லது நுழைவதற்கு முன்போ கோபுரத்தை வணங்குதல் வேண்டும். கோபுரத்தை வணங்குவதன் மூலம் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிட்டும். கோபுரம் என்பது இறைவனின் பாதமே என்று சாத்திரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இறைவனின் பாத தரிசனம் கிடைக்கும் போது நமக்கு வேறு என்ன வேண்டும்? தூரத்தில் இருந்தும் கடவுளின் பாதங்களை தரிசனம் செய்யலாம். இறைவனின் அருள் மிக உயர்ந்தது, அதனால்தான் கோபுரமும் மிக உயர்ந்து நிற்கிறது. கோபுரத்தின் பெருமையை காண வேண்டாமோ, இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் என்று பாபநாசம் சிவம் போற்றுகின்றார். ஒருவரால் கோயிலுக்குள் நுழைந்து அங்குள்ள இறைவன் இறைவியை தரிசனம் செய்ய முடியாவிட்டால் கோபுரத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது மரபு. கோபுரத்தில் ஒரு சிறிய மூர்த்தி இருக்கும், இதுவே விமான மூர்த்தி. இது கருவறையில் உள்ள மூல விக்கிரகத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. அதனால் கருவறையில் தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்கள் கோபுரம், விமானம் அல்லது ஆலய சிகரத்தை பார்த்து தரிசிக்க முடியும். ஆகம விதிப்படி கோயில் அமைக்கப்பெற்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யப்பெற்று வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் கோயில்களில் உள்ள கோபுரங்களின் மேல் தங்கம் அல்லது செம்பினால் செய்யப்பட்ட கலசங்களின் கூர்முனை வழியாக ஆகாயத்தில் உள்ள உயிர் சக்தியை நம் உடல் பெறுவதால் புத்துணர்ச்சி, புது உணர்வு, உள்ளத்தில் ஆன்மீக ஈர்ப்பு, நோய் இன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றை நாம் அடைகின்றோம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். காலையில் கோபுர தரிசனம் செய்தால் நோய் நீங்கும். மதியம் தரிசனம் செய்தால் செல்வ வளம் பெருகும். மாலையில் தரிசனம் செய்தால் பாவங்கள் விலகும். இரவு தரிசனம் செய்தால் வீடு பேறு கிடைக்கும். கோபுர கலசங்களின் உள்ளே வைக்கப்பட்டுள்ள தானியங்கள், உலோகங்கள் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியினை கலசங்களுக்கு கொடுக்கின்றன. நெல், கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சோளம், சாமை, எல் ஆகியவற்றை கலசங்களின் உள்ளே வைத்துள்ளார்கள். குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக வைப்பார்கள். காரணம், வரகு மின்னலை தாங்கும் அதீத ஆற்றலை பெற்றுள்ளது என்று கூறுவர். கோபுரம் மின்னல் தாக்கத்திலிருந்து ஊரை பாதுகாக்கிறது. எனவே கோபுரத்தை தரிசிப்போம், கோடி புண்ணியங்களை பெறுவோம். நன்றி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கிய
0: இன்சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நிகழ்ச்சி வழங்குவோர் சிலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில்.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு சரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
3: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
2: இணைவேஷம் இணைந்து வழங்கி ஒரு பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
7: பூமேக்ஸ்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: காற்றில் தவிழ்ந்து காதில் பேசும் கரைகள் பண்பலை 100.3. மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1,20,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர்.
3: உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி

உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா, ஷிருல், ருத்ரா கிரண் இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே, மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: அகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:55.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைகள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் நிகழ்ச்சி வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
7: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: எம் பிரான்சினா.
7: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பாப்பா நீங்க?
8: 5th ஸ்டாண்டர்ட்.
7: எந்த ஸ்கூல்ல?
8: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல், கோட்டிச்சேரிப்பே.
7: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: திருக்குறள.
7: எங்க சொல்லுங்களேன்.
8: திருக்குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு, கற்றதலால் ஆயினும் பயனின் வாழ்வனட்டா, தொழலின் மலமிசை எங்கினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டு வாழ்வார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, நீர் இன்றியமையாது உலகினில் யார் யாருக்கு, மான் இன்றியமையாது ஒழுகு, தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்துள் முந்திருப்ப செயல், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கிட்டத்தாய், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் இனம் சொல், அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு, என்பிலதனை வெயில் போல காய்மை அன்பிலதனை அறம், மோப்பக்குழையும் அனுச்ச முகத்திருந்து நோக்க குழையும் இருந்து, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காயகமும் தற்று, செய்யாம செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது, பயன்துக்கா செய்த உதவிக்கு நயன்தூக்கி நன்மை கடலில் பெரிது, நன்றி மறப்பது நன்னன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும், அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும், யாகவராயனும் நாகாக்க காவாக்கள் சோகாப்ப சொல்லிலுக்கு பட்டு, தீனா சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவிடு, ஒழுக்க விழுப்பம் தரலாம் ஒழுக்கம், ஒழுக்கம் உயிரினம் ஓமப்படும், அகழ்வாரை தங்கும் நிலம் போல இகழ்வாரை தம்மை பொறுத்தல் தலை, எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அகத்தின் தக, என்னென்ப ஏனைய அப்புறம்
7: வருங்காலத்துல சிறந்த பைலட் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
8: தேங்க்யூ மேம்.
7: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
0: நேயர்கள் கேட்டது கரைக்கோள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கி கலர் லேபின் பசுந்தளிர். நிகழ்ச்சி வழங்குவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ

0: வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேரம் 7 மணி.
5: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும்
6: அங்கமுத்து தங்கமுத்து
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர சேவை. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
7: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
8: குளிக்கு
9: பிறந்தது எலியாகுமா பட்டுனு பதில் சொல்லி இருப்பானே.
8: சொன்னான்டா,
9: சொன்னான்
8: என்ன சொன்னான்?
9: உள்ளத்தை சொல்லிருக்கான். என்ன
8: நீ
9: ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்.
8: முடியாதுக்கு சமைக்க தெரியாதுடா. வாயால கத்துற விடல, கையால சண்டை போட முடியாது.
9: தெரியுது இல்ல? அப்ப சும்மா இறையா. இதை இங்கிலீஷ்ல கேள்வி கேட்ட அவன் இங்கிலீஷ்லயே பதில் சொல்லிவிட்டான். அதெல்லாம் கம்ப்யூட்டர்ல பெரிய ஆளா வந்துருவான். ஃபாரின்ல தான் வேலை, லட்சக்கணக்கில் பணத்தை குவிப்பான்.
8: அப்படியா சொல்ற? தேர் வந்து பாயுதுடா காதுல.
9: நீ வந்து கடிச்சிட போகுது, தொடச்சிக்கையா.
8: ஐயோ.

0: மற்றும் அறுவை சிகிச்சை மற்றும் அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
1: தங்கமுத்து, தங்கமுத்து.
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.

0: என்னது இந்த நேரத்துல சுத்தமா தூங்கி ஆகுது?
1: ஏன் தூங்க கூடாதா? அங்க பாடுறா, அது என்ன
0: நாயே?
1: அது என்ன பண்ணுது?
0: தூங்குது.
1: இங்க பாடுறா, இது என்ன
0: பூனை?
1: இது என்ன பண்ணுது?
0: தூங்குது.
1: அஞ்சரு படிச்ச நாய், பூனை, கழுத, குதிரை இதெல்லாம் தூங்கலாம்.
0: அகிலேந்திய ரீதியில அனைத்து பசங்களும் கிரிக்கெட் ஆட்டத்தை விட்டா வேற எதுவுமே ஆட மாட்டேங்கிறானு, ராப்பகல் ஆடிக்கிட்டு கிடக்குறானு.
1: அந்த போகத்துல நம்மளோட பாரம்பரிய ஆட்டம் சடுகுடு, உப்பு குத்தம், கிளி குத்தம், பச்சை குருத பாயறது, ரொட்டி அடிக்கிறது, கிட்டி புல்லு, வலிக்கு விளையாடுறது எல்லாமே மறைஞ்சு போச்சு, மறந்தும் போச்சு.
0: அண்ணனை போல ஆளுங்க தான் அதுக்கெல்லாம் ஒரு புத்துயிர் ஊட்டணும்.
1: ஆமா, கிழவர்கிட்ட வந்து சொல்ற கோமரன் எல்லாம் புத்துயிர் ஊட்டாதீங்க.

0: பச்சை குருத பாயறது, ரொட்டி அடிக்கிறது, கிட்டி புல்லு, பலிக்கு விளையாடுறது, எல்லாமே மறைஞ்சு போச்சு, மறந்தும் போச்சு.
1: அண்ணனை போல ஆளுங்க தான் அதுக்கெல்லாம் ஒரு புத்துயிர் ஊட்டணும்.
0: ஆமா, கிழவன் கிட்ட வந்து சொல்ற, சோமரன் புத்துயிர் ஊட்டாதீங்க, போங்கடா

0: திருவாரூர் டிஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேர இருதய சிறப்பு மருத்துவரால் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை
1: மற்றும் அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
2: தங்கமுத்து தங்கமுத்து
3: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
4: நீ வாட்டுக்கு உள்ள வந்து ரூம்ல நுழைஞ்சி என்னத்தையே தேடிட்டு வரியா? என்னடா
5: அண்ணன் வீட்டுல ஒரு ஏசி மிஷினை செட்டப் பண்ணி வச்சிடலாமான்னு ரூம்ல நோட்டம் போட்டேன். அந்த ஜன்னலோரம் வச்சுக்கலாம், பிரமாதம்.
4: ஏசி மிஷின் என்னமோ ஓசியில செட்டப் பண்றாப்ல நீ வாட்டுக்கு சொல்ற, என்ன வேலைடா?
5: வேலை கிடந்து போகுதுன்னு. மனுஷனுக்கு சுகம் தான் முக்கியம், உனக்கு என்ன பணமே கேட்க மாட்டாரு.
4: ஆமா, பில்ல போட்டு அனுப்பிடுவாரு.
5: நீங்க பணமே தரவேணாம் தம்பி, நான் மிஷினை கொண்டாந்து பிஸ் பண்ண சொல்றேன், மாசா மாசம் கொஞ்சம் கொஞ்சமா தவணை முறையில வாங்கிக்கிறேன்னு விடுவாரு.
4: கூடவே அதனோட வட்டியையும் நைசா இணைச்சு விடுவாரு. ஏய், எனக்கு ஏசியே அவசியம் இல்லடா.
5: யோ, ஊர்ல ஏசி இல்லாதவங்க ஊடே கிடையாதுயா, தெரியும்ல.
4: பிறந்த பிள்ளையில இருந்து வளர்ந்த வாலிப வரைக்கும் புதிந்த கழுவனம் கூட இன்னைக்கு ஃபேனுக்கு அடிமை ஆயிட்டாண்டா. என்ன குளிரா இருந்தாலும் சரி, ஃபேனை போட்டுக்கிறான், ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியை தான் குடிக்கிறான். எதிர்காலம் ஏசி உலகமா போயிடும். அதனால எனக்கு ஏசி வேணாம், காசிக்கு பிடிச்ச கேடு. நீ இடத்தை விட்டு ஓடு.
5: அப்போ வெயில்ல காயணும், மழையில நனையணும், குளிர்ல விட விடக்கணுங்கிற.
4: இப்ப குளிர் விட்டு போச்சுடா, மாறு இடையில கூட வேர்க்குது. ஏசி மிஷினை

என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதுவும் 7:30 to 7:30 பரிசையும் பெறுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18.

0: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கிய
1: அங்கமுத்து தங்கமுத்து.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர சேவை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.

0: படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன். இது கரைகள் பண்பலை 100.3. தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர்

0: மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் செவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்த போதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இரு

0: தரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிடவுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்லா விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்தியப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிருல் ஜோர்டானின் சமின் அகமத் ஹல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சனவி.

0: வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
1: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
2: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
3: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
2: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராஜுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
10: நாகை நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை, TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
11: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க. TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
12: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இணையச்சு வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
13: முகத்தில் பருவா சைபால்,
12: இணைந்து வழங்குவோர் கார் எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
14: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
15: காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
12: இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
16: உங்கள் கடை காரைக்கால்.
17: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
18: ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சுருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாயிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பள்ளி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவும் ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்

0: கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிரும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7 நம்பர் தான் ராசியான நம்பரான், 7 தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். 7 நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட 7 தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார். ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது. 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோடய குதிரை 7வதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சகோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்தில் இருந்து. நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இணைந்து வழங்கியோர் காரைக்கால். உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்,
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: கதிரின் மொழியாய் காற்றின் சுகமாய், கவியின் உணர்வாய் கவிதை பொருளாய், இசையின் ஒளியாய் இன்பத்தின் நிலையாய், மொழியின் அழகாய் மௌனத்தின் அமைதியாய், விழியின் தெளிவாய் விரலின் நடையாய், தமிழின் வளமாய் தருவின் நிழலாய், பொழிலின் இதமாய் பொருளின் பயனாய், மலரின் மனமாய் மனிதத்தின் மனமாய், புவியில் நடந்து புதுமை படைத்து செவியை நினைத்து சிந்தை கவரும் சீர்வளர் சிறப்புடன் காரைக்கால் பண்பலை 100.3.

0: வான் முழுதும் தேன் துளியாய் வானொலியாம் கரைக்கல் பண்பலையின் காலை காம்போம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.

0: பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஃப்ரீ ஃப்ரீ
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
2: பல்லுல ஒரே கூச்சம் ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட பற்கள்ல பிரச்சனையே வராது இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்
0: கோபால் பல் பொடி
4: 105 கால நம்பிக்கை ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி விலை குறைவு தரம் நிறைவு தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் பாரம்பரியமே பாதுகாப்பானது
0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி
5: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள் இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள் நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது GRT Jewelers சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்
7: வெற்றி என்பது நம்மிடமே உள்ளது தளரா நம்பிக்கையும் அயரா உழைப்பும் வெற்றியை வெளிப்படுத்தும் என வண்ணத்திலுடன் எழும் மனங்களுக்குள் மகிழ்ச்சி ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போ

நேயர்கள் அனைவருக்கு இன்றிரவு 9 மணிக்கு ஆங்கிலச் செய்திகள், 9:15 பொன்னையின் செல்வங்கள், 9:30 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடைக்காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லாமது, 10 மணிக்கு இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, இன்றிரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் சேவை செய்திகள். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கும்மின் மேலக்கோட்டு சிறை ஸ்ரீ சாலக்கரை மாரியம்மன் கோயில் தீமிதி உற்சவத்தில் இன்றிரவு 8 மணிக்கு ஸ்ரீ அம்பாள் திருவீதி உலா நடைபெறும். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி தெற்கு வைத்தியர்காடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆலய வருடாந்திர உற்சவத்தில் இன்று மாலை 6 மணிக்கு அம்பாள் வெளி வீதி உலா காட்சி. நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பொய்கிநல்லூர் அருள்மிகு பிரகன்னாயகி அம்பாள் உடனுரை சொர்ணவரீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு மேல் பூக்குழி இறங்குதல். தஞ்சை மாவட்டம் திருவுடைய மருதூர் வட்டம் திருமாந்துறை ஸ்ரீ யோகநாயகியுடன் ஆகிய அச்சிநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று காலை 9 மணிக்கு மேல் உத்தியோக வேளையில் ராஜ ரோகணம் திருத்தேர். காரைக்கால் மாவட்டம் கீழக்காசாக்குடி கிராமத்தில் அருள்மிகு பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு அபிஷேக ஆராதனையும் மாலை 7 மணிக்கு விடையாட்சி விழாவும் நடைபெறும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவுடைய மருதூர் தாலுக்கா வடுவக்குடி குறிச்சியில் இன்று காலை 7 மணிக்கு பூர்ணாகுதியுடன் காலை 8 மணிக்குள் பாய்க்காரத்திரு செல்வவிநாயகர் ஸ்ரீ மன்மதீஸ்வரர் சுவாமி ஆலய கும்பாபிஷேகமும் ஸ்ரீ லாடப்பர் ஸ்ரீ ஐயனார் சுவாமி ஆலய விமான கும்பாபிஷேகம் நடைபெறும். காலை 9:45 ஸ்ரீ லாடப்பர் ஸ்ரீ ஐயனார் சுவாமி ஆலய விமான கும்பாபிஷேகம் நடைபெறும். காரைக்கால் மாவட்டம் பாரதியார் வீதி சித்தி விநாயகர் கோயில் இன்று மாலை 8 மணிக்கு இன்று காலை 8 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோயில் அருள்மிகு ஆகாசமாரியம்மன் திருக்கோயில் வைகாசி திருவிழாவில் இன்று ஸ்ரீ அம்பாள் அந்தமரை வளர்ந்து ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் இரவு அருள் தீபம் ஏற்றுதல். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ பிரணாமிகை சமேத தர்மாயேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் சனீஸ்வர பகவான் ஸ்தலத்தில் இன்றிரவு 7 மணிக்கு பரிபேட்டையும் 9 மணிக்கு தெப்போற்சவம் நடைபெறும். காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் தேவஸ்தானத்தில் மகிஷ சம்ஹார நினைவு பெருந்திருழாவில் இன்று காலை விடையாட்சி.

0: இது காற்றில் தவிழ்ந்து காதல் பேசும் கரைக்கல் பண்பலை 100.3. நேரம் 7:45. நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் ஸ்ரீகந்தாஸ் பிளைவுட் ஹார்வர்ஸின் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இணைச்சு வழங்குவர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்பொழுது டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயர் ரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்பொழுது ஆன் ரோட் விலை ₹1,04,800 மட்டுமே.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.

0: டிவிஎஸ் திருநள்ளா ரோட் காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் ஸ்ரீ கந்தாஸ் பிளைவுட் ஹார்ட்வேர்ஸ்.
2: சி ரெடிமேட் கதவுகள், கண்ணாடி கதவுகள் போன்ற எண்ணற்ற பொருட்களுக்கு
3: கந்தாஸ் பிளைவுட் காரைக்கால். காரைக்கால் கந்தாஸ் பிளைவுட்ஸ், கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர்.
2: அனைத்து வகை மரத்திலான மற்றும் பிளைவுட், பிவிசி, ரெடிமேட் கதவுகள், கண்ணாடி கதவுகள் போன்ற எண்ணற்ற பொருட்களுக்கு
3: கந்தாஸ் பிளைவுட்ஸ், கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர், மாதா கோவில் வீதி, காரைக்கால். காரைக்கால் கந்தாஸ் பிளைவுட்ஸ், கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர்.
2: அனைத்து வகை மரத்திலான மற்றும் பிளைவுட், பிவிசி, ரெடிமேட் கதவுகள், கண்ணாடி கதவுகள் போன்ற எண்ணற்ற பொருட்களுக்கு
3: கந்தாஸ் பிளைவுட்ஸ், கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர், மாதா கோவில் வீதி, காரைக்கால்.
1: நேயர்கள், இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. காரைக்கால் மாவட்டம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, காரைக்கால் சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு செல்வோம்.
4: செய்கருமமும் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டு சென்றேனே. காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்க கடலலை வந்து தாளாற்றும் சிங்கார காரைக்கால் நகரில் தெற்கு எல்லையான அரசலாற்றங்கரையின் வடகரையில் அமைந்துள்ள அருள்மாளிக்கின்ற சித்தி விநாயகர் ஆலய தீர்ணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக நேரலை ஒலிபரப்பினை சித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து தொடங்குகிறோம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலின் பெருமைக்கு பெருமை சேர்க்கும் கோயில்களில் ஒன்று சித்தி விநாயகர் கோயில். சிவனே அம்மையே என்று அழைத்த காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் முக்கிய வழிபாடுகள் நடைபெறும் இடமாக சித்தி விநாயகர் ஆலயம் முதன்மை பெறுகிறது. முன்பொரு காலத்தில் ஸ்ரீ சாகாம்பரி தேவியும் வழிபட்டு முற்றி பெற்றதாக இத்தலத்தின் பெருமையை கூறுவார்கள். முனிவர்களும் ரிஷிகளும் காரைக்கால் அம்மையாரும் வழிபட்ட பழமையான தலமாக இது போற்றப்படுகிறது. புனிதமதியார் பரமதத்தன் திருமணத்திற்கு மாப்பிள்ளை அழைப்பு சித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக அம்மையார் ஆலயத்தை அடையும். மாங்கனி திருவிழா காலங்களில் இவ்வாலயம் திறந்தே இருக்கும். பரமதத்தன் புனிதவதியாரை பிரிந்து சென்று மறுமணம் செய்து கொள்ளும் விழாவும் காரைக்கால் சித்தி விநாயகர் ஆலயத்திலேயே மிக சிறப்பாக நடைபெறும். அந்த காட்சியினை துவத்திலே சுதை சிதையாக சுதை சிற்பமாக வடித்து மிக அழகாக அமைத்துள்ளனர். ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாங்கனி திருவிழாவில் காரைக்கால் அம்மையார் கனைவனை பிரிந்து செல்லுகின்ற காட்சி அமைந்த சிதை சித்திர ஓவியங்களும் சுவற்றில் வரையப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வும் இந்த ஆலயத்தில் இருந்து தொடங்கும். முத்தாய்ப்பாக அம்மையார் என்குருவாக இறைவனை அடைவதற்கு புறப்படும் காட்சிகளும் சித்தி விநாயகர் ஆலயத்திலேயே தொடங்கும் என்பதால் சித்தி விநாயகர் ஆலயம், ஸ்ரீ கைலாசநாதர், நித்திய கல்யாண பெருமாள் வகையற ஆலயங்களின் சிறப்பான ஆலயமாக போற்றப்படுகிறது. காரைக்கால் சித்தி விநாயகர் ஆலயத்தில் வேண்டுவோருக்கு வேண்டு வரம் அளிக்கும் சித்தி விநாயகர் வடக்கு முகமாக அமர்ந்து ஐந்து கரத்தனாய் ஆணை முகத்தனாய் சந்திரனை போன்ற தந்தங்களை உடையவனாய் ஞானத்தின் கொழுந்தாக ஆலயத்தின் மூலவராக நடுநாயகமாக அருள் பயிருக்கின்றார். ஸ்ரீ செந்தில்குமரர் ஆலயத்தின் மேற்கு பிரகார சந்நிதியில் கிழக்கு முகமாக ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வயானையுடன் மயில் வாகனத்தின் அருகில் வேலாயுதத்துடன் நின்ற கோலத்தில் அருளை அள்ளி வழங்குகின்றார். தென் திசையில் தட்சிணாமூர்த்தி தவக்கோலத்தில் இருந்தபடி இருந்து உபதேசிக்கின்றார். ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் எட்ட கரங்களுடன் சிலித்த முகத்துடன் வருகின்ற பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குபவளாக அமைந்திருக்கின்றாள். நவ கிரகங்களும் இந்த ஆலயத்தில் அமைந்திருந்து வருகின்றவர்களுக்கு நாளையும் கோலையும் செம்மையுடையாக்குவது இந்த ஆலயத்தின் பெருமையாக கருதப்படுகிறது. தலவிருட்சமாக வில்வ மரம் இந்த ஆலயத்தில் அமைந்து இந்த ஆலயத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கிறது. விநாயகரின் சித்தி விநாயகரின் முன்பு கொடிமரமும் அமைந்து இந்த ஆலயத்தை பழமையுடைய ஆலயம் என

மனசாட்சி நிற்கிறது. இந்த ஆலயத்தை சுற்றிலும் நான்கு புறமும் மாட வீதி மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த குடியிருப்புகளை காண முடிகிறது. பள்ளிகளும் அலுவலகங்களும் நிறைந்த மக்கள் நெருக்கமான இந்த ஆலயத்தில் மக்கள் வந்து வழிபட்டு தங்கள் குறைகளை சித்தி விநாயகரிடத்திலே சொல்லி தன்னுடைய உரைகளை தீர்த்து கொள்ளுகின்றார்கள். இப்படி சித்தி விநாயகருடைய ஆலயம் பழமையான ஆலயம் என்பதனால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்த்தி வருகிறார்கள். அதனை போல இன்றைக்கு சித்தி விநாயகர் செந்தில் குமரர் கனக துர்க்கை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆலயங்கள் மிக பழமையான ஆலயம் என்பதால் 12 ஆண்டுக்கு ஒரு முறை கோயிலை செப்பமிட்டு வண்ணம் பூசி புதுப்பித்து இறைவனுக்கு மருந்து சாத்தி 8 வகையான மருந்துகளையும் மிக சிறப்பாக சாத்தி கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நிகழ்ச்சி நிறைவு கண்டுள்ளபடி 2026 ஆம் ஆண்டு வைகாசி 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய இந்த கும்பாபிஷேகமானது யாகசாலையை 5 யாகசாலைகளை மிக சிறப்பாக அமைத்து யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து நடத்தி சோடன மகா கணபதி ஹோமம் சோடன மகாலட்சுமி ஹோமம் போன்ற பல்வேறு கோமங்களையும் நாள்தோறும் யாகசால பூஜைகள் தீபாராதனைகள் பிரசாதங்கள் வழங்குதல் போன்று மக்கள் திரளாக கூடி வழிபட்டு யாகசாலையினுடைய பூஜையை பெருமை செய்து யாகசால பூஜைகள் முறையாக நடைபெற்று இன்று காலை 7 மணிக்கு பூர்ணாகுதி யாகசால பூஜையை முடித்து 7 மணிக்கெல்லாம் கடம் புறப்பட்டு கடமானது கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு ஏதுவாக கும்பங்களுக்கு அருகிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜகோபுரத்தில் சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் அப்ப கும்பாபிஷேகம் செய்வதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள். மூலவர் மேல் அமைந்திருக்கின்ற விமானத்திலும் பூஜை நடைபெறுவதற்கு கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு ஏதுவாக சிவாச்சாரியார் பெருமக்கள் வேத ஆகமங்களை ஓதிக்கொண்டு மிக சிறப்பாக கும்பாபிஷேக நிகழ்ச்சி நிகழ்த்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். செந்தில் குமரர் வள்ளி தெய்வானையுடன் குடிகொண்டிருக்கின்ற கோபுரத்திற்கும் கலசத்திற்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கு தயாராக வைக்கப்பட்டிருக்கின்ற கனக துர்கா தேவியினுடைய ஆலய கும்பாபிஷேகமும் நடைபெற இருக்கின்றது. நவகிரகங்களுடைய கும்பங்களுக்கும் மேலும் ஒரு கும்பாபிஷேகம் செய்வதற்காக சிவாச்சாரியார் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இவ்வாறு 5 கோபுரங்களை உடைய ராஜகோபுரமும் 1 கோபுரத்தை கொண்டிருக்கின்ற விமானமும் 1 கோபுரத்தை கொண்டிருக்கின்ற கனக துர்க்கை அம்மனுடைய கோபுரமும் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு தயார் நிலையில் உள்ளது. மக்கள் எல்லாம் 4 புறங்களிலும் மாட மாளிகைகளில் நின்று கொண்டு விழாவை மிக சிறப்பாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடலா கடல் அலையா என மக்கள் கூடி இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ஆலய நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் மிக சிறப்பாக நடத்துவதற்காக திட்டமிட்டு யாகசாலை பூஜைகளை மிக சிறப்பாக நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதனால் இந்த நிகழ்ச்சி எங்கு பார்த்தாலும் சுற்றி உள்ள ஊர்களிலிருந்தும் சுற்றத்தார்களும் கூடி வந்து இந்த நிகழ்ச்சியை உலகெல்லாம் சிறப்படைய நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக சித்தி விநாயகருடைய சித்தி இந்த உலகத்தெல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு கும்பாபிஷேகம் எப்பொழுது நடைபெறும் எப்பொழுது அந்த அற்புத காட்சியை அன்னார காண்போம் என்கின்ற ஆவலோடு அனைவரும் காத்து கொண்டு நிற்கிறார்கள். பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்ற விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கையை தணிவிப்பான், விநாயகனே மின்னிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் தண்ணீர் தனியும் மின் தனிந்து என்று விண்ணவர்களும் வந்து பூமாறி பொழிந்து இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை
காண்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்.

கதிரவன் தன்னுடைய கதிர்களை வீசி இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண தன்னுடைய தன்னொழியால் கண்டுகளிப்பதற்காக எழுந்து வந்து கொண்டிருக்கிறார். தேவர்களும் மூவர்களும் இந்த காட்சியினை உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தனை, யானை பெருவிடையான் செய், அழகார் மானா மணிவண்ணன் மா மருகன், மேல் நிகழும் வெள்ள குமிழி மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தில் உளான் என ஒவ்வொரு பக்தர்களும் தன்னுடைய உள்ள கருத்தில் சித்தி விநாயகரை சிந்த செய்த வண்ணம் அவருடைய உடமுழுக்கு பெருவிழாவில் தாங்கள் கலந்து கொண்டு அருளை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற ஆவலோடு கூடி நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிய தருணத்தில் உடமுழுக்கு விழா இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஒருவேளை கைலாய மலையிலே ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருந்த அந்த ஓவியங்களை பார்த்து கொண்டே சென்ற பார்வதி தேவியானவள் பிடியினுடைய உருவத்தை உமை எடுத்துக்கொண்டால், அதாவது ஆண் யானையுடைய உருவத்தினை பெண் யானையின் உருவத்தினை உமையவள் கொள்ள மிக கரியதாக வந்த சிவபெருமான் யான் யானையினுடைய வடிவத்தை கொள்ள அப்பொழுது இருவருமாக ஒருவரை ஒருவர் கண்ணோடு கண் நோக்கிய போது கணபதி தோன்றினார் என ஒரு வரலாறு கூறுகிறது. பிடியதன் ஒரு உமை கொல மிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினான் மிகுகொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே என்று கணபதியின் ஒரு புராணம் கூறுகிறது. கணபதியினுடைய அந்த வரலாற்றிலே இருந்து தோன்றிய விநாயகர் விக்னங்களை வேறெடுக்க வல்லவன், வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்தை அளிக்கின்ற சித்தி விநாயகருடைய ஆலய உடமுழுத்து பெருவிழாவை காண இங்கு கூடியிருக்கின்ற திரளான மக்கள் வேத கோஷத்தில் தன்னுடைய பக்தி பெருவெள்ளத்தில் மூழ்கி திளைத்து கும்பாபிஷேக நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக காத்து நிற்கிறார்கள். சிவாச்சாரியார் பெருமக்கள் கும்பத்தின் மேல் நின்று சிவ பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தெய்வங்களும் நமது சமயத்தில் முதன்மை பெற்றிருந்தாலும் விநாயக பெருமானே எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையான தெய்வமாக நாம் ஏற்று வணங்குகிறோம். எல்லா பூஜைகள் செய்வதற்கு முன்னால் விநாயகனை வழிபடுவது நமது வழக்கமாக இருக்கிறது. விநாயகனே எல்லா வினைகளையும் தீர்த்து வைப்பவன், முப்புறத்தை எரிக்க சென்ற சிவபெருமானே தன்னை வணங்காமல் சென்றதனால் அவருடைய அச்சை பொடியாக செய்தவர் விநாயக பெருமான் என்று கூறுவார்கள். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைதம் மற்றது பொடி செய்த அதிதீரா என்று விநாயகனுடைய கீர்த்தியை பேசுவார்கள். முருகப்பெருமான் தன்னுடைய வள்ளியை மணப்பதற்காக சென்ற போது வள்ளியை மனம் புரிவதற்கு கணபதியானவர் யானையாக சென்று தன்னுடைய தம்பியாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமானுக்கு உதவி நின்றதை அச்சது பொதி செய்த அதிதீரா அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமானே என்று வாரியார் சுவாமிகள் கூறுவார்கள். அப்படி முருகப்பெருமானுக்கு வள்ளியை மனமுடித்து வைத்து அந்த வள்ளி தெய்வானையுடன் செந்தில் குமரராக இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானும் வீற்றிருந்து அருள் பாலிப்பது மெத்த சிறப்புடையது. நமது வழிபாட்டு முறைகளிலேயே மிக பழமையான வழிபாட்டு முறை துர்க்கையம்மனுடைய வழிபாட்டு முறை. எட்டு கரத்துடன் அங்குசத்துடன் ஆயுதங்கள் ஏந்திய வடிவத்துடன் அருளை பாலிக்கின்ற தேவியாக இங்கு துர்கா தேவி அமர்ந்து அருள் பாலிக்கின்றார். அவர்களுக்கும் இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இப்பொழுது கும்பத்தில் நீர் ஊற்றுவதற்கு சிவாச்சாரியார் பெருமக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வேத ஆகமங்கள் மிக வேகமாக ஒலிக்கிறது. காண்பவர் கண்ணுக்கு காண்பதற்கு ஆயிரம் கண் வேண்டும் என்கின்ற அளவிற்கு கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது வெடி ஓசத்துடன் நடைபெற இருக்கிறது. வேட்டு முழக்கத்துடன் நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக கருடாழ்வார் வானத்திலே வட்டமிடுகிறார். கும்பம் தலைக்கு மேல் தூக்கப்பட்டு ராஜகோபுரத்தின் மீது நீர் ஊற்றப்படுகிறது. விமானத்தின் மீது நீர் ஊற்றப்படுகிறது. கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக துர்கா தேவியினுடைய கலசத்தின் மீது ஊற்றப்படுகிறது. நவகிரகங்களும் தட்சிணாமூர்த்தியும் இருக்கின்ற கலசத்தின் மீது கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. செந்தில் குமரன் இருக்கின்ற கலசத்தின் மீதும் நீர் ஊற்றப்படுகிறது.

0: ஐந்து மாதங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு சிவாச்சாரியார் பெருமக்கள் மிக சிறப்பாக வெடிமுழக்கத்தோடு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில கும்பாபிஷேக நீர் தன்னுடைய தலையிலே ஊற்றிவிட வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாம் திரண்டு வந்து ஆலயத்தை நெருங்கி நின்று கும்பாபிஷேகத்தில் வார்க்கப்படுகின்ற நீர் தன்னுடைய தலையிலே பட்டுவிட வேண்டும் என்கின்ற ஆவலோடு பக்த பெருமக்கள் எல்லாம் நெருங்கி நின்று கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்கிறார்கள். கும்பாபிஷேக நிகழ்வானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. விளம்பர இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி தொடங்கும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கரைக்கல் சக்தி டிவிஎஸ் கரைக்கல் ஸ்ரீ கந்தாஸ் பிளைவுட் ஹார்வர்ஸின் ஆலய உலா. கரைக்கல் மாவட்டம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்பொழுது டிவிஎஸ் ஐ கியூப் விற்பனை திருவிழா.
3: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயர் ரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐ கியூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்பொழுது ஆன் ரோட் விலை ₹1,04,800 மட்டுமே.
3: டிவிஎஸ் ஐ கியூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம். சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால்.
4: காரைக்கால் கந்தாஸ் பிளைவுட்ஸ் கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர்.
5: அனைத்து வகை மரத்திலான மற்றும் பிளைவுட், பிவிசி, ரெடிமேட் கதவுகள், கண்ணாடி கதவுகள் போன்ற எண்ணற்ற பொருட்களுக்கு
4: கந்தாஸ் பிளைவுட்ஸ் கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர், மாதா கோவில் வீதி, காரைக்கால். காரைக்கால் கந்தாஸ் பிளைவுட்ஸ் கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர்.
5: அனைத்து வகை மரத்திலான மற்றும் பிளைவுட், பிவிசி, ரெடிமேட் கதவுகள், கண்ணாடி கதவுகள் போன்ற எண்ணற்ற பொருட்களுக்கு
4: கந்தாஸ் பிளைவுட்ஸ் கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர், மாதா கோவில் வீதி, காரைக்கால்.
1: இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் மாவட்டம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் காரைக்கால் சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு செல்வோம்.
0: கும்பாபிஷேகம் இருக்கின்றது. சித்தி விநாயகருடைய ஆலய கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கின்ற மக்கள் அனைவரும் தங்களுடைய திறங்களில் கும்பாபிஷேக நீர் தெளிக்கப்படுவதை தலையில் ஏற்றுக்கொண்டு மிக மகிழ்ச்சியோடு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். விநாயகர் பெருமான் வெவ்வினையை பேரறுக்க வல்லவன். அவனுக்கு அவன் அடியில் அமர்ந்து கொண்டு நெஞ்சமே அவனுக்கு தேவையான அப்பம், இடியவள், எல்லோண்டை கண்ணல் வடிசுவையில் கொடுத்து அவனை வணங்கினால் அவன் தாழ்வான், ஆழ்வான், தன்னடியார் உள்ளத்தே வாழ்வான், அவன் தன்னுடைய உள்ளத்திலே வாழ்வான் என பக்தர்கள் எல்லாம் வந்து பக்தி பெருவல்லத்தில் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பம் இடியவளோடு, எல்லுருண்டை கண்ணல் வடிசுவையில் தாழ்வானை, ஆழ்வானை, தன்னடியார் உள்ளத்தை வாழ்வானை வாழ்த்தியே வாழ் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பக்தர்கள் எல்லாம்

எழுத வேண்டும் என்று யாசர் பெருமான் கருதி யாசர் விநாயகர் பெருமானிடத்திலே நான் சொன்ன இந்த பாரதத்தை நீ எழுத வேண்டும் என்று சொன்ன போது விநாயகர் பெருமானும் மிக மகிழ்ந்து மேகமலையை ஏடாகவும் கொண்டு எழுத்தாணியை கொண்டு பாரதத்தை எழுத முற்படுகிறார். இப்படி பாரதத்தை அவர் எழுத முற்படுகிற போது எழுத்தாணியானது உடைந்து விடுகிறது. எழுத்தாணி உடைந்த வியாசர் சொல்லுகின்ற வேகத்தில் எழுதுகின்ற அந்த நேரத்தில் எழுத்தாணி தேடி எழுத முடியாமல் தன்னுடைய தந்தத்தை குறித்து அந்த தந்தத்தை கொண்டு

டாக்டர் பாரதத்தை நாயக பெருமான் எழுதினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. வேதங்கள் நான்கோடு ஐந்தாக நிலைநிறுத்தினேன். வாடாத புவிதாசன் மகாபாரதம் சொன்னால் ஏடாக தவமேல் எழுத்தாக தன் கோடாக கொண்ட பிரானை கூர்நன்பு செலுத்துவாமே என்று விநாயகருடைய பெருமைகளை நாம் பார்க்கின்றோம். விநாயகர் மிக எளிவந்த தன்மை உள்ளவன். மற்ற தெய்வங்களை எல்லாம் நாம் ஒரு இடத்திலே நிர்மணம் செய்து கோயில் கட்டி வணங்க வேண்டும். ஆனால் விநாயக பெருமானை நாம் எளிமையாக வணங்கிவிட முடியும். ஒரு மஞ்சளையோ அல்லது ஒரு சாண உருண்டையோ ஏதாவது ஒரு மா உருண்டை எள் உருண்டை கள்ள உருண்டை என்று எதனை நாம் உருட்டி வைத்து அதற்கு ஒரு பொட்டிட்டு சந்தனமிட்டு விநாயகர் என்று வணங்கினாலும் அதிலே வந்து எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அதனால் தான் அவரை எல்லா இடங்களிலும் நாம் வைத்து வணங்குகிறோம். ஊரில் விநாயகர் பல விநாயகர்கள் இருப்பார்கள். இந்த சித்தி விநாயகர்

விநாயகர் மிக எளிவந்த தன்மை உள்ளவன். மற்ற தெய்வங்களை எல்லாம் நாம் ஒரு இடத்திலே நிர்மணம் செய்து கோயில் கட்டி வணங்க வேண்டும். ஆனால் விநாயக பெருமானை நாம் எளிமையாக வணங்கிவிட முடியும். ஒரு மஞ்சளையோ அல்லது ஒரு சாண உருண்டையோ, ஏதாவது ஒரு மாவு உருண்டை, எள் உருண்டை, கள்ள உருண்டை என்று எதனை நாம் உருட்டி வைத்து அதற்கு ஒரு பொட்டிட்டு சந்தனமிட்டு விநாயகர் என்று வணங்கினாலும் அதிலே வந்து எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடியவர் விநாயக பெருமான். அதனால் தான் அவரை எல்லா இடங்களிலும் நாம் வைத்து வணங்குகிறோம். ஊரில் விநாயகர் பல விநாயகர்கள் இருப்பார்கள். இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தில் 16 செல்வங்களையும் அளிக்க வல்ல விநாயக பெருமானாக 16 விநாயகர் திருவுருவங்களை சுவற்றிலே சுதையாக சுதை வடிவிலே செய்து அமைத்திருக்கிறார்கள். களையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், கலியாத மனம், அன்பு அகலாத கணவன், தவறாத சந்தானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, ஒரு தடைகள் வாராத கொடை என 16 செல்வங்களையும் தருகின்ற 16 விநாயகர்களை இந்த கோயிலில சுதையாக செய்திருக்கிறார்கள். அதுபோல சுதை சிற்பமாக வழித்து வைத்திருக்கிறார்கள். 2 பிள்ளையார் உருவங்களையும் சுவை சிற்பமாக வடித்திருக்கிறார்கள். ராவணனை விநாயகர் தூக்கி செல்லுகின்ற காட்சியாகவும் ஒரு சுதை சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கிறது. அரசராற்று கரையிலே அமர்ந்து அரசராற்று பிள்ளையார் என இடத்தால் பெயர் பெற்றிருக்கின்ற சித்தி விநாயகர் பெருமை காரைக்கால் மக்களுக்கு மட்டுமல்லாமல் காரைக்காலை சுற்றி உள்ள ஊர்களுக்கெல்லாம் அறிவிக்கும் வண்ணம் இந்த கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. காரைக்கால் மட்டுமல்லாமல் இந்த செய்தியை காரைக்காலை சுற்றி இருக்கிற அனைத்து ஊர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று காரைக்கால் பண்பலை இந்த நிகழ்ச்சியை நேரலையாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. எப்படி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில பக்தர் பெருமக்கள் மிக சிறப்பாக கூடியிருக்கிறார்கள். இந்த விநாயக பெருமானுக்கு கனி வகைகளிலே வாழைக்கனி, பலவின் கனி, மாங்கனி இவற்றை எல்லாம் கூழாக செய்து அந்த கூழை ஒன்றாக சேர்த்து அதனை சுருள காய்ச்சி கூழ் செய்து அவற்றோடு அப்பம், எள்ளுருண்டை எல்லாவற்றையும் உண்டு கேழை வயிறு போல தன்னுடைய வயிறை பெருத்து கொண்டு இருக்கின்ற விநாயகர் பெருமானை நாம் வணங்கினால் அவனுடைய பிரியத்தை நாம் பெற முடியும். அதனால் அவன் அருளை நாம் பெற முடியும் என்று பாடுகின்றனர். வாழைக்கனி, பலவின் கனி, மாங்கனிதன் சிறந்த கூழை, சுருள் கூழை, அப்பம், எல்லுருந்தை எல்லாம் துருத்தும் தேழை பெருவயிற்று புகுந்து என் உளம் பிரியான் வேழ திருமுகத்து செக்க திருமேனி. விநாயகனே, உன்னுடைய திருப்பாதங்களை வணங்குவதற்காக இங்கு கூடியிருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் உன்னுடைய திரு அருளினை வணங்க வேண்டும். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதமாம். அதனால் அந்த 5 கரத்தனை, ஆணமுகத்தினை, இந்தி நிலம்பிரை, கோலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான குழந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றி இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண வந்திருக்கிறவர்களும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறவர்களும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக முடிந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியிலே கீழே சென்று பரிமாண தெய்வங்களாக இருக்கின்ற செந்தில் குமரர், துர்க்கை, நவகிரகங்கள், தட்சிணாமூர்த்தி ஆகிய பரிவார தெய்வங்களுக்கும் சித்தி விநாயகராக இந்த கோவிலிலே மூலவராக இருந்து அருள்பாலிக்கின்ற சித்தி விநாயகருக்கும் அபிஷேக ஆராதனைகளை செய்து கண்குளிர கண்டு மனம் குளிர வாழ்த்தி தலைதாட்டி வணங்கி அவருடைய திருவடியை போற்றி வணங்குகின்றனர். எல்லாம் வல்ல விநாயக பெருமானே இந்த உலகத்திற்கு முழுமுதற் கடவுள் என்றும், அவனை ஆக்கவும் காக்கவும் வல்லவன் என்றும், அவனுடைய பேர் அருளால் இந்த உலகம் சிறப்புற்று விளங்குகிறது என்றும்

புராணங்கள் கூறுகின்றன. முதல் முதல் கடவுளான அந்த விநாயக பெருமானுடைய அருளை பக்த பெருமக்கள் மிக சிறப்பாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அபிஷேக பொருள்களை கொண்டு அவனை வணங்குகிற பொழுது அவன் மனம் மகிழ்ந்து மக்களுக்கு இன்னும் பல நன்மைகளை தருவான். உலகம் சிறப்படையவும் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவனாகிய அந்த கருணை கடவுளான கணபதியை கைதொழுது நாமும் நிலையம் செல்வோம். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கரைக்கல் சக்தி டிவிஎஸ் கரைக்கல் ஸ்ரீகந்தாஸ் பிளைவுட் ஹார்வர்ஸின் ஆலய உலா. கரைக்கல் மாவட்டம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் கரைக்கல் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் கரைக்கல் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்பொழுது டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர் வேகமான சார்ஜிங் கொண்ட உயர் ரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்பொழுது ஆன் ரோட் விலை ₹1,04,800 மட்டுமே.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம். சக்தி டிவிஎஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் ஸ்ரீகந்தாஸ் பிளைவுட் ஹார்ட்வேர்.
3: பிபிசி ரெடிமேட் கதவுகள், கண்ணாடி கதவுகள் போன்ற எண்ணற்ற பொருட்களுக்கு
4: கந்தாஸ் பிளைவுட் காரைக்கால். காரைக்கால் கந்தாஸ் பிளைவுட்ஸ் கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர்.
3: அனைத்து வகை மரத்திலான மற்றும் பிளைவுட், பிபிசி ரெடிமேட் கதவுகள், கண்ணாடி கதவுகள் போன்ற எண்ணற்ற பொருட்களுக்கு
4: கந்தாஸ் பிளைவுட்ஸ் கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர், மாதா கோவில் வீதி, காரைக்கால். காரைக்கால் கந்தாஸ் பிளைவுட்ஸ் கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர்.
3: அனைத்து வகை மரத்திலான மற்றும் பிளைவுட், பிபிசி ரெடிமேட் கதவுகள், கண்ணாடி கதவுகள் போன்ற எண்ணற்ற பொருட்களுக்கு
4: கந்தாஸ் பிளைவுட்ஸ் கிளாஸ் ஹவுஸ் அண்ட் ஹார்ட்வேர், மாதா கோவில் வீதி, காரைக்கால்.
0: படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். காற்றோடு கலந்து காதோடு வீசும் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:15.
5: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
6: அனைத்தையும் வாங்கிட
5: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.

திசை எங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா.

0: தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது ரௌலட் மசோதாக்கள் என் மனக்குழப்பம். வாசிப்பவர் கே பரந்தாமன் அவர்கள்.
1: மாதேரானுக்கு போய் அங்கே தங்கினால் சீக்கிரத்தில் என் உடம்பு தீரும் என்று டாக்டர்களும் நண்பர்களும் கூறினார்கள். ஆகவே நான் அங்கே போனேன். ஆனால் மாதேரானில் தண்ணீர் உப்பாக இருந்ததால் அங்கே நான் தங்குவது கஷ்டமாகிவிட்டது. வயிற்றுக்கடுப்பு நோய் ஏற்பட்டு நான் கஷ்டப்பட்டு விட்டதால் இதனால் எனக்கு தாங்க முடியாத வலி இருந்தது. ஆக சாப்பிடுவது என்று நினைத்தாலே எனக்கு ஒரே பயமாக இருந்தது. ஒரு வாரம் முடிவதற்கு முன்னாலேயே மாதேரானில் இருந்து நான் போய்விட வேண்டியதாயிற்று. அப்பொழுது சங்கர்லால் பாங்கர் என் உடல்நிலையின் காவலராக இருந்து வந்ததால் டாக்டர் தலாலை கலந்து ஆலோசிக்குமாறு என்னை வற்புறுத்தினார். அதன் பேரில் டாக்டர் தலாலை அழைத்து வந்தனர். உடனுக்குடனேயே முடிவுக்கு வந்து விடுவதில் அவருக்கு இருந்த ஆற்றல் என்னை கவர்ந்தது. அவர் கூறியதாவது, நீங்கள் பால் சாப்பிட்டாலின்றி உங்கள் உடம்பு தீரும்படி செய்வது என்னால் முடியாது. அதோடு அயம், ஆர்சானிக் ஆகிய மருந்துகளை ஊசி மூலம் குத்திக் கொள்வீர்களானால் உங்கள் உடம்பை தேற்றி விடுவதாக நான் முற்றும் உத்தரவாதம் அளிக்க முடியும். அதற்கு நான், ஊசி குத்தி மருந்தை நீங்கள் ஏற்றலாம், ஆனால் பால் சாப்பிடுவது என்பது வேறு விஷயம். பால் சாப்பிடுவதில்லை என்று விரதம் பூண்டிருக்கிறேன் என்றேன். அதன் பேரில் டாக்டர், உங்கள் விரதத்தின் தன்மைதான் என்ன என்று கேட்டார். பசுவையும் எருமையையும் பால் கறப்பதற்கு பூக்கா முறையை அனுசரிக்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்ததிலிருந்து நான் அந்த விரதத்தை மேற்கொண்டதை பற்றிய வரலாற்றையும் அவ்விரதத்தின் காரணத்தையும் அவருக்கு எடுத்து கூறினேன். பால் என்றாலே எனக்கு பலமான வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. மேலும் பால் மனிதனுக்கு இயற்கையான ஆகாரம் அல்ல என்றே எப்பொழுதும் கருதி வந்திருக்கிறேன். ஆகையால் அதை உபயோகிப்பதை அடியோடு நிறுத்திவிட்டேன் என்றேன். அப்பொழுது கஸ்தூரிபாய் என் படுக்கைக்கு அருகில் நின்று கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்படியானால் ஆட்டுப்பால் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபமும் இருப்பதற்கில்லை என்று குறுக்கிட்டு சொன்னாள். டாக்டரும் அவள் கூறியதைத் தொடர்ந்து பிடித்து கொண்டார். நீங்கள் ஆட்டுப்பால் சாப்பிட்டால் அதுவே எனக்கு போதும் என்றார் அவர். நானும் உடன்பட்டு விட்டேன். சத்தியாகிரக போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று எனக்கு இருந்து வந்த தீவிர ஆர்வம் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற பலமான ஆசையை என்னுள் உண்டாக்கிவிட்டது. எனவே விரதத்தை சொல்லளவில் மாத்திரம் அனுசரித்துவிட்டு அதன் உட்கருத்தை தத்தம் செய்துவிட என்னையே திருப்தி செய்து கொண்டேன். நான் விரதம் எடுத்துக்கொண்ட போது பசுவின் பாலும் எருமை பாலுமே என் எண்ணத்தில் இருந்தனவை என்றாலும் அதன் இயற்கையான பொருளின்படி எல்லா மிருகங்களின் பாலும் அதில் அடங்கியதே. மேலும் பால் மனிதனின் இயற்கையான ஆகாரம் அல்ல என்ற கருத்து எனக்கு இருக்கும் வரை எந்த பாலையும் நான் சாப்பிடுவது சரியே அல்ல. இவைகளையெல்லாம் அறிந்திருந்தும் ஆட்டுப்பால் சாப்பிட சம்மதித்தேன். உயிரோடு இருக்க வேண்டும் என்பதில் கொண்ட உறுதி சத்தியத்தினிடம் கொண்ட பற்றை விட பலமான நிரூபிக்கப்பட்டு விட்டது. சத்தியாகிரக போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தினால் சத்தியத்தை வற்புறுத்தி வந்த நான் தெய்வீகமான கொள்கையை விட்டு கொடுத்து விட்டேன். இச்செய்கையின் நினைவு இன்னும் என் உள்ளத்தில் உறுத்தி கொண்டிருப்பதோடு எனக்கு மன சஞ்சலத்தையும் உண்டாக்கி வருகிறது. ஆட்டுப்பால் சாப்பிடுவதை எப்படி விட்டுவிடுவது என்பது குறித்து சதா சிந்தித்தும் வருகிறேன். ஆனால் சேவை செய்ய வேண்டும் என்ற மிகுந்த அடக்கமான ஆசை எனக்கு இன்னும் இருந்து கொண்டுதான் வருகிறது. அதிலிருந்து விடுபட இன்னும் என்னால் முடியவில்லை. அகிம்சை ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக உள்ள என்னுடைய ஆகார சோதனைகள் எனக்கு மிகவும் முக்கியமானவை. அவை என் மனதிற்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் அளிக்கின்றன. ஆனால் நான் ஆட்டுப்பால் சாப்பிட்டு வருவது வாக்குறுதியை மீறியதேயாதலால் அகிம்சையை ஒட்டிய ஆகார வகையில் அல்ல, சத்திய வகையில் இன்று எனக்கு அதிக சங்கடமாக இருந்து வருகிறது. அகிம்சையின் லட்சியத்தை விட சத்தியத்தின் லட்சியத்தையே நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது. சத்தியத்தில் எனக்கு இருக்கும் பிடிப்பை நான் விட்டுவிடுவேனாயின் அகிம்சையின் புதிரை அறிந்து கொள்ள என்னால் என்றுமே முடியாது என்பதை அனுபவம் எனக்கு கூறுகிறது. மேற்கொள்ளும் விரதங்களை அதன் சொல்லுக்கும் பொருளுக்கும் ஏற்ப நிறைவேற்றி வைக்க வேண்டியது சத்தியத்தின் லட்சியத்திற்கு அவசியமாகிறது. இந்த விஷயத்திலேயோ என் விரதத்தின் பொருளை அதன் ஆன்மா கொன்றுவிட்டு அதன் வெளித்தோற்றத்தை மாத்திரமே அனுசரிக்கிறேன். எனக்கு இதுதான் வேதனை அளிக்கிறது. ஆனால் இதை நான் தெளிவாக அறிந்திருந்தும் நேரான வழி என் முன்னால் எனக்கு தென்படவில்லை. இன்னும் சொன்னால் நேரான வழியை பின்பற்றுவதற்கு வேண்டிய தைரியம் எனக்கு இல்லை. அடிப்படையில் இரண்டுக்கும் பொருள் ஒன்றுதான். ஏனெனில் எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லாததனாலும் பலவீனத்தின்

0: ஆனாலும் சந்தேகம் உண்டாகிறது. ஆகவே ஆண்டவனே எனக்கு நம்பிக்கை கொடு என்று நான் இரவு பகலாக பிரார்த்தித்துக் கொண்டு வருகிறேன். நான் ஆட்டுப்பால் சாப்பிட ஆரம்பித்ததுமே டாக்டர் தலால் எனக்கு ஆசனவாய் கோளாறுக்கு வெற்றிகரமான இரத சிகிச்சை செய்து முடித்தார். என் உடல் பலம் பெற்று வரவே முக்கியமாக கடவுள் நான் செய்வதற்கென்று வேலையை தயாராக வைத்திருந்ததால் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு திரும்பவும் பிறந்தது. குணமடைந்து வருகிறேன் என்று நான் உணர ஆரம்பித்ததுமே ரவுலட் கமிட்டியின் அறிக்கையை தற்செயலாக பத்திரிகையில் படித்தேன். அந்த அறிக்கை அப்பொழுதுதான் வெளியாகியிருந்தது. அக்கமிட்டியின் சிபாரசுகள் என்னை திடுக்கிற செய்தன. சங்கர்லால் பாங்கரும் உமார் சோபானியும் என்னிடம் வந்து இவ்விஷயத்தில் நான் உடனே ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யோசனை கூறினார்கள். ஒரு மாதத்தில் நான் அகமதாபாத்திற்கு போனேன். அநேகமாக தினமும் என்னை பார்ப்பதற்கு வல்லபாய் வருவார். அவரிடம் எனக்கு இருந்த சந்தேகங்களை கூறினேன். ஏதாவது செய்தாக வேண்டும் என்றேன். அதற்கு அவர், இந்த நிலைமையில் நாம் என்ன செய்ய முடியும் என்று என்னை கேட்டார். நான் சொன்னதாவது, அம்மசோதாக்களை எதிர்ப்பது என்ற பிரஜையில் கையெழுத்திட ஒரு சிலர் கிடைத்தாலும் போதும், அதையும் பொருட்படுத்தாமல் சட்டம் செய்யப்பட்டு விடுமானால் நாம் உடனே சத்தியாகிரகத்தை ஆரம்பித்துவிட வேண்டியதே. நான் இதுபோல் நோயுற்று கிடக்காமல் இருந்தால் மற்றவர்கள் என்னை பின்பற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து நானே தன்னந்தனியாக அதை எதிர்த்து போராடுவேன். ஆனால் நான் இப்பொழுது இருக்கும் இத்திக்கற்ற நிலைமையில் அந்த வேலை என்னால் ஆகாது என்றே எண்ணுகிறேன். இவ்விதம் நாங்கள் பேசியதன் பேரில் என்னிடம் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தவர்களையெல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் கூட்டுவது என்று முடிவாயிற்று. ரவுலட் கமிட்டி அறிக்கையில் பிரசுரமாகியிருக்கும் சாட்சியங்களை கொண்டு பார்த்தால் அக்கமிட்டியின் சிபாரிசுகள் அவசியமில்லாதவை என்று எனக்கு தோன்றியது. மானமுள்ள யாரும் அந்த சிபாரிசுகளுக்கு உடன்பட்டு இருந்துவிட முடியாது என்றும் உணர்ந்தேன். முடிவாக அக்கூட்டமும் ஆசிரமத்தில் நடந்தது. 20 பேர் கூட அக்கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை. வல்லபாயை தவிர ஸ்ரீமதி சரோஜினி நாயுடு, ஸ்ரீ ஹார்னிமன், காலஞ்சென்ற ஸ்ரீ உமர் சோபானி, ஸ்ரீ சங்கர்லால் பாங்கர், ஸ்ரீமதி அனுசுயா பெண் ஆகியவர்களே அக்கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள் என்று எனக்கு ஒரு ஞாபகம். சத்தியாகிரக பிரஜை நகலை இக்கூட்டத்தில் தயாரித்தோம். வந்திருந்தவர்கள் எல்லோரும் அதில் கையெழுத்திட்டார்கள் என்றும் எனக்கு ஞாபகம். அச்சமயம் நான் எந்த பத்திரிகையும் நடத்தவில்லை. ஆனால் என் கருத்துக்களை எப்பொழுதாவது தினப்பத்திரிகைகளின் மூலம் வெளியிட்டு வருவேன். இச்சமயமும் அவ்வாறே செய்தேன். சங்கர்லால் பாங்கர் இக்கிளர்ச்சியில் தீவிரமாக இறங்கிவிட்டார். வேண்டிய ஏற்பாடுகளை செய்து உறுதியுடன் விடாமல் வேலை செய்வதில் அவருக்கு இருந்த அற்புதமான ஆற்றலை பற்றி முதல் தடவையாக அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன். சத்தியாகிரகத்தை போன்ற புதியதானதோர் ஆயுதத்தை அப்பொழுது இருந்த ஸ்தாபனங்களில் ஏதுவும் அனுசரிக்கும் என்ற நம்பிக்கையெல்லாம் வீண் என்று எனக்கு தோன்றியது. ஆகவே என்னுடைய யோசனையின் பேரில் சத்தியாகிரக சபை என்ற ஒரு தனி ஸ்தாபனம் ஆரம்பமாயிற்று. அதன் முக்கியமான அங்கத்தினர்களெல்லாம் பம்பாயை சேர்ந்தவர்கள். ஆகையால் அதன் தலைமை காரியாலயம் அங்கே அமைக்கப்பட்டது. அச்சங்கத்தில் சேர ஏராளமானவர்கள் விரும்பி பிரஜையில் கையெழுத்திட்டார்கள். துண்டு பிரசுரங்களை வெளியிட்டோம். பொதுக்கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் நடந்தன. கேடா சத்தியாகிரக போராட்டத்தின் முக்கியமான அம்சங்களை இவையெல்லாம் நிலைவூட்டின. சத்தியாகிரக சபைக்கு நான் தலைவனானே. இச்சபையில் படித்த அறிவாளிகள் என்று இருந்தவர்களுக்கும் எனக்கும் அபிப்பிராய ஒற்றுமை இருப்பதற்கில்லை என்பதை சீக்கிரத்திலேயே கண்டுகொண்டேன். சபையில் குஜராத்தி மொழியையே உபயோகிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினேன். அதோடு என்னுடைய மற்றும் சில வேலை முறைகளும் அவர்களுக்கு விசித்திரமாக தோன்றியதோடு அவர்களுக்கு கவலையும் சங்கடத்தையும் உண்டாக்கின. ஆனால் அவர்களில் அநேகர் பெரிய மனதோடு என்னுடைய விசித்திர போக்குகளை எல்லாம் சகித்து கொண்டார்கள் என்பதையும் நான் சொல்லவே வேண்டும். ஆனால் சபை நீண்ட காலம் உயிரோடு இருக்காது என்பது ஆரம்பத்திலிருந்தே எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. சத்தியத்தையும் அகிம்சையையும் நான் வற்புறுத்தி வந்தது அச்சபையின் அங்கத்தினர்களில் சிலருக்கு பிடிக்கவில்லை என்பதையும் நான் கண்டுகொள்ள முடிந்தது. என்றாலும் ஆரம்ப கட்டங்களில் எங்களுடைய புதிய நடவடிக்கை அதிவேகமாக நடந்து கொண்டு வந்தது. இயக்கமும் தீவிரமாக பரவலாயிற்று.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது ரவுலட் மசோதாக்கள் என் மனக்குழப்பம். வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

0: தொடர்ந்து காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். அபிபேரிச்சை நேரம் 8:27. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னா போட்டோ எடுத்து அதை ஆல்பம் பண்றோம், வீடியோ எடுத்து அதை ஆல்பம் பண்றோம். ஆனா ஒரு ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஸ்கூல்ல வந்து எல்கேஜில பிள்ளைங்களை சேர்த்தாங்க. சேர்த்த உடனே அந்த ஸ்கூலுடைய தாளாளருக்கு ஒரு எண்ணம் வந்தது. இன்னைக்கு இந்த எல்கேஜியில் படிக்கிற பிள்ளைங்க நம்மள்கிட்ட வந்து ஒரு 12 ஆண்டுகள் படித்தாங்கன்னா 10th வராங்க. ஸோ 14 ஆண்டுகள் படித்தா 12th வராங்க. அந்த 14 வருஷத்தில் அந்த பிள்ளைங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு ஆல்பம் கொடுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அது என்ன ஆல்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆசிரியரை கூப்பிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுறீங்க, ஒரு புக்கில் வந்து ஒரு பேஜ் ஒரு 3 pages கொடுக்குறீங்க. அதில் அந்த ஸ்டூடெண்டோட நேமு, அவனை கிளாஸில் நீங்கள் அப்சர்வ் பண்ண விஷயங்கள், அவன் படிக்கிறது, அவன் எதில் ஆர்வமாக இருக்கிறான், எதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறான், எந்தெந்த ஃபுட் அவனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எந்தெந்த கலர் ட்ரெஸ் போடுறது ஆர்வமாக இருக்குது, எந்தெந்த விளையாட்டு ஆர்வமாக இருக்குது, எந்தெந்த டாபிக் பற்றி அவன் பேசுனா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறான், இல்லை ஸ்மார்ட் கிளாஸ் போய் உட்காரான்னா அதில் வந்து எந்தெந்த விஷயங்களை அவன் உன்னிப்பாக கவனிக்கிறான், எதை வந்து பார்க்காமலே சொல்கிறான், எதில் வந்து கஷ்டப்பட்டு சொல்கிறான், இப்படி அந்த குழந்தைய வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்கள், ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தயார் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நீங்கள் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள், அதை வந்து அந்த நோட்டில் எழுதிட்டே வாங்க. அப்போ அந்த ஆசிரியர் கேட்டாங்க, எதுக்கு இதை எழுத சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் எழுதுங்க, 1 வருஷம் எழுதுங்க, இந்த 1 இயர் அதை வந்து ட்ரையலில் நான் வந்து சொல்கிறத கேளுங்க அப்படின்னாரு. சரி, அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க எழுத ஆரம்பித்தாங்க. அதே போல் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நடக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து அந்த பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை பற்றி சொல்கிற விஷயங்களையும் கேட்க சொன்னார். அதுமாரி கேட்டாங்க, கேட்டு அதையும் எழுத ஆரம்பித்தாங்க. இப்படி எழுத ஆரம்பித்தோன்னே அந்த 1 வருஷம் முடியும் பொழுது அந்த ஒவ்வொரு குழந்தைய பற்றிய ஒரு கம்ப்ளீட்டை வந்து ஒரு புக்கு ஒன்று ரெடி ஆயிடுச்சு. அந்த வருஷம் முடிஞ்சோன்னா அந்த தாளாளர் வந்து அடுத்த வருஷத்தோட டீச்சர்கிட்ட வந்து அந்த லீவில் சம்மர் ஹாலிடேஸில் கொடுக்க சொன்னார். அப்போ அந்த டீச்சர்ஸ் கேட்டாங்க, நீங்கள் இதை ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் இதுமாரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அடுத்த வருஷத்தோட ஆக்டிவிட்டிஸை வாட்ச் பண்ணுங்கன்னு. ஸோ அப்போ வந்து அவரோட நண்பர் கேட்டார், எதுக்கு இதை செய்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ அழகாக சொன்னார், நம்மள்ட்ட வந்து ஒரு 12 வருஷமோ 14 வருஷமோ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அந்த காலங்களில் வந்து அவன் எப்படிலாம் வளர்ந்து வந்திருக்கான், எந்தெந்த விஷயங்கள்ல அவன் ஃபியூச்சரில் வரப்போகிறான் அப்படிங்கிறதுக்கு இதோட ஒரு அற்புதமான ஒரு டைரி கிடைக்காது அப்படின்னு சொன்னார். ஸோ இது நல்ல விஷயமா இருந்தது எனக்கு தெரிஞ்சது. ஏன் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூலில் பண்ணக்கூடிய மாதிரி நம்ம வீட்லேயும் அந்த பிள்ளைங்களை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அவனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குது, எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், எந்த பிளேஸ் போகிறது ஆக்டிவாக இருக்கான், எந்தெந்த விஷயங்கள் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களை சரியான அந்த அவருடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி, அதோடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி, அதோடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உருவாக்க முடியும். ஃப்யூச்சரில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனாக அவனை நம்ம மாற்ற முடியும். ஸோ பெற்றோர்கள் இதில் வந்து குழந்தைங்க மேலே அக்கறை எடுத்துக்கோங்க, குழந்தைங்களுக்காக நேரத்தை செலவழிங்க. அப்போ குழந்தைங்க எதிர்காலத்தில் நம்மளுடைய பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக விளங்குவார்கள். வாழ்த்துக்கள், நன்றி.

0: பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:32. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். எங்கெங்கும் இசை, எந்நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். ஆர்கேஜி நெய் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
3: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
4: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
3: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
5: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ். உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
5: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: ஃப்ரீ ஃப்ரீ
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
0: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
6: தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் மனம் கவர்ந்த உற்சாகமான புது பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-4-3-6-8. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 9566-42-7231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026, அதாவது இந்த வருஷம் எங்கு நடைபெற உள்ளது, இதுதாங்க கேள்வி. இந்த கேள்விக்கான பதில ஃபேஸ்புக் நேயர்கள் நம்ம காரைக்கால் பண்பலியோட ஃபேஸ்புக் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களெல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆகிட்டேன், நீங்களும் ரெடி ஆகிடுங்க. உள்ளத்தை உற்சாகமூட்டும் பாடல்களுடன் இது துள்ளி வரும் பாட்டு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
6: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
9: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
6: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கடல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
10: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
11: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
12: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
11: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
13: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஃப்ரீ ஃப்ரீ
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: ஆர்கேஜி நெய்காரைக்கால் பி எஸ் ஆர் தங்கமாளிகை மற்றும் வைக்கிங் பனீன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக இணைவரும் நேயர் யார்? காலை வணக்கம்.
3: காலை வணக்கம் மேம்.
2: வணக்கம், சொல்றது
3: யார்? தஞ்சை மாவட்டத்துல இருந்து முள்ளங்குள்ள இருந்து பேசுறேன்.
2: பேர் சொல்லிடுங்க.
3: ஜி மாரியப்பன்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
3: புலி படத்துல இருந்து
2: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
3: தேங்க்யூ.

0: அப்பா,
1: ஆ
0: 3000 கொடுங்களே.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லிக் கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைலை கொடுங்க,
1: எடுத்துட்டு போ.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
7: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்,
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம், ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
9: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
7: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி ஜெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
10: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
11: ஆர்கேஜி நெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
7: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஆர்கே ஜினை மற்றும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இணையவரும் நேயர், வணக்கம்.
12: அனைவருக்கும் வணக்கம்.
7: வணக்கம். என்ன பாடல்?
12: நான் செந்தில்கண்ணன் பேரலாம்.
7: பாடல்
12: என்ன? ஒரு இனிய பாடல் வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
7: நன்றி.

0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 அதாவது இந்த வருஷம் எங்கு நடைபெற உள்ளது? இதுதாங்க கேள்வி. இந்தியாவில் உள்ள அகமதாபாத், இதுதான் சரியான விடை. இந்த வருஷம் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த மாதம் ஜூன் 4லேருந்து 8 வரைக்கும் நடைபெற இருக்குங்க. 40 நாடுகள் பங்கேற்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. யோகாசனத்தை ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டாக உலக அளவில் அங்கீகரிக்க செய்யவும் எதிர்காலத்தில் ஒலிம்பிக் கேம்ஸில் சேர்க்கறதுக்கான முயற்சி இந்தியாவோட யோக பாரம்பரியத்தை உலகுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் தான் இந்த சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தப்படுது. நேர்கள் எல்லாம் விடையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சரியான விடையை யாரெல்லாம் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நாகூர் ஜகபர் சாதிக் ஐயாவடி, அசோக்ராஜ் கனிமொழி, குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், வலங்கைமான ஆட்டோதுரை, புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், சென்னை பிரமீளா தமிழ்ச்செல்வன், பேரளம் செந்தில் கண்ணன், அகரக்கொந்தகை சபரீஷ் செந்தில்வேல், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், அனப்பன்பேட்டை ஜோதி, வானாரப்பேட்டை சென்னையிலிருந்து சோமசுந்தர பிரபு, காரைக்கால் மேலவடுதுறை ஜெய்ப்பு விஜயராகவன், காரைக்கால் நளினி, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல், பாபு முள்ளக்காடிலேருந்து மதுரை சண்முக சுந்தரம், காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை ஜெயகாந்தி, நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், அக்கரை வட்டம்லேருந்து அமுதாகுமரன், தப்பலாம்புலியூர்லேருந்து வெங்கடேஷ், டிஆர்பட்டினம் நளினி சங்கர், காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், ஆண்டிமடம் கார்த்திகேயன், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், புதுத்துறை செல்வகுமார், திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரப்பிள்ளை, புவனகிரி சுமதி பாபு, கடலூர் துறைமுகம் சுரேஷ், அவரிக்காடு வித்யா வீரமணி, கடைசியா குத்தாலம் தேரடி தில்லை விழாளன், இவங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஆர்கேஜி நெய், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்,
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இது காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் 9:00.
1: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
4: கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை.
5: எவ்வளவு பெரிய நெகட்டிவாக இருந்தாலும் எவ்வளவு சிறிய

0: நெகட்டிவாக இருந்தாலும் கலராக்கி பேக் லைட், ரிமோட் லைட், பிரேம், லேமினேஷன் செய்து தர.
1: ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
2: திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள் இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி நல்லடை மெயின் ரோட் திருவிளையாட்டம்.
3: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
4: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
5: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
4: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்,
5: எம்ஏ இங்கிலீஷ், எம்காம் மற்றும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து வசதியும் உண்டு.
4: மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் சேவைகள் செய்து தரப்படும்.
5: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர், மயிலாடுதுறை.
6: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
7: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
6: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
9: நேயர்களே, இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்டுவிருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
10: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
11: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
10: ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
12: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
9: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
1: படுதா தார்பாய் நாத்துப்பாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
0: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்
1: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்
2: நலமாய் வாழ குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். பிறக்கும் போதே சில குழந்தைகளுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் எப்படி ட்ரீட் பண்றீங்க டாக்டர்?
3: இப்போ இந்த மரபணு குறைபாடு வந்து பிறக்கிறப்பே வர்றது வந்து இதை வந்து நம்ம ஹோமியோபதியில் வந்து தீர்வு கொடுக்க முடியும். ஜெனட்டிக் டிசார்டர் பார்த்திங்கன்னா நிறைய, இப்போ எந்த குரோமோசோம் பாதிக்குது அதற்கு தகுந்தவரை போல் அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவோம், இயங்கு தசைகள் வந்து சரியாக வளர்ச்சி அடையாமல் குழந்தைகளாக நிற்க முடியாது, நடக்க முடியாது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ இதற்கெல்லாம் வந்து குழந்தையோட குணநலன்களை பார்த்துட்டு, மேலும் இப்போ இந்த ஜெனட்டிக் டிசார்டர் எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த குழந்தையோட தாத்தா பாட்டிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததா, ஜெனட்டிக் லைன் நாங்கள் கேட்போம், எல்லாருக்கும் கேட்டு என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துச்சுங்கிறத பார்த்து அதற்கான மருந்து கொடுக்கக்குள்ள எதிர்பார்க்கறத விட நல்ல முன்னேற்றங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சில அவங்க ஆங்கிலம் தொடர்ந்து எடுக்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த குழந்தை. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹோமியோபதி மருந்து கொடுக்கக்குள்ள அதை நம்ம முழுமையாக ஜெனட்டிக் டிசார்டரை வந்து நம்ம மற்ற பிரச்சனை மாதிரி நான் முழுமையாக சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை, பெட்டரான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம கொண்டு போகலாம். அது ஒரு டிபெண்டன்ட் மசில் வீக்னஸ்லாம் இருக்குது, ஒருத்தவங்களை சார்ந்து வாழ்கிற சூழ்நிலை இருக்குங்கிறப்ப மருந்தில் கொடுத்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறப்ப ஓரளவுக்கு மற்றவங்களை சார்பு இல்லாமல் தானாக அவங்களோட லைஃப் ஸ்டைலை கொண்டு போகிற அளவுக்கு இதை கொண்டு வர முடியும்.
2: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவராக இருக்கீங்க, நீங்கள் நிறைய குழந்தைகளை பார்த்துருப்பீங்க, நீங்கள் அப்படி சந்தித்த ஒரு பேஷண்ட், அதாவது ஒரு குழந்தை, அவங்களுக்கு வந்து இதை நான் முழுமையாக சரி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு குழந்தைய சொல்வீங்க?
3: முழுமையாக, அதாவது ஒரு சாதாரண காய்ச்சல் நிறையா பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு சவாலான விஷயம் ஒரு குழந்தைய

பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆட்டிசம் பாதித்த குழந்தை ஒன்று, இன்னொன்று பிறந்தப்பயே வந்து ஹார்ட்டில் வந்து அந்த வேல்வ் ப்ராப்ளம் இருந்தேன், இந்த ரெண்டு குழந்தையும் வந்து முழுசாக சரி பண்ணணும்னு சொல்லலாம். இது ரெண்டு குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா, அந்த அம்மாவுக்கு கர்ப்ப காலத்தில் இருந்த அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் மருந்து கொடுத்தோம். ஹார்ட் வால்வ் பிரச்சனையோடு பிறந்த குழந்தைக்கு பார்த்தோம்னா அது மைட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ் இருந்தது. அந்த குழந்தையோட அம்மாவுக்கு கர்ப்ப காலத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு தனிமையாக இருந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு பதஷ்டமான சூழ்நிலை, அவங்களுடைய அந்த குழந்தையோட பாட்டி வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தினால ஐசியூவில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை, அந்த ஒரு பயந்த சூழ்நிலையில் அந்த அம்மா இருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு நாங்கள் மருந்து கொடுக்கக்குள்ள அந்த வேல் வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிற அளவுக்கு வந்துச்சு. ஸோ இன்னொன்று, அந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு 3 வயது வரைக்கும் சரியாக பேசவே இல்லை, யார் கூடயும் மிங்கிலே ஆகலை. அந்த அம்மாவோட கர்ப்ப காலத்தில் இருந்த சூழ்நிலையும் பார்த்தோம்னா, அப்போ இருந்த ஒரு பிரச்சனையினால், அவங்க வேலை பார்த்த இடத்துல இருந்த பிரச்சனையினால என்னென்னா, ஒரு கோவத்தில் இனிமேல் யாருக்கிட்டையும் நான் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு நாங்கள் மருந்து கொடுக்கக்குள்ளே ஒரு 4 வயதுலேயே வந்து கம்ப்ளீட்

0: தனிமையாக இருந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு பதஷ்டமான சூழ்நிலை, அவங்களுடைய அந்த குழந்தையோட பாட்டி வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தினால ஐசியூவில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை, அந்த ஒரு பயந்த சூழ்நிலையில் அந்த அம்மா இருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு நாங்கள் மருந்து கொடுக்கக்குள்ள அந்த வேல் வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிற அளவுக்கு வந்துச்சு. ஸோ இன்னொன்று, அந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு 3 வயது வரைக்கும் சரியாக பேசவே இல்லை, யார் கூடயும் மிங்கிலே ஆகலை. அந்த அம்மாவோட கர்ப்ப காலத்தில் இருந்த சூழ்நிலையும் பார்த்தோம்னா, அப்போ இருந்த ஒரு பிரச்சனையினால, அவங்க வேலை பார்த்த இடத்துல இருந்த பிரச்சனையினால என்னென்னா, ஒரு கோபத்தில் இனிமேல் யாருக்கிட்டையும் நான் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு நாங்கள் மருந்து கொடுக்கக்குள்ள ஒரு 4 வயதுலேயே வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாகி நார்மல் ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வந்தது. எதனால் நான் இந்த ரெண்டும் ரொம்ப நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த ரெண்டு குழந்தைங்களும் தானாக சரியானுச்சா இல்லை மருந்துனால சரியானுச்சாங்கிற சந்தேகளுக்கு ஒரு குயிக்கான ரிசல்ட் கிடச்சிது. இது ரெண்டும் வந்து என்னால் மறக்க முடியாத நான் சந்தித்த குழந்தைகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: கரக்கல் ஜீன் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
1: நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நிகழ்ச்சி வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூழ்நிலை மற்றும் விதநல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். இது காற்றில் அலையாய், காதில் மொழியாய், காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கற்கவிருப்பது பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
7: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
9: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு

0: மட்டும்.
1: ஏசி, எல்இடி டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
0: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ஃப்ரீ ஃப்ரீ
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
1: ஏசி, எல்இடி டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
0: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
0: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
5: பாயிண்ட் டு பாயிண்ட், அதில் ரொம்ப அழகா ஒரு தலைப்பு இப்போ மறந்துட்டு போயிட்டுன்னு வச்சு, இந்த நிகழ்ச்சி இப்போ கொடுத்துடணும், நேயர்கள் கருத்தெல்லாம் பதிஞ்சிருக்கிறாங்க, மருந்து மறந்துட்டு விட்டோம்னா எவ்வளோ கலாட்டாகும்.
6: ஆமாம்,
5: அது அது ஒரு சுவாரஸ்யமான கலாட்டாக்கள் இருக்கும் இல்லையா.
6: போஸ்டர் போட மறந்தோம் இல்லையா, அந்த மாதிரி
5: அந்த மாதிரி விட்டுட்டோம்னா என்னவாகும்
6: என்னவாகும்.
5: அதனால மறந்துட்டு போன பிறகு ஒரு பையன், ஒரு அப்பா என்ன பண்ணாரா, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அப்படின்னா இப்போ கொஞ்சம் சமீபத்தில், நீ ரொம்ப கடந்த கலந்து போயிடக்கூடாது. அப்போ வந்து என்ன பண்ணாரா, கடன் வாங்கியிருக்கிறாரு, வீட்டுக்கு கடன் கொடுத்துட்டு தேடி வர்றாரு. உடனே பையனை கூட அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படின்னாராம். உடனே என் பையன் சொன்னா, எங்க அப்பா வீட்டுல இல்லைங்க அப்படின்னு சொல்லிருக்கான். உடனே அந்த கடன் கொடுத்தவர் சொன்னாராம், அந்த கதவுக்கு இப்படி தலை தெரியுது அப்படின்னாராம். இப்படிதாங்க எங்க அப்பா எதையாச்சும் மறந்துட்டு போயிடுவாரு,
6: தலையை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு
5: அப்படின்னு சொன்னாங்க. பையன் பையனோட கிளவரா இருக்கிறான். இந்த மாதிரி கலாட்டாக்கள்லாம் சின்ன வயசுல பேசிக்குவாங்க அந்த குழந்தைகள்லாம். அது மாதிரியான தலைப்பா இருக்கு மறந்த கலாட்டாக்களை வந்து பார்த்தா யார் சொல்லியிருக்கிறாங்க.
6: நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இந்த வாக்காளர் அடையாள அட்டையை வீட்லயே வச்சுட்டு ஆபீஸ்க்கு போயிட்டேங்க, ஆனா அங்கதான் வச்சேன் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுலதான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்க போய் ஆபீஸ்ல போய் சாரியும் கேட்டு வந்துட்டேன் அப்படின்னு
5: தெரியாத மாதிரி வந்துடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் கும்பகோணத்திலிருந்து, அது போல அனுபவம் எனக்கு ஏதும் இல்லை. ஆமாங்க, சொல்றது உண்மைதாங்க அப்படின்னு
6: நம்பிட்டோங்க,
5: நம்பிடுங்க, வேற வழி கிடையாது.
6: அடுத்தது ஆண்டி மேடம் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறதியால சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கு, ஆனா கலாட்டா நடக்கிற அளவுக்கு பெருசா இது வரைக்கும் சம்பவம் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லி.
5: கலாட்டா வெளியில் நடக்கலாம், மனசுக்குள் நடக்கும்ல.
6: மறந்துட்டுமே,
5: நம்ம மறந்தது மட்டும் இல்ல, நம்ம மறந்தது வெளியில தெரிஞ்சிருச்சே நமக்கு வந்து ஞாபக சக்தி இல்லைன்னு முடிவு பண்ணு வாங்களே, ஒரு கலாட்டம் நடக்கும் பாருங்க மனசுக்குள்ள.
6: அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம், நடக்கும்.
5: அதுக்கு முறை சொல்ற பொய் இருக்கு பாருங்க, எங்க இருந்தாலும் அந்த கற்பனை வளம்லாம் வரும்னு தெரியல. ஐயாவழி அசோக் ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறார், மறதியால் நடந்த கலாட்டம் நிறைய நடந்திருக்கு. குறிப்பா சொன்னோம்னா, கைபேசியை வீட்டில் வச்சுட்டு வேலைக்கு சென்ற இடத்துல தேடி பிரச்சனை ஆகிவிட்டது அப்படின்னா இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, சாவியை எடுத்து பூட்டிட்டு அந்த பைக்கு ஃப்ரண்ட் பக்கில் மாட்டிட்டு அவர்கள் போயிட்டார். தேடுறாரு எங்கே பார்த்தாலும், வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, பைக் எடுத்துகிட்டு போகிறாரு, திரும்பி வந்தால் அப்புறம் தான் யோசிச்சு ஆகணும். எப்பயுமே மறந்ததை என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த இடத்துல நின்று பாருங்க, அதுலேருந்து நினைவுபடுத்தி பார்த்தா கிட்டத்தட்ட நினைவு வரும்.
6: நிறைய நேரம் வந்து இந்த கண்ணாடி போடுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, தூக்கி தலைக்கு மேல வச்சுட்டு கண்ணாடி
5: தேடுவாங்க,
6: கண்ணு வேற தெரியாது இதுல, அதோட தேடுவாங்க. அந்த மாதிரி மேட்டுப்பாளையம் நாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறதியால் வந்த கலாட்டானா, ஒரு தடவை பஸ்ல போறப்ப பஸ்ஸுக்கு பணம் எடுக்காம ஏறிட்டேங்க அவசரத்துல. ஆனா பொருட்கள் வாங்குறதுக்கு பணம் தனித்தனியா வச்சிருக்கேன், கண்டக்டர் வந்து டிக்கெட்னு கேட்ட உடனே பைய பார்த்தா பணம் இல்ல, காசு இல்லாம பஸ்ல ஏறிட்டேன், என்னை இறக்கி விடுங்க இறக்கி விடுங்கன்னு போராடி கீழே இறங்கிட்டேன். இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ நம்ம பொருட்கள் வாங்குறதுக்கு பணம் வச்சிருந்தோமே, அதை வச்சு டிக்கெட் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: நிறைய நிறைய அது மாதிரி இருக்கும், நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கும் அது தெரியாது, மறந்துடுவோம், பணம் இல்லைன்றோம். அது மாதிரி பர்ஸ்ல இருக்கும் மறந்துடுவோம், பாக்கெட்டை பார்த்துதான் இல்லை அப்படின்னு இல்லைன்னு சொல்லிடுவோம், டிக்கெட்டை தூக்கி எங்கேயாச்சும் வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் சமயத்தில் சில கண்டக்டர் கூப்பிட்டு கூட்டு கொடுப்பாங்க, சில பேருக்கு அப்படி கொடுக்காத மாதிரியே மறந்தது மாதிரியே போகும், மறந்தது மாதிரியும் இருக்குது இருப்பாங்க.
7: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
0: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
1: ஏசி, எல்இடி டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
0: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ். உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா.

தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேரளம் சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் பாயிண்ட் டு பாயிண்ட். நேயர்கள் நினைவிற்கு, இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு உதவி உயர்வோம். இந்த தலைப்பில் நேயர்கள் தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிரலாம்.

0: நாளை காலை 9 மணிக்கு கரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ என்ற ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். எங்கள் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
3: நாகப்பட்டினம்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி ஸ்வீட்ஸின் தேதியும் சேவையும் இணைச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை
3: நாகப்பட்டினம். விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.

0: கண் மருத்துவமனை.
1: இணைச்சி வழங்குவோர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசும் தளிர் இணைச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இணைச்சி வழங்குவோர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்
4: நீடூர். தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நாளை மாலை 6:20 நாச்சேர்க்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: வீட்டு உபயோகப் பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ARC காமாஜி ஜுவல்ஸ்,
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 31 ஞாயிற்றுக்கிழமை காலை 11:00 ஒலிபரப்பாகும். அதைத் தொடர்ந்து பிரதமராட்சி உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலில் வரும் ஞாயிறன்று இரவு 8:00 மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
10: PSR தங்க மாளிகை,
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
12: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
13: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
14: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
15: இச்சலுகை May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
14: வாருங்கள், வரவேற்கிறது
15: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
1: சில பேர் என்ன செய்வாங்க, மறக்கிறத பத்தி பேசிக்கிட்டே மறந்துருப்பாங்க. நீ ஹெட்போனை மறந்தது மாதிரி, அது மாதிரி மறப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா செந்தில் கண்ணன், சோபா இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. மறதியில் ஏற்படாம நிறைய உண்டு, ஒன்றா இரண்டா இதை சொல்லு. ஏதாவது ஒன்று குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு நாள் கொசுவத்தி வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் கடையில் கொசுவத்தி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போக மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனால் கொசுவத்தி எடுத்துகிட்டு வரல, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கடையை திறந்து எடுத்துகிட்டு போனேன். அது மாதிரி குளிக்கிற சோப்பு பார்த்தீங்கன்னா, குளிக்கிற பாத்ரூமில் போய் குளிக்க போகிறேன் அனுப்பியிருக்கோம், பக்கத்துலேயே இருக்கும், எடுத்து வைக்க மாட்டோம். அதுபோல் நிறைய இருக்குது சார் அப்படின்னு அனுப்பியிருக்கிறேன்.
16: அதான் இந்த குடும்ப தலைவிகளோட மறதி பெரும்பாலும் எதுவாக இருக்கும்னா, பரபரப்பாக கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்போம்,
1: சரி
16: திடீர்னு போய் ஃப்ரிட்ஜை திறப்போம். ஆனால் ஃப்ரிட்ஜை எதுக்கு திறந்தோன்னு மறந்துடும். திரும்ப அதே இடத்துக்கு போய் என்ன பண்ணணும்னு யோசிச்சு திரும்ப வந்து ஃப்ரிட்ஜை திறச்சு திறந்து என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போவோம்.
1: இதாச்சும் பரவாயில்ல, அவங்களே திறக்கிறாங்க. சில பேர் அவங்க கிச்சன் நடிகாங்க அப்படிம்பாங்க, உடனே இங்கே வாங்கலை அப்படிம்பாங்க, அங்கேருந்து போவாங்க. போன உடனே என்ன சொல்லணும், என்ன சொல்ல கூப்பிட்டுன்னு மறந்துட்டேனே அப்படிம்பாங்க. அந்தாலும் ஒரு வழி ஒன்றும் சொல்ல முடியாம பரவாயில்ல சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு திருப்பிடுவார். திருப்பி 5 வருஷம் திருப்பி கூப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு 4 தினம் நடக்கிறதையும் எல்லாம் பார்த்து கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு
16: வச்சுக்கல. அதுதான் காரைக்கால் நளினியும் வந்து அவங்களுக்கு நடந்த அந்த கலாட்டாக்களை சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன நடக்கலைங்க, எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் மறந்து
1: நடக்கிறதா வேலையே.
16: அதுதான் ஒரு தடவை செய்கிற வேலையே, ஒரு தடவை செய்கிற வேலையே ரெண்டு தடவை செய்வேன். எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்குவேன், மறந்துட்டு மறந்துட்டு வர அப்படின்னு திட்டுவாங்க. ஒரு தடவை திருமணத்தில் 1 கிராம் மோதிரத்தை காணாடிச்சிட்டேன், தொலைச்சிட்டேன். அதை தேடிட்டு போனேன், தேடிட்டு போய் 2 சக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு போனேன். அதையும் அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் தான் பக்கத்தில் கேட்டாங்க, வண்டி எடுத்துகிட்டு போனியம்மா அது எங்கே அப்படின்னு. வீடு பக்கத்தில் தான் இருக்குங்கிறதுனால திரும்ப போய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. இவங்க வாழ்க்கையில் ஒரே சுவாரஸ்யமான
1: நிகழ்வு.
17: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
18: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
19: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
15: இச்சலுகை May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
19: வாருங்கள், வரவேற்கிறது
15: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
1: அதாவது மறந்தா கூட பரவாயில்ல, மறந்துட்டு செய்யாம விட்டுட்டு யாருமே பழி போட பாக்குறது. ஒரு வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா, இட்லி ஊத்தி வைக்கிறேன்னு விருந்தட்டை வச்சு மூடிட்டாங்க.

0: ஐயோ,
1: 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா இட்லியை காணும். இட்லியை ஊத்தாம மறந்தேன்னு சொல்லுமா இல்லையா? நான் இதை ஊத்தி வச்ச இட்லி யார் எடுத்தது,
0: யார் சாப்பிட்டது
1: அப்படின்னு, இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் யார் சாப்பிட்டது அப்படின்னு ஒரே கலாட்டா பண்ணாங்களாம். அது மாதிரி அடுத்தவங்களை நம்ம செஞ்சதை மறந்துட்டு, செஞ்ச மறதியா செஞ்சதையும் மறந்துட்டு அடுத்தவங்களை கட்டுற சுவாரஸ்யங்களும் நடந்திருக்கும். அது மாதிரி மறதியே ஒரு கலாட்டா தாங்க அப்படின்னு கிருஷ்ணா வழுவூர் பண்டாரில் அனுப்பியிருக்கேன். ஸ்ரீகிருஷ்ணா
0: அன்னப்பன் பேட்டி ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறதியால முக்கியமான ரசீதை மறந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டேங்க, அப்படியே அதை தேடி தேடி மூளையே குழம்பிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: இந்த மாதிரி தேடும் போது என்ன ஆகும்னா, ஒரு 2 வருஷம் முடி மறந்தது எங்கேயும் கிடைக்கும்.
0: அதான், 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கிடைக்கும்.
1: கிடைச்சதா?
0: கிடைச்சிருக்கு.
1: அதான் வருஷமா கரெக்டா சொல்றீங்களா? நம்ம தேடினதை விட்டு பரவாயில்ல, அதை கிடைச்சிடும், அந்த சந்தோஷத்தை இதை மறந்துடுவோம். ஒரு மறதி எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க. நான் மளிகை கடை நடத்தி வர்றேன், யாராவது ஒரு பொருள் கேட்கும் போது நான் வேற பொருள் கொடுக்கும், கலாட்டம் நடக்கும் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி அனுப்பியிருக்கிறார்.
0: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு தடவை பஸ் மாதிரி உட்காந்துட்டேங்க, நான் போக வேண்டிய ஊருக்கு, அப்போதான் டிக்கெட் கொடுக்க வராங்க நடத்துனர், அவங்கள்ட்ட டிக்கெட் கேட்குறேன், இது வேற ஊர் போகுதுங்க, நீங்கள் போகிற ஊர் இந்த பஸ் போகாது நீங்கள் சொல்கிற ஊருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அதை எப்போ சொன்னாங்கன்னா, ஒரு 30 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு, அடடா நம்ம ஏற வேண்டிய பஸ்ஸை விட்டுட்டு இன்னொரு பஸ்ல ஏறிட்டமே அப்படின்னு நானே கீழே இறங்கிட்டேன்னு சொல்றாங்க.
1: இதுக்கு காரணம் என்னன்னீங்கன்னா, ஒரு வேலை செய்யும் போது நம்ம கவனத்துல வைக்கிறது இல்லை, அப்படி வேலை செய்வோம் ஆனா மனம் பூரா எங்கேயோ இருக்கும்.
0: ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சம்பவங்கள் என்னென்னா நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும். எனக்கும் வந்து நான் ஒரு 12வது படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன், அது வரைக்கும் கரெக்டாக இருந்தேன்னா, ஒரு நாள் அந்த கணக்கு புத்தகத்தை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போல, அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக செக் பண்ணுறாங்க யாரெல்லாம் புக் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு.
1: நமக்கு அப்பதான் பதட்டம் வரும்.
0: பதட்டம் வருமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க வேற புத்தகத்தை வச்சு சமாளி அப்படின்னு, ஆனா நான் எனக்கு அது தெரியல, முதல் தடவையா
1: நடக்குது.
0: ஆமா, அப்ப என்ன சொல்லிட்டேன், மாட்டிட்டேன். முதல் முறையா என்ன பண்றேன், இந்த 12 வருட பள்ளி வாழ்க்கையில வெளியில போய் நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்சுட்டு ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தேன்னா, நான் மட்டும் ஒரு மாதிரி சோகமா அழுகுற மாதிரி ஆயிட்டேன். பக்கத்துல நம்ம கூட நிக்கிறதெல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க.
1: ஏன்னா இது புதுசா இருக்கு, எத்தனை தடவை நம்மளா போயிருக்கிறோம்.
0: அதே மாதிரி ஃபீலிங்ல ஒரு வித்தியாசமான ஜந்துவை பாக்குற மாதிரி என்னை பார்த்தாங்க. இப்ப வரைக்கும் நின்னது கூட எனக்கு எம்பாரசிங்கான மொமெண்டா இல்ல, இந்த பசங்களா நம்மள ஒரு மாதிரி பாத்துட்டாங்களே.
1: நீங்க வந்து போனோடனே பதட்டம்
0: ஆயிட்டீங்க,
1: வேற ஒருத்தவங்க போனோட அப்போ இவ்வளவு இப்படி வெளில வந்தா இப்படி இருக்கும்னு தெரியவே இல்லையே, முன்னாடியே இந்த மாதிரி வெளில வர்ற மாதிரி தப்பு செஞ்சிருக்கலாமே ஃபீல் பண்ணிருப்பாங்க.
0: அப்போ அதுதான் நமக்கு வந்து அந்த மறதி ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போது, பெரிய விஷயம் நடக்கும்போது நமக்கு ஒரு லெசன் கிடைக்கும் இல்லையா?
1: லெசன் கிடைக்கும், ஆனா தக்க நேரத்துல அந்த லெசன் மறந்து போயிடும்,
0: மறந்துடும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் 0.25. நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி ஒரு நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
2: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
3: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி. உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
7: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
8: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
8: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது, நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம்.
9: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்,
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
9: விபிஎன் கண் மருத்துவமனையும். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
9: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி, திருவாரூர்.
11: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
11: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்.

0: Then back at it.
1: கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் இது. இன்று மே மாதம் 29 நாள்.
2: ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போருக்கான சர்வதேச நாள். ஐக்கிய நாடுகளில் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஆண் பெண் இருசாரரையும் பெருமைப்படுத்துவதற்காகவும் சமாதானத்திற்கான நடவடிக்கைகளின் போது உயிர் நீத்தவர்களை நினைவூட்டுவதற்காகவும் 2001 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் இந்த நாள் பிரகடனப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மே 29 நாள் அனுசரிக்கப்படுகிறது. இன்று ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போருக்கான சர்வதேச நாள்.
1: 1919 ஆண்டு இதே நாளில் ஐன்ஸ்டைனின் பொதுச்சார்பு கோட்பாடு ஆர்தர் எடிங்டன் என்பவரால் சோதிக்கப்பட்டது. பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டது. பொதுச்சார்பு கோட்பாடு, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்பது 1915 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனால் வெளியிடப்பட்ட ஈர்ப்பு வடிவியல் கோட்பாடாகும்.
2: 1968 இதே நாளில்தான் பிரபல மல்யுத்த வீரர் தாரா சிங், உலக புகழ்பெற்ற அமெரிக்க மல்யுத்த வீரர் லூ தீசஸை தோற்கடித்து உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றினார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு மாபெரும் பெருமையை தேடித்தந்ததோடு பல இளைஞர்களுக்கு மல்யுத்தம் மீது ஆர்வம் வர காரணமாக அமைந்தது.
1: 1953 ஆண்டு இதே நாளில்தான் எட்மண்ட் ஹிலரி, செர்பா டென்சிங் இருவரும் எவரெஸ்ட் சிகரத்தை முதன் முதலில் ஏறி சாதனை படைத்தனர். எட்மண்ட் ஹிலரி நியூசிலாந்து நாட்டு புகழ்பெற்ற மலை ஏறுனர். 2nd World War வான்படையில் விமான ஓட்டியாக பங்கு கொண்டவர். அதன் பின்னர் 1958 ஹிலாரி முதன் முதலில் உலகின் தென்முனையை அடைந்தவர் என்ற பெருமையை பெற்றார். மேலும் உலகின் இரு முனைகளையும், வடமுனை தென்முனை ஆகிய இரு முனையும் அடைந்த முதல் மனிதர் என்ற பெருமையும் உடையவர். நேபாள நாடை சேர்ந்த மலையேறுனர் டென்சிங் நோர்கே. இன்று டென்சிங் நோர்கேவின் பிறந்த நாளும் கூட. 1914 ஆண்டு பிறந்தார் எட்மண்ட் ஹிலாரி. எவரெஸ்ட் மீது ஏறியது ஜான் ஹன் என்பார் தலைமையில் பிரித்தானியரின் 9வது முறையாக எடுத்த முயற்சியின் பகுதியாகும். இதே நாளில்தான் 1953 எட்மண்ட் ஹிலாரியும் செர்பா டென்சிங்கும் எவரெஸ்ட் சிகரத்தை முதன் முதலில் ஏறி சாதனை படைத்தனர்.
2: சர் எட்மண்ட் கில்லரி மற்றும் டென்சிங் முதன்முறையாக உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்ட் மலையை வெற்றிகரமாக ஏறியதை நினைவு கூறும் நாளாக மே 29 இன்று மவுண்ட் எவரெஸ்ட் டே கொண்டாடப்படுகிறது.
1: தமிழிசை தேவார பேரவை தர்மபுரம் ப சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. நன்னிலம் மட்டம் வீராக்கன் என்ற ஊரில் 1929 ஆண்டு இதே நாளில் பிறந்தார். இவரது இயற்பெயர் ராஜகோபால். தர்மபுர ஆதீன மடத்தில் சேர்ந்து தேவார தமிழிசை பள்ளியில் பயின்று முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தேவார இசைமணி பட்டம் பெற்றார். 1952 ஆண்டிலிருந்து அகில இந்திய வானொலியில் முதற்தர இசைக்கலைஞராக இருந்தார். சைவ சித்தாந்த உலகின் இசைஞர் என்று போற்றப்படுபவர். திருமுறைகளை பொருள் விளங்குமாறு இசைத்தவர். பன்னிசையில் பெரும் புலமை பெற்றிருந்தவர். கலை மாமினி உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார்.
2: இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் விவசாயிகளின் தலைவர் என போற்றப்பட்டவருமான சௌத்ரி சரண்சிங்கின் நினைவு நாள் இன்று. வழக்கறிஞரான இவர் இந்தியாவின் 5வது பிரதமராகவும் பதவி வகித்தவர். விவசாயிகள், கிராம மக்கள், சிறு நிலத்தரசர்களின் உரிமைகளுக்காக தம் வாழ்வு முழுவதும் போராடிய இவர் 1987 ஆண்டு இதே நாளில்தான் தமது இன்னுயிரை நீத்தார். இவரது பிறந்த நாள் தேசிய விவசாயிகள் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் விவசாயிகளின் தலைவர் சௌத்ரி சரண்சிங்கின் நினைவு நாள் இன்று.
1: போர்த்துகீசிய நாடுகான் பயணி மாலுமி பார்த்தலோமியா டயஸ் நினைவு நாள் இன்று. 1451 ஆண்டு பிறந்தார். 1488 ஆண்டில் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையை சுற்றி கொண்டு முதன் முதலாக அந்திலாக்கில் இருந்து இந்திய பெருங்கடலை அடைந்தார். இவ்வாறு பயணித்த முதல் ஐரோப்பியராக அறியப்படுகிறார். 1500 ஆண்டு இதே மார்ச் 29 பெட்ரோ ஆல்வேரஸ் காப்ரால் தலைமையில் பிரேசிலை நோக்கி சென்ற பிரிதொரு கடற்பயணத்தின் புயலுண்டின் போது கடலிலேயே இவர் மாண்டார். இவருக்கான சிலை தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் உள்ளது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: பதினாறு காரைக்கால் பண்பலை 100.3 0.2.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினார்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
3: திருச்சி சாரதாஸ்
4: பி எஸ் ஆர் தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை
5: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினார்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
6: நேயர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உலங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
6: நேயர்களுக்கு ஆர்கேஜினையின் உலங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
8: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய்.
6: நேயர்களுக்கு மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் உலங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: நேயர்களுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உலங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட்ல எப்படி மறக்க முடியும்? மறதியால் நடந்த கலாட்டா பத்தி பேசிருக்கோம் இல்லையா, அதனால நேயர்கள் அனுப்பினதெல்லாம் வேற நம்ம படிச்சு கிட்டுன்னு படிச்சு முடிக்கணும். போன வாரம் நடந்த நிகழ்வு இது. ஒரு வளையல் காப்புக்கு கிளம்பினேன், வேன் வந்துட்டு சொன்னாங்க. அவசரமா செயின் வாட்சி வளையல் எல்லாம் போட்டு கிளம்பிட்டேன். தோடு எங்கன்னு கேட்கறாங்க. தோடு போட மறந்துட்டேன். என் வீட்டுக்காரருக்கு கால் பண்ணி எடுத்து வர சொல்லி வேன்லயே போட்டுக்கிட்டேன். எப்படி அப்படி யார் சொல்றாங்கன்னா கலாவதி ராஜமோகன் சொல்றாங்க.
10: அடுத்தது கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகங்க, இது வரைக்கும் மறந்ததே
6: கிடையாது. மாட்டினாலும் சொல்ல மாட்டேங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி மறதியால் நடந்த கலாட்டா அப்படி ஒண்ணுமே பெருசா நடக்கலங்க, எனக்கு கொஞ்சம் இல்ல நிறையவே ஞாபக சக்தி அதிகம் அப்படின்னு போட்டு அனுப்பியிருக்கிறாரு.
10: நாகூர் முகமது ரஃபீக் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு அனுபவம் இருக்குங்க, மறதி உண்டு, இடத்தை இடத்தில் நான் தேடுவேன், அதாவது தொலைச்ச பொருளை வந்து வேறொரு இடத்துல தேடுவேங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சில நேரம் கிடைச்சிரும், சில நேரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: ஜெகபர் சாதிக் நாகூர், அப்படி எதுவும் எனது வாழ்க்கையில் நடக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாரு.
10: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை பரிமலா வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீ கடை டிஃபன் கடை வச்சுருக்கேங்க, கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணி பார்சல் கட்டி வைக்க சொல்லுவாங்க. சில பேருக்கு கட்டி வச்சிருவேன், சில பேருக்கு மறந்துடுவேன். அப்படி இருக்கும்போது யார் யார் ஃபோன் ஆர்டர் கொடுத்தார்கள் என்பதை ஃபோன் எடுத்து யார் ஃபோன் போட்டாங்கங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்சல் கட்டி வைப்பேன். அப்படியும் ஒரு சில பேருக்கு தவறுகள் நடந்துருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
6: மறந்துட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அதுக்கு அப்படி காரணம்லாம் கண்டுபிடிக்க பாருங்க. நாங்கள் என்னென்ன காரணம் சொல்லலாம்,
10: பிஸியாக இருக்கும்
6: நான் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களை தாங்க எடுத்தேன், எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள் இந்த கட்டி வச்சுருக்கிறேன். இல்லை சூடாக கொடுக்கணுமேனு
10: இப்போ தான் சூடாக
6: அது எடுத்து உங்களுக்காக சூடாக வரட்டும் எடுத்து போயினு இருந்தேன் அப்படின்லாம் நிறைய இடத்துல நம்பணும். அது மாதிரிலாம் கேட்டுருக்குறோம்.
11: அண்ணாச்சி நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
12: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
11: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
12: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
11: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
12: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
13: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
1: ஃப்ரீ ஃப்ரீ
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில். இச்சலுகை May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள் வரவேற்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
15: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
16: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஃப்ரீ ஃப்ரீ
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே
2: வாருங்கள் வரவேற்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க
5: பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில மறதியால் நடந்த கலாட்டா அப்படின்னு கொடுத்துட்டேன் கலாட்டாலும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அது ஒரு மகிழ்ச்சியான கலாட்டாக்கள்லாம் இருக்குல்ல நிறைய இருக்குங்க எதேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அறிவியல் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சொல்ல முடியாம
6: விட்டார் அதையும் மறந்துட்டாங்க நிறைய
5: எதை சொல்றது எதை சொல்றதுன்னு அப்படி தடுமாற்றதே மறந்தது எப்பயுமே மறந்துட்டாலும் பரவாயில்ல அதுல ஒரு பதட்டம் வரும் பாருங்க தேடிக்கிடி கண்டுபிடிக்கலாம் அதை கூட முடியாம பதறி கிதறி ஏதாச்சும் எல்லாரையும் கிளப்பிட்டு அவங்க பதறியா பார்த்தினா கீழே கடந்துட்டு இருக்கும்
6: அதேதான் புதுத்துறை செல்வகுமார் வந்து எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவேங்க மறதி இல்லை ஓரளவுக்கு மறதி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவங்களே சந்தேகமாக தான் சொல்றாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க
5: ஒரு இடத்துல என்ன பண்ணுச்சுன்னா ஒருத்தவங்க வந்து கடைக்கு போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பைக்ல வந்து டக்குனா ஒரு கழுத்துல செயினை பிடிச்சி வச்சுட்டான் ஐயோன்னு சத்தம் போட்டு டக்குனா ஓடிட்டான் ஓடி எல்லாமே தெரியும் போலீஸ்லாம் பிடிச்சி அவன் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி பார்த்தா செயின் அவன்ட்ட இல்லை எங்க செயின் இருந்ததுன்னு பார்த்தா எங்க அறத்தானோ அவனும் பதறத்துல போட்டு போயிட்டான்
6: எல்லாரும் மறந்துட்டாங்க
5: எல்லாரும் மறந்துட்டாங்க கடைசியில ஓரமா அந்த செயின் கடந்து எடுத்து அப்புறம் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு செய்தியை கூட நம்ம செய்தித்தாள்லாம் படிக்கிறோம்
6: மயிலாடுதுறை மாவட்டம் திருவாளபுத்தூர் கடக்கம் கிராமம்லேருந்து ஐங்கரன் தரணி நான் என்னோட ஃப்ரெண்டு திருமணத்துக்கு போய் மொய் கவர்லாம் தந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் திடீர்னு வீட்டில் சொன்னாங்க மொய் கவரில் பணமே வைக்கலைங்க அப்படின்னா அப்புறம் திரும்ப போய் நண்பரை பார்த்து பணத்தோட தந்து அப்படியே ஏதோ சமாளிச்சுட்டு அப்படியே ஒரு பெரும்பாடா போச்சுங்க
5: அப்படி இருந்திருக்கும் மொய் கவர்ல பணம் இல்லாம கவர் மட்டும் இருந்திருந்தா எந்த வேலை இருந்தாலும் செய்து கொடுத்துரு ஓரளவுக்கு மறதி இல்லை அப்படின்னு சொல்லி புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காரு திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் அமிர்தர் ராஜா அதிகமான இடங்கள்ல மறதியால அவதிப்பட்டு இருக்கிறேன் ஆனா கலாட்டா எதுவும் ஆனதில்லை காரணம் இயல்பாக எனக்கு மறதி ரொம்ப அதிகம் அதனால என்னோட குறைகள் எனக்கு தெரியும் அமைதியா இருந்துருவேன் எனக்கும் தெரியும் அடுத்தவங்களும் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்
6: இல்லையா ஆமா சரி மங்களம் சம்பந்தம் இவங்க ஊர் பேர் சொல்லலை காலத்துலயும் இந்த மாதிரி நீயும் அடரா இவங்க சம்மந்தமே இல்லாம கமெண்ட் பண்ணியிருக்காங்க காரைக்கால் ஸ்ரீதர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது போல நடந்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க
5: அவர் மறந்துட்டு எங்கேயோ அனுப்புறது இங்கே அனுப்பிட்டாரு
6: நாகூர் அலோன்ஸ் ராஜ் வந்து திருமணத்துக்கு போறதுக்காக என் மனைவி பட்டுப்புடவை வீட்டுல எடுத்து வச்சிருக்கேன் பச்சை பையில இருக்கு அதை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க நானும் எடுத்துட்டு போனேன் பச்சை பையா மஞ்ச பையான்னு தெரியாம மஞ்ச பையில இருந்த சேலைய எடுத்துட்டு போயிட்டேன் அது எல்லாம் பழைய புடவைகள் அதுல இருந்து இதை எப்படிங்க கட்டிட்டு நான் திருமணத்துக்கு போறது அப்படின்னு என்னை திட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட சகோதரிகளோட புடவையை கட்டிட்டு திருமணத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க அதுதான் அது கலாட்டா இல்ல இன்ன வரைக்கும் அந்த நினைவுகள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க
5: வேணும்னே மாத்தி எடுத்துட்டு போயிருப்பாரோ
6: இருக்கலாம்
5: எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க இதை கட்டிடுவோம் அப்படின்னு போயிருப்பாரு
6: மறந்தால்
5: நடந்த எனக்கு கலாட்டா இல்லைங்க கலையபுரம் ஒருமுறை எங்க அப்பாவை மருத்துவமனைக்கு அழைத்து போனேன் மருத்துவர் காலையில 5 மணிக்கெல்லாம் வெறும் வயிற்றில் என்டோஸ்கோப் செய்யணும்னார் சரி அப்பா உறவுகாரை விட்டுட்டு காலை 4:30 வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் விடுதியில் தங்க நான் வீட்டில் தூங்குவது போல மறந்து 7 மணி தூங்கி எழுந்து பயந்து போய் ஓடி அப்பாவை கூப்பிட்டு மருத்துவமனைக்கு போனால் டாக்டர் வந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க நான் சொன்னால் அப்பா திட்டுவார் உடனே ஒரு ஐடியா எங்கள் அப்பாவோட டாக்டர் இன்றைக்கு வரலையா ஆப்ரேஷனுக்கு போயிட்டாராம் அப்படின்னு சொல்லி சமாளித்து வேறு எண்டோஸ்கோப் மையத்துக்கு அழைத்து போய் எடுத்தேன் எங்கள் அப்பாவை ஏமாற்றி சமாளித்த வேண்டிய இருந்தால் வீட்டுக்கு வந்து சரியாக சொல்லிட்டேன் இவன் தூங்கிட்டு என்னை ஏமாத்துறானே அப்படின்னு குழந்தைய அப்போ காட்டமன்னார் கோவிலேருந்து சொன்னார் பாருங்க உண்மையை இதுதான் ஹைலைட்
6: இல்லையா
5: அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டே போய் நான் வந்து டாக்டர் ஆப்ரேஷன் போல ஒன்றுத்துக்கும் போல தூங்கிட்டு எனக்கு கதையை விடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க அதுதான் நேயர்கள் இதுவரை கேட்டது பாயிண்ட் டு பாயிண்ட் காற்றில் தவிழ்ந்து காதில் பேசும் கரைக்கல் பண்பலை 100.3
7: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு
8: வணக்கம் நேயர்களே வானொலி மனிதர்களின் வாழ்க்கையில் உணர்வுகளையும் தகவல்களையும் நினைவுகளையும் இணைக்கும் இனிய ஊடகம் குறிப்பாக மகளிரின் அன்றாட வாழ்க்கையில்

0: வானொலி ஒரு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் ஊக்கமளிக்கும் சக்தியாகவும் இருந்து வருகிறது. வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று மகளிரும் வானொலியும். வீட்டு வேலைகளின் நடுவிலும் தொழில் முயற்சிகளின் பயணத்திலும் குடும்ப பொறுப்புகளின் இடையிலும் பல பெண்களின் மனதில் வானொலி இனிய தோழியாக ஓங்கி ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்காலைச் சேர்ந்த சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பெண்களும் வானொலியும் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்று நாம் பேசலாம். வணக்கம் அம்பிகா.
1: வணக்கம்.
0: முதல்ல உங்களை பற்றியும் உங்களுடைய சுயதொழில் பற்றியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
1: வணக்கம். என்னோட பேர் ஆர். அம்பிகா அசோக். நான் காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண். ஸோ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஆன்லைனில் குழந்தைங்களுக்கான வகுப்புகளை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் சரி, திறன் சம்பந்தமான மொழி சம்பந்தமான பாடங்களையும் மொழி திறன் சொல்லி கொடுக்குறதையும் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன்.
0: சரி, என்னென்ன மொழிகள் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க?
1: நாங்கள் 4 மொழி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு. இந்த 4 மொழிகளும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம்.
0: சரி, உங்களுக்கு வானொலி கேட்குறது ரொம்ப பிடிக்குமா?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலி வந்து என் வாழ்க்கையில் ஒரு அங்கம் வந்து வானொலி தான்.
0: சரி, இப்போ வானொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் 4 மொழி கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 4 மொழியிலையும் சொல்லுங்களேன்.
1: ஓகே, நான் தமிழில் முதல்ல சொல்கிறேன். எனக்கு வானொலி மிகவும் பிடிக்கும். எனக்கு ஆகாஷ்வாணி மிகவும் பிடிக்கும். வானொலின்னு சொல்கிறத விட ஆகாஷ்வாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆகாஷ்வாணி வெரி மச். ஹிந்தியில் இதே சொல்லணும் அப்படின்னா, முஜே ஆகாஷ்வாணி பஹுத் பசந்த் ஹே. ஃப்ரெஞ்சில் சொல்கிறோம் அப்படின்னா, ஜமே பொக்கோப் ல ரேடியோ. இங்கே ரேடியோங்கிறது ஆகாஷ்வாணி தான். ஸோ ஆகாஷ்வாணி எனக்கு குழந்தை பருவத்திலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது சம்மந்தமாக பேசுறதுக்கு இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட.
0: சரி, இப்போ குழந்தையாக இருந்தப்போ நீங்கள் வானொலி கேட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்களேன். எந்த வயசில் நீங்கள் ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ரேடியோ கேட்டுட்ருக்கேன். அதுக்கு காரணம் வந்து, எங்கள் வீட்டில் என்னோட தந்தை ரேடியோ கேட்குற ஆர்வம் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ப்ரோக்ராம் எங்கள் வீட்டில் டெய்லியுமே போகும் காலையில். ஸோ அந்த ரேடியோ காலையில் ஆரம்பித்தாங்கன்னா எங்கள் டேடி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அந்த ரேடியோ கேட்பாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரேடியோ கேட்ட பழக்கம் உண்டு.
0: பெண்களோட வாழ்க்கையில் வானொலி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: பெண்கள் பொதுவாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய வேலை செய்ய வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை வெளியில் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான வேலை நேரம் அதிகம். அந்த வேலை நேரத்தில் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னா அது ரேடியோ தான். அதுவும் அதை கேட்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமே நம்மளால் கேட்க முடியும். ஒரு மைண்டுக்கு வேலை இல்லாத மற்ற வேலைகள் எது செய்யும் போதும், ஒரு துணி துவைக்கும் போதோ இல்லை சமைக்கும் பொழுதோ எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம ரேடியோவை கேட்டுக்கொண்டே நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதனால் பெண்களோட வாழ்க்கையில் ரேடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: வானொலி பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு அளிக்கிறதா?
1: கண்டிப்பா. வானொலியில நிறைய தொழில் முனைவர்களாகட்டும் இல்லைன்னா பெரிய லீடர்ஸா இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம வந்து பேசுவோம் அவங்க கிட்ட. நீங்க நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்ப பெண்களுக்கு வந்து இவங்களாலலாம் இவ்வளவு முடியுது, இவர்களால செய்யும்பொழுது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து தாராளமா உருவாக ஆரம்பிச்சிடுது.
0: இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்க எப்பவுமே ஸ்கிரீன்லயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அதை ஒரு இல்லத்தரசியா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க?
1: டிவி பார்க்கும்போது சரி, இல்லை இப்போ வந்து எல்லாருமே கேட்ஜெட்ஸ்க்கு மாறியாச்சு, ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் கண் குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத நம்மளால் கண்காணிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது திரையில் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே, ஒரு ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத பேரண்டால் கண்காணிக்க முடியாது. ஆனால் ரேடியோ கேட்கும் பொழுது நம்ம குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அதையே தான் நாமளும் சேர்ந்து கேட்குறோம். ஸோ அவங்களுக்கு அறிவுள்ள கருத்துக்கள் வந்து கரெக்டாக போய் சேர்றத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். முக்கியமாக நம்மளோட பசுந்தளிர் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் குழந்தைங்க அவங்களோட திறமையை கொண்டு வராங்க, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். இதை பற்றி கேட்கும்பொழுது, ஆ பசுந்தளிரில் இவங்க பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருது. அதனால் ஸ்க்ரீன் டைமை ஒழிக்கணும் அப்படின்னா, அதை குறைக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரேடியோ தான்.
0: சரி, இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4 மொழிகளில் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு பெரிய ஒரு தகுதி. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த வயசுலேருந்து நீங்கள் மற்ற மொழிகளை வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க?
1: என்னோட தாய்மொழி தமிழ் தான். நல்ல ஒரு பள்ளியில் படி

0: கிடைக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சதுனாலும், நல்ல சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் எனக்கு கிடைச்சதுனாலும் என்னால் ஆங்கிலத்தில் நல்லா உரையாட முடிஞ்சுது. மற்ற மொழிகள் வந்து என்னோட புதுச்சேரியில் பிறந்ததுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சு மொழியை ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குமே அதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களோட காலகட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு தனி சிறப்பாக அமைஞ்சதுனால நான் வந்து ஃப்ரெஞ்சை வந்து இரண்டாம் மொழியாக எடுத்தேன். கல்லூரியிலையும் அதை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் என்னோட தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஹிந்தி கேட்டு கேட்டு நிறைய கேட்குற அனுபவம் இருந்ததுனால ஹிந்தி மேலே ஆர்வம் தானாகவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சபா பரீட்சைகளில் எழுதி ஹிந்தியையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: குழந்தைங்களுக்கு, அதுலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல மொழிகளை கற்பிப்பது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம். அதே போல் குழந்தைகளுக்கு அது ஏன் தேவை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
0: குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழியை சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய ஆற்றல் குழந்தைகிட்ட அதிகமாக இருக்கு. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமாக கற்றுப்பாங்க பெரியவர்களை விட. இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு குளோபல் லாங்குவேஜ், நம்ம அனைவருமே கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். அதே போல் அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் நமக்கு இந்தியாவில் இருக்கிறோம், அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் தெரியும் பொழுது அந்த கம்யூனிகேஷனுக்கு நமக்கு உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. எனக்கு இந்த மொழி தெரியும் அப்படிங்கும்பொழுது நான் ஒரு நார்த் இந்தியா டூருக்கோ இல்லை வந்து ஃப்ரான்ஸுக்கே ஒரு டூருக்கோ போகும்பொழுது என்னால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போக முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து இந்த மொழி நமக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மொழியை சார்ந்த மக்களோட கல்ச்சர், அவங்களோட விஷயங்கள், அவங்க என்ன எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கற்றுக்கிறது மூலிமா மக்களுக்கு இடையே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் மேலோங்குது.
1: இப்போ ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு இந்த மொழிகளில் குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எந்த முறையை நீங்கள் பின்பற்றுறீங்க?
0: எந்த மொழியாக இருந்தாலும் முதல்ல குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது தாய்மொழி தான். தாய்மொழிக்கு மாற்றான மொழி எதுவும் கிடையாது. அதனால் தாய்மொழி கண்டிப்பாக குழந்தைங்க கற்றுக்க வேணும். இப்போ இருக்கிற அடுத்த மொழி அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆங்கிலத்தில் பரவலாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஆங்கில மொழி வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த மொழியாக நான் பார்க்குறேன்.
1: ஓகே, இதே போல் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் சொல்லி கொடுக்கலாம், ரைம்ஸ் பாட வச்சு சொல்லி கொடுக்கலாம், அதே போல் கேம்ஸாக விளையாட்டாக நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து எந்த அடிப்படை வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பலன் கொடுக்குற முறையாக நீங்கள் நினைக்கிறீங்க?
0: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பழங்காலத்திலிருந்தே கற்காலத்திலிருந்தே மனிதன் வந்து கதை சொல்ல தயங்கியவன் அல்ல. ஸோ அவனுக்கு வந்து கதை, மனிதனுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நம்மளே அறியாம ஒருத்தவங்க கதை சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளே நம்ம பூர்த்தி பார்க்கும், நம்மளே அந்த சிச்சுவேஷன்ல நம்ம தான் அந்த கேரக்டரா நம்ம பார்க்குற அந்த ஒரு தன்மை வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதுவும் குழந்தைகளுக்கு அது ரொம்ப அழகான, அவங்களோட உலகம் ரொம்ப அழகானது. அதை நம்ம கதை மூலமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே லேர்னிங் அதிகமாக கிடைக்குது.
1: இப்போ குழந்தைகளுடைய மொழித்திறன் மேம்பாட்டில் வானொலியுடைய பங்கு என்ன?
0: இதுக்கு நான் என்னதான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், ஏன்னா குழந்தையிலிருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எங்க வீட்டில் வந்து வானொலி தான் அதிகமா ஓடிட்டு இருக்கோம். அதுவும் ஆகாஷவாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழிகளையும் நம்ம கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா கேட்ட மொழியை திருப்பி கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியா வருது. அதனால வானொலிக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும்.
1: இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது நேரடியா ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம் அந்த கிட்ஸுக்கு. நீங்கள் வந்து எப்படி அந்த சவாலை வந்து இணையத்தில் சமாளிக்கிறீங்க?
0: இதுக்கு வந்து இன்னொருத்தவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு தொழில் முனைவோரை இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கொரோனா வந்தது, பேண்டமிக் வந்தது, அந்த கோவிட் டைமில் எல்லாரும் பயந்தோம். ஆனால் சிலருக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதனால குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. இவங்களை ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுத்திலாம் உட்கார்றதுக்கோ இல்லை அவங்களை வற்புறுத்தி உட்கார வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படலை. ஸோ அவங்க ஆன்லைனில் ஈஸியாக உட்கார்றாங்க. உட்கார முடியாத குழந்தைகளும் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா 3 வயதுலேருந்தே நம்ம கிட்ட ஆன்லைனில் கிளாஸஸ்க்கு வராங்க. அவங்க கிட்ட என்னன்னா கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமை குறைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது என்ன, ஸ்டோரி டெல்லிங்னா ஸ்டோரி டெல்லிங் மூலியமா, இல்லை அவங்களுக்கு வரைகிறது பிடிக்கும் அப்படின்னா வரைகிறது மூலியமா எழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, புரிகிற மொழியிலையும் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வந்து அந்த கிளாஸஸை கொண்டு போகிறதுனால கஷ்டம் பெருசாக இல்லை.
1: கிராமப்புற பெண்களுக்கு வானொலியின் முக்கியத்துவம் என்னங்க?
0: கிராமப்புற பெண்களுக்கு இப்போ நவீன காலத்தில் செல்ஃபோன் வருது, அதனால அவங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. ஆனால் எது சரி எது தவறு அப்படிங்கிறது கிராமப்புற பெண்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. இதை நம்ம சரின்னு நினச்சிருப்போம், இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்ட ஒரு செய்தி வந்து

0: செய்தி தான் கரெக்டுன்னு நினச்சிருப்போம். கைபேசி மூலியமாவோ இல்லை நம்ம நண்பர்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கான ஒரு கரெக்ட் சோர்ஸ் யார் கொடுக்குறா அப்படின்னா அது வானொலி தான். வானொலியில் வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான தகவல்களாக இருக்கும். அதனால் நீங்கள் ராங்கான டைரக்ஷனுக்கு போக மாட்டீங்க. அதனால் பெண்களுக்கு, முக்கியமாக கிராமப்புற பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள், முக்கியமாக இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த வானொலி தான்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரேடியோ கேட்டுட்ருக்கேன். அதனால் பல நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவையர் மனதில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி. அது என்னோடய ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இப்போ அந்த பூவையர் மனதில் வணக்கம் தோழியாகவும் மாறிடுச்சு. ஸோ பூவையர் மனதிலேருந்து வணக்கம் தோழி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இது இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுந்தளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவமும் அற்புதமும் அந்த நிகழ்ச்சி வந்து எதனால் பிடிக்கும் அப்படின்னா, அனுபவம் மிக்க இந்த சீனியர் சிட்டிசன் அவர்களோட அனுபவத்தை அவங்க ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுபவம் மிக்க மனிதர்கள் வந்து அங்கே பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியையும் நான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன்.
1: இப்போ வானொலிக்கு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த தருணத்தில் ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அம்பிகா சொல்ல வரும் கருத்து என்னங்க?
0: எல்லாரும் ரேடியோ கேளுங்க, இன்னும் நிறைய கேளுங்க. ஏன்னா கேட்கும் பொழுது நிறைய விஷயம், செவிச்செல்வம் தான் இருக்கிறதே பெரிய செல்வம். அதனால ரேடியோ கேளுங்க. அண்ட் ஆகாஷ்வாணிக்கு எங்களோட நன்றிகள். அண்ட் ஆகாஷ்வாணி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் பல 100 வருடங்கள் மக்களிடையே இதே புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நேர்களே, மகளிரின் வாழ்க்கையோடு இனிதாய் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி அதன் பயணத்தை பற்றி பல அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள். வானொலி ஒலிக்கும் வரை மனித உணர்வுகளும் நினைவுகளும் உயிர்ப்போடு இருக்கும். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
2: எண்ணற்ற இதயங்களை தனதாக்கிக் கொண்ட ஆகாஷ்வாணி இந்திய தாயின் மணிமகுடத்தில் ஜொலிக்கும் ஒரு வைரக்கல். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.
3: மகளிரும் வானொலியும் சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர். அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு க. பிரபாகரன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா அவர்கள்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: வான்வெளியில் தேன் சுளைகள். இது காரைக்கல் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. நேயர்களை கேட்கலாம் சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் முதலில்
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேஷண்ட் டெய்லி என்கிட்ட ஓபியில் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த ஆப்ரேஷனுக்காக நான் இப்போ வந்து 2-3 மாதம் கழிச்சு நான் பண்ணணும், இதுக்காக நான் ஏதாவது என்ன தயார்படுத்திக்கணுமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து என்னென்னா, நம்ம இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இந்த இதெல்லாமே வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதனால் என்னென்னா, இதை ப்ராப்பராக பிளான் பண்ணும் போது நம்ம வந்து அதுக்கான ரெடியாக வரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளட்டு அளவு, ரத்தத்தில் இருக்க அளவுகள் எவ்வளோ இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, ஹார்ட்டில் ஏதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மயக்க மருந்து கொடுக்கும்போது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அடுத்தது நுரையில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்தது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குற அளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். மெயின் என்னென்னா, அந்த மூட்டு அந்த தசை எல்லாமே என்னென்னா ஒரு தேஞ்சு போயிருக்கு. ஸோ அது வந்து எல்லாம் டைட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்னா, சுடுதண்ணியத்தில் வச்சு எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அப்போ என்னென்னா, போஸ்ட் ஆப்பரேட்டிவ் அவங்களை நடக்க வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வலி ரொம்ப கம்மியாக இருக்கும், நடக்கிறதுமே அவங்க ரொம்ப நல்லா நடப்பாங்க. அடுத்தது போனோட ஸ்ட்ரென்த்துங்க.

0: ஸோ யூஸ்வலாக அவங்க நட கம்மியாக இருக்கனால என்ன ஒன்று கேட்டிங்க, போனோட ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்கும், ஏஜ் ஃபேக்டர்னால போனோட ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கான கால்சியம் டேப்லெட்ஸ் ஸோ தேவைப்பட்ட டெக்ஸா ஸ்கேன் எடுப்போம். ஸோ அதில் வந்து கால்சியம் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கால்சியம் டேப்லெட்ஸு ஸோ இந்த மாதிரி படுத்தி போனை தயார்படுத்தணும். போ ஏன்னா நம்ம பண்ண போகிற மூட்டை எங்கே போய் உட்காருதுன்னு கேட்டிங்கன்னா எலும்பில் தான் உட்காருது. அது எலும்பு உட்காரும் போது நம்ம ஒரு அதோடய லைஃப் வந்து வெறும் மூட்டில் மட்டும் இல்லை, நம்ம எலும்பில் இருக்க இதுவும் ரொம்ப முக்கியமானது. இப்போ வாதம்லாம் இருக்குன்னா வாதம் இருக்கவங்க கரெக்டாக அந்த இதை மெயின்டைன் பண்ணோம், அந்த எலும்போட ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணோம், அப்போ தான் அந்த மூட்டோட லைஃபுமே நமக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப நாளைக்கு வரும். இது இருக்குது. ஸோ அதனால் மெயின் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, எக்ஸசைஸு, பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா உங்களால் வாக்கிங்லாம் என்ன முடியுதோ அது நாங்கள் பண்ண சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் என்ன நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மூட்டு வலி தேஞ்சு போச்சு அப்படிங்க என்ன எக்ஸசைஸ் பெஸ்ட்டுனா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்கும் ஸ்விம்மிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸசைஸ். இந்த மாதிரி மூட்டு தேய்மான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு யாருக்கெல்லாம் மூட்டு அறுவை செய்யணுமோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, ரத்தத்தோட அளவு தெரிஞ்சுக்கிட்டு ரத்தத்தோட அளவு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, இப்போ ஹீமோக்ளோபின் 9 இருக்குன்னா அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு, ஸோ கரெக்டான டேப்லெட்ஸோ கரெக்டான ஃபுட்டோ இது அயன் ஃபுட்டெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பிளட் அவங்க ஹீமோக்ளோபின் தானாக ஏறும். அப்போ வந்து என்னென்னா அறுவை சிகிச்சை அப்புறம் வந்துட்டு ரத்தம் இறக்குறதுங்கிற தேவைப்படாது. அதிநவீன சிகிச்சைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையுமே இமய மருத்துவமனையில் இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: ACLED TV, Fridge, Washing Machine வாங்குவோருக்கு
2: Double Door Wardrobe Free.
1: மல்லிகா Furniture Electronics Mobiles. உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
1: ACLED TV, Fridge, Washing Machine வாங்கினால்
2: Double Door Wardrobe Free.
1: மல்லிகா Furniture Electronics Mobiles.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு உதவி உயர்வோம். எப்பயுமே வாழ்க்கையில் உயர்வு என்பது நம்ம விரும்புவது, எப்படியாவது ஒரு உயர்நிலையை அடையணும் அப்படிங்கிற விருப்பம் அல்லது எண்ணம் நமக்கு இருக்கும். நம்முடைய கனவும் கூட அதாக தான் இருக்கும். இப்போ அப்படி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அப்போ உதவி உயரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கையில்

உதவி செய்வதன் மூலமாக ஒரு உயர்வு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த தலைப்போட வெளிப்பாடாக இருக்கிறது. மிகப்பெரிய உயர்வை நமக்கு வந்து உதவி செய்கிறது மூலமாக, நாம் உதவி செய்கிறது மூலமாக கிடைக்கும். உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்துட்டாலே கூட அந்த நிலைப்பாடு நமக்கு வந்துடுது. அதனால் உதவி உயர்வோம் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நேயர்கள் அற்புதமான கருத்துக்களை சொல்லலாம். வழக்கமாக சொல்கிறது தான், நீங்கள் குறைவான நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வரும்பொழுது நேயர்களுக்கு நிறைவாக போய் அதை சென்றேறும். இரண்டாவது, நிறைய செய்தி சொல்லும்பொழுது முன்னே நம்ம என்ன செய்தி சொன்னோமோ அந்த செய்தி பின்ன செய்தி சொல்லிக்கிட்டு வரும்பொழுது மறந்துடுவாங்க. அதனால் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் தெளிவான கருத்துக்களையும் சொல்லக்கூடிய வல்லமை பெற்ற நேயர்கள் குறைந்த நேரத்தில் நிறைய நேயர்கள்ட்ட நிறைய தகவல் நம்ம பெற முடியும். அப்படி நாம் பெறுவதனால நமக்கும் அது வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த தலைப்பில் ரொம்ப அழகாக பேசலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 4368 அப்படிங்கிற காரைக்கால் இணைப்பாக எண்ணை தொட்டு 231 231 இந்த எண் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதேபோல்

0: முடியும். அப்படி நாம் பெறுவதனால் நமக்கும் அது வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த தலைப்பில் ரொம்ப அழகாக பேசலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 4368 அப்படிங்கிற காரைக்கால் இணைப்பாக எண்ணை தொட்டு 231-231 இந்த எண் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதேபோல் 2994 சுழி இந்த எண்ணிலும் நீங்கள் அழைத்து பேசலாம். 2995 சுழி இந்த எண்ணோடும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9566-42-7231 என்ற அலைபேசி எண்ணும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சி குறித்த தகவல்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு இது முகநூல்லையும் உங்களுடைய கருத்துக்களை பதியலாம். அதுக்கு நீங்கள் கரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மிக அழகான தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கருத்தை நம்ம கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். கும்பகோணம் பாலு
0: பேசுங்க.
1: உதவி அப்படிங்கிறது ஒரு இனமே இதை வந்து நான் செஞ்சதுனால ஏதோ ஒரு புண்ணியத்தில் இப்ப வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு சார். பெரிய எதிர்பார்க்கலாம் வந்து இறைவன் மேலதான் பாரத்தை
0: போட்டுட்டேன்.
1: மனிதர்கள் வந்து சின்ன சின்ன உதவி இருக்கு. உங்களை மாதிரி சொல்ற நண்பர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு வேலை சாப்பாடு போடலாம் அவ்வளவுதான் செய்ய முடியுமா தவிர பெரிய அளவுல ஒரு தொழில் பண்றதுக்கு எதுக்கு நம்மளுக்கு எந்த பின் பலமும் கிடையாது. ஏன்னா நானே தானா
0: ஆளானதுதான்.
1: பூர்வீக சொத்தோ இல்ல இது பெற்றோர் வழியோ எதுவும் கிடையாது. நானே வந்து தட்டு தடுமாறி வந்தவர்தான். அதனால இன்னைக்கு உதவி நான் வாய்ப்பு இல்லை. இறைவன் தான் எனக்கு உதவணும். ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: கருத்து
0: பொதுநல
2: சேவை செய்வது உயர்வடையும். அந்த சேவை செய்வது நல்லது. நான் வேளாங்கண்ணில இருந்த காலத்துல என்னன்னாக்கா திருவருள் பேரவைன்னு ஒன்ற அமைப்பை ஏற்படுத்தி குண்டக்குடி அடிகள் அறையா ஏற்படுத்தியதை கிளைக்கலமா செயல்பட்டு இந்து முஸ்லிம் கிருஷ்ண ஒற்றுமைக்காக பாடுபட்டு அவரது திருவிழாவில் நாங்க இந்துக்கள் போய் முஸ்லிம் பக்கரிக்கில போய் வாழ்த்து சொல்றது, அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இந்துக்களுக்கு, அது மாதிரி கிறிஸ்துமஸ்க்கு கிறிஸ்டியனுக்கு வாழ்த்து சொல்றது, இந்த மாதிரி ஒரு மத ஒற்றுமை நல்லிணக்கத்தை ஏற்படுத்த செயல்கள் செய்து
0: வந்தோம்.
2: அது மாதிரி செய்யும் போது சார்
0: நல்லது. சரிங்க, நன்றிங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி, எல்இடி டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் சிந்தனை அரங்கம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினார்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
2: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ் என இயற்றி வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்பாக்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விண்ணகிச்சி மேலும் வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 கரைக்கல் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை நிகழ்ச்சி வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்களியான், இப்பொழுது விற்பனையில் மங்களியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்களியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை தார்பாய், கிரீன் நெட், ஓஸ் நிரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்த்த

0: மாவட்டத்தில் ஒரு பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
1: சிந்தனை நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். உதவி உயர்வு, உதவி செய்யறதுனால நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய உயர்வு இல்லை, அந்த மனப்பான்மை இருக்கு பாருங்க, அது இருந்தாலே நமக்கு வரக்கூடிய அந்த உயர்வு, இவைகளை பத்தி ரொம்ப அழகா நேயர்கள் சொல்லலாம். இணையக்கூடிய நேயர் என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்
2: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
1: சொல்வது யார்
2: ஐயாவுக்கு காலை வணக்கம் குருது? மணக்குடி
1: ராஜேந்திரன். நல்லமா இருக்கு ஐயா, பேசுங்க.
2: அதாவது ரத்தத்தைய ஊர்னியா உதவிங்கிறது, தாய் தந்தையருடைய அந்த எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள், நேர்மறையான சிந்தனைகள், அந்த அந்த உதவிங்கிற ஒரு ஏதாவது இடுக்கன் களையமா நட்பு, அங்க இடுக்கும் நட்புங்கிற மாதிரி ஓடி போய் உதவி பண்றோம் பாருங்க. அந்த உதவி வந்து வாழ்க்கையில ஒரு சின்ன வயசுல வரக்கூடியது வந்து கடைசி காலத்துல வரைக்கும் அந்த அந்த உதவி அந்த எண்ணங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப வாழ்க்கையில மேன்மை மேன்மை அடைஞ்சுகிட்டே இருப்போம். அதாவது ஒற்றருக்கு நான் ஒண்ணும் கொண்டு வரல, நான் ஒண்ணும் ஒண்ணு கொண்டு போக போறது இல்ல, இடையில் இதோ என்னால் முடிந்தது ரெண்டு பொருள் ஈட்டினேன், அந்த ரெண்டு பொருள்ல ஒரு பொருள் நான் வைத்துக் கொண்டு இன்னொரு பொருள் நான் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், நானும் மேன்மையடைவேன், என் மக்களும் மேன்மை அடையும். அப்ப அதாவது என் சமுதாயம் மேன்மை அடையும். அப்போ அந்த உதவிங்கிற ஒரு உயர்வு தருங்கிறது, அது எண்ணத்திலிருந்து சிறு குழந்தையிலிருந்து தாய் தந்தையர்கள் கொண்டு வந்தோம்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளைங்களுக்கு அந்த உணர்வுகளை ஊட்டினோம்னா அந்த உணர்வு கடைசி காலம் வரைக்கும் நம் பேரையும் சொல்லும், நம் பேரு சொல்லும், தலைமுறை தலைமை இன்னாருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. அந்த உதவி மனப்பான்மை அங்கு அங்கு இருக்கிறதுனாலதான் அந்த குடும்பத்தின் பேர் தொடர்ந்து தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு.
1: இந்த
2: உயர்வுங்கிறது உடைய வராது, தொடர்ந்து பின்னாடியே வரைய, அதாவது இருப்பதை எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ந்து நாமும்
3: உதவி செய்வோம் உயர்வோம். அதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு உதவியாவது பிறருக்கு செய்யணும். அடுத்தது தேவை, அவர்களுடைய தேவை அறிந்து உதவி செய்யணும். இதற்கு வந்து தலைமையால தலைச்சிக்க முடியாது. வீட்டு போய் அவர் வந்தாங்க, ஒரு அஞ்சு சீப்பு வச்சு உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். அது மாதிரி அவங்களோட தேவை அறிஞ்சு உதவி செய்யணும். அடுத்தது வந்து நம்ம வந்து உதவி செய்யும் போது அவங்கள்ட்ட இருந்து பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம வந்து அதனால உயர்வடைகிறோமோ இல்லையோ, அதனால நம்ம வந்து பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்க கூடாது. நன்றி சார்,
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
7: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
6: வாருங்கள், வரவேற்கிறது
7: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: உதவி உயர்வோம், உதவி செய்து உயர்வோம் அப்படின்னு தான் இதுக்கு பொருள். ரொம்ப அழகா நேரில் அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் ஐயா.
1: யார் பேசுற?
8: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து பேசுறேன் ஐயா.
1: பேசுங்க
8: ஐயா. தலைப்பிலேயே ஒரு பிழை கண்டுபிடிங்க. உதவி உயர்வு வருமா இல்ல உதவுவோம் உயர்வோம் அப்படின்னு வருங்களா, இல்ல உதவி செய்வோம் உதவிடுவோம்? உதவிங்கிற ஒற்றை வார்த்தை இருக்கு ஐயா.
1: உதவி உயர்வோம், உதவி செய்து உயர்வோம்னு பொருள். அது
8: உயர்வோம் அப்படின்னு வரலாங்களா? உயர்வோம்னா பொருளாதாரத்தில் கிடையாதுங்க. அதாவது வந்து நம்ம தனிமை உயர்வோம்னா நம்ம மனநிமிதி உயர்வோம், அடுத்தவங்க கொண்டு வந்து உயர்ந்த சில பேர் பார்த்து கருத்துக்கள் பரவாயில்ல அந்த மனுஷா நல்லது பண்ண, உயர்வோம்னா அந்த கருத்து எண்ணத்துல நாம வெளியில சொல்ல வேண்டியதா நல்ல மனுஷா, நம்ம இல்லாதத்துல வந்து உயர்வோம், அதனால உதவி எந்த வித பலனும் இல்லாம உதவி செய்வோம், மற்றவர்களை மனதால பேச வெளியில பேச வேண்டாம், மனதால வந்து நல்லா பரவாயில்ல சொல்ல உயர்வோம் அப்படிங்கிறது என்னுடைய தலைமை.
1: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
9: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
9: சார், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து தங்கை வீரமுத்து பேசுறேன் சார்.
1: பேசுங்க ஐயா.
9: வைப்பு ஒன்று உயர்வுன்னு போட்டுக்கிறீங்க. மனிதன் வந்து நம்ம நம்ம ரத்தத்திலே அது ஊர்னதா இருக்கணும். நம்ம பழக்கத்திலிருந்து அந்த உயர்வு வந்த பழக்கத்தில் வந்து வரணும். ரெண்டாவது வந்து அடுத்தவங்களை உழைப்புல நம்ம வாழக்கூடாது. தன் நம்பிக்கை தன் உயர்வு எதுவுமே தன் செயலா இருக்கணும். ஒருத்தரை ஏமாத்தணும் அப்படின்னு ஒரு நம்ம வழியில இருக்க கூடாது. நம்ம ஏமாத்தணும்னா நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம

0: வந்து அது இன்னொருத்தரை ஏமாத்திட்டு வரும்.
1: சரி,
0: நம்ம வாழ்க்கையில வந்து யார் எவ்வளவு காசுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாதுங்க. நம்ம வந்து செய்யற உழைப்புக்கு நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறோம்னா இன்னைக்கு 10 ரூபா ஒருத்தருக்கு உழைப்பு நம்ம ஊதியம் அவங்களுக்கு உதவி செய்யணும்.
1: சரி சரி,
0: அவங்க வந்து நோயால் பெற்று இருந்தாலும் மற்றது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து உதவியதான் இருக்கும் போது நான் அவங்களுக்கு வந்து ஒரு வேதனையை இப்போ நம்ம கொடுக்கூடாது. வீட்லையும் சரி, வீட்டு பிள்ளைங்களும் சரி, இல்லை ஊர்லையும் சரி, மற்றவங்கள்ட்டையும் சரி.
1: சரிங்க, நன்றி.
0: எல்லாருக்கும் நம்ம வந்து உதவியாக தான் இருக்கும் ஒழிஞ்சு.
1: சரி, நன்றி.
0: அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன உதவி, நம்ம பெரிய உதவி நம்ம செய்ய முடியல. ஒரு சின்ன உதவி பற்றியும் மற்ற பற்றியும் மற்ற ஒரு ஒரு ஆஸ்பத்திரி ஒரு.
1: சரிங்க, நன்றிங்க. ரொம்ப நீங்கள் நிறைய கருத்து சொல்லியிருக்கிறீங்க. நன்றி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம் சார்.
1: ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். நம்ம கெடுதல் செஞ்சால் பெரிய கெடுதல் வரும் அப்படின்னா அதுப்போ அதுக்கு எதிர்ப்பதை என்ன, நல்லது செஞ்சால் நல்லது வரும். பிறருக்கு என்ன முற்பகல் சேவிங், தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும். இந்த குரல் தான் அவர் சொன்ன கருத்துலேருந்து வருது. அதனால நம்ம நல்லது செஞ்சோம்னா பின்னாடி நமக்கு நல்லது செய்யணும். நமக்கு நாம் உதவி செய்தால் பிறகு இன்னொருத்தர் நமக்கு தக்க நேரத்தில் உதவி செய்வாங்க. உதவி எப்போ கிடைக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தேவைப்படுற நேரத்தில் நமக்கு கிடைக்கணும். தேவையில்லாததில் கிடைக்கிறது ஒன்றும் பயனில்லை இல்லையா. தேவைப்படுகிற நேரத்தில் அந்த உதவி இயல்பாக வந்து அமையும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாகப்பட்டினம் பௌனம்மாள் கிருபாமூர்த்தி.
1: பேசுங்க.
2: உதவி உயர்வு. அப்படிதான் நாம ஆரம்ப காலத்துல இருந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப உதவி செய்தவங்க வந்து ரொம்ப அவசரப்பட்டு கிடக்குறாங்க சார்.
1: அப்படியா?
2: ஆமா. பொண்ணை கட்டி கொடுக்கணும், பிள்ளைய கட்டி கொடுக்கணும், இந்த வந்து உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் கல்யாணம் ஆனோட கொண்டு வந்து கொடுத்துறேன்னு கெஞ்சுறாங்களாம். அந்த கல்யாணம் முடிஞ்சு தேவையெல்லாம் முடிஞ்சு 1 மாசம் 2 மாசம் ஆனா கூட அந்த வாங்கினவங்களை போய் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு ஒரு சரி இந்த நேரம் கொடுக்க முடியல, எனக்கு ஒரு போன் பண்ணி கூட சொல்ல மாட்டாங்களாம். அவங்க வந்து ஒரு தடவை வந்தோட அவங்க அந்த உதவியை செஞ்சுட்டாங்க. ஆனா இவங்களை 50 தடவை ஆலைய விட்டு கொடுக்க மாட்டாங்க.
1: கடைசியில இவங்க உதவி கேக்குற மாதிரி ஆயிடுது, எப்படியாவது என் பணத்தை
2: கொடுங்கன்னு.
1: சரிமாரா, அது உண்மைதான். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பொருளாதார ரீதியா உதவி பண்ணிட்டு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஏன்னா அவசரத்துல கேட்கறதுல கொடுத்துருவாங்க. ஐயே கல்யாணம் இருக்க கொடுக்காம அப்படி இருக்கிறது, நம்மள்ட இல்லைன்னு சொல்லணும் கொடுத்துட்டு அவஸ்தப்படுறது உண்மைதான். ஆனால் அப்படி செய்து கொடுத்தா இருப்பாருங்க, அவருக்கு அது பெரிய உயர்வை கொடுக்கும். அவர் அந்த நேரத்துல ஏமாற்றப்பட்டால் கூட பிற்காலத்து அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ ஏதோ ஒரு உயரத்தில் எந்த நேரம் தேவைப்படுதோ அப்போ அவர் போய் யார்ட்டையும் கேட்க வேணாத ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நமக்கு மறைகள் சொல்கிறேன்.
2: நீங்க சொல்றதும் அது வந்து நம்மளுடைய பண்பாடை வச்சு குறிச்சு அது சொல்லுது இல்லைன்னு சொல்ல. ஆனா நாம வந்து இப்படி சராசரி எல்லாருமே இப்படி வாங்கிட்டு அப்படியே சொல்லிட்டு போனா எனக்கு வந்து நாளைக்கு வந்து எனக்கு தர்மம் வேலை செய்யும் வேலை செய்யும் சொல்லிட்டே இவங்க கொடுத்துட்டே போனாங்க. நாளைக்கு இவங்கள்ட்ட பொருளாதாரமே இல்லாம நாளைக்கு அவங்க கிட்ட போய் இவங்க நிக்கிற மாதிரி நிலைமை ஏற்பட்டுருக்கு.
1: அதனால இந்த வார்த்தையை பொய்யாக்கிடாம உதவி வந்தா உயரலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்குங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றீங்க. யார்ட்டையாவது உதவி கேட்டு வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திடாதீங்க.
3: அனைத்துக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஏசி எல்இடி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
4: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
4: வாருங்கள், வரவேற்கிறது
5: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? பேசுங்க ஐயா.
6: நல்லா
1: இருக்கேன்
6: ஐயா. என்னால உதவி பண்ண முடியல சார்.
1: சரி,
6: நான் என்ன பண்ண, இன்னொரு நண்பர் மூலமா அது உதவி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனா வாங்கி கொடுத்தத தவிர இப்ப நம்ம தான் தேடி அவங்கள்ட்ட போக வேண்டியதா இருக்கு. திரும்பி திரும்பி அந்த அந்த நம்ம உதவி
1: பண்ணத வாங்கறதுக்கு
6: அவங்க வந்து நம்மள பாக்குறது கிடையாது. ஏன்னா அவங்க தேவை முடிஞ்சிட்டு இல்ல. அதே மாதிரி உதவி பண்ணவும் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது சார். ஒரு கஷ்டம்னா கொடுக்குறோம் உதவி, அது அந்த உதவி முடிஞ்சவங்க நம்மள மறந்துடுறாங்க. வாங்கி கொடுத்தவங்க மறந்துடுறாங்க. வாங்கி கொடுத்தவங்க வந்து இப்ப நான் சொல்லி கொடுத்தனா அந்த ஆளும் வந்து என்னதான் கேட்கறாங்க வந்து அவங்க
1: நம்ம நம்ம கடங்கார மாதிரி பதில் சொல்லிட்டு கிடையாது.
6: ஆமா சார், ஆமா சார். அதனால போன் போட்டு வீட்டுக்கு போய் ஒண்ணு கதைக்கு ஆகல.
1: உண்மைதான், உண்மைதான். முதல்ல முதல்ல வந்து நேயரா தான் சொன்னாங்க.
6: வந்து தூரமா ஆயிட்டோம்.
1: சரிங்க.
6: அதான் சார் என்னுடைய கருத்து.
1: நன்றிங்க, நன்றிங்க. ரொம்ப இது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு

0: செய்தி. கடனை வாங்கி கொடுத்துட்டு கஷ்டப்படுறது. அதனால என்ன ஆகிடுதுன்னா, இவருக்கும் அந்த கொடுத்தவருக்கும் பிரச்சனை ஆகிடுது, தகராறு ஆகிடுது. அவர்கிட்ட முகம் கொடுத்து பேச முடியல. ஆனால் வாங்கினவர் பதிலுக்கு போயிடுறார், கேட்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி சிரமப்படுற சூழல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தலைப்பு அப்போ என்ன எதை குறிக்குது அப்படின்னா, ஆனால் அந்த உதவி செய்த மனம் இருக்கு பாருங்கள், அதுக்கு எப்படியும் உயர்வு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நம்முடைய தத்துவ முறைகள் சொல்கிறத நினைவூட்டுகிறது. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன்.
0: பேசுங்க ஐயா.
1: அதாவது உதவுவோம்னா, அந்த முன்னாடி வந்து காலத்தெல்லாம் உதவி செய்யறதுன்னா ரொம்ப கஷ்டங்க. அந்த காலத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து அந்தா கோவலை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. பசின்னு வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணுறது, இதை வச்சு வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறமா மீட்டு கொடுங்க அப்படின்னு. அது மாதிரி நிறையா கொடுத்ததில் ரெண்டு மூணு வந்ததுக்கு நிறையா வந்து போயிடுச்சு, அது திருப்பி அவங்களால கொடுக்க முடியல.
0: சரி.
1: அந்த மாதிரி வந்து நம்மள்கிட்ட இல்லைன்னா கூட, அந்த காலத்துலலாம் வந்துங்க முன்னாடி விழுந்தவங்கலாம் அந்த உதவி செய்யணுங்கிற எண்ணம், எதையாவது ஒன்று கொடுத்தாது நம்ம உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் வந்துதுங்க. ஆனால் இப்போ நிறைய பணம் இருக்குதுங்க, எல்லாருக்கிட்டையும் எல்லா வசதியும் இருக்குங்க. ஆனால் உதவி இன்னும் கேட்கும்போது அதை செய்ய மறுக்கிறாங்க.
0: மறுக்கிறாங்க.
1: ஆமா, அத வந்து இல்லாத போது இருக்கிற மனசு இப்ப இருக்கும்போது யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது.
0: பணத்தை பாதுகாத்துக்கோனே இருக்கிறாங்க.
1: ஆமா.
0: சரிங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி. நன்றி சார்.
0: சில பேர் அப்படி இருக்கிறாங்க, பணம் இருக்கும், ஏன்னா முதல்ல சொன்ன நேரோட அனுபவம்லாம் அவங்க பட்டிருப்பாங்க. ஏன் கொடுத்துட்டு கஷ்டப்படுவாங்க, இல்லைன்றவோமே அப்படின்னு. சில பேர் நம்மள்ட்ட வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு செய்வாங்க. ஆனால் இதை தாண்டிய ஒரு உதவி இருக்குது. கூட பிறந்தவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அண்ணனோ தம்பியோ இல்லை அக்காவோ தங்கையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தெரியாமல் அந்த கஷ்டம் இல்லாமல் அவங்க இருக்கணுங்கிறதா ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க. அவங்க திருப்பி செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறதில்ல, திருப்பி அந்த பணம் வரும்னு எதிர்பார்க்குறதில்ல. நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும்போது அவங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு டக்குன்னு அப்படி செய்வாங்க. அப்படியெல்லாம் பாதுகாக்கப்படுகிற சில பேர் இல்லை, நிறைய பேரே இருக்கிறாங்க. நான் தன்னக்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை அப்படியே முற்றிலும் கொடுத்துட்றதில்லை, அவர்களில் சிரமப்படாத அளவுக்கு அவ்வப்போது ஏதாவது செய்து அவங்கள சமுதாயத்தில் அவர்கள் வறுமையில் இருக்கிறன்னு காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதற்காக உதவுகிற மனப்பான்மை உள்ளவர்களும் நாம் எல்லாருமே சந்திச்சிருப்போம். தொடர்ந்து பேசலாம். நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
2: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: நிரலாம் இணைந்திருக்கிறோம். காற்றில் தவிழ்ந்து காதில் பேசும் கரைக்கால் பண்பலை நூறு பிள்ளை மூன்று இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு, உதவி உயர்வோம்.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நிரலாம உதவி உயர்வோம் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருந்தோம். அதை முகநூல் ஃபேஸ்புக்லையும் கமெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பதிவு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். என்னதான் பணம் பொருள் என்ற ஆடம்பரத்தோடு வாழ்ந்தாலும், மற்றவருக்கு நம்மால் உதவியை நமக்கு நான் நம்மால் செய்த உதவியை செய்து அதில் காணும் இன்பத்துக்கு ஈடு என எதுவும் கிடையாது. உதவி கொடுத்தவருக்கு மகிழ்ச்சி, அதை பெற்றவருக்கு மகிழ்ச்சி. உடல் உழைப்பால் செய்வது கூட பெரிய உதவிதான். உதவி செய்து பார், நம்மையும் காக்கும், நம் தலைமுறையும் காக்கும்னு சொல்லி ஆண்டி மடம் கார்த்திகேயன் ஒரு அழகான பதிவை போட்டிருக்கிறாரு. அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேத்தூர்லேருந்து சீதா கலியபெருமாள். மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதே பெரும் உதவியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயில். உதவுவோம் உயர்வோம் என்பது மிகச்சிறந்த சிந்தனை. பிறருக்கு உதவி செய்யும் போது அவர்களின் வாழ்க்கையும் உயர்கிறது, கூடவே நமது மனமும் சமூகமும் வளர்ச்சி அடைகிறது. உங்கள் எண்ணத்தை செயலில் காட்ட உதவும் சில வழிகள். கல்விக்கு உதவுங்கள். வசதியற்ற மாணவர்களின் கல்வி செலவை ஏற்றுக்கொள்வது அல்லது அரசு பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது. தானம் செய்யுங்கள். தேவைப்படுவர்களுக்கு ரத்தம், உணவு அல்லது ஆடைகளை தானமாக வழங்குவது பிறருக்கு உதவுவது ஒரு பேர். சமூக நற்பணி. உங்களை சுற்றியுள்ள ஆதரவற்ற முதியோர்கள் அல்லது விலங்குகளுக்கு உங்கள் சிறிய உதவிகளை செய்வது. அறிவை பகிர்வது. நீங்கள் அறிந்த நல்ல விஷயங்கள், தொழில்நுட்பங்கள் அல்லது திறமைகளை மற்றவர்கள் கற்றுக் கொடுத்து வாழ்க்கையை மேம்படுத்துவது அப்படின்னு.

0: சொல்லியிருக்கிறாங்க. நீடாமங்கலம் மட்டும் காலாச்சேரி மணிமாறன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்றவர்களுக்கு பொருளாகவோ பணமாகவோ உடல் உழைப்பாகவோ உதவிகளை செய்து நாமும் வளரும் அவர்களையும் வளர வைப்போம், உழைப்பே உயர்வுதல்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, மற்றவர்களுக்கு பொருளாகவோ பணமாக உடல் உழைப்பாக உதவிகளை செய்து நாமும் வளரும் அவர்களையும் வளர வைப்போம், உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பலமீனமானவர்களுக்கு பலமானவர்கள் உதவி செய்து வாழ்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய அறம். வாழ்க்கையின் உண்மையான உயரம் நம்மிடம் இருக்கும் பணத்திலோ வசதிகளிலோ இல்லை. நாம் செய்யும் உதவியால் ஒருவருடைய முகத்தில் மலரும் புன்னகையில் பார்க்கும்போது கிடைக்கும் மனமேதான் உண்மையான உயர்வு. இயலாத நிலையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உதவிகள் தேவைப்படலாம். நம்மால் செய்ய முடிந்த உதவிகளை சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாக வேண்டும். பிற உயிர்கள் மீது அன்பு கருணை மனிதநேயம் கொண்டு வாழும்போது நமது உயர்வு குடும்பத்தில் மட்டுமல்ல சமூகத்திலும் உயரும் அப்படின்னு சொல்லி தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க. உதவி செய்வதில் தவறில்லை, ஆனால் நாம் செய்த உதவி நமக்கு தக்க சமயத்தில் உதவும் சொல்கிறீங்க. இப்போ எல்லாம் ஏன் உதவி செய்கிறோம் நிலைமைக்கு நம்மளை ஆளாக்கிறாங்க, நம்மக்கிட்ட உதவி பெற்றுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பிரபா திருவாரூர்லேருந்து அனுப்பியிருக்கிறாரு. இப்படி நிறைய நேரில் கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறாங்க. தொலைபேசி வாயிலாக நேர்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: கூடாது
0: ஒருவரை வந்து சும்மா அப்படியே விட்டு ஏதாச்சும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அதை கிடையாக்கி அதன் பிறகு கொடுக்கறது, வளர விட்டு அந்த வளர்ச்சியை கத்து கொடுத்து அப்புறம் கொடுக்கறது, எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறையை தத்துவத்தை அவர் பதிய வச்சிருக்கிறார் அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேயருக்கு நன்றி.
2: திருச்சி சரதாஸ். ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.

0: ஃப்ரீ ஃப்ரீ
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: நேர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: நேர்களுக்கு ஆர்கேஜி நெய்யின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ,
5: ஆர்கேஜி நெய்.
2: நேர்களுக்கு மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நாயகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இது காற்றில் கலந்து காதில் பேசும் கரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு உதவி உயர்வோம். இந்த தலைப்புல அழகான நேயர்கள் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இணையக்கூடிய நேயர் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
6: உதவி செய்யறது வந்து ஒரு பிறவி குணமாவே இருக்கணும். ஸ்கூல்ல படிக்கும் போதே பிள்ளைங்களுக்கு அதை ஊட்டி வளர்க்கணும். மத்தவங்களுக்கு ஏதோ உதவி பண்ண ஒன்னால முடிஞ்சிருக்கு, ஏதோ பேனா பென்சில் எதுவும் இல்லைன்னா கொடுத்தா உதவுன்னு சொல்றாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துல உதவிங்கிறதே இல்லாம போச்சு. உதாரணமா ஒரு ஆபத்து, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுல வந்து எல்லாரும் உதவி பண்றது ஆள் இல்ல, அதை கவரேஜ் பண்ணி அதை வந்து நெட்ல போட்டு லைக் வாங்கிக்கிறாங்க. அதனால உதவி செய்யறது இப்ப எல்லாமே போயிடுச்சு. உதவி செஞ்சா நமக்கு மக்களுக்கு நம்ம ஒரு உயர்வு கிடைக்கும், அதாவது புகழ் கிடைக்கும். ரொம்ப பேரு ஆட்டோ டிரைவர் எல்லாம் கஸ்டமர் போட்டுட்டு போன அந்த ஜுவல்லரி எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் போய் கொடுத்துடுறாங்க.
2: அதெல்லாம் படிக்கும்போது அழகா இருக்கு.
6: ஆமா,
2: ரொம்ப நன்றி.
6: படிக்கும் போது நேர்மையா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதவியும் பாராட்டும் கிடைக்குது இல்ல, அவங்களுக்கு
2: அழகா சொன்னீங்க. நன்றி, நன்றி. இணைப்புல உயர்வு இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? எடுத்துட்டு பொழுது அந்த பாராட்டு பெறணுங்கிற எண்ணத்துல செஞ்சிருந்தாருன்னா அந்த கிடைக்குமான்னு தெரியல. அதனால அவர் எதையும் எதிர்பார்க்க கொடுத்த உடனே அவரை கூப்பிட்டு பாராட்டுறாங்க, அவருக்கான புகழ் கிடைக்குது. அதனால ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. நம்ம கூட முதல்ல ஒரு பாட்டல் போட்டிருந்தோம் இல்லையா, நல்லது ஒரு வீணை செய்து நலம் கண்ட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தியினை சுடர்முகம் அறிவுடன் படைத்து விட்டாயின்னு பாரதியாருடைய பாடல். நல்லது ஒரு வீணையை செய்து அதை மீட்டி கேட்காம தூக்கி போடுவோமா புழுதியில்? அப்படி தான் நம்ம ஒரு பிறப்பு எடுத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் உயர்ந்த பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். அரிதறிது மானிட பிறத்தில் அரிது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த உயர்ந்த பிறப்பை எடுத்திருக்கிற நாம் வந்து அப்படியே வீணாயிடலாமா? அப்போ ஏதாவது உயர்வு அடையணும். உயர்வு எதன் மூலம் அடைய முடியும் அப்படின்னா உதவியினால் அடையலாம் அப்படிங்கறது ரொம்ப அழகா நேயர்கள் பதிவிட்டு வர்றாங்க. இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் சார், வாழ்க வளமுடன்.
2: பேசுங்கம்மா.
7: விலமல் தேன்மொழி முத்துக்குமார்

0: சாமி பேசுறேன் சார்.
1: பேசுங்கம்மா.
0: நாம் செய்யும் உதவி சார் மற்றவர்களோட துயரத்தை போக்கி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கணும். பணம் பொருள் மட்டும் இல்லாம அறிவுரை ஆறுதல் உடல் உழைப்பாகவும் இருக்கலாம். பிறருக்கு உதவும் போதுதான் மன மகிழ்ச்சியும் மன அழுத்தம் இல்லாமலும் இருப்போம். நான் வந்து முதல் முதல்ல திருமணமாகி குழந்தை பிறந்து மாறுதல் பெற்று திருவாரூர் வந்த போது சார் என்ன கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருந்தது. இதுவரை பெற்றோரோட அரவணைப்புலயே அவங்களோடய இருந்துட்டேன். திடீர்னு எதிர்பாராத புதிய சூழல்ல ரொம்ப கஷ்டமும் கவலையா இருந்தது. திட்டு தெரியாத நிற்கும் போது என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஜெயராமன் அவர்களும் ஆசிரியை திருமதி ஜெயலட்சுமி அவர்களும் மிகவும் ஆறுதலாகவும் தக்க வழிமுறைகளையும் சொல்லி என்ன அன்போட வழி நடத்தணும்.
1: இரண்டு செய்தியை முக்கியமா பதிவிட்டுருக்கீங்கம்மா. ஒன்று வந்து உதவி செய்வதனால மனம் அழுத்தம் இல்லாம ரொம்ப லேசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இரண்டாவது நமக்கு உதவுனவங்களே இப்போ சொல்கிறீங்க, அவங்களுடைய பெயரை சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்கிறீங்க. எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ஒரு உதவி நீங்கள் திருப்பி செய்யாமல் இருக்க போகிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு உதவி நமக்கு வாழ்க்கையில் பலன்தருன்னு சொல்லியிருக்கேன். நன்றிம்மா இணைப்பில் வந்ததுக்கு.
0: நன்றி சார். வாய்ப்பு நன்றி. வாழ்க்கை.
1: இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுகிறீங்க?
2: நெடுங்காட்டில வீரகம் பேசுகிறேன் சார்.
1: பேசுங்க ஐயா.
2: உதவினா பணம் காசு செய்கிறது தான் உதவி கிடையாது சார். இப்ப ரோட்ல போய்கிட்டே இருக்கும் ஒரு பைப்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, நம்ம அதை பாத்துட்டு போக கூடாது, நிப்பாட்டிட்டு போலாம்.
1: அது எவ்வளவு பெரிய அது சமுதாயத்துக்கே உதவி.
2: அதான் அதை செய்யணும். பணம் காசு மட்டும் உதவி கிடையாது. அதாவது பைப்பை நமக்கு என்னன்னு போக கூடாது, நிப்பாட்டிட்டு போகணும். ரோட்ல ஒரு சில இடத்துல பள்ளமா கிடக்கும், நம்ம அது வந்தாங்க வண்டியில வந்தாங்க நடந்து வந்தாங்க இதை அந்த இடத்துல வச்சு ஒரு கல்லை உட வச்சுட்டு போலாம். நம்ம அதை பார்த்துட்டு யாராச்சும் ஒதுங்கி போவாங்க. இதே மாதிரி சில உதவிகளும் செய்யலாம். பஸ்ல போகும்போது வயசானவங்களை உட்காரணும், வயசானவங்க நின்றுகிட்டே இருப்பாங்க, நம்ம உட்காந்துக்கிட்டு இருப்போம், அவங்களை சேர்த்த இது பண்ணலாம். முடியாதவங்க நம்ம ஏற்றி விடலாம் பஸ்ல.
1: இது போன்ற சின்ன சின்ன உதவிகள் வந்து வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறீங்க.
2: ஆமா சார், அது மாதிரி உதவி செய்யலாம் சார், ஒன்றும் தப்பு கிடையாது.
1: நன்றிங்க. நன்றி.
2: ஆபத்துங்கும் போது அந்த சமயத்துல நம்மளால முடிஞ்சதை உதவி செய்யலாம்.
1: முடிந்ததுனால
2: பெரிய உதவி கிடையாது.
1: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி.
2: சரி சார்.
1: ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அந்த முடிஞ்சதை செய்யலாம், ரொம்ப முடியாத போட்டு வலுக்கட்டமாக எழுதிட்டு வரும் வரல. முடிந்தது நாம் செய்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது, உயர்வை தரக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பொதுவான விஷயங்களே சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் அவ்வப்போது செய்யணும். செய்தோம்னு நல்லா இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஃப்ரீ ஃப்ரீ
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
6: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
7: வாருங்கள், வரவேற்கிறது
6: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
1: மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆட்சி உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இது கரைக்கல் பண்பலின் உருப்பள்ளி 3 சிந்தனை அரங்கம். உதவி உயர்வோம் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அழகா நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டே வர்றாங்க. இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்ல வர்றாரு கேட்கலாம். வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
8: அதாவது இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கே உதவி செஞ்சோம்னா உயர்வு தராது. இல்லாதவங்களுக்கு செய்யணும். இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள், வறுமையில வாடுறவங்களுக்கு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செஞ்சாக்க நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில நம்மளுக்கு உயர்வு தரும். 4 பேர் மதிப்பாங்க நம்மள. இருக்கிறவங்களுக்கே இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம உதவி செஞ்சோம்னாக்க அவங்க வந்து கேட்டவனே கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேங்க்ல இருந்து 4 நாளைக்கு எடுத்தாலும் தரேன், கொஞ்சம் கொடுக்குறீங்களா, கொஞ்சம் பணம்னு கேட்டா உடனே கொடுப்பாங்க. ஆனா வறுமையில இருக்கிறவங்க போய் கேட்டாங்கன்னாக்க யோசிப்பாங்க, கொடுக்கலாமா வேண்டாமா, இவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா, அப்படிலாம் பார்க்க கூடாது. அவங்களுக்கு தான் முன்னாடி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்ம போய் எப்ப போய் கேட்டாலும் இவர் கொடுக்குறாரு. அதே மாதிரியே வாங்குறவங்களும் அது மாதிரி நம்ம வந்து செய்யணும். இது பண்ண பொது சேவைங்கிறது வந்து அதை வந்து எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு ஒரு ஒரு இது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து விளம்பரப்படுத்தவும் கூடாது. அதே மாதிரி வந்து மத்தவங்கிட்ட சொல்லி சொல்லி பெருமைப்படக்கூடாது.
1: ரொம்ப அழகா சொல்லி இருக்கீங்க. விளம்பர

0: சொல்லி செய்யக்கூடாது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிதுங்கிற திருக்குறளை நீங்கள் சொன்ன வார்த்தை ஞாபகப்படுத்துது. எந்த பலனும் எதிர்பார்க்க ஒருத்தர் செய்கிற உதவியினுடைய நன்மை கடலை விட மிகப்பெரியது அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறாங்க. நன்றிங்க ஐயா,
1: நன்றி.
0: இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம். யாருங்க?
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன்.
0: பேசுங்க ஐயா.
2: உதவியும் உயர்வும். ஒரு காசு பணம் செய்யலனா கூட பரவாயில்ல. அந்த பேருந்துல வந்து வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், கையில குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு, அவருக்கு நம்ம எந்திரிச்சு ஒரு சீட்டை கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் போற வரைக்கும் சௌரியமா இருக்கும்.
0: எனக்கு
2: இடுப்புல கையில குழந்தைய வச்சுக்கிட்டே ரொம்ப நீண்ட தூரம் பயணங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதே மாதிரி முதியவர்களும் ரொம்ப அவங்களும் ரொம்ப நின்றுட்டே இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பஸ்ல நான் உட்காந்துருந்தேன்னா எந்திரிச்சு ஏதாவது கொடுத்துருவேன் யாரா இருந்தாலும். அது மாதிரி ஒரு உதவி செஞ்சா விட காசு பணம் தான் செய்யணும் இல்ல, இது மாதிரி சின்ன சின்ன உதவி செஞ்சாலே ஒரு மன திருப்தியா இருக்கும். ஏன் வாய்ப்புக்கு
0: நன்றி. பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்க.
0: பேசுங்கம்மா.
3: பாட்டுகள்லாம் ஒரு குறைவா போட்டு நிறைய மக்களை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு முத உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றியா தெரிவிச்சுக்கிறேன்.
0: சரிம்மா.
3: ஆமா, பத்து நாளாவே பேசல, நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது பாடல்கள் குறைவா இருக்கிறதுனால நிறைய பேரை எடுக்க முடியுது உங்களால, அதுக்கு நன்றி. அதாவது உதவிங்கிறது வந்து நம்ம என்னென்ன யார்த்த உதவி பார்க்க எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நம்ம சின்ன சின்ன உதவிகள் தான், பணம் காசுகளை விட சின்ன சின்ன உதவிகளை எதிர்பார்ப்போம். எப்படின்னா பேருந்துல போகும்போது ரொம்ப கால் வலிக்கும், கூட்டமா இருக்கும்போது
0: கொடுக்க
3: மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம்ல, அந்த உதவியும் நம்ம செய்ய தயாரா இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி அதாவது பொது மக்களோட எல்லாத்து மேலையுமே ஒரு அன்பு ஒரு அக்கறை இருந்தா தான் உதவி செய்ய தோணும்னா. ஏன்னா அந்த அக்கறை இன்னைக்கு குறைவா தான் இருக்கு. இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயத்துக்கு அதாவது நின்றுகிட்டு இந்த செல்போனை பார்க்க முடியாது, பல நிகழ்ச்சிகளை பார்க்க முடியாதுன்னு அந்த உட்கார்ந்து இருக்காங்க. வயசானவங்க தட்டு தடுமாறி வந்தா கூட நம்ம அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டா நம்ம இந்த செல்போனை பார்க்க முடியாது நிகழ்ச்சிகளை
0: அப்படின்னு விடுறது இல்ல.
3: வரும்போது உட்காந்துருந்தா ஒரு மூணு பேர் தான் உட்காந்துருந்தான். ஆனா ஒரு பாட்டி ரொம்ப புக்க வாயி பாவம், ரொம்ப வயசு 85 இருக்கும், கடுமையா உழைப்பாளியா இருக்கும் போல. அது தட்டு தடுமாறி ஏறி வந்து இந்த தூண்ல நின்றுகிட்டு யாராவது இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு வரக்க பிறக்க பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இந்த உள்ள உட்காருங்கம்மா, நான் இப்ப பக்கத்துல இறங்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுத்து உட்கார வச்ச உடனே நான் எனக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு, பரவாயில்ல.
0: ஏன்னா
3: ரொம்ப ஓரமா உட்காந்து அந்த அம்மா பாக்கும்போது, அந்த அம்மா வந்து உள்ள உட்காந்த உடனே 85-90 வயசு கூட இருக்கும்னா உட்காந்த உடனே அது தூங்க ஆரம்பிச்சுச்சு பாருங்க. அந்த அம்மா ரொம்ப ஆரம்பிச்சாங்க பாருங்க,
0: மிதக்க ஆரம்பிச்சு.
3: பாத்துக்கிட்டே வந்தேன்னா அந்த தூக்கம் வந்து நம்ம கொடுத்தோம் பாருங்களா சில நிமிடங்கள்ல. அதே மாதிரி குழந்தைங்க அழுதாலுமே பேருந்துல நான் பேக்கல எப்பவுமே சாக்லேட் வச்சுக்கிடுவேன். ஏதாவது நிறைய இடத்துல குழந்தைங்க ரொம்ப கதறி அழுதுங்க, நிப்பாட்டவே முடியாது. அந்த சாக்லேட் ஒண்ணு கொடுத்தா போதும், உடனே
4: எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: அடுத்து 11 மணிக்கு வர இருக்கிறது வணக்கம் தோழி அப்படி சொல்லிட்டு யாரு உங்கள்ட்ட வந்து பேச போறாங்க அப்படின்னா ஸ்ரீதலா தேவி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேயர்கள் அனைவருக்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடைவீதியிலிருந்து நேரலையாக மலர இருக்கிறது, காத்திருங்கள் நேயர்களே. இப்ப நேயர்கள்ட பேசலாம், உதவி உயர்வோம் அப்படிங்கிற தலைப்பில் பேசிக்கிட்டு வரோம். ரொம்ப அழகான செய்திகள்லாம் நேயர்கள் பதிய வச்சுட்டே வராங்க. ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு போய் அந்த மருத்துவ செலவு பணம் கொடுத்து தான் உதவணும் அப்படிங்கிறது இல்லை. அவரை போய் பார்ப்பாங்க, பார்த்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லாயிடும், உங்களுக்கு டாக்டர்லாம் சொல்கிறாங்க, நம்பிக்கை தான், சொன்ன நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்கணும்னு நம்ம முகத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு

0: எழுச்சி ஏற்படும். ஏன்னா நம்ம ரொம்ப நெருக்கமாக அவர்கிட்ட பழகியிருந்தோம்னா அப்படி அதன் மூலமாக ஒரு மலர்ச்சியை உண்டு பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய உதவி இல்லையா. ஆனால் சில போய் இப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி தாங்க அவருக்கு இருந்தது இப்படி தொந்தரவாக போயிட்டு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நம்முடைய முகத்தை பார்த்த உடனே அவருடைய மனம் மகிழும், அதனால் அந்த நோயினுடைய வலி குறையும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய உதவி இல்லையா. இப்படியும் உதவிகள் இருக்கிறது அப்படிங்கிறத இது குறிப்பிடந்தால் இணையக்கூடிய நேரம் என்ன சொல்ல வர்றாங்க. வணக்கம். வணக்கம்.
1: தஞ்சை மாவட்டம்.
0: ஐயா, உங்களுடைய ஒலி அளவு ரொம்ப அதிகமா இருக்கு, ஒலி அளவு குறைச்சிட்டு பேசுங்க. எனக்கு இங்க எக்க அடிக்குது.
1: ஐயா, உதவி செய்ய முடியாது ஐயா. தஞ்சை மாவட்டம் திருபுவனம் மலை சேவியர். ஐயா
0: பேசுங்க.
1: ஒரு மனிதருக்கு உதவி செய்ய முடியுதா? ஒரு ரெண்டு பவுன் நகை கொடுப்பேன். அந்த நகையை நான் வாங்கப்பட்ட பாடு பெரிய படா போட்டுங்க. உதவி உதவி கிட்ட வயிற்றுல வந்துருவியா? அதனால உதவி செய்ய ஒரு நல்ல ஒரு மனிதரை பார்த்து எப்படி அவர் செய்ய முடியும்? உதவி செய்யறோம், அதை திருப்பி செஞ்சாதானே பிரச்சனை. ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் செஞ்சா அந்த நான் பொருளை
0: வாங்கிருந்தேன். அதனால உதவி செய்யும் போது திருப்பி கொடுத்துடணுங்கிறீங்க, நல்ல செய்தி. நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க பேசுறீங்க?
2: நான் வேணாங்களுக்கு என் கே முருகேசன் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
2: சாதாரணமா
0: சராசரியா உள்ளவங்க அவங்களுக்கு தேவைக்காக சொல்லிதான் ஆகணும், இதனால கொடுத்துருங்க நான் கட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
2: இருக்குங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க கஷ்டத்துல தான் நம்மள கேக்குறாங்க,
0: அதனால கொஞ்சம் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு எங்கங்கறீங்க.
2: கால அவகாசம் கொடுக்கலாம். அப்படியே இல்ல, சமயத்துல வந்து ஒரு மனிதாபிமானத்தோட வந்து நீங்க குடுக்கறப்ப கூட குடுக்கறதுனால பரவாயில்ல கூட சொல்லலாம் வந்து. ஏன்னா அவங்களோட கஷ்டம் வந்து நமக்கு தெரியும்.
0: சரிங்க சரிங்க,
2: தெரிஞ்சுதான் நம்ம குடுக்கறோம் வந்து.
0: நன்றிங்க.
2: அதனால மனிதாபிமானத்தோட வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட வைக்க கூடாது வந்து.
0: நன்றி. இணைப்புல வந்தது இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். நான் காட்டுமன்னார் கோயில இருந்து குளஞ்சியப்பன் பேசுறேங்க.
0: பேசு.
3: உதவி உயர்வோம். அதாவதுங்க, உதவணுங்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்ததுன்னா அந்த எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும். அதாவது நான் எனது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனசுல இருந்து தூக்கிடுச்சுங்க. எங்களுடைய எங்களது எங்களுடையது இப்படின்னு அந்த ஒருமை பண்ணுவாங்கள, அந்த பன்மையில பேசுற அந்த மனசு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த மனிதனுக்கு உதவணுங்கிற எண்ணம் வேறு உண்டிடும் மனசுல. ஒரு இடத்துக்கு போறோம், நாங்க எல்லாம் போனோம், எனக்கு மட்டும் கிடைச்சது, எனக்கு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்றத விட எங்களுக்கும் கிடைச்சது. அப்ப அந்த ஒருவருக்கு கிடைக்கலன்னா இதெல்லாம் நம்ம நிறைய பாத்துருக்கோம். அந்த கிடைச்சவங்க அந்த கிடைக்காதவங்களை பகிர்ந்து கொடுத்து சமமா எடுத்துட்டு போயெல்லாம் பாத்துருக்கோம். அதுக்குதான் என்ன செய்வாங்கன்னா, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யும், கிடைக்கிறதுல சரிப்பா பிரிச்சுக்கோம் அப்படிம்பாங்க. ராமேஸ்வரத்துல ஒரு பையன் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் விற்கும் பாருங்க. அப்ப ஒரு பையன் வந்து ஒரு பொருள் வாங்க போயிருக்கான். உடனே அந்த கடைக்காரர் வந்து உன்ட்ட எவ்வளவு என்ன இருக்கு கூட காசு இருக்கு அப்படின்னதான் ரெண்டு மூணு சிப்பிகளை எடுத்து கொடுத்துருக்கான். உடனே அவர் ஆசைப்பட்ட பொருளை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. உடனே அந்த கடைக்காரர் கிட்ட, என்னங்க அவன் காசு தெரியல, நீங்க இதை கொடுக்கலீங்களேன்னு. இல்ல, இவன் ஆசைப்பட்டுட்டான், இவனுக்கிட்ட நம்ம பணம் தான் முக்கியம், பணம் இருந்தாதான் தருவோம் போறான்னா இவன் காலம் முழு இந்த பணம் தான் முக்கிய அங்கம் வைக்க போகுதுன்னு அவன் பண ஆசையிலே இருந்துருவான். அவனுக்கு எண்ணங்கள் சுத்தமா வராது. அதனால இப்ப என்ன போட்டா மனிதநேயம் அவனுக்கு வளரும்.
0: இதே இந்த சிந்தனையே பெரிய உதவிதானே.
3: ஆமாங்க. அது போல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில எண்ணங்களை மேலோங்கி இருந்துன்னு வச்சுங்க, எல்லாமே சரியா இருக்குங்கிறதாங்க
0: என்னோட இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய நேயர்
4: வணக்கம். ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் பேசுவது?
4: கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க ஐயா, பேசுங்க.
4: அதாவது உதவி செய்வோம் உயர்வோம். அதாவதுங்கய்யா, நாம வந்து உதவி செய்கின்ற போது நம்மளுடைய மனசு வந்து உயருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அன்னைக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவி செஞ்சிட்டோம்னா, ஆக இன்னாருக்கு நம்ம இந்த உதவியை செஞ்சோம், அடுத்தடுத்து செய்யணுங்கிற நம்ம மனசு வந்து தூண்டுதுங்கய்யா. ஆக நம்ம வந்து செய்த உதவினால அவர் வந்து உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் கொடுக்கணும்.
0: சரிங்க,
4: அதுதான் அதுதான் மிகச்சிறந்த உதவியாக நான் சொல்றேன்.
0: நன்றிங்க. நன்றி. இணைப்புல வந்ததுக்கு
4: வாய்ப்பு.
0: நம்முடைய தலைப்பில் முகநூலில் பதிவிட்டங்களையும் நம்ம படித்து பார்த்துடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்கிறாரு. உதவி உயரும் வாழ்க்கையில் பிறருக்கு உதவுவதன் மூலம் நாமும் உயரலாம், பிறருக்கு உதவும்.

0: போது நல்லுறவும் நட்பும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி நாம் இருக்கும்போது நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து வந்தால் நாம் இந்த உலகில் இல்லாத போதும் எப்போதும் அடுத்த மனதில் வாழலாம். பிறகு மகிழ்ச்சியே நம்முடைய மகிழ்ச்சி. அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்கிறாரு. உதவி செய்வோம் பலன் எதிர்பாராமல் சொல்லி சிவராஜன்பேட்டை தினா ரமேஷ் சொல்லியிருக்கிறார்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: வாருங்கள், வரவேற்கிறது
6: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: உதவி செய்வோம் உயர்வோம் என்னை பொறுத்தவரை நாம் தொழிலாளியாக இருந்தால் வாங்கும் சம்பளத்திற்கு உண்மையாக உழைத்து நாமும் உயர்ந்து நம்மால் முடிந்த உதவி நாம் முதலாளிக்கு செய்வது என்னை பொறுத்தவரை உண்மையான உதவி செய்து உயர்வோம் என்று பார்க்கிறேன் அப்படின்னு புவனகிரி சுமதி ரொம்ப அழகான ஒரு பதிவை சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. நம்ம சம்பளம் வாங்குற இடத்துக்கு விசுவாசமாக இருக்கிறது, அது முன்னேறுவதற்கு எல்லா வகையிலும் உதவுவது, இது மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நேர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் ஜோதின்னு வரலாறு பதிவிட்டிருக்கிறாங்க. எங்கே கருணை வந்து இயற்கையாகவே ஒருவரிடம் இருக்கிறதோ அங்கே இறைவன் விளங்குகிற இடமாக இருக்கும் அப்படின்னு பொருள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இறைவன் இருக்கிறான் அப்படின்னா அருளாது அவும் அசைந்திடாது, அதனால் அருள் நலம் பரவுக அப்படின்னு வள்ளலார் சொன்னார். அப்போ அருள் இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாவற்றையும் உயரலாம் இல்லையா. அப்போ இறைவன் தானே அருள் கொடுக்க முடியும், அந்த பொருளை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. இந்த உயிருக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னா புகழ் கொடுக்கணும். அந்த புகழ் எதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னா நாம் தேடுறோம் அதன் மூலமாக கிடைக்குமானா கிடைக்காது. பிறருக்கு உதவி செய்கிற அந்த ஈகை மூலமாகத்தான் நாம் பெற முடியும். அதனால் இந்த வாழ்க்கைக்கு தரக்கூடிய புகழ் அப்படிங்கிறது இப்போ ஈகையில் தான் கிடைக்கும். அதனால் உதவி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உயர்வு இருக்கத்தான் செய்யும், அது எந்த விதமான மறுப்பும் இல்லை. தமிழில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் அதைத்தான் மெய்ப்பிக்கிறது, அதை பின்பற்றி வாழ்ந்தோடைய வாழ்க்கையும் அதைத்தான் சொல்கிறது. எனவே உதவி உயர்வோம், உதவி செய்து உயர்வோம், உதவி செய்வதால் உயர்வோம், உதவி பெறுவதால் நாம் உயரலாம், உதவி செய்வதால் இன்னும் மேலும் உயரலாம் என்ற செய்தி நிறைவேறுவது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவி.
5: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
4: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக்.

பள்ளி CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கோத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

பண்பலை 100.3 நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. ஒவ்வொரு நாளும் புதுவித தலைப்புகள், நம்ம தோழிகளும் ரொம்ப ஆர்வமாக யதார்த்தமாக அந்த தலைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியிலையும் நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். என்ன யோசிக்கிறீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ் ஒரு பொருளை பற்றி சொல்லியிருப்பாங்க. யார் வீட்லையாவது நாமளே கவனிச்சிருப்போம், இல்லை விளம்பரங்களில் பார்த்துருப்போம். உடனே அதை வாங்கணும், யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சிருப்போம். அதை நினச்சி வாங்கவும் செஞ்சுருப்போம். ஒன்று ரெண்டு தடவை யூஸ் பண்ணியும் இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது. அந்த பொருள் ஷோகேஸில் இருக்கிற மாதிரி ஒரு மூலையில் எங்கேயாவது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ஒரு பொருள் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள்கிட்ட கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் பேச அழைக்கலாம் தோழிகளே. 0-4-3-6-8 என்ற இந்த முன்னிணைப்பு என்னோடு, 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம். அழைக்கலாம், பேசலாம், விருப்ப பாடலும் கேட்கலாம். இது வணக்கம் தோழி.

மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.

0: நேயர்கள் நினைவிற்கு, நவந்து பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாலை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானம். விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சல் அமுது. மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் தொழில்கள் முன் வச்சுருக்க கேள்வி என்ன அப்படின்னா, ஆசைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ஒரு பொருள், இதை பற்றி தான் நம்ம தொழில்கள் கிட்ட கேட்டிருந்தோம். நிறைய பொருள்கள் அது மாதிரி நம்ம வாங்குவோம், வீட்டுக்கு, கிச்சனுக்காக, அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறது, ஒரு வீட்லேயே ஜிம் கொண்டு வர்றோம், எக்ஸசைஸ் பண்ணி நான் வந்து வெயிட்டை குறைக்க போகிறேன் அப்படிலாம், அந்த மாதிரி நிறைய உபகரணங்கள்லாம் வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற பொருளை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணைய வரும் முதல் தோழிவர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
4: காரைக்கால் நளினி.
0: காரைக்கால் நளினி, சொல்லுங்கள் நளினி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
4: எனக்கு எஜமான் படத்துலேருந்து ஒரு நாளும் முனை மறவாத அந்த பாட்டு போடுங்க.
0: கொடுத்துடலாம். சொல்லுங்கள், நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி ஒன்று ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணாம அப்படியே ஷோகேஸ்ல வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கேன்.
4: நான் ஆசைப்பட்டு வாங்குனது டிரெஸ் எல்லாம் வாங்குவோம் மேடம் நிறைய.
0: அது நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும், பார்த்த உடனே
4: இருக்கும்ல.
0: ஆமா,
4: ரோட்ல போகும்போது பார்த்துட்டே போவேன், அந்த பொம்மைக்கு போடுறது அழகா இருக்கும். அதெல்லாம் பார்த்தேன்னா பிடிச்சிருந்ததுன்னா எப்படியாவது வாங்கிடுவேன்.
0: அந்த பொம்மைக்கு நல்லா இருக்கே, பொம்மைக்கே நல்லா இருக்கே, நமக்கு அதை விட சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி வாங்கிடுறது. சரி, வாங்கி யூஸ் பண்ணி
4: ஒரு டைம் போடுறேன், போட
0: மாட்டேன். ஓ,
4: ஏன் அந்த மாதிரி
0: இல்ல, அதுக்கு அடுத்தது வேற ஒண்ணு புதுசு வாங்குறதுனால அது பழசா போயிடுதா?
4: வாங்குறதுனால அதை வச்சிருக்கேன், போட்டு கட்டி வச்சிருக்கேன்.

0: அச்சோ, இல்லை அதுக்கு ஏதாவது ஷோ கேஸ் மாதிரி சின்னதாவது ரெடி பண்ணலாம்ல நீங்கள், அது சாக்கில் போட்டு கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்க பாருங்க டாடா. ம், அந்த பொம்மை எல்லாம் வந்து பேச தெரிஞ்சா என்னை ஏன் நீ வாங்கின இப்படி போட்டு மூச்சு விட்டா கட்டி வச்சிருக்க, அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி திட்டம். சரிங்க, ஏதாவது அழகாக சின்ன ஷோ கேஸ் மாதிரி வாங்கி அதை ரெடி பண்ணி வைங்க, அழகாக இருக்கும். ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
1: நன்றிம்மா.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஃப்ரீ ஃப்ரீ
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே
2: வாருங்கள் வரவேற்கிறது
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
3: நேர்களை நமது பண்பலை 100.3 நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கனகல்காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்
3: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் நன்பேண்டா ஆசைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற ஒரு பொருள் இந்த கேள்வியை தான் நம்ம வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் தொழில்கள் கிட்ட கேட்டுட்ருக்கோம் தொழில்களும் சொல்லிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில் இணை வரும் அடுத்த தொழில் இவருக வணக்கம்
5: மேடம்
3: வணக்கம் யார் வந்திருக்கீங்க
5: மேமத்துலேருந்து அமுதா பேசுகிறேன் மேடம் நல்லா இருக்கீங்களா
3: நலமாக இருக்கிறோம் அமுதா நீங்கள் எப்படி இருக்கீங்க
5: நல்லா இருக்கேன் மேடம்
3: சொல்லுங்க அமுதா என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்
5: ரோஜா கூட்டம் படத்துல இருந்து ஆப்பிள் பண்ணி
3: சரி கொடுத்துடலாம் சொல்லுங்க நீங்க ஆசைப்பட்டு வாங்கி அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் அதையும் பத்திரமா வச்சிருக்கேன் வாங்குவீங்க
5: இல்ல இல்ல இருக்கும் இருந்தாலும் டிசைன் நல்லா இருக்கும் கொஞ்சம் அழுத்தமா இருக்கு நல்லா
3: நன்றி
6: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களை, இன்றைய வெள்ளிக்கிழமை உருமுறும் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? இன்றைய உருமுறும் நிகழ்ச்சி எங்கேருந்து ஒளிபரப்பாக போகுது அப்படின்னா, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடை வீதியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடை வீதியிலிருந்து நேயர்களோடு நேரலையாக இன்றைய உருமுறும் நிகழ்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஃப்ரீ ஃப்ரீ
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
4: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
4: வாருங்கள், வரவேற்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி அதிகம் யூஸ் பண்ணாத பத்திரமாக வச்சுருக்க ஒரு பொருள் அதான் கேட்டிருந்தோம். தோழிகள் வந்து எவர் சில்வர் பாத்திரங்கள் அந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்கி அப்படியே வச்சுருக்கேன், ட்ரெஸ் வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இனி வரும் இந்த தோழி யார், என்ன சொல்ல போகிறாங்க கேட்கலாம். முருக வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
5: ஆகூர் தீபா ஜெயஸ்ல மேடம்.
0: சொல்லுங்க தீபா, என்ன பாட வேணும் நிகழ்ச்சியில்?
5: புதுநெல்லு புதுநாற்று படத்துல இருந்து மேடம் மறிக்கொழுந்து பாட்டு கொடுத்துருங்க மேடம் கொடுத்துடலாம். சொல்லுங்க நீங்க ஆசைப்பட்டு வாங்கி பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்ற பொருள் நிறைய ட்ரெஸ் இருக்கு மேடம். ஓகே, அதுல இப்ப வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுல எடுத்து மீதி வச்சுட்டு திருப்பி வாங்கி வச்சிருக்கு வந்து புரட்டாசி மாசத்துக்கு எடுத்துப்போம்.
0: சரி. சிலிண்டர் இல்லாத சமயத்துல வேணும்னா அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கீங்க.
5: ஆமா மேடம்.
0: சரிப்பா, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
5: நன்றி மேடம்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலினூறு புள்ளி மூன்று நேயர்களுக்கு கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: திருவாரூரில் மல்லிகா தின விழா
2: நான் ஏப்ரல் 25-26 இரண்டு நாட்கள். மனம் சொல்லுமே மல்லிகா.
0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்,
2: பொறியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேர்களுக்கு ஆர்கேஜினேயின் இளம் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜினே
0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில நம்ம தொழில்கள் முன் வச்சிருக்க கேள்வி, ஆசைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணாம வச்சிருக்கிற ஒரு பொருள். இந்த கேள்வியை நம்ம கரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்துலேயும் பதிவிட்டுருக்கோம். தோழிகளும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஐயா வழி கனிமொழி அசோக் ராஜ் சொல்லியிருக்காங்க, ஆசைப்பட்டு வாங்கி வந்த பொருள் மின்சார அடுப்பு, இன்று வரை அதை நான் உபயோகிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான பாத்திரம் வேணும் அப்படின்றதுனால

0: யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், சில பேர் கரண்ட் பில்லு ஜாஸ்தியாகுதுன்னு யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், சில பேர் யூஸ் பண்ணுறது சரியாக வரல, கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே எடுத்து சமைக்கிறதுக்கான அந்த வழிமுறைகள் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கூட யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். நிறைய பேர் வீட்டில் அந்த எலக்ட்ரிக் அடுப்பு அப்படின்றது வந்து இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. பொதுத்துறை ஓவியாஸ்ரீ அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கொடிக்கால்பாளையம் ஃபைரோஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன நான் ஆசைப்பட்டு வாங்கின பொருளை கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிடுவேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஆசைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற பொருள் ஒட்டடை அடிக்கும் மிஷின் ஒன்று வாங்கி அப்படியே தான் இருக்குது, அந்த மிஷினை எனக்கு இயக்க தெரியலை, என் பொண்ணு வந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைப்பாங்க, எனக்கு அதெல்லாம் இயக்க தெரியாது, அதனால் அப்படியே புதுசாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி அவங்க சொல்லியிருக்காங்க, சப்பாத்தி மேக்கர் யூஸ் பண்ணாமல் வீணாகவே போயிடுச்சு தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது ஒரு பொருள் வாங்குவோம் பார்த்து சப்பாத்தி மேக்கர் பார்த்தா அந்த விளம்பரத்துலாம் பார்த்தோன்னா புஸ்ன்னு உப்பி வருதுடா, ஆஹா சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, நம்மளும் வாங்குவோன்னு வாங்கி அது கண்டிப்பாக ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு அது வீணாகவே போயிடும் தான். ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அவுரிக்காடு வித்யா வீரமணி, ஆசைப்பட்டு வாங்கி இதுவரை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ஒரு பொருள் கோல்டு இயர் ரிங், ஒரு காது வளையம் வாங்கி வச்சுருக்கேன், இது வரைக்கும் போடலை, பத்திரமாவே புதுசாகவே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு தெரியல, போட்டு அழகாக பாருங்கள். நிகழ்ச்சியோட இணைவரும் தோழி வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: விருதியூர்லேருந்து நதியா மேடம்.
0: சொல்லுங்க நதியா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: மௌனராகம் படத்துல மன்றம் வந்த தென்றலுக்கு பாடல் கொடுங்க மேடம்.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க ஆசைப்பட்டு வாங்கி ஒன்னு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டு பத்திரமா ஷோகேஸ்ல வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பொருள்.
1: கண்ணாடி கிளாஸ் பாத்திரம் தான் மேடம், நான் ஆசைப்பட்டு நிறைய வாங்குவேன், வாங்கினாலும் நான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஸ்பீடா பார்ப்பேன், என்னோட அர்ஜென்ட்டுக்கு அவசரத்துக்கு நான் போட்டு கீழே போட்டு உடைச்சிட்டேன்னா என்ன பண்றது, பயந்துகிட்டே எடுக்க மாட்டேன் மேடம், அப்படியே பத்திரமாவே வச்சிருக்கேன்.
0: நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும், அதாவது பீங்கான் பொருள்கள் வாங்குறது, கண்ணாடி பொருள்கள் வாங்குறது, நிறைய வாங்கி ஷோகேஸ்ல வச்சிருக்கோம். ஆமா,
1: அதனால ஆசைப்பட்டு வாங்கிடுறோம், இருந்தாலும் அதை யூஸ் பண்ண பயமா இருக்கு.
0: ஆமா, அந்த கப்பு டீ கப் மட்டும் யூஸ் பண்ணா பெரிய விஷயம், வீட்டுல உள்ள அந்த சமையல் சமைச்சு எடுத்து வைக்கிற அழகழகா டைனிங் டேபிள்ல வைக்கலாம், அழகா இருக்கும். அப்படின்லாம் வாங்கி நீங்க சொல்ற மாதிரி யூஸ் பண்றதுக்கு பயந்துட்டு பத்திரமாவே வச்சிருக்கீங்க. யூஸ் பண்ணுங்க, இல்லை நம்மளை மீறி எப்படி உடையும் பார்த்துக்கலாம், யூஸ் பண்ணுங்க. நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி. சொல்லுங்க.
1: நன்றி மேடம்.
0: ஓகே ஓகேண்ணா.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 31 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறன்று 8:00 மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி ஒன்றிரது இரண்டு தடவை யூஸ் பண்ணிட்டு அப்படியே பத்திரமா வச்சிருக்கிற ஒரு பொருளை பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இணை வரும் தோழி வருக வணக்கம்.
3: இனிய முற்பகல் வணக்கம் சித்ரா மணக்குடி.
2: சொல்லுங்க சித்ராமா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
3: படம் பொண்ணுமணி, பாடல் நெஞ்சுக்குள்ளே என்னாருங்க அந்த பாடல் குடும்பம்.
2: சரி சொல்லுங்க, நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருக்க பொருள்?
3: எனக்கு என்ன தேவையோ அந்த பொருள் தான் வாங்குவோமா, நான் தேவையில்லாதெல்லாம் வாங்க மாட்டேன்.
2: ரொம்ப நல்ல விஷயம். நீங்க கேட்ட பாடல்
3: வாங்கி வைக்கிற எனக்கு பழக்கம் இல்லைம்மா.
2: சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
3: நன்றிம்மா.

நம்மளில் நிறைய பேருக்கு அந்த விளம்பரங்கள் பார்த்து, அடுத்த வீட்டில் யூஸ் பண்ணுறத பார்த்து, நம்ம தொழில்கள் சொல்கிறத கேட்டு, இந்த பொருள் வாங்கினா நம்ம வாழ்க்கையே மாறிடும்பா அப்படின்னு நினச்சி நிறைய பொருள்கள் வாங்குகிற பழக்கம் கண்டிப்பாக இருக்குது. அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ணுவோம், அப்படியே அந்த கிச்சன் ஷெல்ஃபில், கபோர்டில், எங்கேயோ ஒரு கார்னரில் அதை அப்படியே வச்சது வச்ச மாதிரியே இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆஃபர் பார்த்து வாங்குறது கிச்சன் கேட்ஜெட், அதாவது காய்கறி நறுக்கிறதுக்காகவோ, இல்லை அந்த தோல் சீவுறது, இல்லை டிசைன் டிசைனாக வெட்டுறது, இப்படிலாம் பார்த்து ஆசைப்பட்டு வாங்கி இது ஒரு தடவை ரெண்டு தடவை, அப்புறம் கொஞ்சம் காய்கறிக்கு கத்தியில் கட் பண்ணிட்டா போச்சு, அரிவாள் மணிலே கட் பண்ணிட்டா போச்சு, அடப்பாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி வச்சு இருக்கிறது நிறைய வீட்டில் அதே மாதிரி இருக்கும். ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் வாங்குவோம், அந்த மாதிரி ட்ரெட்மில் வாங்க

அப்புறம் வேறு ஏதாவது நம்மளோட உடம்பை குறைக்கிறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை, அதுக்கப்புறம் ஒரு சோம்பல் வந்துடும். நம்ம செய்கிற வீட்டு வேலையிலேயே நமக்கு ஃபிட்னஸ் எல்லாம் வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும்னு அது பார்த்தீங்கன்னா தூசி படிஞ்சு நிறைய பேர் வீட்டில் இருக்கிறத பார்த்துருப்போம். அந்த மாதிரி அழகு சாதன பொருட்களும் நிறைய பேர் வீட்டில் நிறைய லேடிஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை யூஸ் பண்ணுவாங்க, தொடர்ந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்காமல் போகும். இந்த மாதிரி இருக்கும் வேக்யூம் கிளீனர். அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெனக்கட்டுறதுக்கு நம்ம வந்து நம்ம தொடப்பம் வச்சு கூட்டிகிட்டு போயிடலாம்ப்பா, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ஒட்டத்தை தட்டிடலாம், இதுக்காக நம்ம வந்து மெனக்கட முடியாது அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கி க்ளீன் ஆகணும்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. தோழி கேட்ட பாடலை கேட்டுட்டு இன்னும் என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு பேசலாம்.

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: நீங்க ஆசைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற ஒரு பொருள், அதை பற்றி தான் நம்ம தொழில்கள்கிட்ட கேட்டுட்ருக்கோம். முகநூல் பக்கத்துலேயும் நிறைய தொழில்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. பிரமச்சரி பிரியா கண்ணன் சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு லேடிஸ் சைக்கிள் வாங்கினேன், அதை ஓட்டுறதுக்கு பயம்தான், கீழே விழுந்துருமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் அதை அப்படியே வச்சு பல வருஷங்கள் கழித்து என்னோடய பையன் அந்த சைக்கிளை ஒட்டி பழகினார். அந்த சைக்கிளில் என் குழந்தை எனக்கு கண் முன்னாடி ஓட்டும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி, சின்ன வயசில் ஆசைப்பட்டு ஒரு பொம்மை வாங்கினேன், அந்த பொம்மையை கவர் கூட பிரிக்காமல் பத்திரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டி மேடம், பத்மானியில் மேகம் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பாட்டி, நீ அந்த மாதிரி இல்லை, ஆனால் எனக்கு ப்ரைஸ் கிடைச்சதுலாம் நான் ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி கலைச்செல்வி செல்வம், ஒன்றா இரண்டா ஒரு பெரிய பாட்டை எடுத்து விட்டுருவாங்க போல இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் ஞாபகமாக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துருவேன், அந்த பத்திரமா அப்படியே வச்சுருவேன் யூஸ் பண்ணாமல். கரண்ட் அடுப்பு வாங்கி 11 வருஷம் ஆகுது, பிரிக்கவே இல்லை. புது மாடலில் எந்த படம் வந்தாலும் வாங்கிடுவேன், அதை ஒரு தடவை கட்டிட்டு அப்படியே வச்சுருவேன் அப்புறம் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய டாட்டா போட்டு வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போல இருக்குது.
1: ஃப்ரீ ஃப்ரீ,
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியோடு இணைய வரும் நிறைவான தோழி, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் தோழி, வருக வணக்கம்.
4: வணக்கம் தோழி.
3: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
4: சங்கரி.
3: சொல்லுங்க சங்கரி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
4: படம் ஜில்லா பாடல், பாட்டு கட்டி தோழா 100.3.
3: ஓகே, பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க ஆசைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணாம பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்ற பொருள்.
4: நான் ஒரு நூல் விமர்சனம் படிச்சுட்டு ஒரு புத்தகம் வாங்கின தோழி.
3: சரி,
4: அது ஒரு ஆஃபர்ல வேற கொடுத்தாங்க அந்த புத்தகத்தை.
3: சரி,
4: அப்பாவோட
3: ஞாபகத்துக்காக அப்படியா?
4: ஆமா தோழி.
3: சரி சரி, ஓகே. நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
4: நன்றி தோழி.

இணைந்த கிரீகள் திசை பிரிந்து இசை மீட்டும் காரைக்கால் பண்பலை 100.3 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய், காரைக்கால் PSR தங்க மாளிகை, பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து நண்பகல் 12:10 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் மனதில் நின்றவை. 12:50 ஜெம்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 உழவை போற்றுவோம். உரங்களின் சமச்சீர் பயன்பாடு நிலையான விவசாயத்திற்கு முக்கிய காரணி. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி கருணாகரன் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 3:00 ஆர்கேஜி நெய்யின் எல்எஸ்சி. 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் எல்எஸ்சி. 4:00 ஊரும் உறவும். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடைவீதியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். மாலை 5:00 திரை இசை. 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கோறு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மதுப்பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்துறிகை. 7:00 பிளாசி முதல் செங்கல்

வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர் இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். காளான் வளர்ப்பில் வருமானம் பெருக்கும் மதிப்பு கூட்டல். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காளான் வளர்ப்பு பயிற்சியாளர் ஆர் சுஜாதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 RKG நெய் வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நிறைவு பெற்றது FM எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதம் வழி விருப்பம் தெரிவித்த மனம் வருடும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வாட்ரூப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வாட்ரூப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: மனதில் நின்றவை.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது மௌனம் பேசியதே திரைப்பட பாடல். யுவன் சங்கர் ராஜா இசையில் சங்கர் மகாதேவன் பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் செம்மனார் கோயில் குணசேகர், திலகவதி, திருவான்மியூர், செல்வேந்திரன், சசிகலா, திருச்செம்பள்ளி, பிச்சுமணி, விசாலாட்சி, கங்களாஞ்சேரி, முருகேசன், மைதிலி முருகேசன், இனியா, விலமல், தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா, இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: காரைக்கால் GL மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரை.

0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
3: நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் பேரலம் செந்தில்கண்ணன், ஷோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர், நக்ஷத்ரா, தமிழினி, தருண், இமை, அன்வர்திகான்பேட்டை, அருணகிரி, கீதா, இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது சாமுராய் திரைப்பட பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், வைரமுத்து வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி ஆகியோர் இணைந்து பாடியது.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடைவீதியிலிருந்து நேரலையாக ஒலிபரப்பாகும். நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
1: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நாஜர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாஜியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தென்னவன் திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார், வரிகளில் ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் எருக்கட்டாஞ்சேரி சுப்ராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, தமிழன்பன், நகுலன், கீழையூர் உத்ராபதி, தேன்மொழி, மகேந்திரன், கீழமுக்குட்டு, செம்பனார்கோயில் அன்பழகன், ஆதித்யா, வீரகடோர்கஜன், மூர்த்தி, சபரி, ஸ்ரீராமலு, பாஸ்கர், தர்ணிதரன், பரசலூர் மல்லிகா, ஜெயசுதா மற்றும் மாணவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன் இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
0: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
0: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சூட சூட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
0: கேட்க கேட்க இனிமை இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜரீனா, ஆசிப்

ஆஷிக் சீர்காழி வட்ட மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி இவர்களின் விருப்பமாக ஒலிக்கிறது சார்லி சாப்ளின் திரைப்பட பாடல். பரணி இசையில் பா விஜய், வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நிறைவு பெற்றது மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கிய மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழில் அதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும்

0: பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இருதரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இருதரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31 தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1 தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பு கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000 மேற்பட்டோர் எபோலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாக

0: குறைவாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லை பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: सुनो सुनो एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
6: तुम रिपोर्ट्स लाई हो ना?
7: नहीं, मुझे लगा तुम लाए हो.
8: चिक चिक चिक चिक हिच पिच हिच पिच.
6: तुम हो ही भुलक्कड़.
7: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
8: चिक चिक चिक चिक.
5: लड़िए मत, जानिए आभा के बारे में.
7: आभा?
5: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
9: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் கேட்க இருப்பது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயம்கொண்டம்.
10: பெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்.
11: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
12: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
12: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
11: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
12: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
14: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
15: வணக்கம் பாப்பா.
16: வணக்கம்.
15: உங்க பேர் என்ன?
16: எம் பிரான்சினா.
15: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பாப்பா நீங்க?
16: 5th ஸ்டாண்டர்ட்.
15: எந்த ஸ்கூல்ல?
16: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல், கோட்டிச்சேரிப்பேட்.
15: சரிங்கம்மா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
16: திருக்குறள.
15: எங்க சொல்லுங்களேன்.
16: திருக்குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கட்ட

0: தலால் ஆயினும் பயனின்குள் வாழறுவனட்டா தொழலின் மலமிசை எங்கினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டு வாழ்வார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை நீர் இன்றியமையாது உலகினில் யார் யாருக்கும் மான் இன்றியமையாது ஒழுகு தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்துள் முந்திருப்ப செயல் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கிட்டத்தாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் இனம் சொல் அன்பிலார் எல்லாம் தமக்கு அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் மோப்பக்குழையும் அனுச்ச முகத்திருந்து நோக்கக்குழையும் இருந்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காயகமும் தற்று செய்யாம செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது பயன்துக்கா செய்த உதவிக்கு நயன்தூக்கி நன்மை கடலில் பெரிது நன்றி மறப்பது நன்னன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் யாகவராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாக்க சொல்லிலுக்கு பட்டு தீனா சுட்டப்புன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவிடு ஒழுக்க விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினம் ஓமப்படும் அகழ்வாரை தங்கும் நிலம் போல இகழ்வாரை தம்மை பொறுத்தல் தலை எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அகத்தின் தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவிரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு
1: சுப்ரா திருக்குறள் சொன்னீங்களே இப்ப நீங்க குட்டியா இருக்கீங்களா பாப்பா படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க எதனால நீங்க பைலட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்க
2: எனக்கு ஃப்ளைட்ல போக ஆசையா இருக்கிறதுனால பைலட் ஆக ஆசைப்படுறேன்
1: சரிங்க பாப்பா நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருங்காலத்துல சிறந்த பைலட் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்
2: தேங்க்யூ மேம்
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கிய பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம் வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம் மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
7: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது
6: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ் பிபிஏ
7: பிசிஏ பிகாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது
4: இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன் நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை

0: பண்பலை 100.3 நேர்களின் கேட்டு ரசிக்கலாம். பேரளம் ஸ்ரீசங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் தேன்மழை இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீசங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீசங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி, எல்இடி டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: தேன்மழை 70-80களின் திரையிசை பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் இளையராஜாவின் இசையில், SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில். அடுத்த வாரிசு

0: மனம் சொல்லுமே மல்லிகாவி.
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
0: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி இருக்க. நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடை வீதியிலிருந்து நேர்களோடு நேரலையாக.

0: பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ் தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில், மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிகமாக சிறையல்ல, மங்கள்யான் சூப்பர்

0: கல்லூரம்
1: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்
0: 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: 70-80களின் திரையிசை பாடல்கள் தென்மொழியாய்.

70-80களின் திரை இசை பாடல்கள். தேன்மொழிகாய் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கம் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வெள்ளை ரோஜா.

பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. நேர்களை என்று பிற்பகல் 2:05 உழவை போற்றுவோம். உரங்களின் சமச்சீர் பயன்பாடு நிலையான விவசாயத்திற்கு முக்கிய காரணி. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. கருணாகரன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.

0: பண்பலையில் நாளை நியூஸ்கள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: மாவட்ட கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: தேன்மொழி நிகழ்ச்சியில் உங்களை நினைவு வைக்க வரும் பாடல் மலையூர் மம்பட்டி யான் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையில்.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஃப்ரீ ஃப்ரீ
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
3: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
4: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
4: வாருங்கள், வரவேற்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்

வானலை வழி தேன்மழையாய் உங்கள் செவிகளை நினைத்துக் கொண்டிருப்பது. பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாலியின் வரிகளில் கங்கை அமரன் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்வே மாயம்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: நேரில் இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் காளான் வளர்ப்பில் வருமானம் பெருக்கும் மதிப்பு கூட்டல். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காளான் வளர்ப்பு பயிற்சியாளர் ஆர். சுஜாதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: அன்பளை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பேரளம் ஸ்ரீ சங்கராஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கிய தேன்மழை நிகழ்ச்சி. இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஏசி, எல்இடி டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசனின் கவிதை வரிகளில், இளையராஜாவின் இசையில், கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில்.

0: பண்பலை நேயர்களுக்கு கரைகள் பேச தங்க மாளிகை நூலம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைகள் பேச தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆர்கேஜி நெய்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய். ACLED TV, fridge, washing machine, வாங்குவோருக்கு
4: double door wardrobe free.
3: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: ஃப்ரீ ஃப்ரீ
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
5: இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

0: ஒலித்து பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேன்மொழி. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்து உள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மக்கள் மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தியாளர்களாக உருவெடுத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் மின் செலவுகளை குறைக்கவும் அரசு மானியங்களை பெறவும் பூஜ்ய மின் கட்டணத்தை நோக்கி நகரவும் வழிகோலும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, தன்னிறைவை நோக்கிய வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையில் நாடு பயணிப்பதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற 14வது சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். உலகளாவிய நாடுகளில் 7.6% பொருளாதார மேம்பாட்டுடன் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கை தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வளர்ச்சி விகிதம் 0.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வலுவான உள்நாட்டு வாங்கும் திறன், நிலையான முதலீடுகள், ஆக்கப்பூர்வமான கொள்கை நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, விநியோக சங்கிலி தடைகள், உலகளாவிய சந்தை தேக்க நிலையின் மத்தியிலும் வலுவான பொருளாதார அடித்தளங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உணவு தானிய இருப்பு, நிலையான வேளாண் சாத்தியக்கூறுகள் பணவீக்க விகிதத்தை நிர்ணயிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நேரடி பண பரிவர்த்தனைகளிலும் சில்லறை விற்பனை பிரிவுகளிலும் மத்திய அரசின் மின்னணு பரிவர்த்தனை முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்தவும் ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அமைதி காப்போர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ஐநாவின் அமைதி தூதுவர்களின் பணியை பாராட்டியுள்ளார். இந்நாளில் இன்வெஸ்ட் இன் பீஸ், அமைதியின் வழி நடப்போம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழலால் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை வரும் ஜூலை மாத இறுதி வரை ஏர் இண்டியா நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. முன்னதாக டெல் அவிவ் டெல்லி வழித்தடத்தில் அடுத்த மாத இறுதி வரை விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் விலை உயர்வு, வான்வெளி கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் கப்பல் வெற்றிகரமாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்திற்கு வரும் 3ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் தொடர்ச்சியான பதற்ற நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 23 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும்

0: வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்திற்கென விளையாட்டு கொள்கை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை இன்று வழங்கி பேசிய அவர், விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதன் மூலம் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்றார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தரிசனத்திற்கென பொதுமக்களிடமிருந்து முறையின்றி பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு ரமேஷ் எச்சரித்துள்ளார்.
2: இன்றைக்கு வந்து அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றதுக்கு பத்தி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: காலை மற்றும் மதிய உணவு திட்ட பயனாளர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டதுடன் மாணாக்கருக்கு புத்தகங்களையும் வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணியமர்வு ஆணைகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார். திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு ஆகிய அரசு சட்ட கல்லூரிகளில் 5 பொருளாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பழனி முருகன் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் புகழ்பெற்ற வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இரவு சுவாமி வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். விழாவின் சிகர நிகழ்வான வைகாசி விசாக தேரோட்டம் நாளை விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் அலுவலர்கள் செய்து வருகின்றனர். பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவில் ஆணித்தேர் திருவிழா திருக்கால் நடுதலுடன் இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிகின்றனர். பரிசல் பயணத்தை இனிமையாக மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். பாதுகாப்பாக பரிசல் பயணம் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாக கூறி வேளாண் பெருமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவே காணப்படும் என இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறியிருக்கிறார். அடுத்த மாதத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவே நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் கோகி வாட்னவேகை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர்

0: இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையுடன் மோதுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் சண்டிகரில் இன்றிரவு 7:30 குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1:55. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

0: என்றும் இளமையாய், எப்போதும் இனிமையாய். காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் பிற்பகல் 2 மணி. லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் முதலில் கேட்கலாம்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். வணக்கம் நேர்களே, நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியை இல்லை பிளானை சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, 1, உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் வேணும், உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்களுக்கு நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போகிறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குமோ, ஸோ ஒரு 15 லட்சமோ இல்லை 20 லட்சமோ இல்லை 50 லட்சமோ 1 கோடியோ எப்படி வேணாலும் இருக்கலாம். 2, உங்கள் இந்த பிளான் வந்துட்டு கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இல்லையா. ஸோ கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குன்னா அந்த இன்சூரன்ஸ் பிளானில் கொஞ்சம் ப்ரீமியம் சேர்த்து வரும், 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ சேர்த்துக்குவாங்க. 3, அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஜென்ரலாக அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆகிறப்போ வர செலவுகளை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. இன்றைக்கி எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு அப்பண்டிக்ஸ் ஒட்டுக்குடல் வந்துட்டு வெடிச்சிச்சு, நான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், உடனே எமர்ஜென்சிக்கு போகிறேன், அங்கே என்ன அட்மிட் பண்ணிடுறாங்க, இப்போ ரத்த டெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, வீட்டுக்கு 4 நாள் கழிச்சு அனுப்பிச்சி விட்றாங்க, மருந்தோடு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ எப்பவுமே இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு இதை கவர் பண்ணுவாங்க, பெட்டில் அட்மிட் ஆகிட்டீங்க, வெளில வந்துட்டீங்க. பட் நமக்கே தெரியும் நம்ம எத்தனை டைம் அட்மிஷன் இல்லாத ஹாஸ்பிட்டலுக்காக போறோம். உதாரணத்துக்கு எனக்கு சுகர் வந்துட்டு ஹை ஆயிடுச்சு, சோ உடனே நான் போயிட்டேன், காலையில ஆரம்பிச்சாங்க ஒரு ஊசியை, மத்தியானத்தோட நிறுத்திட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன், ஏன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, வீட்டுக்கு போயிட்டேன், நான் அட்மிட்டே ஆகல, அங்க வந்துட்டு அவுட் பேஷண்ட்லயே முடிஞ்சிருச்சு. 2, நீங்க டாக்டர் போய் பாக்குறீங்க, கன்சல்டன்ட் ஃபீஸ் கொடுக்குறீங்க, நீங்க ரத்த டெஸ்ட் பண்றீங்க, நீங்கள் பெட்லேயே சேரலையே. ஸோ சில கம்பெனிஸில் வந்துட்டு இந்த மாதிரி அவுட் பேஷண்ட் விஷயங்களையும் அவங்க கவர் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஹாஸ்பிட்டல் வரீங்க, திருப்பி டாக்டர் ஃபீஸ் கொடுக்குறீங்க, திருப்பி ரத்த டெஸ்ட் பண்ணுறீங்க, திருப்பி எக்ஸ்ரே பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஐபி அதாவது இன் பேஷண்ட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் வேணும்னா அப்படியும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சில பாலிசிஸில் அவுட் பேஷண்ட்டும் கவர் பண்ணுறாங்க, இதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த அவுட் பேஷண்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக அவங்க சேர்த்துக்குவாங்க. சில விஷயங்கள் அதாவது டென்டல் விஷயங்கள், இப்போ பல்லு பிடுங்கிறது, இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரீமியம் சேர்த்துக்கணும். ஸோ ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ் வசதியை கூட சில ப்ரீமியம்ஸ் சில கம்பெனிஸ் சில பாலிசிஸ் வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸை கூட அவங்க வேவ் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, வீட்டில் நீங்கள் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறீங்க, ஆம்புலன்ஸ் உங்களுக்கு கூட்டு போகுது, ஆம்புலன்ஸ் உங்களுக்கு பில்லை நீட்டுறனா அந்த பில்லை கூட நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் சில பாலிசிஸில் அந்த ஆம்புலன்ஸ் பில்லை வந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இது எல்லா விஷயமும் நீங்கள் பார்க்கணும், எவ்வளோ உங்களுக்கு கவரேஜ் வேணும், என்னென்ன ஸ்பெஷல் திங்ஸ் வேணும், எல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இது இல்லாமல் சில ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு அதுக்கு அதிகமான ப்ரீமியம் போடுவாங்க. உதாரணத்துக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையெல்லாம் ஒரு ப்ரீமியம் விஷயமா வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கவரேஜ் ஆகணுமா, இன்னொரு 2000 சேர்த்து போடுங்க ப்ரீமியமில், அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும். அப்புறம் ஆக்சிடென்ட், சில ஆக்சிடென்ட்ஸ் வேணுமா, இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அவங்க வந்துட்டு ஸ்பெஷல் திங்ஸ், கேன்சரா அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு அமௌண்ட் போடுங்க, எல்லாத்துக்கும் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு உங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய சிச்சுவேஷனில் எது பெஸ்ட்டோ நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும்.
3: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 73

0: 73 23 33 33 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் கேட்க இருப்பது உழவை போற்றுவோம். உரங்களின் சமச்சீர் பயன்பாடு நிலையான விவசாயத்திற்கு முக்கிய காரணி. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்துறை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. கருணாகரன் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்கள் உர பயன்பாடு சம்பந்தமான தமது சந்தேகங்களை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 9562-7231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. கருணாகரன் அவங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு உங்களை பற்றி அறிமுகம் பண்ணிக்கோங்க சார்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வி. கருணாகரன், உதவி பேராசிரியர், உளவியல் துறை வேளாண்மை அறிவியல் நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து 2004 இயங்கி வருது. நான் அந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கடந்த ஒரு 5 வருடமாக தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி வரேன் மேடம்.
0: ஓகே சார். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் சார். இன்னைக்கு உரங்களோட சமச்சீர் பயன்பாடு வந்து விவசாயத்திற்கு நிலையான விவசாயத்திற்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உரங்களோட சமச்சீர் பயன்பாடு அப்படின்னா என்ன சார்?
1: பொதுவாகவே விவசாயத்திற்கு வந்து ஒரு 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது மேடம். அந்த ஊட்டச்சத்தில் வந்து ஒரு 3 வகை, அதாவது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உருவத்தை கொடுக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து காற்றுலேயும் நீர்லேயுமே வந்து இயற்கையாகவே கிடைக்குதுங்க. அதை தாண்டி முதன்மை பேரூட்டு சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் இரண்டாம் நிலை சத்துக்கள்னு சொல்லிட்டு கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள், அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 9, ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 17 வகையான சத்துக்கள் இருக்குது. இந்த 17 வந்து ஒரு 3 வந்து இயற்கையாகவே அதாவது காற்றுலையும் மண்ணிலும் கிடைக்குது. அந்த மிச்சம் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா பயிரினுடைய தேவைக்கு ஏற்ப அதை அறிந்து கரெக்டாக அதை முதன்மை சத்துக்களும் இரண்டாம் நிலை சத்துக்களும் நுண்ணூட்டு சத்துக்களும் வந்து நம்ம வந்து சரி விகிதமாக பார்த்து தேவைக்கேற்ப இடக்கூடிய விஷயந்தான் வந்து சமச்சீர் உரம்.

0: நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறது.
1: ஓகே சார், ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3 உழவை போற்றோம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யார் பேசுறதுங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க? இப்போ இந்த கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி உரங்களோட சமச்சீர் பயன்பாடு அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க சார், இப்போ இதோட அவசியம் என்ன சார்?
0: இப்போ வந்து விவசாயம் பண்ணுற பொதுவாக விவசாயிகள் பார்த்திங்கன்னா எந்த உரங்களை கூட இல்லாமல் விவசாயம் பண்ணுவாங்க, ஆனால் வந்து இந்த தனிச்சத்துன்னு சொல்லக்கூடிய யூரியான்றது இல்லைனா விவசாயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அது ஒரு பரவி இருக்குது. அது வந்து மிம்பமாகவே இருக்குது, அதுதான் கடைபிடிக்கும். ஏன்னா எல்லா உரங்களை காட்டிலும் அந்த யூரியா அப்படின்ற அந்த தனிச்சத்து கொடுக்கக்கூடிய உரத்தை நம்ம வந்து வயலில் போடும்போது அதனுடைய பயிருடைய அந்த ஒரு அந்த

0: ஐயான்றது இல்லைன்னா விவசாயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அது ஒரு பரவி இருக்குது. அது வந்து பிம்பமாகவே இருக்குது. அதான் கடைபிடிக்கும். ஏன்னா எல்லா உரங்களை காட்டிலும் அந்த யூரியா அப்படின்ற அந்த தழைச்சத்து கொடுக்கக்கூடிய உரத்தை நம்ம வந்து வயலில் போடும்போது அதனுடைய பயிருடைய அந்த ஒரு அந்த வெளிப்பாடு வெளிப்படுத்துகிற விதம் வந்து நல்லா ஒரு மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு குறிப்பிட்டது அதாவது மட்டுமே போடுறாங்க. மற்றது இப்போ பாஸ்பரஸோ நான் சொல்லக்கூடிய அடுத்த பட்டாசோ இல்லை நுண்ணூட்ட சத்துக்கள், குறிப்பாக அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் பக்கம் அப்படின்னா என்னன்ற விஷயம் இன்னும் வந்து போய் சேரலை அந்த அளவுக்கு. அதனுடைய தாக்கங்கள்லாம் பலது இருக்குது. அதே மாதிரி யூரியாவுமே தேவைக்கு அதிகம்ன்ற ஒரு சூழ்நிலையும் போயிட்டுருக்குது இப்போ. ஏன்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி சமச்சீர் பயன்பாடு வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு பண்ணுங்கள், கொண்டு போய் சேர் இந்த விஷயத்தை சேர்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அதில் வந்து இப்போ உரங்களை வந்து தேவைக்கு ஏற்ப எந்தெந்த நேரத்துக்கு ஏற்ப, அதாவது உரம்லாம் ஒரே நேரத்தில் போடல, பிரித்து பிரித்துலாம் போட வேண்டிய காலகட்டங்கள்லாம் சூழ்நிலைகள்லாம் இருக்குது பயிருக்கு ஏற்றாப்பில். ஸோ அது மாதிரி பண்ணுற பட்சத்தில் வந்து அந்த உரங்களுடைய அளவையை வந்து குறைக்கலாம். அப்புறம் மற்ற உரங்களையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெறும் அந்த மூட்டை பையில் சாக்கில் அந்த பேக் அந்த உரங்களை மட்டும் பயன்படுத்துறது தான் வந்து பிரதானமாக எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. ஏற்கனவே இந்த தொன்று தொட்டு நம்ம பண்ணிட்டு வர்ற விஷயத்தை வந்து மறந்துட்டு
1: போயிட்டு பயன்படுத்தலாம்,
0: அதையும் சேர்த்து பண்ணணும்.
1: ஓகே சார், இன்னொரு நேயர் அழைப்பில் வராங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3 உழவை போற்றும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யார் பேசுறதுங்க?
2: ஹலோ வணக்கம், சீமாத்தில் கருப்பையா இருக்கேன்.
1: உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார்.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் ஐயா.
2: சார் 45 ஒரு ரகம் இருக்குல்ல சார்,
0: ஆடுதுறை 45 சொல்லுங்க ஐயா.
2: 45
0: சரிங்க.
2: அது வந்து எப்படி எது போட்டாலும் ரொம்ப வந்து வளர்ந்து போயிருது சார், அது எப்படி சார் எது கட்டுப்பாடு செய்யறது
1: ஐயா? உங்களுக்கான பதில ரேடியோல கேட்டுக்கங்க ஐயா, விளக்கம் சொல்லுவாங்க.
2: சார்
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
0: ஐயா கேட்ட கேள்வி வந்து எந்த உரம் போட்டாலும் சாஞ்சிடுது விளை அப்படின்ற விஷயம்,
1: 45
0: ஆடுதுறை 45 ரகம் அப்படின்ட்டு. ஒரு சில ரகங்கள் வந்து வெள்ளப்புண்ணி அந்த மாதிரி ரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூரியா நார்மலாக பரிந்துரைக்கப்படக்கூடிய அளவான யூரியாவே அது போட்டிங்கனாவே அது சாஞ்சிரும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா நெல் அந்த வயலினுடைய அந்த மண் பரிசோதனைலாம் செஞ்சுட்டு எவ்வளோ உரம் அளவு ஏற்கனவே இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கிடணும். குறிப்பாக அங்கே வந்து அந்த யூரியாவை வந்து குறைச்சிக்கிட்டாங்கன்னா அளவை குறைச்சிக்கிட்டாங்கன்னா இந்த சாயக்கூடிய விஷயங்கள் வந்து குறைக்கலாம். ஏன் எதனால் நடக்குதுன்னா இந்த அதிகப்படியாக யூரியா போகிறதுனால தான்.
1: இப்போ நம்ம முன்னாடி பேசும்போது எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த உரங்கள் கொடுக்கறதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: எல்லா அனைத்து பயிருக்கும் ஆரம்பத்திலேயே சொல்லக்கூடிய அந்த 17 வகையான சத்துக்கள் அனைத்து பயிருக்கும் தேவைங்க மேடம். அந்த தேவையினுடைய அளவு தான் மாறுபடுமே தவிர உரங்கள் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் மாறுபதுன்றது அப்படிலாம் கிடையாது. உரங்களுடைய அந்த வடிவங்கள் தான் மாறுமே தவிர உரம் தேவைகள் வந்து மாறுமே தவிர மற்ற உரங்கள் தேவை பயிர்களுக்கு. அந்த சத்துக்கள் உரம்னு சொல்கிறத காட்டிலும் சத்துக்கள் தேவை அப்படின்றத சொன்னோம்னா இன்னும் நல்லா சால சிறந்தது. ஸோ அந்த சத்துக்கள் தேவைன்றதை வந்து நம்ம விவசாயிகளுக்கு சொல்லணும்.
1: எந்த இப்போ உரங்கள் வந்து சத்துக்கள் தேவை, எது எதுக்கு தேவை, அதாவது அளவா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்களே சார், எப்படி இந்த அளவை நிர்ணயம் பண்றது சார்?
0: அதுக்கு மண் பரிசோதனை அப்படின்ற ஒரு விஷயம்தாங்க மேடம் அளவை நிர்ணயம். ஏன்னா பயிருக்கு வந்து தேவைன்றது வந்து ஒவ்வொரு பயிர் ஒவ்வொரு ரகங்களும் வெளியிடும் பொழுதே வந்து ஆராய்ச்சி நிலையங்கள் பல்கலைக்கழகங்கள் அதனுடைய தேவை எவ்வளவு அப்படின்றது வந்து அந்த ரகங்கள் வெளியிடும் போதே சொல்லிடுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய காவேரி டெல்டா கடைமடை பகுதிகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு ஹெக்டேருக்கு நெல் விவசாயம் பண்ணுறவங்க வந்து 150 கிலோ தழைச்சத்து, நான் சொல்லது உரங்களை சொல்லலை சத்துக்கள் சொல்கிறேங்க, 150 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ பாஸ்பரஸ் அது மணிச்சத்து, 50 கிலோ வந்து சாம்பல் சத்து அப்படின்றது தேவைங்க. இதை தாண்டி கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்னும் பரிந்துரைக்கப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா துத்தநாக சல்ஃபேட், அதாவது சிங்க் சல்ஃபேட்னு சொல்லக்கூடியது, அது ஒரு 25 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு. இதெல்லாம் வந்து பரிந்துரைகள். இது வந்து எல்லாத்துக்கும் வந்து தேவை. ஆனால் நம்மளுடைய மண்ணினுடைய அதில் ஏற்கனவே இருக்கும் இல்லைங்களா, அது என்ன அதிகமாக இருக்குது அது எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம கொடுக்கக்கூடிய அளவுலேருந்து குறைச்சிக்கிட்டு கொடுக்கலாங்க. இப்போ இன்னும் கூட ஒரு கருத்து சொல்கிறாங்க, இப்போ வந்து தொடர்ந்து நெல் விவசாயம் அந்த டிஏபி பாஸ்பரஸ் மணிச்சத்து போடுறவங்க அடுத்த பயிருக்கு வந்து அதுக்கு தேவையான பாஸ்பரஸே வந்து

0: அந்த பனிச்சத்தினுடைய போட வேண்டிய விஷயத்தையுமே தவிர்க்கலாம், ஏன்னா ஏற்கனவே மண்ணில் வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க.
1: ஓகே சார், ஒரு நேரம் சந்திக்கலாம்.
0: எஸ்.
1: சரி சார், நேரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சமச்சீர் உர பயன்பாடு இருக்கு இல்லையா சார், இதனால விளைச்சல் எப்படி அதிகமாகுது சார்?
0: ஏன்னா சமச்சீர் பயன்பாடு அப்படின்னும் பொழுது அனைத்துமே பூர்த்தி செய்யப்படுது. இப்போ இதோ உதாரண பயிர்களை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம சமச்சீரில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற பட்சத்தில் நம்ம பயிருக்கு தேவையானதை முழுமையாக செலுத்துகிறோம். அதை பண்ணாத பட்சத்தில் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில சத்துக்கள்லாம் வந்து குறைபாடுகள் இருந்ததுன்னா மகசூலில் பாதிப்பு தெரியும். அது வந்து ஆனால் அதனுடைய வெளிப்படுத்த தெரியாது. அது வந்து ஆங்கிலத்தில் கூட அந்த செடிகளுக்குள்ள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சத்துக்களினுடைய பற்றாக்குறையை வந்து ஹிடன் அங்கர், அதாவது அது தேவைகள் அதுக்கு இருக்கும் ஆனால் வெளிப்படுத்தாமல் ஒரு நார்மலாக ஒரு அந்த தாவரங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு தெரியறதுனால நம்ம அதனுடைய பற்றாக்குறை இருக்குதா இல்லையான்னு மகசூலில் தான் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் அதிகபட்சத்தில் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது ஒரு சில அறிகுறிகள் மூலிமா இலைகள் மூலிமாக அந்த காய்கனிகள் மூலிமாக அதனுடைய வெளிப்படுத்தும். ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக கொடுக்கும்பொழுது மகசூல்ன்றது வந்து நிறைவாக பெறலாங்க. குறைபாடுகள் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்கும் மேடம், ஒவ்வொரு சத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கும் மேடம். ஏன்னா மொத்தமாக வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகை நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு. அதுவுமே நம்மளுடைய இந்தியாவிலையுமே பார்த்தீங்கன்னா அது என்னுடைய குறைபாடுகள் எப்போ எந்தெந்த வருடங்கள் தென்பட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாக பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து வந்து 1960களில் அதனுடைய குறைபாடு, 70களில் பார்த்தீங்கன்னா துத்தநாக சத்துகள், இந்த 2020 பார்த்தீங்கன்னா காப்பர் சத்து, இந்த மாதிரி நுண்ணூட்டு சொல் நான் சொல்லக்கூடியதை 9களிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதனுடைய சத்துக்களுடைய குறைபாடுகள் வருது. இந்த சத்துகள் வந்து மண்ணில் ஏற்கனவே இருக்கும். நம்ம அந்த சத்துக்களை நம்ம ஏன்னா வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதே வந்து மண்ணில் இருக்க சத்துக்களை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்குமே தவிர அதை ஈடுகட்டுறது வந்து இந்த நம்ம தலைமணி சாம்பல் சத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர நுண்ணூட்ட சத்துக்களுக்கு கொடுக்கறதில்ல. நுண்ணூட்ட சத்துக்களுமே பார்த்திங்கன்னா இந்த பசுந்தாள் உரம், பசுந்தாழி உரங்கள், அப்புறமே தொழு உரங்கள், அதை மாதிரி ஈடுகின்ற பட்சத்தில் அதனுடைய குறைபாடு வர வாய்ப்புகள் இல்லை. இப்போ அதையுமே வந்து விவசாய மக்கள் வந்து செய்கிறதுல சிரமங்கள் காரணமாகவும் அது பண்ணாமல் போகிறதுனால அதனுடைய சத்துக்கள் குறைபாடுகள் அதிகமாகுது. ஸோ அதனுடைய இது வந்து வெளிப்படுதுன்னு வச்சிங்களா. ஆனால் அதனுடைய பயன்பாடு அதனுடைய அளவு அதனுடைய பரிந்துரைக்கப்படும் அளவு வந்து பார்த்திங்கன்னா கம்மி, அதனால தான் நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: இப்போ ரீசெண்டாக வந்து காப்பர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பயிர்களில் அப்படி இருக்கும்போது பயிர்களில் என்ன பாதிப்பு ஏற்படும் சார்?
0: ஒவ்வொரு பயிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு போரான் அப்படின்னு ஒரு எடுத்து நெல் பயிருக்கு எடுத்துக்கணும்னு வச்சுக்கணுங்களா. நெல் பயிர் வந்து இப்போ இந்த மகரந்த சேர்க்கை நடந்து அந்த நடக்கிறதுக்கு போலன் டியூப்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதனுடைய அந்த மகரந்த தூள்களே வயபிளாக அதை உயிரோட்டமாக இருக்கணும் அப்படின்னாவே இந்த போரான் சத்து முக்கியங்க. ஸோ அது மாதிரி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பதர்கள், அதாவது அந்த கதிர் வந்து முத்திர பால் பிடிக்கும் பருவத்தில் வந்து நமக்கு எதிர்பார்ப்பு வந்து மணிகளாக வர்றது வந்து பதர்களாக போகும். அது மாதிரி ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு சத்துக்களினுடைய குறைபாடுகள் ஒவ்வொன்று. இப்போ தற்போது பார்த்திங்கன்னா இது இருக்கும் பருத்தியெல்லாம் போட்டுட்ருக்காங்க வயலில், இப்போ அதில் வந்து ஒரு சத்து குறைபாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மெக்னீஷியம் சத்து குறைபாடு இருக்கும். ஸோ அது வந்து அந்த இலைகளே வந்து ஒரு ரெட் கலரில் சிகப்பு கலரில் மாறி இருக்கும். அது அது மாதிரி சத்துக்களை வெளிப்படுத்தும். அது நம்ம இலை வழியாக தெளித்தோம்னா பூர்த்தி பண்ணுவோம்.
1: ஓகே சார், ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறது?
2: மகேந்திரன்.
1: தெளிவா உங்களோட பேரும் ஒரு இன்னொரு தடவை சொல்லிடுங்க.
2: ஹலோ, கேக்குதா மேடம்?
1: கேக்குது, சொல்லுங்க. மகேந்திரன் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: பேசுறேன் மேடம்.
1: சரி சார், உங்களோட சொல்லுங்க சார். கேக்குது சார், உங்களோட சந்தேகத்தை கேளு.
2: வணக்கம் சார். சார் இப்போ 12th

0: வந்து ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கோர்ஸ் எடுக்கிறதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்க. இப்ப அக்ரில வந்து என்ன மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்? ஏன்னா இனி வரும் காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய. ஆனா இப்போ நீங்க வந்து இதே மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கணும்ன்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதுவும் குறிப்பா டிசபிலிட்டிக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு சார். நன்றி. நிறைய
1: வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம உரங்களோட பயன்பாடு பேசிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அக்ரில என்ன மாதிரியான படிப்புகள் எடுத்து படிக்கலாம், எதுக்கு வந்து அதிகமான ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சார்.
2: விவசாயத்தை அதை வேளாண்மையை பொறுத்தளவுக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை இருக்குது, தோட்டக்கலை இருக்குது, அப்புறம் வந்து வனவியல் இருக்குது, அப்புறம் ஒன்று செரிக்கல்ச்சர்னு சொல்லிட்டு பட்டுப்புழு வளர்ப்பு இது மாதிரிலாம் பாடங்கள் வந்து இளங்கலை பட்டம் இருக்குது. அதே மாதிரி வந்து பட்டயப்படிப்பு அந்த அது டிப்ளமோ அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ளமோ அக்ரியும் இருக்குது, ஹார்ட்டியும் இருக்குது. ஸோ இது வந்து படிக்கலாம், அனைவரும் படிக்கலாம், அவங்கவுங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படிக்க வேண்டியதாங்க மேடம். அவங்க இது தவிர்த்து வந்து இந்த ஃபுட் ப்ராசஸ் இது ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது இந்த ஹோம் சயின்ஸ் மாதிரி உள்ள அதுவும் வந்து சப்ஜெக்ட் இருக்குங்க மேடம். அவங்கவுங்க மார்க்குக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அதுக்கான படிப்புகள் இருக்குது.
1: ஓகே சார், இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. இணைப்பு கிடைக்கல சார், ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் சார்.
3: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஃப்ரீ ஃப்ரீ
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
6: வாருங்கள், வரவேற்கிறது
5: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அவது.
9: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
10: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
1: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் மற்றும் காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா.

உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உரங்களின் சமச்சீர் பயன்பாடு நிலையான விவசாயத்துக்கு முக்கிய காரணி. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி கருணாகரன் அவங்க பங்கு பெற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிகள் செல்வோம் நேயர்களே. சார், ஒரு நேயர் இணைப்பில் வராங்க, யாரை பார்த்துலாம்? வணக்கம்.

0: வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3. யார் பேசுறது
1: சார்? ரேவதி நகர் ரவுத்தி மேடம் பேசுறேன்.
0: ஆ, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார்.
1: உளுந்து பயிர் லேட்டாக தான் அடிச்சுது பயிர், ஆனால் பூ பூக்குது, ஆனால் சிறுக்கு பூவெல்லாம் கொட்டிடுச்சு, சரியாக விளைச்சல் இல்லை. என்ன காரணம்? ஆனால் லேட்டாக தான் நட்டேன், என்ன காரணம்?
0: சார், உங்களோட சந்தேகத்தை ரேடியோவில் கேட்டுக்கோங்க சார்.
1: ஆ, சரிங்கம்மா, சரிங்க.
2: ஐயா கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, உளுந்து அந்த பருவ சீசனுக்கு இப்போ கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா பிரச்சனை இல்லை. அடுத்ததாக வந்து இந்த உளுந்து பூ கொட்டுது அப்படின்ற பூ உதிர்வு தடுக்கணும் மாதிரி விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இது பயிர் அதிசயம், அது ஆங்கிலத்தில் வந்து பல்ஸ் வண்டர் அப்படின்ற ஒரு தெளிப்பு, இலைவழி தெளிப்பாக நுண்ணூட்ட சத்துக்கள், அதில் வந்து நுண்ணூட்டம் மட்டும் பிளான் குரோத், அதாவது வளர்ச்சி ஊக்கிகளும் அதெல்லாம் இருக்குங்க. அதை தெளிக்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி பூ உதிர்வதை தவிர்த்து நல்ல ஒரு காய் பிடித்து நல்ல மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்போ சமீபங்கள் காலமாக வந்து இந்த ட்ரோன் அப்படின்றத பயன்படுத்துறதுனால அதுக்கு ஏற்றார் போல வடிவமைச்சு திரவ வடிவில் வந்து பல்ஸ் வண்டர் அப்படின்றதையும் வந்து நம்மளோட நமது பல்கலைக்கழகம் வெளியிட்டு விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. அது வேணும் அப்படின்றவங்க நம்மளுடைய வெப்சைட், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய இடுபொருட்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க சார், டிஎன்ஏயு அக்ரி கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதில் வந்து ஆர்டர் பண்ணோம்னா வீட்டுக்கே வந்து கிடைக்கும். ஸோ வாங்கி பயன்படுத்தலாங்க ஐயா.
0: ஓகே சார். இன்னொரு நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3 உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, யார் பேசுறதுங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம். தரம்பாடி தாலுகா மாத்தூர் படியில இருந்து ஹரிவர்ஷன் பேசுறேன்.
0: உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
3: இப்ப நான் நட்டு சார் 15 ஆகுதுங்க. மேலோரம் போட போறேன், வந்து அடி உரம் யூரியா எல்லாம் போட போறேங்க.
2: சரிங்க சார்.
3: அதோட சிங் சல்பேட கலந்து போடலாமா இல்ல எப்படி சரியா போடணுங்களா?
0: என்ன நட்டிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க
3: சார். இதுங்க
0: சார்,
2: ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா பொது நல்ல ஒரு கேள்வின்னு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஜிங்க் சல்ஃபேட் எப்போ போடணும் அப்படின்ற ஒரு விஷயம், பொதுவாகவே வந்து அடி உரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான், அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள். அதை மற்ற பேரூட்ட சத்துக்கள் தான் யூரியா, டிஏபி, பொட்டாஷ், அது அதை யூரியா, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பரஸ் மணிச்சத்துன்னு உள்ளக்கூடிய அது கொடுக்கக்கூடிய உரங்களான டிஏபி, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், அது சூப்பர்னு சொல்லிட்டு விவசாயிகள் மத்தியில் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு உரங்களும் அடி உரமாக போடுவாங்க. ஆனால் நுண்ணூட்ட சத்துக்களை பொறுத்த அளவுக்கு அனைத்து நுண்ணூட்ட சத்துக்களுமே அடி உரமாக தான் போடணும். போட்டால் தான் அதனுடைய அதனுடைய பலன் கிடைக்கும். அது ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அளவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏக்கர் ஒரு ஹெக்டேருக்கு வந்து 25 கிலோ அளவுக்கு ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்றது. அதை வந்து இப்போ மேலுரமாக போடுற பட்சத்தில், அது உரங்களோடு சேர்த்து போடுற பட்சத்தில் அதனுடைய பயன்பாடுன்றது வந்து அடி உரமாக போடுறத காட்டிலும் மிக குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை தவிர்த்துட்டு வர காலங்களில் அடியுரமாக அந்த ஜிங்க் சல்ஃபேட்டை போட்டுட்டு மேலுரமாக வந்து யூரியா அந்த மாதிரி அப்புறம் பொட்டாஷ் இதை மட்டும் மேலுரமாக போட்டால் நல்லாயிருக்கும். அந்த மேலுரமாக வந்து போட்டது இப்போ ஒரு நடவு நட்டுட்டு அப்படின்றது மேலுரமாக போடணும் அப்படின்போது பார்த்திங்கன்னா யூரியாவும் பொட்டாஷ் மட்டும் மேலுரமாக போடலாம். டிஏபி போடக்கூடிய பட்சத்தில் வந்து எங்களுடைய பரிந்துரை இந்த காவிரி டெல்டா பகுதிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 112 கிலோ வந்து வரும் தடி, அதை யூரியா அந்த அளவு. அதே மாதிரி டிஏபி 43 கிலோ, பொட்டாஷ் வந்து 32 கிலோ வரும். ஸோ இதில் டிஏபி அடி உரமாக போட்டுடணும். இந்த டிஏபி அடி உரமாக போடும்போது ஜிங்க் சல்ஃபேட் 25 கிலோ வந்து ஒரு ஹெக்டேர் அளவுக்கு அந்த இது அதை போட்டுடணும். மேலுரமாக யூரியாவும் பொட்டாசியும் மூணு பங்காக பிரிச்சுனா, ஏன்னா அடி உரமாக ஏற்கனவே போட்டுறீங்க, அது இப்போ மொத்தமாக யூரியாவையும் பொட்டாசியும் 4 பிரித்தோம்னா 4 பங்கு ஆகிடுதும். அதில் அடி உரம் போயிடுச்சு, மிச்சம் 3 வந்து தூர் பிடிக்கும் பருவம், அப்புறம் வந்து தண்டு உருளும் பருவம், அப்புறம் பூக்கும் பருவம். ஆக மொத்தம் மேலுரமாக 3 பருவங்களில் பிரித்து போடும்பொழுது உரம் வந்து பயிரினுடைய தேவைக்கேற்ப அந்த கரெக்டான நேரத்தில் கொடுக்கறதுனால அதுக்கு கரெக்டாக எடுத்துக்கும், நல்ல பலன் கிடைக்குங்க.
0: ஓகே சார், அவங்களோட சந்தேகம் வந்து நிவர்த்தி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூரியாவை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது என்ன பாதிப்பு வருது சார்?
2: யூரியாவை அதிகமாக அதிகமாக பயன்படுத்துறதுனால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நெல் வயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா பயிருக்கு தேவைக்கு போக

0: மண்ணிலையுமே வந்து நிலத்தடி நீரோட்டத்துலேயும் கலக்குது. அது அது நிலத்தடி நீரோட்டத்தில் நைட்ரேட்டுன்ற ஒரு அயனி வடிவில் கலக்குது. ஆகாயத்துக்கு வந்து அம்மோனியான்ற வடிவில் ஆகாயத்துக்கு வீணாக போகுது. இது மட்டும் அல்லாமல் நம்ம அதாவது சுற்றுச்சூழலையும் பார்க்கணும் அப்படி அந்த கோணத்தில் பார்க்கும்பொழுது, நெல் வயலில் யூரியாவை போடும் பட்சத்தில் நெல் அந்த யூரியா சிதைந்து நைட்ரேட் அம்மோனிக்கல் அந்த அந்த அயனி வடிவாக மாறும்பொழுது நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு ஒரு வாயுவும் உற்பத்தி ஆகுது. அந்த நைட்ரஸ் ஆக்சைடு பார்த்திங் அந்த அந்த வாயு நம்மளுடைய புவி வெப்பமாகறதுக்கு அந்த காலநிலை மாற்றத்துக்கெலாம் வந்து ஒரு பெரிய ஒரு காரணியாகவும் இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம பிரித்து பிரித்து போடுறது நல்லது. தேவைக்கேற்ப போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம அந்த இந்த மாதிரி வீணாகக்கூடிய விஷயங்கள் வந்து காற்றுக்கு இப்போ நம்ம காற்றுக்கு தானே போகுது அப்படின்னு நினச்சோம்னா சுற்றுச்சூழல் பாதிப்படைங்க.
1: சரி, ஓகே சார். இப்போ ஒரு நேர் இணைப்பில் வராங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேசுறது யாருங்க?
2: நான் வேதாரண்யம் வட்டம் 53 பெரியகுத்தலையிலிருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
1: உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார்.
2: சார் வணக்கம்.
0: சார் வணக்கம்.
2: சார் எனக்கு இந்த வயல்ல 2004 வந்த சுனாமியில கடல் தண்ணி வந்து ஒரு அடி அளவுக்கு சேறு இருந்துச்சு சார்.
0: சரிங்க சார்.
2: அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் நாங்க எல்லாம் சாவடி பண்ண ஆரம்பிக்கும் போது,
0: சரிங்க சார்,
2: உப்பு கசிவு இருந்துட்டே இருக்கு சார்.
0: இன்னமும் இருந்துட்டு இருக்குங்களா?
2: நான் போன வாரம் கூட உங்கள்கிட்ட கேட்டேன், ஒரு மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி சணப்பு சக்க பூண்டு இதெல்லாம் தெளிச்சு நீங்க மடக்கி விட சொன்னாங்க.
0: கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க.
2: சிஸ்டம் சிங்கர் போயிட்டு போட சொன்னாங்க சார்.
0: சரிங்க.
2: போட்டு சாகுபடி பண்ண சொன்னாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க கனவு தெளிச்சு உழுது 40 நாள் மடக்கி உழுது பார்த்தோம் சார். அப்பவும் கூட அந்த கசிவு கொஞ்சம் போகல சார்.
1: சரி சார். உங்களுக்கு இன்னும்
2: சக்க பூண்டு தெளிக்க சொன்னாங்க. சக்க பூண்டு எங்கள் ஏரியாவில் கனல் வாங்கி போனாலும் சக்க பூண்டு எதாவது கிடைக்கல சார். எங்கே வாங்கலாம் சார் இது?
1: சார் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க, ரேடியோவில் கேட்டுக்கோங்க சார். தேங்க்யூ சார்.
0: ஐயா வந்து நல்ல ஒரு கேள்வி அவங்க கேட்டது, அதாவது மண்ணில் வந்து உப்புத்தன்மை எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கும், அதை எவ்வாறு நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றது ஒரு கேள்வி. ஒன்று வந்து மண் உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய, ஆனால் சுனாமி வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னமும் வந்து அது அந்த அதனுடைய தாக்கன்றதை காட்டிலும் அந்த கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் போர்வெல் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் அந்த உப்புத்தன்மைன்ற ஒரு பிரச்சனையும் இருந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய பல்கலைக்கழகம், அதாவது திருச்சியில் ஒரு கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அதாவது அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அவங்க வெளியிட்ட ஒரு நெல் ரகங்கள் திருச்சி 3 திருச்சி 5, இந்த 2 ரகங்கள் அந்த சீசனுக்கு ஏற்றாப்புல வந்து பயிரிட்டோம்னா உப்புத்தன்மை வயலில் இருந்தாலும் அதை தாங்கி ஒரு நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு நெல் ரகங்கள் 2 ஏற்கனவே இருக்குது. இதை தவிர்த்து வந்து நம்மளுடைய இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் ICAR அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கக்கிட்ட இருந்து வந்து CSR 56 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரகங்கள் நாங்கள் வெளியிட்டு நம்ம முத்துப்பேட்டை அந்த மாதிரி பகுதிகளில் விவசாயிகள் வயலில் வந்து டெஸ்ட் பண்ணதில் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல மகசூல் கொடுத்துரு. ஸோ அதுமாதிரி இந்த ரகங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை தாண்டி இந்த பசுந்தாள் உரங்கள் பசுந்தாழி உரங்களை வந்து நம்ம போடுற பட்சத்தில் மண்ணுடைய உப்புத்தன்மை சீராகும். ஆனால் உடனே ஒரே ஒரு சீசனில் ஒரு வருஷத்துலன்றது கேட்டால் அப்படியே ஒரு காலப்போக்கில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருங்க.
1: ஓகே சார்.

0: சரி சரி, இப்போ நம்ம நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யூரியா அதிகமாக பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த சமச்சீர் உர பயன்பாட்டினால என்னென்ன நன்மைகள் இருக்குது சார் சுற்றுச்சூழலுக்கு, நிலத்துக்காக இருக்கட்டும் நீருக்காக இருக்கட்டும், என்னென்ன நன்மைகள் இருக்குது சார்?
1: இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொன்ன ஒரு விஷயந்தான் அந்த நைட்ரேட் அந்த சத்து வந்து மண் நிலத்தடி நீரில் கலக்காமல் போகும். அது நம்ம வந்து இந்த டெஸ்ட் பண்ணி தான் அதனுடைய அதாவது மண்ணில் என்னென்னலாம் தண்ணியில் என்னென்னலாம் கலந்துருக்கு, மண்ணில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் அதனுடைய மாற்றங்கள் என்ன நடந்திருக்குன்றதை வந்து சொல்ல முடியும். ஸோ சமச்சீரான தேவைக்கு பயிர் வந்து இப்போ எனக்கு பயிருக்கு ஒரு 10 கிலோ தான் தழைச்சி தேவைன்னா 10 கிலோ கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக அது எடுத்துக்க போகுது, மண்ணில் எதுவும்

0: இயங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் அந்த தேவைக்கு ஏற்ப அந்த உரங்களை கொடுக்கும்போது அதனுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறோம். நம்ம அதிகப்படியாக அப்ளை கொடுத்தோம்னா தான் வந்து செடி நல்லா வளர்ந்து போய் பூச்சி அதெல்லாம் தாக்குதலில் உட்படும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வெளியில் அது மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்படையும் மண்ணையும் வந்து கெடுக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை குறைக்கணும் போது தேவைக்கு ஏற்ப மண் பரிசோதனைக்கு ஏற்ப உரங்களை கொடுக்குற பட்சத்தில் நம்ம மண்ணை வந்து நீடித்த ஒரு அதாவது வருங்கால சந்ததிக்கும் வரங்களுக்கும் அந்த விளைநிலங்களை ஒரு உயிரோட்டமாகவே கொடுக்கலாம் வச்சுருக்கலாம் அப்படின்றது தான் இந்த சமச்சீர் பயன்பாடு உர பயன்பாடுங்க.
1: ஓகே சார், இப்போது வந்து ஒரே வகையான உரத்தை வந்து தொடர்ந்து பயன்படுத்துறதுனால மண் மலட்டுத்தன்மை ஏற்படுதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு பரவலாக இருக்குது, இது உண்மையா சார்?
0: பேசும்போது என்னென்னா மண் மலட்டுத்தன்மை அப்படின்றது அதி பெரும்பான்மையான விவசாயிகள் வல்லுநர்கள் எல்லாம் பயன் சொல்கிறாங்க. மண்ணை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து ஓரளவுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அது மலட்டுத்தன்மை ஆகிறன்றது வந்து இல்லை. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம சுனாமி வந்து இப்போ ஒரு விவசாயி பேசினாங்க, சேறு வந்துச்சு உப்பு தண்ணி வந்துச்சு வந்த வயலே நான் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் சீர்திருத்தி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க வந்துடுச்சு அந்த வயல்கள்லாம். அதுக்கு தான் ஆங்கிலத்தில் கூட அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரெசிலியன்ஸ் அப்படின்ட்டு. அந்த தாங்கும் தன்மை மீட்புத்தன்மை மீண்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மண்ணுக்கு இருக்குது. நம்ம அந்த மண்ணை வந்து ஒரு உயிரோட்டமாக வச்சுக்கிட்டாவே போதும். மலட்டுத்தன்மைன்றது வந்து எக்காரணத்துலையும் எப்போதும் நடக்க போகிறது வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நம்ம வழக்கத்தில் வந்து பயன்படுத்துவோம்.
1: ஒரு நேர் இணைப்பில் வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3 கட்டாயிருச்சு சார். அடுத்தது இப்போ இயற்கை உரத்துக்கும் ரசாயன உரத்துக்கும் எல்லாருக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியும். ரசாயன உரங்களில் குறைவான வீரியத்தில் அதிகமான விளைச்சல் தர உரங்கள் இருக்கா சார்? குறைவான வீரியத்தோடு இருக்க ரசாயன உரங்கள் அதிக விளைச்சலை தருது அப்படிங்கிற மாதிரி இருக்கா சார்?
0: குறைவான வீரியம் அப்படின்ற விஷயத்தை காட்டிலும் சத்துக்களே வந்து ஒவ்வொரு உரங்கள்லையுமே வந்து அளவுகள் வேறுபடும். இப்போ உதாரணத்துக்கு இது யூரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு 100 கிலோ வாங்குறோம்னா அதில் 46% தான் மேடம் சத்து இருக்கும். அதே மாதிரி சூப்பர்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டுன்றது 16%. அதே மாதிரி பொட்டாஷ் அப்படின்னு சொல்ல மியூரட் ஆஃப் பொட்டாஷ்னா 60%. அது மிச்சம் எல்லாமே வந்து அந்த ஃபில்லர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கே தவிர அந்த சத்துகள் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து என்னவோ அதுதான். அது குறைவானது வீரியமானது அப்படின்றது உரங்களில் இல்லைங்க மேம்.
1: ஓகே சார், ஒரு நேயர் கேட்டப்போ சொன்னீங்க உரங்களை வந்து அந்தந்த டைமில் கரெக்டாக பயன்படுத்தினா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவங்க அடி உரமாக பயன்படுத்தணுமா மேல், அதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் சார்.
0: அடி உரம் அப்படின்றது வந்து பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடிய மணிச்சத்து உள்ளது தாங்க மேடம் அடி உரம். அதை பேரூட்ட சத்துக்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்பரஸ் வந்து என்னென்ன வடிவிலெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டையமோனியம் பாஸ்பேட், அப்புறம் ட்ரையமோனியம் பாஸ்பேட் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பாஸ்பரஸை பிரதானமாக கொண்ட உரங்களை அடி உரமாக இடணும் மேடம். மற்ற உரங்கள் வந்து தேவைக்கு அதை ஏற்ப மேலுரமாக இடுறது விஷயங்கள் அதை இது பொட்டாசியமே அடி உரமாக வந்து இடணும். மேலுரமாகவும் இடலாம், யூரியாவும் அடி உரமாக இடணும் மேலுரமாக இடணும். ஆனால் அடி உரமாக மட்டுமே இடக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சத்தை சொல்லக்கூடிய அந்த பாஸ்பரஸும் நுண்ணூட்ட சத்துக்கள் ஆகிய மற்றும் அடி உரமாக மட்டும்தான் இட்டால் அது வந்து நல்ல ரெஸ்ப. அதுவும் குறிப்பாக ஏன் பாஸ்பரஸ் அடி உரமாக இடணும் அப்படின்றதையும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னோம்னாவே இன்னும் நல்லாயிருக்கும். பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த மண்ணில் போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிக்கும். அது அப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா இது யூரியா சத்து அடிச்சுட்டு போயிடும், பொட்டாசிய சத்தும் போயிடும். ஆனால் மண் பாஸ்பரஸ் மட்டும் மண்ணே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் அந்த பாஸ்பரஸ் போகும். ஆனால் பாஸ்பரஸ் மண்ணில் என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு சத்து, அதனால தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் லேசாக சீக்கிரமாக கிடைக்காதுன்றதுனால தான் அது அடி உரமாக இடணும் அப்படின்றாங்க.
1: ஓகே சார், ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் சார். நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்ஐ

0: ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நினைவில் இருக்கட்டும் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர்.
4: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: லஞ்ச் பிரேக்ல உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உரங்களின் சமச்சீர் பயன்பாடு நிலையான விவசாயத்திற்கு ஒரு முக்கிய காரணி அப்படின்னு சொல்லி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி கருணாகரன் அவங்க பங்கு பெற்று இருக்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நேயர்களே. சார், உயிர் உரங்கள் அப்படின்னா என்ன சார்?
10: உயிர் உரங்கள் அப்படின்றது வந்து ஆங்கிலத்தில் பயோஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதில் பேர்லேயே இருக்குது உயிர். உயிர்னா உயிர் உள்ள விஷயங்களை கொண்ட உரங்கள் வந்து உயிர் உரங்கள்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக உயிர் உள்ள போகிற விஷயத்தை வைத்து உரங்களை கிரகிக்க செய்யக்கூடிய விஷயங்கள், உரங்களை வந்து உருமாற்றி அல்ல விடுவிச்சு அதை கரைக்கக்கூடிய அதை மாதிரி ஒரு அப்புறம் வந்து செயலை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து தழைச்சத்துக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் வகை பயிர்களுக்கும் வந்து ஒரு நுண்ணுயிர். அதே மாதிரி இது புல் வகை பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிர் இல்லம்னு சொல்லிட்டு தழைச்சத்தை கிரகிச்சு கொடுக்கக்கூடியது. இது வந்து நுண்ணுயிர் தழைச்சத்துக்கு. அதே மாதிரி மணிச்சத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா மண்ணில் ஏற்கனவே இப்போ நம்ம மேடம் கேட்டபோது கூட சொன்னேன், இப்போ அடியுரமாக இடணும், கரைக்க முடியாது, அது சிக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கிடைக்காத நிலையில் உள்ள உரங்கள் சத்தான மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய உயிர் தான் வந்து பாஸ்போ பாக்டீரியா. ஸோ அதை மாதிரி வேலையை செய்யுது. அதேமாதிரி பொட்டாஷை பொறுத்தளவுக்கு பொட்டாஷ் ரிலீஸிங் பாக்டீரியா KRB அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி உரங்கள் அது இருக்கு மண்ணில் இருக்கக்கூடியதோ இல்லை காற்றில் இருக்கக்கூடியதோ கிரகிக்கிற வேலையை கரைத்து கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய உயிர் ஆனால் நுண் உயிரிகளை உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: இப்போது உரங்கள் பயன்படுத்தும் போது என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் சார்? ஒரு விவசாயி வந்து உரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? இதுக்கு ஏதாவது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கா சார்?
10: பாதுகாப்புன்றது வந்து இருக்கணும். எதுவும் எல்லாமே அனைத்துமே வந்து ஒரு கெமிக்கல் தான். கையில் ஒரு க்ளவுஸ் போடுறதுலேருந்து அது மேக்ஸிமம் ஏன்னா கையால் தான் நம்ம உரத்தை மிக்ஸ் அந்த கலக்கும் போது கையால் தான் வந்து வயலில் விசிறும்போது கொடுக்கும் எல்லாமே பயன்பாடு வந்து கை மூலமாக செய்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கையுறைன்றதை பயன்படுத்திட்டு செஞ்சோம்னா நல்லது. குறிப்பாக அதுலேயுமே வந்து இப்போ மேக்ஸிமம் எங்கேயுமே அது மாதிரி ஆனால் பண்ணுறது கிடையாது. அப்புறம் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நானோ ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வர வந்து நானோ யூரியா நானோ DAP இதெல்லாம் பார்த்து வர வந்திருக்குங்க. ஸோ அப்போ அதனுடைய அளவு சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நுண்ணிய துகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உரங்கள் தான் நானோ DAP நானோ யூரியா அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஏன்னா அது இலைவழி தெளிப்பாக தான் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து கைக்கு க்ளவுஸ் போடுறதுலேருந்து ஈவன் இன்னும் கூட கேட்டிங்கன்னா அந்த கொரோனாக்குலாம் ஒரு ஆப்ரான் ஒரு இது கோட்டு மாதிரி போட்டாங்களே அதே மாதிரிலாம் போட்டுட்டு தான் செய்யணும். ஏன்னா அது கையில் கண்ணில் படுறதுன்றது வந்து நம்ம இப்போதைக்கு அந்த தெளிக்கும் போதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனோட பின் விளைவுகள் எப்படி இருக்குன்றது வந்து அது ஊகிக்கு அதாவது நம்ம நினச்சி பார்க்க முடியாத மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நானோ அப்படின்றதுனால கொஞ்சம் அதுக்கு ஒரு ஒரு ஒரு கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பண்ணோம்னா நல்லதுங்க.
0: ஓகே சார், பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றங்கள் இருக்குல்ல சார், இதுக்கும் நம்மளோட பயன்படுத்துகிற உரத்துக்கும் தொடர்பு இருக்கா சார்? இந்த இதுக்கு இந்த உரம் தான் பயன்படுத்தணும் அந்த மாதிரி இருக்காது சார்? கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்க்கும்

0: உரத்துக்குமான தொடர்பு?
1: கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்க்கும் உரத்துக்கும் கார்லேஷன் அப்படின்னு அதுக்கு இருக்க சம்மந்தம் அப்படின்றது கிடையாது. பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம்ன்றது வந்து நடக்கிறது வந்து பல காரணங்கள் சொல்கிறோம். அதில் வந்து தொழிற்சாலைகள், வாகனங்கள் அது மாதிரிலாம் சொல்கிறோம். அப்புறம் வந்து ஈவன் நம்மளுடைய விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நெல் விவசாயமே பருவநிலை மாற்றத்துக்கு பெரிய ஒரு பங்கு. இப்போ மேடம் ஆரம்பத்தில் கேட்கும்போது நைட்ரஸ் ஆக்சைடுன்னு யூரியா போடுறதுனால ஒரு புவி வெப்பமயமாகக்கூடிய ஒரு ஒரு வாயுவை வந்து வெளியிடுதுன்னு சொன்னோம். அதே மாதிரி விவசாயமே வந்து நெல் விவசாயம் பண்ணோம்னா மீத்தேன் அப்படின்ற ஒரு கேஸ், அதாவது அந்த தண்ணி நின்றுட்டு இருக்கும்பொழுது நம்ம அதாவது அங்கக சத்துக்கள் சொல்லக்கூடிய இயற்கை உரங்கள் வந்து மக்கும் பொழுது வெளியிடப்படக்கூடிய ஒரு வாயு தான் மீத்தேன். ஸோ இது அதுவும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால விவசாயத்தினால பருவத்துக்கு பாதிப்பு தானே தவிர பருவத்தினால விவசாயத்துக்கு இப்போ அது ஆகுது, அப்புறம் பருவத்தினால விவசாயத்துக்கும் ஆகுது. ஏன்னா இப்போ நீங்கள் அந்த பருவநிலை மாற்றம் ஆகுது இல்லைங்களா. இப்போ வந்து ஏற்கனவே காற்றுல வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறது 0.03% சொல்லிட்டு படிச்சிருப்போம் புத்தகங்களில். ஆனால் இப்போ இன்னைய காலகட்டத்துக்கு 0.04 ஆகிடுச்சு. இதுக்கே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இன்னும் அது அதிகமாக கூட ஆகலாம்.
0: ஓகே சார், ஒரு நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க? ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார்.
2: சார், இப்போ வந்து நம்ம இந்த கோடை அக்கும் வெயில் அறிக்குதுல்ல, இது வந்து பூமியில வந்து அந்த வெடிப்பு வருது பாருங்க. இதுக்கு பூமியோட கற்போட்டன்னு சொல்றாங்க,
1: பூமியில வெடிப்பு வருது.
2: விளைச்சல்
1: வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த முப்போகம் அப்படின்னு சொல்றீங்களா, போர்வெல் விவசாயம் எங்கெங்கெல்லாம் வசதி போர்வெல் சாத்தியமோ அங்கெல்லாம் வந்து முப்போகம் இன்னமும் வந்து திருவாரூர் மாவட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துருக்கோம்,
2: எங்கள் சைடு இப்போ காட்டுப்பாடு சைடு பார்த்தீங்கன்னா மலப்புறம் சைடுலாம் 30% செய்கிறாங்க.
1: மகசூல்
2: கற்போட்டம் இல்லாமல் விளைச்சல் அதிகமாக இருக்குமாங்கிறது என்னோட
1: எடுக்கலாங்க ஐயா. அது வந்து நம்ம எப்படி வயலை வந்து நிர்வாகம் பண்ணுறோம், பயிரை நிர்வாகம் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருந்த போதிலும். ஆனால் எங்களுடைய பரிந்துரை வந்து வயலுக்கு எப்படி நாமளும் வாரத்துக்கு லீவ் ஒரு விடுமுறை எடுக்கிறோமோ, ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறோமோ, வயலுக்குமே வந்து ஒரு அது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக விடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது தரிசாக விடுறது அந்த மாதிரி பண்ணோம்னா வயல் கொஞ்சம் ஒரு அது கொஞ்சம் நல்லா ஒரு கட்டமைப்போடு இருக்குன்னு வச்சிங்களா. தொடர்ந்து பயன்படுத்துறதுன்றது வந்து அது போய் அது வந்து ஒரு எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது கிடையாது. ஏன்னா தண்ணியெல்லாம் வந்து இல்லாத நிலத்தடி நீர்லாம் பயன்படுத்தி ரொம்ப நம்ம வேஸ்ட் பண்ணுறதுனால அது அந்த பண்ணக்கூடாதுங்க.
0: ஓகே சார், அவங்களுக்கு விளக்கம் தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நேரம் சந்திக்கலாம் சார். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம்.
3: அம்மா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்க, என்ன சந்தேகம்னு கேளுங்க.
3: அம்மா, எது தொடர்பாம்மா நம்ம கேட்கலாம் எனக்கு?
0: விவசாய முழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில உரங்களோட சமச்சீர் பயன்பாடு நிலையான விவசாயத்திற்கு முக்கிய காரணி. அப்ப இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க.
3: எங்க வீட்டுல வீட்டு தோட்டம் வச்சிருக்கோம், அதை பத்தி நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேம்மா.
0: கேளுங்க.
3: அம்மா, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மாமரம் அப்படிங்கறத வச்சிருக்கோமா. அது வந்து போன வருஷம் நல்லா காய்ச்சது, இந்த வருஷம் அந்த அளவுக்கு காய்க்கலம்மா காய். அப்போ நான் கேள்விப்பட்டதுக்கு ஒரு வருஷம் நல்லா மாமரம் இன்னொரு வருஷம் குடுக்கலங்கிறது காமன் தான் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு நாங்க அந்த மாமரம் அப்படிங்கறத வச்சு. நாங்க ஏதாவது உர மேலாண்மை அப்படிங்கறத பண்ணணுமா, அல்லது அதனுடைய அந்த அதிகமான காய் வருவதற்கு என்னமா செய்யணும், ஏதாவது ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறீங்களாம்மா?
0: நீங்க எஃப்எம்ல கேட்டுக்கிறீங்களா?
1: மாமரத்தை பொறுத்த மட்டும் வந்து ரெகுலர் பியரர்ஸ், இரெகுலர் பியரர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வருஷம் வருஷம் காய்க்கக்கூடியது, அப்புறம் மாதிரி விட்டு விட்டு காய்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் அம்மா அவங்க சொன்னாங்க 6 வருடங்கள் ஆகுது. இப்போ தான் காய், இந்த வருடம் காய்ச்சிது, அடுத்த வருடம் இல்லை அப்படின்ட்டு. மேபி அது இரெகுலர் பியரராக இருக்கலாம். அது ஒரு வருஷம் ஒரு வருடம் விட்டு இன்னொரு வருடம் காய்க்கக்கூடிய மரங்களாக கூட இருக்கலாம், அந்த ரகங்களாக இருக்கும். குறிப்பாக உரங்கள் வந்து அதுக்கு என்ன தேவைன்றது வந்து தோட்டக்கலை அலுவலர்கள் பக்கத்தில் வேலூர்லாம் விரிஞ்சிபுரம் அந்த கேபிகே மேலாண்மை அறிவு நிலையம் அது மாதிரி கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அது உரங்களுடைய தேவை பொதுவாக தேவையில்லை, இருந்தாலும் அவங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கிட்டால் நல்லது.
0: ஓகே சார், இப்போது இந்த மண்ணோட வளம் குறையிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன சார்?

0: மண்ணோட வளம் குறையுது
1: அப்படின்னு? ஒரு மண்ணோட வளம் அப்படின்றது வந்து சத்துக்களை பொறுத்து அல்ல, மண்ணினுடைய அங்ககச்சத்தை பொறுத்து மட்டும். அது அங்ககச்சத்துன்றது அங்க கரிமச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் அப்படின்றதுங்க மேடம். ஆனால் ஆர்கானிக் கார்பன் அந்த சத்து, அந்த அங்ககச்சத்து அங்க கரிமச்சத்துன்றது அதிகமாக இருந்ததுன்னா தான் மண்ணில் வந்து நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்கும். அது நன்மை செய்கிறது இருக்கும், தீமை செய்கிறது இருக்கும். ஆனால் நன்மை செய்கிறது நல்லபடியாக அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நுண்ணுயிர்கள் அதிகமாக இருந்ததுனா தான் மண் வந்து உயிரோட்டமாக இருக்குன்னே அர்த்தம். ஒரு இப்போ மழை பெய்யும்பொழுது கூட ஒரு மண் வாசனைன்னு ஒன்று வருதுன்னா அது வந்து எங்கேருந்து வருதுன்னா அந்த ஆக்டினோமைசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரினுடைய வித்துகள் அந்த மழை துளிகள்லேருந்து ஃபஸ்ட்டு பெய்யும்பொழுது ஸ்ப்ரெட் ஆகிறது. ஸோ அந்த மண் வாசம் வந்துச்சுன்னா மண் வந்து ஒரு வளம் உயிரோட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மண்ணை உயிரோட்டமாக வைத்து கொள்வதற்கு பசுந்தாள் உரங்கள், பசுந்தடை உரங்கள், ஏதாவது தொழு உரம், அது மாதிரி இலைத்தழைகளை வெட்டி போகிற அது மாதிரி வந்து பராமரித்தோம்னா மட்டுமே மண் வந்து வளமாக இருக்கும். ஈவன் ஒரு நெல் அறுவடை பண்ணும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப காலங்களில் மாடு மாடு வச்சுருக்கவங்கெல்லாம் வந்து மண் அந்த மண்ணோட ஒட்டை இருப்பாங்க, ஏன்னா வைக்கோல் மாட்டுக்கு தேவைன்னுட்டு. இப்போ மாடு மாடு எல்லாம் யாரும் இல்லை, விட்டை இருக்கிறாங்க. அந்த விட்டை இருக்கிற நம்ம அந்த வைக்கோலே வந்து மண்ணுக்கு தேவையான அங்கே கரிமச்சத்தை கொடுக்கறதுக்கு போதுமான அளவு தான் இருக்குது. இன்னும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் வைக்கோலை எரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எரிக்காமல் பண்ணாங்கன்னாவே மண்ணுடைய வளத்தை வந்து மெயின்டைன்
0: பண்ணலாம். நிறைவாக வந்து இப்போ உரம் பயன்படுத்துகிற விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்?
1: அது ஒரு தமிழக அரசனுடைய ஒரு திட்டம் மாதிரி இருக்கும். அது அதோட கூட முடிச்சுக்கிறேன், ஏன்னா அது ஒரு வசனம், அழகான ஒரு வசனம் இருக்குங்க. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், ரெண்டுமே மண்ணுயிர் மண்ணுயிர். முதல்ல சொல்லக்கூடிய மண்ணுயிர் வந்து மண் பூமி, அந்த மூணு சுழியன். ரெண்டாவது சொல்லக்கூடிய இன் வந்து ரெண்டு சுழி மானிட உயிர். மண்ணில் இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் உயிரோட்டம் உயிரோடு இருந்தால்தான் மானிட உயிர்ன்றது இந்த உலகத்தில் வந்து வாழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கணும். ஸோ அந்த மண்ணுக்கு உயிரோட்டம் வேணுன்றதுக்கான தழை சத்துக்களை, இலை தழைகளை, அது மாதிரி உயிர் உரங்கள்லாம் பயன்படுத்தி மண்ணை வளமாக வைத்துக்கணுன்ட்டு விவசாயிகளை கேட்டுக்கிறேன் மேடம்.
0: ஓகே சார். உரங்கள் அதோட சமச்சீர் பயன்பாடு, இயற்கை உரங்கள்னா என்ன, ரசாயன உரங்கள்னா என்ன, ரெண்டுக்குமான இது வேறுபாடு என்ன, இது தொடர்பான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க சார். இணைப்பில் வர முடியாத நேயர்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் அலைபேசி எண்ணை கொடுக்கலாமா சார்?
1: எஸ் மேம்,
0: சொல்லுங்கள் சார் உங்கள் அலைபேசி எண்.
1: 9489 8690. மறுபடியும் சொல்லிட்டீங்களா மேடம்?
0: நான் சொல்லிடுறேன். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி கருணாகரன் அவங்களோட அலைபேசி எண் 9489108690. மீண்டும் உங்களுக்காக 9489108690. இதுவரைக்கும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவை போற்றுவோம், உரங்களின் சமச்சீர் பயன்பாடு நிலையான விவசாயத்திற்கு முக்கிய காரணி, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி கருணாகரன் அவர்களுடனான நேரலை. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை.

ஆகாஷ்வாணி வானிலை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும் நெய்யூரில் அதிகபட்சமாக 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிவலோகம் 5 சென்டிமீட்டரும் அவிநாசி, பாப்பிரெட்டிப்பட்டி, சிற்றாறு, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும் எழுமலை, தூத்துக்குடி விமான நிலையம், சுருளக்கோடு, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும் திருபுவனம், திருப்பரப்பு, அடையாமடை, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும் மஞ்சளாறு, சென்னிமலை, சாத்தியார், கலையநல்லூர், சிவகங்கை, விருகாவூர், பிளவக்கல், பெரியாறு அணை, தூத்துக்குடி, சாத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 39.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தர்மபுரியில் 23 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் திருப்பத்தூர், திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட குறைந்தும் மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையிலும் காணப்படுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனினும் சற்று உயரக்கூடும். ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு தெற்கு அந்தமான் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். ஆர்கேஜினை வழங்கும் லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினை.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜினை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
10: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
11: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
10: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில், ஆதிரங்கம்.
12: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
13: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
12: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினார்
13: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
12: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
0: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம கரைகள் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி: டிவி அல்லது ஃபோன் பார்க்காமல் சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடிக்கிறீர்களா? இன்றைய காலகட்டத்தில் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றது குறைஞ்சி போச்சு. அப்படியே சாப்பிட்டாலும் டிவி பார்த்துட்டு, ஏதாவது நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு சாப்பிட்றோம். அப்படி இல்லைன்னா எல்லார் கையிலும் ஒரு ஃபோன் இருக்குது. இந்த பழக்கத்தை விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் எல்லாருக்கிட்டே பேசி அந்த மாதிரி சாப்பிட்றீங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம். டிவி அல்லது ஃபோன் பார்க்காமல் சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடிக்கிறீர்களா? உங்களோட பதிலை நம்ம பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.

0: ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
2: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: கமகமமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
2: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் ஸ்ருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
1: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, டிவி அல்லது ஃபோன் பார்க்காமல் சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடிக்கிறீர்களா? இந்த கேள்வி தான் கேட்டிருந்தோம். காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் தோப்புத்தெரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, டிவி பார்க்காமல் ஃபோன் பார்க்காமல் சில சமயங்களில்தான் சாப்பிடுவேன், கடைபிடிப்பது கஷ்டமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லவள் ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க, நான் சாப்பிடும்பொழுது டிவி ஃபோன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனக்குடி ராஜேந்திரன் வந்து, முடிஞ்சவரை டிவி அல்லது ஃபோன் பார்க்காமல் சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடிக்கிறேன், அப்படி சாப்பிட்டா தான் உணவின் சுவையை நன்றாக உணர முடியும், குடும்பத்திட்டையும் எல்லாருக்கிட்டையும் குடும்பத்தில் பேசிக்கிட்டே சாப்பிடும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடங்கண்ணி நெடுஞ்செழியன், ஃபோன் பேசிக்கிட்டு சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க, டிவி பார்க்காமல் ஃபோன் பார்க்காமல் எல்லா நேரமும் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடிமடம் கார்த்திகேயன், நானும் எவ்வளோ முயற்சி செய்கிறேங்க, டிவியும் மொபைலும் பார்க்காம சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலினூறு புள்ளி 3 நேர்கள் இணைந்திருப்பது ஆர்கேஜினை வழங்கிக் கொண்டிருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு. நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளின் நிகழ்ச்சி வழங்குவார் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் உள்ள மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: இன்றைய அலசி நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, டிவி அல்லது ஃபோன் பார்க்காமல் சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடிக்கிறீர்களா? திருவோணம் சத்யபாமா அளவில் மங்கை, நாங்கள் எப்போவுமே ஃபோன் பார்க்காம டிவி பார்க்காம தான் சாப்பிடுவோம், எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்காங்க, சாப்பிடும் பொழுது டிவி பார்க்கும் பொழுதும் கைபேசி பார்க்க மாட்டேன், கால் வந்தால் மட்டும் எடுத்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தில்லை சீனிவாசன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, சிரமம் அப்படின்னு சொல்லி. நாகமர் முகமது ரஃபீக், நான் சாப்பிடும்பொழுது டிவியை பார்ப்பதில்லை, சாப்பிட்டு முடித்ததும் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சாப்பிடும்போது டிவியும் பார்க்க மாட்டேன், அதை விட முக்கியமாக செல்ஃபோன் தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலையில் நாளின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: பண்பலையில் நாளின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
4: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
5: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
4: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: பனங்கட்டங்குடி அனுசியா சங்கர் சொல்லியிருக்காங்க, நான் சாப்பிடும்போது டிவி பார்க்க மாட்டேன், செல்லையும் பார்க்க மாட்டேன், மற்ற நேரங்களில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லாத நேரத்தில் வந்து செல் பார்ப்போம், வேலை இருந்துச்சுன்னா சாப்பிட்ற டயத்தில் கூட நாங்கள் செல் டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குன்னூர் கிராமம் வீரகுமார், குத்தாலம் தேரடி தெல்லை வில்லாளன்னு சொல்லியிருக்காங்க, சாப்பிடும்போது டிவி ஃபோன் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேரளம் செந்தில் கண்ணன், டிவி பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன், ஃபோன் பார்க்க மாட்டேன், சாப்பிடும் சமயம் மட்டும்தான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கரம்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், நான் சாப்பிடும்போது டிவி செல்ஃபோனை ஆஃப் செய்து விட்டு சாப்பிட்ட பிறகுதான் டிவி செல்ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலை இன்னொரு புள்ளி மூன்றில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது ஆர்கேஜினை வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சி பகுதியை வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினை.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜினை
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். கரைகால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட் நேஷனி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: வாருங்கள், வரவேற்கிறது
6: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
11: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
12: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
11: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில், ஆதிரங்கம்.
0: நேர்களை, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடைவீதியிலிருந்து நேயர்களோடு நேரலையாக ஒளிபர இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடைவீதியிலிருந்து இன்றைய ஊரும் உறவும் இன்று மாலை 4 மணிக்கு. டிவி அல்லது போன் பார்க்காமல் சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடிக்கிறீர்களா? குத்தாலம் கேசவ சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, டிவி ஃபோன் பார்க்காமல் சாப்பிடும் பழக்கத்தை சில சமயங்களில் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, கட்டாயமாக டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை, டிவி ஃபோன் பார்க்காமலும் சாப்பிடுவேன், ஆனால் டிவி ரொம்ப பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, நான் மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து டிவி ஃபோன் பார்க்காம தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, டிவி பார்க்க மாட்டோம், சாப்பிடும்போது ஃபோன் பார்ப்பதில்லை, டிவி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாப்பிடும்போது புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவி அல்லது ஃபோன் பார்க்காமல் சாப்பிட முடியாது மேடம், அப்பா அம்மா அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டால் இந்த இரண்டையும் மறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் குரு விக்ரம்.

0: நேர்களை நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவிரியஸ் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா இன் VVN ஆயில் வழங்கும் இன்சுலமது.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவார் பூமிக்ஸ். பூமிக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் நன்பேண்டா. இன்றைய LSC நிகழ்ச்சிக்கான கேள்வியாக நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட், டிவி அல்லது ஃபோன் பார்க்காமல் சாப்பிட

0: வழக்கத்தை கடைபிடிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர்களும் அவங்களை அவங்களுடைய பதிலை வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. திருபூண்டி சுந்தரி சொல்லியிருக்காங்க, சுந்தரி பாஸ்கரன் அவங்க சொல்லும் போது சாப்பிடும்போது ரெண்டையுமே பார்க்குறது கிடையாது, நம்ம என்ன சாப்பிட்றோன்றது ரசித்து ருசித்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணஸ்தானம் வீரசுந்தரி, டிவியும் பார்க்க மாட்டேன், ஃபோனும் பார்க்க மாட்டேன், இந்த பழக்கத்தை வீட்டிலேயே விட்டுட்டு நான் வேலை பார்க்க விடத்தில் சாப்பிடும்போது செல்ஃபோனை பார்த்துக்கொண்டு பண்பலையில் பாட்டும் கேட்டுக்கொண்டு தான் சாப்பிடுவேன், பார்க்காமல் சாப்பிடுவதை கடைபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன், இந்த ஒரு கெட்ட பழக்கம் ஒரு 10 வருஷமாக ஏற்பட்டுடுச்சுங்க. செல்லை பார்த்துட்டு சாப்பிட்றது, டிவியை பார்த்துட்டு சாப்பிட்றது, அதுக்கு முன்னாடி பேப்பரை பார்த்துட்டு சாப்பிடுவோம், வீட்டில் சத்தம் போடுவாங்க சாப்பிடும்போது, செல்லு பார்க்காதீங்க, சாப்பாடு ருசி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பழக்கமாக போயிடுச்சு, அதை விட்டு வெளில வரணும்னு பார்க்குறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பழக்கம் நான் பார்க்குற எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. நீடாமங்கலம் காலாச்சேரி மணிமாறன், ஆமாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயத்தவரன் காடு மருதவடுகநாதன், எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, சாப்பிடும்போது ஃபோனை தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோன் பார்க்காம சாப்பிடுவேன் மேடம், ஆனால் டிவி பார்க்காம சாப்பிட முடியாது, இந்த பழக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போடகிரி சுமதி பாபு, எனக்கு சாப்பாடு முக்கியம், டிவி ஃபோன் தேவைப்படாது, சாப்பாட்டை பார்த்துக்கிட்டே அதை உணர்வு வந்து எப்படி உள்வாங்கிக்கிட்டே நான் சாப்பிடணும், சாப்பிட்றப்ப உடம்புல சாப்பாடு ஊட்டணும்னா நம்ம வந்து எந்த இதுலேயும் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்புகிற ஆளுங்க நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவி.
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
0: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
5: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
4: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில், ஆதிரங்கம்.
6: நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடை வீதியிலிருந்து நேயர்களோடு நேரலையாக. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடை வீதியிலிருந்து நேயர்களோடு நேரலையாக இன்றைய ஊரும் உறவும் இன்று மாலை 4 மணிக்கு. 3:49 போகுது. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் டிவி அல்லது ஃபோன் பார்க்காமல் சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில். நேயர்களும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கும்பகோணம் குமரன், சாப்பிடும்போது கண்டிப்பாக ஃபோன் பார்க்க மாட்டேன், எப்பொழுதாவது டிவி பார்ப்பேன், அதையும் குறித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி, நான் எப்போதுமே டிவி அல்லது செல் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவி ஃபோன் பார்க்காமல் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் என் ஸ்ரீதர், விளக்கப்பாடி செந்தில் முருகன் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நான் ஃபோனை தொடவே மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், மொபைல் பார்த்து கொண்டு கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன், என் பிள்ளைகளையும் பார்க்கக்கூடாது என்று சொல்லுவேன், டிவி மட்டும் எப்போதாவது பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிடும் பொழுது ஃபோன் மற்றும் தொலைக்காட்சி பார்ப்பது என்னிடம் எப்பொழுதும் கிடையாது, அதை பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறேன். எங்கள் பகுதி மிகவும் கிராமம் என்பதால் சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது, தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது என்று சொல்லி வளர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், அப்புறம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காங்க, நான் சாப்பிடும்போது தொலைக்காட்சியில் செய்திகளை கேட்டுக்கொண்டு சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

என்ஜாய் லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக டிவி அல்லது ஃபோன் பார்க்காமல் சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடிக்கிறீர்களா அப்படின்னு ஃபேஸ்புக் பக்கத்தில் கேள்வி பதிவிட்டிருந்தோம். நம்ம நேயர்களும் நிறைய பேர் பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. காரைக்கால் நளினி, நான் பேசிக்கொண்டே தான் சாப்பிடுவேன், நான் பொறுமையாக சாப்பிடுவேன், ருசித்து எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை நேராக அவங்க சொல்லலை. அப்போ அதம்பார் கலைச்செல்வி, ஃபோன் பார்க்க மாட்டேன், பிடிச்ச படமாக இருந்தால் டிவி பார்த்துட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே டி

டிவி ஃபோன் பார்ப்பது மிகவும் குறைவு. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், நான் சாப்பிடும்போது டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்று வேளை சாப்பாடையும் எங்களது மளிகை கடையிலேயே கொண்டு வர சொல்லி சாப்பிடுவேன் எனவே தொலைக்காட்சி பார்க்க முடியாது. தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் வந்தால் செல்ஃபோனையும் கடையில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், நாகூர் யூசுப் மாலிம், எங்கள் வீட்டில் எப்போதும் சாப்பிடும்போது டிவி செல்ஃபோன் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகருப்பூர் பிரபாகரன், எனக்கு சாப்பிடும்பொழுது டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது, எங்கள் அம்மா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், நான் சாப்பிடும்போது டிவியும் கைபேசியும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதாப ராமபுரம் பூவி அருள்தாசன், எங்கள் வீட்டில் டிவி கிடையாது ஆனால் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முள்ளக்காடு பாபு சொல்லியிருக்காங்க, கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் வர்றேன், இல்லைனா நான் மனைவியிடம் திட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன், நான் ரெண்டுத்தையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடூர் இளவரசி பிரபாகரன், ரொம்ப கஷ்டந்தான், எல்லாரும் ஒன்றா ஏதோ பேசிக்கிட்டே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டாரவாடை கிருஷ்ணா அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் மேம் அப்படின்னு ஒரே வார்த்தையோடு முடிச்சிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கையில் யார் கையிலையாவது ஃபோன் பார்த்துட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ தான் நிறைய பேர் சாப்பிட்றோம், இல்லை ஃபோனாக பக்கத்துலேயே தான் இருக்கும். பேசி சிரித்து குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது அப்படின்றது அரிதாகிட்டே வருது அப்படின்னே சொல்லலாம். ஃபோன் ஏன்னா நமக்கு மெசேஜ் வருது, முக்கியமாக வேலையில் இருக்கிறவங்கக்கிட்ட ஏதாவது நம்ம பதில் சொல்கிற மாதிரியான கட்டத்தில் எல்லாம் இருக்கும் அப்படின்ற போது ஃபோனை கையில் வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை சொல்ல முடியாது. ஆனாலும் சாப்பிட்ற அந்த டயத்துக்கு ஃபோனையோ டிவியோ பார்க்காம குடும்பத்தாரோட உட்காந்து பேசி அன்றைய நாளினுடைய எல்லா விஷயங்களும் பேசி சிரித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்பவே நல்ல பழக்கம்.

0: பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய எல்எஸ்சி நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ஃப்ரீ ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஏசி எல்இடி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
7: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
6: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
8: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
9: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
10: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
9: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
11: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்கலாம். உங்கள் ஊரோடு நமது பண்பலையின் உறவு, ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடைவீதியிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு இணைகிறார் சக அறிவிப்பாளர் எம் கலியபெருமாள் அவர்கள். வணக்கம் கலியபெருமாள் சார்.
12: வணக்கம் சீதலா தேவி, உங்களுக்கும் இனிமையான மாலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு நம்ம நேர்களுக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறோம். ஆமாங்க, இப்ப நீங்க சொன்னது போலவே அந்த ஆலங்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருக்கிறோம். என்னங்க மயிலாடுதுறையில ஏதுங்க ஆலங்குடி அப்படின்றீங்களா? இருக்குங்க, ஆலங்குடி இருக்கு. ஏன்னா நம்ம ஆலங்குடி அப்படின்னால குரு பகவான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது அந்த ஆலங்குடி இல்ல, இது மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடிய குத்தாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆலங்குடி அப்படின்ற ஒரு அழகிய கிராமத்துலதான் இருக்கும். இதமான வேலையில நல்லா ஜெகு ஜெகு நல்ல அரச மரத்தை காத்து வரக்கூடிய அந்த நேரத்துலதான் நம்ம ஆலங்குடி அப்படின்ற ஊர்ல இருக்கும். கிட்டத்தட்ட குத்தாலத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலங்குடி அப்படின்ற ஊர் இருக்கு. இந்த ஊர்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: அந்த ஆலங்குடி கடைவீதி ஓரமா இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலும் அந்த கடைவீதியை ஒட்டிதான் இருக்கு. அந்த கடைவீதியில தான் இப்ப நாம இருக்கிறோம். நிறைய நேர்கள் நம்மகிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா குற்றாலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும், அது திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கும். அதே போல இங்க குத்தாலம் அப்படின்னு இருக்கும், அதே போலதான் ஆலங்குடி அப்படிங்கிற ஊரும் நிறைய இருக்கு. இது இந்த ஊருக்கும் ஒரு எண் குறிப்பிட்டு சொல்றாங்க, ஒன்று ஆலங்குடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். நிறைய நேர்கள் இருக்காங்க, நம்ம சந்திக்கலாம். முதல்ல ஒரு பெண்மணி இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேரு?
1: வணக்கம் சார். எஸ் சங்கரி சார்.
0: சங்கரி சொல்லுங்க. சங்கரிமா என்ன பண்றீங்க?
1: எம்ஃபில் பிஎட் முடிச்சுட்டு அஸ்ட்ராலஜி லைன் பாத்துட்டு இருங்க சார், பிளஸ் டீச்சிங். எனக்கு வந்து என்னன்னா எல்லா லைனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டிமன்றம் பேசணும் அப்படின்னு சொன்னா மிக சிறந்த.
0: நீங்க ஒரு நிமிஷம், நீங்க பேசிட்டு பேக்ல வந்துட்டே இருக்கீங்க. வர்ற பஸ்காரங்களுக்கு கண்ணு தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பா ரோட்ல போய் ரெண்டு பேருமே விழுந்துருவோம். நீங்க பக்கத்துல இருங்க, நான் போன் மட்டும் உங்க பக்கத்துல கொண்டு வரேன், ஓகேவா? நீங்க ரவுண்ட் எதுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க சங்கரி. சொல்லுங்க.
1: எம்ஃபில் பிஎட் முடிச்சிருக்கேங்க சார். முடிச்சுட்டு மேல வந்து எம்எட் போட்டிருக்கேன். ஐஏஎஸ் ட்ரை பண்ண சார். ஐஏஎஸ் ட்ரை பண்ணும்போது குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு 28 மார்க்ல போயிடுச்சுங்க சார். எம்ஃபில் பிஎட் முடிச்சுட்டு நீ ஏமா இவ்வளவு தூரம் டெய்லி ஒர்க்குக்கு போகலாமே அப்படின்னு நீங்க க்வெஸ்சன் கேட்கலாம். என்னுடைய வந்து இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். மிக சிறந்த பேச்சாளராக வரணும்னு கூட என்னுடைய மிகப்பெரிய ஆவலுங்க சார். அதனால இப்ப அஸ்ட்ராலஜி லைன் பார்த்துட்டு பிளஸ் டீச்சிங். ஊர்ல டீச்சிங் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா ஹவுசிங் டீச்சிங் இது மாதிரி போயிட்டு சொல்லி கொடுத்தாங்க சார். மேலும் வந்து ஒரு சிறந்த கல்வி நிலையம் ஆரம்பிச்சது கூட என்னுடைய மிக பெரும் ஆவல். எனக்கு இப்ப மிகப்பெரிய ஆவல் நீங்க ஊருக்கு வந்து இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறது எனக்கு ரொம்ப மிக மிக மகிழ்ச்சிங்க சார்.
0: வாழ்க்கையில படிச்சா முன்னுக்கு போகலாம் அப்படிங்கறது ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிதான் வாழ்க்கையில படிச்சு முன்னுக்கு வந்திருக்கீங்க. ஆனா எங்கள்கிட்ட பேசும்போது மட்டும் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கீங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வர்ற பஸ்காரங்க முடி சொன்ன மாதிரி பஸ் ஓட்டுறவங்க யாராவது கொஞ்சம் பார்வையை தவறை விட்டு டக்குன்னு எதிரும்னா நம்ம ரோட்டு ஓரமா தான் இருந்துட்டு இருக்கோம். அதுக்காக சொன்னமா, வாழ்க்கையில இன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு வர்றதுக்கும் வாழ்த்துக்கள். காரைக்கால் பண்பலை நேர்கள் சார்பில் சொல்லிக்கிறோமா, ரொம்ப நன்றி சங்கரி. ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
2: பாண்டிதுரைங்க.
0: பாண்டிதுரை. போன் கொடுக்க மாட்டேன், இப்பதான் புதுசா வாங்கினேன். இப்பதான் லோன் போட்டு இஎம்ஐல வாங்கிருக்கேன், போன கேக்குறீங்களே. பாண்டிதுரை, சோழ மண் இல்லையா அது, ஆனா பாண்டி இது பாண்டி மண் பேர் வச்சிருக்கீங்க. என்ன பண்றீங்க ஐயா?
2: விவசாயம் தாங்க.
0: விவசாயம் தாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க நீங்க சேற்றில் கை வைத்தால்தான் நாங்க வந்து நகரத்துல இருக்கிறவங்க வந்து சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க சரி உங்கள்ட்ட கேட்கலாம், இங்க என்ன மாதிரியான பயிர் விளையுது அப்படின்னு கேட்டா நிச்சயமா நெல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா சோழ மண்டல பகுதி இல்லையா, டெல்டா பகுதி. இது நம்ம நெல் இல்லாம வேற என்ன பயிருங்க ஐயா?
2: கத்திரி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, ஓடிட்டு இருக்கு.
0: ஒரு படம் வந்தது, போன டைம் ஒரு ஊர்ல லைவ் பண்ணும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்து ஒருத்தட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவரு மீச வந்து வடிவேல் மீச வந்து முறுக்கு மாதிரி வச்சு மேல வச்சு ரெண்டு பூ சொறி விட்டுருப்பாரு. ஆனா அதே மாதிரிதான் நீங்க மீச வச்சிருக்கீங்க, ஆனா ரெண்டு மீசி இறக்கி விட்டுருக்கீங்க. ஏன்னா நீட்டா விட்டுருக்கீங்களே, ஸ்டைலாது என்னமோ வச்சாங்களா? கடைக்கு செலவு கடைக்கு போனா அவங்க வைக்கிறதா மீசியா? நீங்க உங்க கேட்க சொல்ல மாட்டீங்களா?
2: அவங்க சொல்றதுதான்.
0: ஓகே, நீங்க சேவ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா விஷயத்துக்கு. அப்ப உங்களை வச்சுதான் அவங்க தொழிலே கத்துக்கிறாங்க போல இருக்கு. என்ன என்ன ஊர்ல போய் செலவுன்னு முடி விட்டுவீங்க?
2: உள்ளூர்லயே
0: இருக்கா?
2: தலைவன் ஒரு பையன் இருக்கான்.
0: சரி,
2: ரொம்ப நல்லா செய்யும்.
0: ஓகே, எவ்வளவு சேவிங் எவ்வளவு வாங்குறாரு?
2: 50 கட்டிங்கன்னா 150.
0: 150. ஓகேங்கய்யா. வாழ்க்கையில என்ன எவ்வளவு பாத்துருப்பீங்க? நிறைய பாத்துருக்கேன். சரி, சின்ன வயசுல இப்ப எல்லாம் நம்ம நினைச்சா நம்ம கையில வச்சிருக்க இந்த போன்ல கூட நம்ம நினைச்ச சினிமாவை வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்பெல்லாம் தியேட்டருக்கு போய் தான் பாக்கணும் இல்லையா? எங்க போய் நீங்க படம் பார்க்க போவீங்க சின்ன
2: வயசுல? நிறைய தியேட்டர்லாம் குதிச்சிருக்கோம், சிதம்பரம் இருக்கலாம், ரொம்ப
0: போயிருக்கீங்க. அவ்வளவு பிரியம் அப்ப பழைய பாட்டை நைட்டு 1 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சீங்களா? உங்களை தட்டி எழுப்பி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
2: அச்சம் என்பது மடமையங்கிற ஒரு பாட்டு உண்டு. அதே மாதிரி தூங்காத தம்பி தூங்காத தம்பி ஒரு பாட்டு.
0: சரி,
2: ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்.
0: ரெண்டு ரெண்டு லைன் எங்களுக்கா பாடுவீங்களா?
2: பாடுவோம் சங்கில
0: போட்டா அந்த மாதிரி மேற்கொண்டு. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அதனால மாலை நேரத்து மயக்கத்துக்காக உற்சாக பானம் வடிவில் அதுல சொல்லும் போது உற்சாக பானம் ஏதாவது போட்டுட்டு என்ன பண்றது? இப்ப போட்டுல இல்ல, நீங்க இப்ப உண்டா?
2: அது
0: எப்பயாவது குறைவா வச்சுக்கோங்க. நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, அடுத்து ஒரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர்? சடையில எறும்பு ஏறுது பாருங்க, எவ்வளவு பார்வை எனக்கு. சின்ன சிட்டரும்பு ஏறத விட எங்க அண்ணுக்கு தெரியலையே. வணக்கம், உங்க பேரு?
3: எழிலரசன்.
0: ஆமா, நீங்களும் அவர் மாதிரி மெசேஜ் வச்சிருக்கீங்க. அவரு அவரு எட்டுற சலூன்ல தான் நீங்க போயிட்டீங்களா? முடி
3: ஒரே
0: செல்வன்
3: தாக்கிறோம்.
0: கொடூரமாவா இருக்க?
3: அந்த வயல்ல இருக்கு, சாவடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 9

0: காலமா வந்து வந்து எஃப்எம் கட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து என்னன்னாக்கா ஒரு 6 ஆண்டு காலமா எனக்கு காலேஜ் மாதிரி கையால் பிடிச்சி எடுத்துருச்சு. அது இந்த காரைகளை எப்பம்ல வந்து குருமுத்து ஐயான்னு ஒருத்தவங்க இந்த சித்த வச்சு சொன்னாங்க, அவங்களுடைய ஃபாலோ பண்ணி அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். கைகள்லாம் நல்லா இருக்கு, சைக்கிள் ஓட்டுறேன், வயலுக்கு போறேன், நல்லா இருக்கு இப்ப.
1: ஓகே, பாட்டு இப்ப கேட்கறது மட்டும் ரேடியோவில் இல்லைங்க, பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளையும் நாங்கள் கொடுக்குறோம். உதவுற மாதிரி எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கும் அந்த ஹெல்த் மெடிக்கல் ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சது பெரிய விஷயம் தான் இல்லையா?
0: அடுத்தது வந்து நான் இயற்கை சாடி பண்ணி கருப்பு கொனையை வச்சு கஞ்சியை சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு தன்னம்பிக்கையோட நிறைய என்னென்ன பொருள் போடணுமோ எல்லாம் போட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
1: ஓகேங்க, உண்மையிலே இது மாதிரி பயன்பெற்றவர்கள் வந்து காரைக்கால் பண்பலை தேடி வந்து சொல்லும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே நீங்க குறிப்பிட்ட அந்த மருத்துவர் அங்கு கண்டிப்பா ரேடியோ கேட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. காரைக்கால் பண்பலையும் அது ஒரு உந்துதலுக்காக இருந்திருக்கு, ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. என்ன பேர் சொன்னீங்க?
0: எழிலரசன்.
1: எழிலரசன், சரி. நேர்களை தொடர்ந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பெரிய சார்

0: பெற்றவர்கள் வந்து காரைக்கால் பண்பலை தேடி வந்து சொல்லும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே நீங்க குறிப்பிட்ட அந்த மருத்துவர் அங்கு கண்டிப்பா ரேடியோ கேட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. காரைக்கால் பண்பலையும் அது ஒரு உந்துதலுக்காக இருந்திருக்கு, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. என்ன பேர் சொன்னீங்க?
1: எழிலரசன்.
0: எழிலரசன், சரி. நேரில் தொடர்ந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான், ஏன்னா இன்னைக்கு புதுசா திருமணமானவங்க இப்ப திருமணஞ்சேரி போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டு வரீங்களா? அந்த புது பெண், புது மணப்பெண், புது மாப்பிள்ளை நம்ம கூட இருக்காங்க மாலையோட, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் மாப்பிள்ளை. மாப்பிள்ளைன்னு சொல்லலாமா
1: உங்களை? சொல்லலாம்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க பேர் என்ன?
1: குமாரசாமி.
0: குமாரசாமி, என்ன ஊர்ல இருந்து போயிட்டு இருக்கீங்க?
1: செந்துரை.
0: செந்துரையில இருந்து வந்துட்டு இருக்கீங்களா? இப்ப போறீங்க? ஓகே. என்ன திருமணஞ்சேரி போறீங்க? அங்க முன்னாடி எல்லாம் போயிருக்கீங்களா? உட்கார வச்சு நிறைய சொல்லிடலாம், இது பண்ணலாம் சொல்லுவாங்க.
1: வயலப்பாடி.
0: அது எங்க இருக்கு? செந்துரையிலிருந்து எவ்வளவு தூரம்?
1: 10 கிலோமீட்டர்
0: இருக்குமாவா? அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு அப்பப்ப போய் ஏதாவது கிப்ட் கிப்ட் குடுத்துட்டு பைக்ல போனதே இல்லையா? வந்ததே இல்லையா? அவங்களே ஃபீல் பண்றாங்களே. சரி ஓகே, அவங்கள்ட்ட பேசலாமா? ஓகே, நான் உங்க மாப்பிள்ளையோட அனுமதி வாங்கிட்டு தான் மணப்பெண்ணிட்ட பேசணும். வணக்கம்மா, உங்க பேர் என்ன?
2: என் பேர் முருவாயி.
0: முருவாயி, நீங்க என்ன வயலாப்பூரா? என்ன
2: ஊர்? வயலப்பாடி.
0: வயலப்பாடி, அது கல்லூர் டிஸ்ட்ரிக்டா? என்ன டிஸ்ட்ரிக்ட் அது?
2: பெரம்பலூர்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தை, அரியலூர் மாவட்டத்துல இருந்து போய் பெரம்பலூர் மாவட்டத்துல புண்ணி எடுத்திருக்காரு. பக்கத்துல பக்கத்துல தூரமா 10 கிலோமீட்டர் கூட தெரியும் சொல்ற. எத்தனை கிலோமீட்டர் அவர் ஊருக்கும் உங்க ஊருக்கும்? 10 கிலோமீட்டர் எதிர்பார்ப்பு
2: எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவருக்கு உண்டுன்றத உணரணும். அப்புறம் அது உணர்ந்தா மட்டும் இல்லாம அது வாழ்க்கையிலயும் செயல்படுத்தணும், அவ்வளவுதான்.
0: செயல்படுத்தணும். ஓகே ஓகே. எப்படி, அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா?
2: அரேஞ்ச் மேரேஜ்.
0: அரேஞ்ச் வித்து மேரேஜ். ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? ஓகே, என்ன பண்றாரு வீட்டுக்காரர்? காரைக்கால் பண்பலையினுடைய நேர்கள் சார்பில் ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோமா? ரொம்ப நன்றி. முருவாயியா?
2: முருவாய்.
0: குமாரசாமி. குமாரசாமி, முருவாய் தம்பதிகளுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைச்சது காரைக்கால் எஃப்எம்ல. நீங்க உலகம் முழுக்க நீங்க பேசுனது எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப நன்றி.
2: மாமாவை கட்டிட்டீங்களா? மாமாவை காணோம். அவர் வரல.
0: திருமணம் சரி போறது ஒரு நடக்கல பண்ணிருக்கேன்
2: விட்டுட்டாரு.
0: போட்டு வந்திருப்பீங்க தென்காசியில? என்ன ஊரு?
2: தென்காசியில நிலமிங்கனபுரம். மேலம்
0: மேலம் மெயின் ஞானபுரம். அந்த பக்கம் குற்றாலத்துக்கு வந்ததுதான், அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரல.
2: தென்காசியில இருந்து 3 கிலோமீட்டர்.
0: நாங்களும் ஃப்ரீயா வந்தா ஃப்ரீயா சுத்தி காட்டுவீங்களா? குத்தாலத்துல
2: தண்ணி இல்ல, அதனால சுத்தி காட்ட முடியாது.
0: வீட்டுக்கு வாங்க வேணா, வீட்டுல சுத்தி இருக்கு வேணா காட்டுறேன் அப்படின்றீங்களா?
2: ஜாலியான ஊரு, நல்ல ஊர்.
0: சரி ஓகே, ரொம்ப நன்றிமா. வாழ்த்துக்கள் மணமக்களுக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குத்தாலம் அருகே இருக்கக்கூடிய நம்பர் 1 ஆலங்குடி அப்படின்ற ஊர்ல இருந்தா கடத்தர்கள் இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம், நிறைய நேரில் காத்துட்டே இருங்க. இணைஞ்சிருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் FM 100.3 இது ஊரும் உறவும்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
3: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் ஸ்ருதி இன்னிசை குழுவில் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
1: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கராமெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: அன்பலை 100.3 நேயர்களுக்கு காரைக்கால் பேச தங்க மளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பேச தங்க மளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆர்கேஜி நெய்யின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய் திருவாரூரில் மல்லிகா தின விழா
2: 4 ஏப்ரல் 25-26 இரண்டு நாட்கள். மனம் சொல்லுமே மல்லிகா.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
5: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
4: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: நேர்களை, இன்றைய ஊரும் உருவம் நிகழ்ச்சியானது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடி கடை வீதியிலிருந்து நேயர்களோடு நேரலையா ஒளி வந்துட்டு இருக்கு. மீண்டும் செல்லலாம் நேயர்களை ஆலங்குடி கடை வீதிக்கு ஊரும் உருவம் நிகழ்ச்சிக்காக.
7: ஆமா, சீதலா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த பகுதி நேயர்கள். ஏன்னா

0: ஒரு நீண்ட கால என்னோட விருப்பமா இருந்தது காரைக்கால் பண்பலையில் நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா லைன் புடிச்சா பிடிக்க முடியல, நழி நழி ஓடிடுது அப்படின்னு ஃபீல் பண்ண இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. ஆமாங்க, காரைக்கால் பண்பலை நேரடியா அந்த ஊரை தேடி இங்க இருக்கக்கூடிய நேரத்தை சந்திக்கிறதுக்காகவும் இந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கா வந்திருக்கோம். அவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா ஜாலியா துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கொஞ்சம் ஈரமா இருந்ததுதான் பூமி கொஞ்சம் கீழே போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. சரி, தொடர்ந்து என்ன ஒரு நேயர்களை சந்திக்கலாம். வணக்கங்க, உங்க பேர்?
1: வணக்கங்க, என் பேர் பாலாஜி, அழகே சொல்றாங்க.
0: அழகேசபுரம், ஊரே அழகா இருக்கு, வருமோதே இருந்துச்சு அந்த ஊர் இல்லையா? முக்கியமா இந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இதுதான் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு தொடக்கமான ஊர். இந்த ஊர் அந்தாண்ட வந்து கால எடுத்து ஒரு கால அந்த பக்கம் வச்சோம்னா அது தஞ்சாவூர் மாவட்டமா இருந்துருது. சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: விவசாயம் தாங்க பண்றோம்.
0: விவசாயம்?
1: ஆமாங்க.
0: ஓகே, என்ன போட்டிருக்கீங்க வயல்ல?
1: வயல்ல நெல் போட்டிருக்கோங்க.
0: நெல் என்ன ரகம்?
1: டிபிஎஸ் 5.
0: ஓகே, நிறைய நான் அப்பெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆடுதுறை 1-2 அப்படின்லாம் இருந்தது. இப்ப நிறைய ரகங்கள் வந்துச்சு. தென்ன ரகமா அது?
1: இல்லைங்க, மோட்டார் ரகம்.
0: மோட்டார் ரகம்,
1: ஆமா.
0: ஓகே ஓகே. இப்ப மூணு போகமும் எப்படி பயிர் பண்ணுவீங்களா? அப்படிங்க
1: இல்லைங்க, ரெண்டு போகம் தான் பயிர் பண்ணுவோம். இப்ப வந்து ரெண்டாம் போகம் நட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ஆகுதுங்க. ஆளு கலர் எடுத்துக்கிட்டு இருக்கு.
0: கலர் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இங்க இந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: டீ வாங்க வந்தாங்க.
0: டீ வாங்க? அழகேசபுரத்துல டீ கடை இல்லையா?
1: இருக்குங்க. எப்பொழுதும் இவரு மாமா கடையில தான் வாங்குவேன்.
0: மாமா கடையில நம்மளாலேயே மாமா 10 ரூபா சம்பாதிக்கிட்டுமே அப்படின்னு ஒரு பெரிய மனசோட அழகேசபுரத்துல இருந்து வண்டி எடுத்துட்டு இங்க வந்துருக்கீங்க. மாமா கடையில டீ வாங்க?
1: ஆமா.
0: ஓகே, மாமா டீ எப்படி பால்ல தண்ணியை ஊத்த மாட்டாரா?
1: இல்ல, நல்லா போடுவாரு.
0: நல்லா தண்ணி ஊத்துவாரு நல்லா. ஓகே, அதை எவ்வளவு கலந்தாலும் பால் வெள்ளையாதான் இருக்கும். அந்த நம்பிக்கையில ஒரு செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே ஓகே. ஏதாவது டீ குடிச்சிட்டு இதெல்லாம் டீயா அப்படின்னு கேட்காம இதுதாங்க டீ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அவங்க மாமா கடை?
1: இதுதாங்க டீங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
0: மாமா அங்க பக்கத்துல இருக்காரா?
1: பக்கத்துல தாங்க இருக்காரு.
0: இன்னைக்கு நீங்க வாங்குற ஆளுங்களுக்கு வாங்குற 100 ரூபா டீ உங்களுக்கு ஃப்ரீ. ஓகே, அவரு டீ கடையில வேற என்னெல்லாம் பச்சனைகள்லாம் எதாவது போடுவாரா?
1: பச்சி போடுவாருங்க, போண்டா போடுவாரு, வடை போடுவாரு. நல்லா இருக்கு.
0: ஓகே, அது அது எவ்வளவு போடுறாரு பைசா?
1: டீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ரூபா போடுவாருங்க. வடை வந்து 5 ரூபா போடுவாருங்க.
0: 5 ரூபா போடுவாரு. அப்ப இன்னைக்கு வடையும் உங்களுக்கு ஃப்ரீ. ஓகே, எத்தனை வருஷமா கடை வச்சு? நம்ம அவர்த்தி பேசுவோம். ஓகே, நீங்க ஆளுங்களுக்கு போய் டீ வாங்கிட்டு கொடுங்க. ஏன்னா மதிய வேலை கொஞ்சம் எல்லாம் கலைப்புல இருப்பாங்க.
2: என்ன
0: மேஜர் இங்கிலீஷ்? ஓகே, அப்பனா கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கணும். இங்கிலீஷுக்கு நமக்கும் என்னது, அப்ப வந்து எங்க பாட்டி உட்கார்ந்துட்டு போகும்போது ஏன் பாட்டி இவ்வளவு வானம் தூரமா போச்சுன்னே, இல்ல ஒரு பாட்டி வந்து அந்த காலத்துல தலையில வந்து மோர் பானை வச்சு தூக்கிட்டு போச்சான், திடீர்னு வானம் தட்டி பானை உடஞ்சிச்சான், அதனால சாபம் விட்டுச்சான் அந்த பாட்டி. 8 வண்டி நூல் வச்சாலும் 8 ஆம போயிடுன்னு அந்த வானத்தை சொன்னிச்சு, அதனால போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி 8 வண்டி நூல் வச்சாலும் இங்கிலீஷ் எனக்கு வந்து தெரியாது. சொல்லுங்க, இப்ப இருக்கிற தலைமுறைக்கும் அப்போ உள்ள தலைமுறைக்கும், அதாவது பள்ளி கல்லூரி தலைமுறைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப உள்ள தலைமுறைகள் வந்து ரொம்ப இலகுவா இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? படிப்பு
2: டெக்னாலஜி லெவல்ல வந்து இந்த ஹார்ட் டெவலப் தான்
0: மாணவர்களுக்கு இருக்கு. ஆங்கிலத்தை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு தெரியல. கிராமரா இல்ல வந்து பொதுவா 800 மொழியா அப்படிங்கிறது இல்ல. அவங்க ஈஸியா ஆங்கிலம் கத்துக்கணும்னா என்ன செய்யலாம்? இருந்தா போதும், ஈஸியா நம்ம ஆங்கிலம் கத்துக்கலாம். ஆங்கிலம்ன்றது ஒரு வேறு மொழி,
2: அவ்வளவுதான்.
0: அகமதுல ஆந்திராவுக்கோ இல்ல வந்து கேரளாவுக்கோ போனோம்னா கொஞ்சம் வேலை நிமித்தமா போறோம், ஈஸியா பேசுறாங்க இல்லையா? அது
2: மாதிரிதான்.
0: ஓகே, ரொம்ப நன்றி பேராசிரியர் அவர்களே, நன்றி. நன்றி. அடுத்து இன்னொரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேருங்க?
3: முருகம்பகல் ஆர் சீனிவாசம். இல்ல,
0: ஓகே, சீனிவாசன் ஐயா என்ன பண்றீங்கன்னு கேட்க கூடாது, எல்லாம் விவசாயம் தான் பண்ணுவீங்க. ஓகே, இப்ப வந்து நெல்ல தவுத்து வேற என்ன முருகமங்கலத்துல போட்டிருக்கீங்க?
3: சவுக்க போட்டிருக்கேன்.
0: சவுக்கு? ஓகே, ஏன்னா மணல் பகுதியில் தான் அதிகமா சவுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
3: கவர்மெண்ட் டிஎன்பிஎல் சவுக்கு போட சொல்லி இது பண்ணிருக்காங்க. 8 ஏக்கர் கரும்பு, 7 ஏக்கர் நெல்.
0: ஓகே, ஏன்னா பக்கத்து வயல்ல என்ன போட்டாங்களோ இந்த வருஷம் அந்த ஒரு கல்ல போட்டிருக்காரு, நம்மளும் அதே மாதிரி கல்லதான் போடணும், நெல் போட்டோம்னா சரி வராதுன்னு அடுத்தவங்களை பார்த்தே பழகப்பட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு மாற்று பயிர் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்ததுங்க?
3: எங்க ஊர்ல ஜெயிக்க முடியாது, நாட்டடி தான். இப்ப ஏக்கருக்கு 7 ஆள் 8 ஆள் கேக்குறாங்க. நாட்டடி அடுத்து அடிச்சு நடுவா நடுவோம், மிஷின் நடுவு நட முடியாது, மிஷின் அறக்கலாம். அந்த ப்ராப்ளத்துக்காக ஒரு 6-7 பேர் மாறிட்டோம் நம்பூர்ல.
0: ஓகே, ஒரு 4-5 பேர் வந்து மாற்று செஞ்சு பயிர் செஞ்சு பாக்கலாம்னு. ஏன்னா சில மண் மகு வகை வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்காதே.
3: மண்ணு இங்க வந்து ஒத்துழைக்குது, ஏற்கனவே போட்டிருந்தோம், லைன் வரல, குறுக்க ஈபி லைப் எல்லாம் இல்ல, நல்லா இருக்கு. இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. மூணு வருஷத்துலயே வெட்டிருக்காங்க எங்க ஊர்ல சவுக்க.

0: ஈல்டு அதை லாபம் இருக்கும்.
1: ஏன்னா சில பேர் வெளிநாடுகள் போகும்போது அரபு கண்ட்ரிக்கு போனாலோ இல்ல நம்ம இருக்க மற்ற தென் மாநிலங்களுக்கு போனாலோ அங்க இருக்கிற உணவு வகைகள் வந்து நமக்கு ஒத்துக்காது திடீர்னு. ஆனா இருந்தாலும் கூட நம்ம மண் அதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நம்பி அந்த விவசாய பயிரை செஞ்சு பாக்குறீங்க, அதுல மகசூல் எடுக்கிறீங்க, பாராட்டுங்கள், பாராட்டுங்கள்.
0: ஏற்கனவே ஒரு 4 ஏக்கர் போட்டிருந்தேன், திரும்பி அதை சொல்லிட்டு அடுத்த பிளாட்ல
1: போட்டுருக்கேன். ரொம்ப நன்றி. இன்னொரு ஐயா இருக்காங்க, சந்திக்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
2: அவங்களுடைய யார் பெருமாள்? எல்லாருக்கும் தெரியும்
1: பெருமாள். நீங்க கிசான் மணி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க
2: நிறைய
1: நட பேசுறீங்க. இயற்கை விவசாயம் இன்னைக்கு வந்து அப்பெல்லாம் வந்து வயல்ல என்னென்னமோ குச்சி எல்லாம் ஒடிச்சு போட்டு ஏர் ஓட்டினதெல்லாம் பார்த்தோம், கண்ணுக்கு நானே பாத்துருக்கேன். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காத மாதிரி இருக்கு. திடீர்னு தண்ணி விட்டு இருக்காங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா உடனே மறுநாளே இங்க இருந்து நாத்த கொண்டு வந்து டக்கு டக்கு நடற மாதிரி தான் இருக்கு. இயற்கை விவசாயம் ஏன் நமக்கு வந்து மீண்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நினைக்கிறோம் ஐயா?
2: இயற்கை விவசாயம் நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும், நோய் நொண்டி இல்லாம நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கணுங்கிறதாலும் இயற்கைக்கு மாறி இருக்காங்க. ரசாயனம் பயன்படுத்தின உணவு பூச்சி மருந்து அடிச்சதெல்லாம் வியாதி நிறைய தாக்குது, அதனால இயற்கை விவசாயம் இப்ப நிறைய பேர் மாறி இருக்காங்க. அதே போல நான் வந்து ஒற்றை நெல் சாகுபடியில 1980 நட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் 2007 இன்னை வரைக்கும் காரைக்கால் அகம் ரேடியாவில் என்னுடைய சாகுபடி முறையா ஒளிபரப்பிட்டே இருக்காங்க. இந்த வருஷமும் நீங்க நேரடியா வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு உடனே வந்தேன். வந்து ஏன்னா எப்போதும் நான் வித கொடுத்த முடியாது, காரைக்கால் எஃப்எம்ல முதல் நாளே அறிவிப்பு கொடுப்பாங்க. இந்த வருஷம் அறிவிப்பு கொடுக்கல, சாதாரணமாக இப்போ நட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலையாக நீங்கள் வந்து இங்கே எங்கள் ஊருக்கு வந்து பேட்டி எடுக்கிறதா கேள்விப்பட்டு வயலில் கூட நடுவு நட்டு கூட திடீர்னு உடையாந்தேன். உடையாந்து உங்கள்கிட்ட வந்து பேட்டி கொடுக்குறேன்.
1: இப்போ ஆளுங்க வரலனாலும் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணாமல் இருந்து அது அந்த வேலையை நீங்களே பார்த்துருவீங்க இல்லையா?
2: ஆமாம் ஆமாங்க. நான் குறைந்த வேலை எப்படி நடத்தினாலும் நானே சொந்தமாக நட்டுருவேன், அதனால் குறைந்த ஆட்களை வச்சு இதை நட்டுக்கிட்டு இருக்கேன். வரைக்கும் இந்த சாகுபடி முறையை வந்து நிறைய அனைத்து விவசாயிகளும் கடைபிடிச்சிட்டு வராங்க. ஆல் இண்டியா ரேடியோ, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், காரைக்கால் எல்லாத்தையும் அடிக்கடி ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பிருக்காங்க, அனைத்து தினசரி வெப்பிலையும் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து இப்போ நிறைய விவசாயி விதையோட அளவை குறைச்சி இடைவெளி அதிகரித்து முக்கியமா இயற்கை விவசாயத்தை என்னோட சாகுபடி முறை சிறந்ததா இருக்கு, அதனால இப்ப எல்லாரும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க.
1: சரிங்க, கண்டிப்பா வாய்ப்பா இருக்கும்போது கண்டிப்பா நிலையத்துக்கு வாங்க. மீண்டும் உங்களுடைய அந்த சாகுபடி அனுபவங்களை நேர்களோட பகிர்ந்து
2: சம்பந்தமான
1: நிலை இயக்குனர் அவர்களுக்கு ஒரு கடிதமும் எழுதுங்க.
2: நிறைய
1: பெண்கள் இருக்காங்க, உங்களை சந்திக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், ஆசீர்வாதம் பண்றாங்க அம்மா. வணக்கம், முதல்ல என்ன பேர் உங்களுக்கு?
3: எங்க பேர் ராசாயா.
1: ராசாயா, என்ன என்ன வேலை பாக்குறீங்கம்மா? மீன் வியாபாரமா? அப்படியேங்க அப்பா, எனக்கு எல்லாம் ஒரு நாள் கூட அசைவம் இல்லைன்னா வீட்டுல இறங்காது. மத்தியானம் கூட சாம்பார் தான் வச்சிருந்தாங்க, முருங்கைக்காய் சாம்பார். அப்படியே ஏதோ வேப்பண்ணைய வாயில ஊத்துற மாதிரி சாப்பிட்டுதான் வந்தேன் வீட்டை மாட்டேன். ஓகே, மீன்னா எப்படி, நாட்டு மீனுங்களா கடல் மீனா?
3: கடல் மீன்.
1: கடல் மீன், ஓகே. இப்ப எங்க போய் வாங்கிட்டு வருவீங்க?
3: ஹார்பர்
1: போவீங்க? எந்த ஹார்பர்?
3: காரைக்கால்.
1: காரைக்கால் போய் எங்க ஏரியாவுக்கு வந்திருக்கீங்களா மீன் வாங்க? என்ன உங்களை பார்த்ததே இல்ல, நீங்க அடிக்கடி காரைக்கால் வந்திருக்கேன்னு சொல்றீங்க, பார்த்ததே இல்லையா உங்களை? பத்து பேரு ஆட்டோ எடுத்துட்டு போவீங்களா?
3: எடுத்துட்டு
1: போவீங்க, போய் வாங்கிட்டு வந்துருவீங்க. இப்ப வந்து மீன்பிடி தடை காலமா இருக்கு, இப்ப என்ன மாதிரியான மீன்கள் எல்லாம் வருது?
3: குமானம், சேதாபட்டினம், வள்ளிப்பட்டினம் மீன் வருதுல்ல, அது போய் 5 கிலோ 10 கிலோ
1: வாங்கிட்டு வந்து
3: செங்கலா கானா போடுவாங்க 50 ரூபாய்
1: கிடைக்கும்.
4: நேர்களை பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கும் துளிவரும் பாட்டு. நாளை மணி 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் எல்லாம் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது.

0: மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என்று சொல்லும் போது தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவி.
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
4: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
5: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஃப்ரீ ஃப்ரீ
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.

0: மீண்டும் செல்லலாம் நேயர்களை ஆலங்குடி கடை வீதிக்கு ஓரும் உறவும் நிகழ்ச்சிக்காக.
1: ஆமா நேர்களை, ரொம்ப சந்தோஷமா ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வழக்கம் போலவே ஊரும் உறவு நிகழ்ச்சி களை கட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு நேர்களை அவ்வளவு மகிழ்ச்சியா இங்க இருக்கிற அவங்களுடைய சொந்த விஷயங்களையும் அந்த ஊரை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா இயற்கை விவசாயம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஐயா சந்திச்சதோட இந்த ஊர்ல வந்து முன்னாள்

0: ஃப்ரெண்டா இருந்த கனவு தம்ம கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம் அந்த ஊரை பத்தி. சார் வணக்கம், உங்க பேருங்க?
1: என்னோட பேரு குமரா வைத்தியநாதன், ஆலங்குடி ஊராட்சி சார்ந்தவன். எங்க ஊரை வந்து ஆலங்குடி பேரு, ஆலங்குடின்னு பேர் வந்ததுக்கு காரணம் ஆலமரம் நிறைந்த ஊராட்சிங்கிறதுனால இந்த ஆலங்குடிங்கிற பேரு வந்தது. பேரு வந்தது இல்லாம ஆலங்குடியில அதிக ஆலமரம் அழிந்து போன பிறகு இந்த ஆலங்குடி ஊராட்சிக்கு நான் ஊராட்சி மன்ற தலைவரை வந்த பிறகு ஒரு 50 ஆலமரமும் அரச மரமும் வச்சு இந்த ஊர்ல உருவாக்கி இந்த ஆலங்குடிக்கு பேர் சத்து பெருமை சத்து.
0: ஓ, முக்கியமா ஏன்னா மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா யாருமே அதை யோசிக்கிறது இல்ல. அப்பா தாத்தா வச்ச மரத்தை வெட்டதான் நம்ம பாத்துட்டு இருப்போம். ஆனா நீங்க ஒரு அதாவது ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தும் கூட அந்த ஆலங்குடின்னு பேர் வந்தது காரணமான அந்த மரத்தையே நான் வைக்கணும்ன்ற ஒரு முயற்சியில செஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார்.
1: எங்க ஊராட்சி பொறுத்தளவுல தண்ணீர் ஊராட்சிங்கிறதுல சாலை, குடிநீர், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, புதிய சாலைகள், சாலையே ஒரு 25-50 காந்தி காலத்திலேருந்து சாலையே இல்லாத அந்த ஊராட்சிக்கு புதிய சாலை தடம் அமைச்சு அந்த நான் அந்த ஊராட்சிக்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்துருக்கேன். இந்த ஊராட்சியை பொறுத்தளவு தண்ணீரை ஊராட்சியாகவே வீடு எல்லாருக்கும் பண்ணி ஜாதி மத வேறுபாடு இன்றி இந்த ஊராட்சியை, இந்த ஊராட்சி நல்ல முறையாக ஆலங்குடி ஊராட்சியை வச்சுங்கிறது ரொம்ப பெருமை கொள்கை.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, சந்தோஷம். உங்கள் வீட்டில் அவங்க இருந்தாங்க இல்லையா தலைவர், அவங்க பேர் என்னங்க?
1: கவிதா வைத்தியநாதன்.
0: கவிதா வைத்தியநாதன், வாழ்த்துக்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும். உங்க ஊரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் முக்கியமா அந்த ஆலமரம்ன்ற விஷயத்த சொன்னீங்க, சிலிருக்குது எனக்கு, மகிழ்ச்சி.
1: நன்றி, நன்றி.
0: தொடர்ந்து ஒரு அம்மான மீட் பண்ணாங்க, அதுக்குள்ள என்ன மைக்கு திருப்பிட்டு அந்த பக்கம் போட்டீங்க, பாட்டு போடுறீங்க, நான் பேச வேணாமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் என்ன?
2: விசாலாட்சி.
0: விசாலாட்சி, என்ன பண்றீங்கம்மா?
2: கருவாடு.
0: அவங்க மீனு நீங்க கருவாடா? அந்த பக்கத்துல பக்கத்துல நிக்கிறீங்களே கருவாடு, அதாவது அவங்க வாங்கிட்டு வந்த மீன் விக்காம காய வச்சு கருவாடா நீங்க விக்கிறீங்களோ? நீங்களும் காரைக்கால் தான் வருவீங்களா? கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க, லாரிக்கார் வேகமா போயிட்டு இருக்காரு. படத்துல கமல் சார் சொல்லுவாரு, அந்த எந்த படத்துல ஒரு படம் வரும், அந்த படத்துல சொல்லுவாரு லாரிக்கார் அப்படின்னு வர, அந்த மாதிரிதான் வருது. கருவாடு எங்க வந்து வாங்குவீங்க? காரைக்கால் வருவீங்களா? காரைக்கால் எங்க வருவீங்க?
2: காரைக்கால் வாங்குவேன், திருவாரூர் வாங்குவேன்.
0: திருவாரூரும் போவீங்க? காரைக்கால் எந்த மாரம் வாங்குவீங்க? ஏன்னா சித்தர்காடு தான் கருவாடு ஃபேமஸ் வாங்க, அப்புறம் பூம்புகார் சொல்லுவாங்க. அதனால வந்து கை, அதாவது கையில எண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். சம்பாதிக்கணும் இந்த வயசுலயும். எவ்வளவு கிடைக்குமா கருவாடு வித்தா?
2: ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்குவேன், 1000 ரூபாய் கிடைக்கும்.
0: 3000 ரூபாய்க்கு ஒரே நாள்ல வித்துருமா?
2: ஒரே நாள் விற்காதீங்க, அது ஒரு 10 நாள் ஆகும்.
0: 10 நாள் ஆகும். அது 10 நாளும் 2000 ரூபாய்க்கு
2: விற்கணும்.
0: ஒரு நாளைக்கு 100 ரூபான்ற அனுப்பியதுலதான் கிடைக்குது உங்களுக்கு. ஓகே, ஏன்னா நீங்க கருவாடுன்னு சொன்னோடனே என் வீட்டுல நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எங்க உங்களை யாரும் கூப்பிடுறாங்க பாருங்க, நான் அடிச்சு புடிச்சு உள்ள பாத்து உட்காந்தவன் டக்கு டக்குன்னு ஏஞ்சி வெளில போறேன், யாருமே காணும். ஒருத்தர் வித்துட்டு போயிட்டு இருக்காரு, கருவாடு கருவாடு அப்படின்ட்டு. நான் உள்ளே இருக்கேன், அதனால எங்க வீட்டம்மா என்ன கிண்டல் பண்ண ஞாபகம் தான் வருது. ரொம்ப நன்றிமா. வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: சூப்பரா போயிட்டு இருக்கும்.
0: ஒரே இடத்துல வந்து வச்சிருக்கீங்களா?
2: தலைவர் இருக்கும்போது எங்க ஊரு நல்லா இருக்கும்.
0: சரி, ஓகே ஓகே. நீங்க வந்து ஊரா?
2: இதே ஊரு, அவங்க இடம் தான்.
0: சரி, ஓகே ஓகே. சரி ஓகேம்மா, ரொம்ப சரி, ஓகேங்க.
1: எங்க ஊராட்சியை பொறுத்த அளவுல சிவன் கோவில், பெருமாள் கோவில், மாரியம்மன் கோவில், காளியம்மன் கோவில்ங்கிறத நம்ம ஊராட்சி மன்ற தலைவராக வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 65-64-60 வருஷத்துக்கு முன்னாடி பழுதடைந்த கோயில் எல்லாத்தையும் நம்ம ஊர் ஆலங்குடி ஊராட்சியில கும்பாபிஷம் பண்ணுங்கிறத பெரிய பெருமை தேடி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நிறைய நேயர்கள் இருக்காங்க. அடுத்து ஒரு ஐயா டீக்கர் அண்ணன், என்ன இப்போ பொழுது போக? ரொம்ப நன்றிமா, யாவரத்தை பாருங்க, கருவாடு அங்க பாருங்க, நாய் தூக்க போகுது, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. என்ன பேசலையா அப்போ, அவ்வளவுதானா அப்படின்ட்டு போறாங்க அவங்க. அண்ணா வணக்கம், டீக்கடைக்காரண்ணே அப்படின்னு சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல கூப்பிடுவாரு. நான் அங்க கேட்டா நான் அங்க போயிருக்கேன் அப்படின்னு, அது மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. சொல்லுங்க டீக்கட அண்ணா, உங்க பேர் என்னங்க?
3: சேகர் கூப்பிடுவாங்க. பேரு சோமசுந்தரம்.
0: என்னன்னு கூப்பிடுவாங்க?
3: சேகர்னு கூப்பிடுவாங்க. பேர் வந்து சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம் வேற, சேகர் வேற. ஆனா எதுக்கு ரெண்டு பேரு எதுக்கு உங்களுக்கு?
3: அதுக்கு தாத்தா பேரு சோமுலுன்றதுனால கூப்பிடக்கூடாது, சேகர்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேரு கையில கேட்டுட்டீங்களா?
0: சோமசுந்தரம். சோமசுந்தரம் தான். ஓகே, டீக்கெட் எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க?
3: 82 வச்சிருக்காங்க.
0: 82
3: 44 வருஷமா வச்சிருக்கேன்.
0: 44 வருஷமா. எப்படி போயிட்டு இருக்கு தொழில்?
3: நல்லா போயிட்டு இருக்கு,
0: நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், உங்க மருமக ஒருத்தர் வந்தார்ல டீ வாங்க வந்தவர்கிட்ட கேட்டேன், அழகேசபுரம் நினைக்கிறேன் இங்க வந்தாரு, வந்து பால் தண்ணி ஊத்துவாரான்னு கேட்டாரு, ஊத்துவாரு அப்படின்னாரு. ரொம்ப எப்போதுமே அப்படி திறந்து புத்தகமாவே இருப்பீங்களா? யாருக்கும் மறைவிடமா உள்ள கொண்டு 2 லிட்டர் பாக்கெட் பாலை உடச்சி ஊத்தி ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊத்தி அப்படி எல்லாம் கொண்டு வரலாம் கிடையாது.
3: பாலா போயிட்டு தண்ணி ஊத்தினாலும் டீ போடலாம், திக்னஸ் அந்த பாலில் போட முடியாது,
0: போட முடியாது.
3: ஏற்கனவே மாட்டு பாலில் போடுறாங்க, தண்ணி ஊற்ற முடியாது.
0: இப்ப எருமை மாட்டு பாலில் திக்னஸ் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்களே,
3: ஏற்கனவே இப்ப எருமை பால் தனியா பிரிச்சுக்கிறது இல்ல, பசும்பால் தனியா பிரிக்கிறது இல்ல.

0: எப்படியோ இந்த மாதிரி கூட இந்த கலப்படம் பழம் வாங்கி ஊத்துறாங்க.
1: சரி சரி சரி. அதாவது இப்ப டீ கடையில வடை பஜ்ஜி எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க, எப்படி நீங்களே
0: நானே போடுவோம், நானே போடுவாங்க மஸ்டர்ம், நானே வியாபாரமும் நானே
1: சரி, சப்போஸ் வந்து இப்ப நீங்க அதுக்கு எண்ணெல்லாம்
0: கிடையாது,
1: பேட்டரி சார்ஜ்
0: சார்ஜர் போட்டு வைக்கணும், நைட்ல கல்ல எடுத்துட்டு போவாங்க, 100 ரூபா வாடகை ஒரு பிள்ளை இருக்கு,
1: மகிழ்ச்சி நிறைய பேர் இருக்காங்க. டீ கடை வட பஜ்ஜி எல்லாம் பேசணும்னு
0: நினைச்சேன்,
1: பசிக்குது சாப்பிட சொல்லல, அதை பத்தி பேசணும்னா பசி என்ன அதிகமாயிடும். ஓகே, நைட்டு வீட்டு வீட்டம்மா காலையில என்ன 8 மணினா 9 மணி, மத்தியானம் 2 மணினா 2 மணி, நைட்டு 8 மணினா 8 மணின்னு சாப்பாடு, இடையில கொஞ்சோட அம்மா கொஞ்சம் சாதம் அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சிடுது என் வேலை, அதனால அந்த டைம் படி சாப்பிடுவேன், அதனால சொல்ல வந்தேன்.
0: ரொம்ப நன்றி சார்,
1: நன்றி. ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க, அப்புறம் ராமசாமி விட்டு போச்சு, குப்புசாமி விட்டு போச்சுன்னு அடியில் ஒரு படத்துல சொல்லுவாரு, அந்த மாதிரி யாராவது விட்டு போனா என்ன விட்டுறாதீங்க, நான் போயிடுவேன், அதனால யாராவது மறந்தாலும் கண்டிப்பா வந்து பேசிருங்க. வணக்கம், உங்க பேர் என்ன?
2: ராஜேந்திரன்.
1: ராஜேந்திரன், என்ன பண்றீங்கய்யா?
2: விவசாயம்.
1: இந்த சில பேருக்கு துண்டு போட்டாலே ஒரு கம்பீரம் வரும், அந்த கம்பீரமா இருப்பாங்க, அப்படி கெத்தா கிராமத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரிதான் இருக்கீங்க, என்ன மாதிரிதான் நீங்களும் பாடி பில்டரா இருந்தாலும் கூட அந்த கெத்து தெரியுது, துண்டு போட்டு அந்த கெத்து வந்துருமோ தலையில.
2: விவசாயம் பண்ணுவேன், முதலாளிட்ட போய் வேலை விட்டு செஞ்சு எரியெல்லாம் எரி உரம் போடுறாங்களோ அதெல்லாம் போடுவேன், மருந்து அடிப்பேன். அவங்க நாத்து கொண்டு போய் கேக்கு நாத்து தான்,
1: கேக்கு நாத்துனா
2: அந்த விவசாயம் தாங்க பண்ணுவேன், நல்ல முறையில பண்ணிட்டு இருக்காங்க. அது பூச்சி வந்துன்னா அதுக்குள்ள மருந்து வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் அடிப்போம்.
1: ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க?
2: 700 ரூபா.
1: 7 மணிக்கு போகணும்,
2: காலைல 7 மணி 8 மணிக்கு போவோம். 700 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, இட்லி டீ எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க,
1: சாப்பாடு மதிய சாப்பாடு,
2: மத்தியான சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, கஷ்டமா இருந்தா மத்தியான சாப்பாடு
1: வாங்கி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. ஏன்னா நீங்களாம் உண்மையிலேயே பாராட்ட பாராட்டவர்கள் கை குவிப்பி உங்களை எல்லாம் வணங்கணும், ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு விவசாயத்துல கஷ்டப்படுறதுனாலதான் எல்லாருமே நிம்மதியா உட்காந்து உலகத்துல சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்கய்யா, நிறைய பேர் இருக்காங்க, சந்திக்க முடியல, சந்திக்கணும், மகிழ்ச்சி. அடுத்து வணக்கம், உங்க பேரு?
3: என் பேரு அன்பழகன் சார்.
1: அன்பழகன், என்ன பண்றீங்க?
3: டீ கடை தான் வச்சிருக்கேன், ஆலங்குடியில.
1: ஆலங்குடியில டீ கடை? அவரு ஒரு டீ கடை, நீங்க ஒரு டீ கடை, சோமசுந்தரம் ஒரு டீ கடை, நீங்க ஒரு டீ கடை, எங்க இருக்கு உங்க டீ கடை?
3: என் கடை கோயிலுக்கு ஏத்தாப்ல இருக்கு.
1: கோயிலுக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கீங்களா? அப்ப இங்க ஒரு கடை இருக்கு,
3: சுப்பிரமணியன்.
1: ஓகே, நிறைய டீ கடை, எத்தனை டீ கடை இருக்கு?
3: 3 டீ கடை இருக்குங்க.
1: யாராவது ஒருத்தர் 8 ரூபா போடுறவரு, ஒருத்தர் 7 ரூபா, ஒருத்தர் 6 ரூபா அப்படின்னு போட்டா யாரும் பிக்கப் ஆகும்ல?
3: வடை 5 ரூபா தாங்க, பச்சி 5 ரூபா தாங்க,
1: பொட்டலம் 5 ரூபா தானா?
3: 5 ரூபா தாங்க பொட்டலம்.
1: பொட்டலம்னா அந்த மெதுபக்கோடா?
3: மெதுபக்கோடா பொட்டலங்க. டீ 10 ரூபாங்க, சாப்பிட டீ, பார்சல் டீ 20 ரூபாங்க, இட்லி 5 ரூபாங்க, பூரி 4 ரூபாங்க,
1: 30 ரூபா.
3: ஆமாங்க.
1: அது எனக்கு ஏன் தெரிஞ்சு படம் படம்னு சொல்லாங்க, சின்ன அதுலயும் சினிமா பாக்குற பைத்தியம் அப்படின்னு. நகைச்சுவை காட்சி, இன்னமும் டிவி வச்சா நகைச்சுவை தான் அதிகமா பாக்குறது. வந்து ஒரு படத்துல செந்தில் ஒரு பாட்டி கடையில போய் இட்லி சாப்பிட்டுட்டு இருப்பாரு, திடீர்னு பார்த்தா பாட்டி கவகழி போட்டு இழுத்து புடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கோம், கவுண்ட் பண்ணி விடையா, ஏன் என்னடா என்ன ஆச்சு, ஏன் பாட்டி ஏன்பாட்டின்னு கேட்டவொடனே, இது பாருங்க சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்ன காசு கொடுக்க மாட்டேன்னு கேட்டவொடனே, இந்த பாட்டி தான் சொன்னிச்சு இட்லி நல்லா இருந்தா காசு கொடு அப்படின்னு சொன்னிச்சு, நான் எவ்வளோடா சாப்பிட்டேன்னா 2 இடி இட்லி சாப்பிட்டேன் அப்படிமா, கிட்டத்தட்ட ஒரு 20-30 இட்லி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா ஒரு இட்லி கூட நல்லா இல்லையுன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அப்படி யாராவது பண்ணிருக்காங்களா?
3: நம்மள்ட்ட இட்லி நல்லா இருந்து சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும்.
1: ஒரு 7 இட்லி சாப்பிட்டுட்டு நான் 5 தான் சாப்பிட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா?
3: இல்லைங்க, 5 இட்லி சாப்பிடுவாங்க நம்ம. இதான் ஒரு 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவோம், பசி கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு காசு கொடுக்காங்க போப்பான்னு.
1: வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன?
4: பேர் நிலவழகன்.
1: நிலவழகன், அழகா இருக்கீங்க என்ன பேர் மாதிரி, என்ன பண்றீங்க தம்பி?
4: நான் இப்போ 12வது முடிச்சு மேற்கொள்ளிக்காக காத்துட்டு
1: இருக்கீங்க, என்ன அப்ளை பண்ணலாம் இருக்கீங்க?
4: என்ன
1: பயாலஜி மேத்ஸ்? ஓகே, அதே நாங்க படிக்கிறப்ப ஏபிசிடி

0: D1 D2 இருந்தது அவ்வளவுதான். இப்பதான் நிறைய மேத்ஸ்ல சயின்ஸ் பிரிக்க பியூ சயின்ஸ் நிறைய பிரிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா. சரி, என்ன ஆகணும்னு ஆசை தம்பி உங்களுக்கு?
1: நமக்கு வந்து இப்ப வந்து ஒரு ஒரு துறை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி ஒரு பெரிய பொறியியலா இருந்தாலும் இல்ல மருத்துவமா இருந்தாலும் எந்த துறை நம்ம எப்படி சொல்ல
0: முடியும்.
1: அதனால எந்த துறையா இருந்தாலும் பெரிய ஒரு
0: ஓகே. நீங்க எந்த துறை எடுத்தாலும் வாழ்க்கையில முன்னேறுங்க. கிராமத்துல இருக்கீங்க, குளங்கள் நிறைய இருக்கும், பசங்களை விட சேர்ந்துகிட்டு படித்துறையில மட்டும் உட்காந்து பொழுது போய்க்கிறாதீங்க. நல்ல துறையா தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில மென்மெல்வாங்க. அப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு டயலாக் சொல்லிட்டேன், ரொம்ப நன்றி. நேரில் ஒரு சின்ன பாட்டுக்கு அப்புறமா நம்ம மீண்டும் இணையலாம். இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உறவும்.
2: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஃப்ரீ ஃப்ரீ
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
5: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கிண்ண சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
4: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: மீண்டும் செல்லலாம் நேயர்களே, ஆலங்குடி கடை வீதிக்கு ஊரும் ரோம் நிகழ்ச்சிக்காக.
1: ஆமா நேர்களே, ரொம்ப நிறைவு பகுதியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் சந்திக்கிறது, யாரெல்லாம் விடுறது அப்படின்னு தெரியல. நிச்சயமா இந்த பாட்டை கேட்டவொடனே எனக்கும் வீட்டை மாட்ட நான் அடிச்ச ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஆமா, அப்போ ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதம் வரும்பொழுது என்ன எங்கெல்லாம் கேட்டாங்க தெரியுமா, என்ன அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, சிங்கப்பூர்ல கேட்டாங்க அப்படிம்பாங்க. உடனே ஆனா நான் சொன்ன கிண்டலா எல்லாம் விசாரிச்சு பார்த்தோம்னா யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படிதான் பாட்டை கேட்டோம் ஞாபகம் வரும். சரி ஓகே, நிறைவா இருக்கிறோம், நிறைய இருக்காங்க. இந்த ஊருக்கு நிகழ்ச்சி வேணும்னு கேட்ட ஒருவரில் இவரும் வணக்கம். உங்க பேரு?
2: ஆலங்குடி குமார் டெய்லர். ஒரு 25 வருஷமா டெய்லர் கடை தான் வச்சிருக்கேன்.
1: ஓகே ஓகே, 25 வருஷமா?
2: ஆமா.
1: ஓகே, என்னக்கா நிறைய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க டெய்லர் தொழில வந்தீங்க, தொழில என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ராஜா பட்டன் இந்த ஊசி தய நூல் அப்படின்னு சொல்லக்கூடாது.
2: நிறைய புது புது அனுபவங்கள், புது புது டிசைன் எல்லாம் வந்திருக்கு. அது மாதிரி மாடலா தைக்கிறோம். அது மாதிரி தைச்சு பார்ட்டி கஸ்டமருக்கு வேண்டிய விருப்பத்தின்படி
1: அருகில் இருக்கிற மாயாரத்துல இருந்து ஒருத்தர் நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியும், டி ராஜேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவரு ஒரு படத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பில்ஸ்னு ஒரு பாட்டன் இருக்கும், அவர் நடந்து போனாருன்னு தெருவே சுத்தமாயிடும், அந்த மாதிரி இருக்கும். அந்த அந்த மாடல் எல்லாம் இப்ப இருக்கா?
2: அந்த மாடல் எல்லாம் இப்ப கிடையாது.
1: அப்பயும் தைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: அப்பல இருந்து தைச்சிட்டு இருக்கோம். அது மடங்காம இருக்கிறதுக்கு பாட்டத்துல ஜிப் எல்லாம் வச்சு தைச்சு விட்டு இருந்தோம்.
1: ஆமா,
2: இப்ப எல்லாம் அதெல்லாம் கிடையாது, ஃபுல்லா டைட்டு மேல
1: குதிகால் வரைக்கும் அப்படியே ரொம்ப இறுக்கமா போற மாதிரி தான் இப்ப போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, நான் அது மாதிரி தைக்க சொன்னேன், தச்சேன், ஒரே நாள் தான் காலேஜ் போட்டு போனேன், அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா காலேஜ் போட்டு போனேன், அது பஸ் ஸ்டாப்ல இறங்கி காலேஜ் போற வரைக்கும் அந்த தெருவு எல்லாம் சுத்தமாயிடுச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து நகராட்சி நல்லா சுத்தம் பண்ணிருக்காங்களேன்னு யாரோ சொன்னது கேட்டது, அது கடைசியில ஏன் பேண்டாலதான் சுத்தமா இருக்கு, ஏன்னா அவ்வளவு செயலா இருந்தது இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க.
2: இது அந்த நிலையத்துல உள்ள வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அத்தனை பேருக்கும், அங்க நிலையத்துல உள்ளவங்க அனைத்து பேர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: பம்பரமா சுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பம்பரமா சுழண்டு சுழண்டு அப்படியே அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சீங்க, அதுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம்.
2: இருக்கட்டும், நம்ம ஊருக்கு வந்து நம்ம சிறப்பா நடத்தி முடிக்கணும், ரொம்ப நாள கோரிக்கையா இருந்தது எங்களுக்கு, இதை நடத்தி முடிச்சிருக்கோம். அதுக்கு நீங்க வந்தாங்க அத்தனை பேருக்கும், நிலத்துல உள்ளவங்க அத்தனை பேருக்கும், நேயர் விருப்பம் அனைத்து பேர்களுக்கும், மனமார்ந்த நன்றி. வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க அண்ணன் குத்தாலத்துல வந்திருக்காங்க அனைத்து பேர்களுக்கும் ரொம்ப நன்றி.
1: அப்படியே சொல்லிட்டே இருந்தா 5 மணி ஆயிடும், நானே கட் பண்ணலனாலும் சீதலா கட் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து நம்ம காரைக்கால் அண்ணனுடைய தீவிர நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஐயா வணக்கம்.
3: அனைவருக்கும் அன்பான இளம் மாலை வணக்கம். தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். என்றும் இனியதொரு உறவுகளில் நீரூற்று நிலத்தோடு ஏற்பின்னது உலகு, நீரின்றி அமையாத உலகு, அழகுக்கு அழகு ஆலங்குடியில் ஒரு அழகு, காரைக்கால் ஓனலி வந்தவுடன் அழகோ அழகு ஆலங்குடி. சுறுசுறுப்புடன் சுழன்று உழைக்கும் உழைப்பாளிகளின் கைவண்ணத்தில் உருவானதுதான் இந்த ஆலங்குடி என்ற விவசாய பூமி. புலர்ந்தது பொழுது விரிவிரியான வீறு கொண்டு எழும் இளைஞர்களின் உழைப்பும் அத்துடன் ஆக்க முடிய கல்வியும் தான். புரட்சியுடன் கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தில் நடவு இயந்திரத்தின் மூலம் விரைவான பணிகள், அதிக விளைச்சல், நம் காரை வானொலியின் கிசான் வாணி மூலமாக இந்த விளைச்சலை உருவாக்கி இந்த விவசாய பூமி ஆலங்குடியிலே சில 10 ஆண்டுகள் முன்பாக இது அருகில் உள்ள வில்லியனூரில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விவசாய நிகழ்ச்சி ஒன்று கிசான் வாணி நடத்தினோம். அதில் மீன்கூட்டை மீன் வளர்த்தல், விவசாயிகளுக்கு ஆடு மாடு கோழி வளர்த்தல், விவசாயம் போன்ற பல நிகழ்ச்சிகளை நேரலையில் நாங்கள் ஒளிப்பு செய்து இந்த மண்ணை மேலும் வளமாக்கி விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பூமியாக காரைக்கால் வானொலி செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. இன்னொரு நம்ம காரைக்கால் வானொலியுடைய ஒரு தீவிர நேயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா வணக்கம்.
4: வணக்கம் சார். நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன்.
1: இன்னும் தோப்பு வெட்டவே இல்லையா? அங்க
4: இன்னும் வெட்டல,
1: தோப்பு தெருவா தான் இருக்கு. தோப்பு
4: தெருவா தான் இருக்கு. எங்க ஊர்ல பொறுத்தவரை 3 தோப்பு தெருவு இருக்கு. ரயில்வேட்டி தோப்பு தெரு, ஆதிதிராவிட தோப்பு, 3 தோப்பு தெரு இருக்கு. அதனாலதான் நம்ம ஏன் தோப்பு தெருன்னு சொல்றது.
1: சரிங்க, சொல்லுங்க. இப்ப நம்ம காரைக்கால் பண்பலை உங்க பகுதியில இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு வந்திருக்கு.
4: எங்க பகுதியில் உள்ள குத்தாலத்துக்கு அருகில் உள்ள ஆலங்குடிக்கு வந்திருக்கு. ஆலங்குடி நல்லா செழிப்பான ஊரு. இங்க எல்லாமே விவசாயம் தான், விவசாயம் நல்லா செழிப்பான ஊரு. இங்க பக்கத்துல காவேரி ஆறு ஓடுது, ஆலயங்கள் நிறைந்த ஊரு. இங்க திருமணஞ்சேரிங்கிற ஆலயம் பக்கத்திலே இருக்கு. அது மாதிரி திருப்பாம்பரம், திருவாரூர் ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம்.

0: எல்லாமே ஒருங்க இணைந்த அந்த மயிலாடுதுறை மாவட்டம். சரி, அப்படி புகழ்பெற்ற மாவட்டத்துல வந்து இங்க வந்து நல்ல செழிப்பா வந்து நந்தி புஞ்சை எல்லாம் நல்லா செழிப்பா வளரக்கூடிய இடம் இது. சரி, இந்த ஆலங்குடியை பொறுத்தவரையும் இந்த நம்ம இப்ப இங்க பேசுறது இந்த மெயின் ரோட்ல ஆலங்குடி மாரியம்மன் ஆலயத்துக்காரர்கள் தான் பேசுறோம். இது பேசுறது எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு.
1: சரி, ஓகே. இங்க பக்கத்துல சேர்ந்து இப்ப எங்க இருக்கு? சேர்ந்து போய் இந்த பக்கம் தான் இருக்கு. கல்யாண ஒரு கிலோமீட்டர்,
0: ஒரு கிலோமீட்டர்.
1: கல்யாண புதுசுல ஒய்ஃப் பால் குடம் வேண்டியிருந்தாங்கன்னு சொல்லி உங்க ஏரியாவுக்கு வந்தா எனக்கு ஞாபகம்.
0: அப்ப வந்து நல்ல ஃபேமஸான பால் குடம் எல்லாம் எடுப்பாங்க சார், சென்று மாரியம்மன் கோயில்ல.
1: சரி,
0: நல்ல ஒரு தெய்வம். அதனால இந்த ஊரும் உருவம் நிகழ்ச்சிக்கு இங்க வந்து ஆலங்குடியில வந்து சிறப்பா நிகழ்ச்ச கலியபெருமாள் அவர்களுக்கும், நிலையத்தில் உள்ள இயக்குனர் அவர்களுக்கும், மற்றும் நிலையத்தில் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும், எங்களது மயிலாடுதுறை மக்களின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. அடுத்து வணக்கம். இவரும் பம்பரம் போலதான், அவர் பெரிய பம்பரம்னா அதை விட லைட்டா ஒரு சின்ன பம்பரம். இவரும் சுத்திட்டு இருந்தார் பம்பரம் போல நிகழ்ச்சிக்காக. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. காரைக்கால் காரை பெண்பலைக்கு நேயர்களின் சார்பாக நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: பேரு
2: என் பேரு கிருஷ்ணமூர்த்தி, குத்தாலம் கேவிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி.
1: பேஸ்புக்ல கமெண்ட் போடுவீங்க?
2: கிருஷ்ணமூர்த்தி லைக் ஷேர் கமெண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் இது நிகழ்ச்சியெல்லாம் கமெண்ட் போட்டுட்டு இருப்பேன். நான் இந்த ஆலங்குடிய ஏன் இது ஒன்று தெரிஞ்சிருக்கேன், இந்த ஆலங்குடியில 34 வருஷம் போஸ்ட் மாணவ ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரமோஷன் நான் போஸ்ட் மாஸ்டர் போயிட்டேன். இந்த ஊர்ல அவ்வளவு மக்கள்லாம் அவ்வளவு ஜாதி மதங்களை கடந்து எல்லாரும் ஊர் ஒரு பாசத்தோடு பழகிற நல்ல ஊரு. நான் அந்த ஊர் வேலைக்கு வந்தப்ப காடுல தான் லெட்டர் வரும், காடுல எழுதுவாங்க. வந்த உடனே திருப்பி உடனே பதில் ஆனே என்ன விட்டு போஸ்ட் மாஸ்டர் எழுதுவாங்க. என்ன இங்க எல்லாரும் நலம், அங்கெல்லாம் நல்ல மாறீங்களா அப்படின்னு கேட்ட காலத்துல எனக்கு வேலை பார்த்தேன்.
1: படிச்சு வேற சொல்ல சொல்லுவாங்க,
2: படிச்சு சொல்லிட்டு திருப்பி ரெட்டியான எழுதணும்.
1: பெரிய வேலை உங்களுக்கு, நீங்க தான் ஹீரோ.
2: எல்லாரும் மக்களும் இந்த 4 கிராமம் சேர்ந்த குத்தா ஆலங்குடி, அழியேசபுரம், புதுப்படா, நல்லாதடி, இந்த 4 கிராமம் சேர்ந்த இந்த ஊரு வில்லேஜ் போஸ்ட் ஆஃபீஸ்.
1: நம்ம நிறைய பகுதியில் இருக்கோம்.
2: நன்றி, நன்றி.
1: இரவு நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுக்கறதுக்காகவும் அங்க நிலையத்துல ஒளிபரப்பு கூடத்துல காத்துக்கிட்டே இருக்காரு இன்னொரு அறிவிப்பாளர். கண்டிப்பா இதுக்கு மேல போனோம்னா பேசிட்டே இருப்பாரு. நீ போன லைனை கட் பண்ணுப்பா அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு காதுல கேக்குது. ஓகே, இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைய பண்ணிக்கலாம். நிறைய பேர் இருந்தாலும் கூட பெரிய விஷயம் எனக்கு இருக்கு. நிறைய பேர் ஊர்ல எவ்வளவு கும்பல் வருமோ அதை விட அதிகமாவே வந்துச்சு. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, வாய்ப்பு இருக்கும்போது நம்ம மீண்டும் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒளிபரப்பு கூடத்துல இருந்து உதவிய சக அறிவிப்பாளர் ஆர்ஜே ஸ்ரீதலா தேவியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே தேவனபுத்தூர் MM கலையபெருமாள்.
3: நன்றி கலையபெருமாள் சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஃப்ரீ ஃப்ரீ
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
3: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
6: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கிண்ண சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
5: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
7: பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையோடு இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: மீண்டும் இசை மீட்டும் காரைக்கால் பன்மலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரை இசை.
1: பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தியா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
7: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
6: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
0: இதமான ராகங்கள், சுகமான கானங்கள், நம் காரைக்கால் பண்பலை 100.3 திரை இசை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் ஹரிஹரன் சுஜாதா குரலில் உன்னை தேடி.

0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுத்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
8: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: PSR தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
12: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
13: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
14: அதனைத் தொடர்ந்து இன்று 9:00 அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
13: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
0: இன்று மாலை 6:40 நலமாய் வாழ இன்றைய நிகழ்ச்சியில் மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது
15: பொருட்கள்
16: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
17: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேயர்களின் இனிய நினைவிற்கு இன்று 7:30 உழவர் அரங்கம். காளான் வளர்ப்பில் வருமானம் பெருக்கும் மதிப்பு கூட்டல். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காளான் வளர்ப்பு பயிற்சியாளர் ஆர் சுஜாதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். திரைசை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 5:10:47. நிகழ்ச்சியில் வரும் பாடல் வானவில் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில்.

0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் 5:15. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம்.
1: ஜுவல்லரியில்
2: ஒரு பாட்டு.

0: என்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா? காலையில எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவீங்க?
1: 8 மணிக்கு.
0: திருப்பி எத்தனை மணிக்கு வருவீங்க?
1: 9 மணிக்கு வந்துருவோம்.
0: என்ன நைட் 9 மணிக்கா? சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் சொல்லுங்க.
1: 9:30
0: மணிக்கு விட்டுருவாங்க. சரி, உங்களுக்கு படிப்பை தவிர வேற என்னென்ன விளையாட்டுலாம் தெரியும் உங்களுக்கு? சரி சரி, வேற உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்டுங்க உங்க கூட யாரா இருக்கா? ஓ சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள்ட்ட தகராறு பண்ணுவீங்களா? யார் வால் பண்ணுவா? ராஜமணியா? அவங்க அடிப்பாங்களா உங்கள? நீங்க திருப்பி அடிப்பீங்களா அடிக்க
1: மாட்டீங்களா?
0: பரவாயில்லையா, அவங்க அடிச்சாலும் டீச்சர்ட்ட போய் மாட்டி விட்டுருங்களா? சரி, யார் அடிச்சாலும் டீச்சர்ட்ட மாட்டி விட்டுருங்க. சரி, நீங்க அடிச்சா அவங்க டீச்சர்ட்ட மாட்டி விடுவாங்களா? நீங்க அடிப்பீங்களா அடிக்க
1: மாட்டீங்களா?
0: ஏன் அவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க, நிறைய சாப்பிட மாட்டீங்களா? என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, வீட்டில் பிரியாணிலாம் செஞ்சு கேட்பீங்களா? பிரியாணி என்ன பிரியாணி சாப்பிடுவீங்க? எல்லாம் கலந்து சாப்பிடுவீங்க. என்ன வேலைக்கு போகிறீங்க? என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்? நன்றி, வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% பலகாலம் தங்கும்.
2: பாப்பா உங்க பேர் சொல்லுங்க.
3: அக்ஷிதா.
2: அக்ஷிதாவா? பாப்பா பல்லெல்லாம்

0: சுட்டுக்கு ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: சிட்டிகளா ரொம்ப சூப்பராவே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சுட்டு வந்து பக்கத்துல இருக்காங்க, அவங்களே சந்திக்கலாம். குட்டி பாப்பா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: அக்ஷரா.
2: அக்ஷரவா, நல்லா இருக்கீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க? நல்லா படிப்பீங்களா? சரி, உங்களுக்கு மிஸ் என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க உங்க ஸ்கூல்ல? ஆலமரத்துல விளையாட்டா? பட்டம் மரத்துக்கு பாட்டு பாடுங்க. நல்லா படிப்பீங்களா நீங்க? சரி ரைட், உங்களுக்கு என்ன பாடம் ரொம்ப பிடிக்கும்? கணக்கு. நல்லா போடுவீங்களா? ஏ அப்பா, எல்லாம் நல்லா படிப்பீங்களா பாப்பா?
3: அக்காவுக்கு
2: பாருங்கடா. அக்காவுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்களா? அது சரிங்க. யாராவது உங்க ஃப்ரெண்டு யாராவது உங்க கூட படிக்கிறாங்க?

0: உங்க சாப்பாட வந்து உங்க தங்கச்சி சாப்பிட்டா உங்களுக்கு கோவம் வருமா? சாப்பிட்டுமா? எடுத்து சரி சரி சரி. காலையில என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: சரி, மதியம் என்ன சாப்பிட
1: போறீங்க?
0: ஆத்தா சோறு சமைச்சுட்டு இருக்காங்களா? பரவாயில்லையே. அவங்க வீட்டுக்கு வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா? உங்க வீட்டுக்கு வந்தா சாப்பாடு தருவீங்களா? சரி சரி சரி. நீங்க படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க? கலெக்டர் ஆகணுமா? சரி, வாழ்த்துக்கள் பாப்பா. பாப்பா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?

0: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சிஸ் ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஒரு பாட்டு, ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சிஸ் ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: சீர்காழி பகுதி வந்து சிறார்கள் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பையன் ஆறுமுகம் ரொம்ப அருமையா பேசினாப்ல. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் தர்ஷன்.
2: தர்ஷன், நல்லா இருக்கீங்களா? சரி. தர்ஷன் என்ன படிக்கிறீங்க?
3: 8th
2: படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? சரி. உங்களுக்கு பிடிச்சமான பாடம் அப்படின்னா நீங்க படிக்கிறது எந்த பாடத்தை சொல்லுவீங்க? குறிப்பிட்டு மேத்தமெட்டிக்ஸ். அது பொதுவா கஷ்டமா இருக்கும் அப்படி அப்படிங்கிறாங்களே, உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்குமா?
3: போட்டு பாக்கணும் மேக்ஸ், அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு போடணும்.
2: அப்பா அம்மா பேர் என்னங்க?
3: அப்பா அம்மா பேர் சத்யா மனோகரன்.
2: ஓஹோ, சரி. என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க?
3: அம்மா வந்து இங்க வீட்டு
2: வேலை. சரி, வயல் வேலை. அப்பா?
3: அப்பா அங்கே கேரளாவில் இருக்காங்க.
2: உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள்?
3: 4 பேர்.
2: நாலு பேர். அப்பா அம்மா கூட, உங்க கூட பிறந்தவங்க?
3: அக்கா ஒருத்தவங்க.
2: பேருங்க? அக்கா பேரு
3: ரம்யா.
2: அவங்க என்ன படிக்கிறாங்க?
3: அவங்க 11th ஸ்டாண்டர்ட்.
2: ஓகே. உங்களுக்கு எதிர்கால லட்சியம் என்ன தம்பி? உங்களுக்கு?
3: எனக்கு வக்கீல் ஆகணும். அது வந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்.
2: சரி.
3: இங்கே விட்டு போகக்கூடாது. அம்மா எப்பவுமே கூட வச்சுக்கணும்.
2: கூட வச்சுக்கணும். ஓ, பரவாயில்ல. அம்மா அப்பா எப்போதும் கூட வச்சுக்கணும் ஆசை இருக்கு. உங்கள் படிக்கிற காலத்தில் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களாம் யாராக இருக்காங்க? உங்கள் யாராவது உங்கள் பிக்கெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யார் சொல்லுவீங்க?
3: சபரி, விஷ்ணு.
2: ஓகே.
3: லத்தீஸ்வரன் சர்வீஸ்.
2: சரி, நல்லா படிங்க தம்பி. வாழ்த்துக்கள். நன்றி.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும் நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷ்ணு
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30 பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்கலாம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
5: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
5: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: மேலுமே நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கு.

0: கல்வி காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
5: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: ஃப்ரீ
8: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
7: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
8: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
8: வாருங்கள், வரவேற்கிறது
7: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 to 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
8: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழுகிறது பி எஸ் சசிரேகா ரகுமயிராமன் பாடியுள்ள பாடல்.

0: சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
2: तुम रिपोर्ट्स लाई हो ना?
3: नहीं, मुझे लगा तुम लाए हो।
4: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
2: तुम हो ही भुलक्कड़।
3: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
4: ली। चिक, चिक, चिक, चिक।
1: लड़िए मत, जानिए आभा के बारे में।
5: आभा?
1: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड्स सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
6: ஃப்ரீ ஃப்ரீ
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
6: ஏசி, எல்இடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
7: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
7: வாருங்கள், வரவேற்கிறது
6: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
8: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்,
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: விளக்கீட்டு மேலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறது சுனந்தா குரலில் பாடல்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்து நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த செய்தாரும் பணத்தை மிச்சப்படுத்துறடா, காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரி.

0: நேயர்களுக்கு ஆர்கே ஜினேயின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கே ஜினே
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: அலங்காரம் நம்பிக்கை வசந்தன்கு.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
2: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
1: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
5: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: நேயர்களுக்கு உள்ளங்கணைந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
5: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
8: இணைந்திருக்கின்றோம் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில். தொடர்ந்து ஒலிக்கிறது லீனா பால் பாடியுள்ள பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: இறைவனை இசையால் ஆராதிக்கும் இனிய நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து ஒலிக்கிறது. ஏ ஜெயினுலாதீன் பாடியுள்ள பாடல்.

0: ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
3: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
2: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
4: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கிறது ஏடி ஷரீப் பாடியுள்ள பாடல்.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கிய விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:50. நேயர்கள் இனி கேட்கலாம் பழனி கே வெங்கடேசன் பாடியுள்ள பனிசை பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பன்னிசை.
1: ஜய முருகா, ஜய ஜய முருகா, ஸ்ரீ முருகா.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: practice and ensuring that fertilizers are utilized solely for agricultural purposes. The government has said that there is sufficient stock of petrol, diesel and LPG in the country and all the refineries are operating at the optimum level. Addressing an inter-ministerial media briefing in New Delhi, Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, said that LPG production is all-time high, which is around 92,000 metric tons per day.
1: LPG ka production, it also depends on the optimization activity which is taken up within the refinery, and that impacts the production, and that's why we have slight up and down. One thing. Second is we are also giving the part of the pool for C3, C4 molecules. Third important thing is some of the refineries have come back to operations, and other than that we are getting more, you know, LPG because of the optimization from some of the refiners.
0: Ms. Sharma also informed that no dry out has been reported at any LPG distributorship. Speaking about retail outlets, 150 districts have reported 30% growth in petrol, while 156 districts reported more than 30%. She said that the government is reviewing the situation. The Supreme Court today directed all high courts across the country to pronounce judgments within 3 months of reserving them. The Apex Court also noted that delays in the delivery of judgments can cause irreparable harm to litigants, emphasizing that faster decisions are required in cases of personal liberty. A bench comprising Chief Justice Suryakant and Justice Joy Mallya Bagchi said that orders in bail applications should be pronounced the same day, and if they are reserved, they must be pronounced and uploaded the next day. Issuing a slew of directions, the top court said that order of bail or sentence suspension should be communicated to the jail authorities as soon as it is pronounced, and the under-trial convict should be released preferably the same day or at the most the next day. The Supreme Court today stressed accountability for the lapses in the NEET paper leak case. A bench of Justices P.S. Narasimha and Alok Aradhe was hearing pleas on the matter, including one seeking a direction to replace or restructure the National Testing Agency with a robust and autonomous body to conduct the medical entrance examination. The bench asked the centre to file an affidavit and posted the matter for hearing in the second week of July. Solicitor General Tushar Mehta told the bench that the government is concerned about the youth and is committed to ensuring there are no lacunae. Benchmark domestic equity indices shed around 1.5% today after sell-off across most sectors intensified in the final hour of the trade. The BSE Sensex plunged 1,092 points to close at 74,776. The NSE Nifty fell 359 points to settle at 23,548. In IPL cricket, Gujarat Titans will clash with Rajasthan Royals in qualifier 2 match in New Chandigarh this evening. The match will start at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
2: Vanakkam. Akashvani Puducherry. Manila Seidhigal. Vasipavar. மலர்விழி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக கர்நாடகா, கோவா மற்றும் கேரளத்திற்கு செல்கிறார். தேர்வு மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியாக தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புகளை ஒத்திவைத்த 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளிடம் கேட்டு பெறுவோம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கோவா மற்றும் கேரளத்திற்கு 3 நாள் பயணமாக செல்கிறார். இன்று கர்நாடகா செல்லும் அவர் அங்கு தனியார் அறக்கட்டளையின் 45வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து தாவன்கெரோயில் உள்ள பிடிடி பொறியியல் கல்லூரியின் பிளாட்டின விழாவிலும் கலந்து கொள்கிறார். நாளை கோவா மாநிலம் செல்லும் குடியரசு துணைத் தலைவர் அங்கு அம்மாநில தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். மேலும் கோவாவில் உள்ள சிஎஸ்ஐஆர் தேசிய கடலியல் நிறுவனத்திற்கும் அவர் செல்கிறார். பின்னர் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவாவின் பெல்தங்கடியில் அமைக்கப்பட்டுள்ள எஸ்ஐஆர்ஐ தொழிற்பூங்காவை அவர் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கேரளத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் கோட்டயத்தில் தீபிகா

மலையாள நாளிதழின் 140வது நிறுவன ஆண்டு விழாவை தொடக்கி வைக்க உள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் இயல்புக்கு மாறான காரணங்களால் ஏற்படும் செயற்கையான மக்கள் தொகை மாற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு இப்பிரச்சனையை சமாளிக்க சட்டம் தேவையா என்பது குறித்து மதிப்பீடு செய்யும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்று தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு வங்கதேசத்திலிருந்து எல்லை தாண்டும் ஊடுருவல்காரர்களை தடுக்க எந்தவித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் வங்கதேசத்தையொட்டி ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேர்வு மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியாக தெரிவித்தார்.

0: மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்று தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு வங்கதேசத்திலிருந்து எல்லை தாண்டும் ஊடுருவல்காரர்களை தடுக்க எந்தவித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் வங்கதேசத்தையொட்டி ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேர்வு மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியாக தெரிவித்துள்ளார். டிடி செய்தி பிரிவுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் மறு தேர்வு செயல்முறை எந்த பிழையுமின்றி முறையாகவும் திட்டமிட்ட விதத்திலும் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மேலும் கூறுகையில், மாணவர்களின் கவலையை அரசு புரிந்து கொண்டிருப்பதாகவும் தகுதியான மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தகுதியான ஒரு மாணவனின் எதிர்காலம் கூட தேர்வு மாஃபியாக்களின் கைகளில் சிக்கிவிடவோ அல்லது முறைகேடுகளுக்கு பலியாகிவிடவோ கூடாது என்பதற்காகவே அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேர்வு செயல்முறைகள் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் பிழையற்ற முறையில் தேர்வை நடத்துவதற்கு சாத்தியமான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்வு முறைகேடு தொடர்பான மத்திய புலனாய்வுத்துறையின் விசாரணை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். CBSE மறுமதிப்பீட்டு இணையதளத்தில் அண்மையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்து பேசிய திரு தர்மேந்திர பிரதான், மாணவர்களுக்கான வெளிப்படையான மற்றும் பிழையற்ற டிஜிட்டல் மதிப்பீட்டு செயல்முறையை உறுதி செய்வதோடு அனைத்து தொழில்நுட்ப சிக்கல்களையும் தீர்க்க CBSE தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். மறுமதிப்பீட்டு விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கு ஒரே ஒரு வங்கியை சார்ந்திருப்பதற்கு பதிலாக ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா, இந்தியன் வங்கி, பேங்க் ஆப் பரோடா மற்றும் கனரா வங்கி ஆகிய நான்கு பொதுத்துறை வங்கிகளை இந்த சேவையில் ஈடுபடுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புகளை ஒத்திவைத்து 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான உத்தரவு பிறப்பித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, தீர்ப்புகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் வழக்காடுபவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தது. தனிநபர் சுதந்திரம் தொடர்பான வழக்குகளில் விரைவாக தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய இந்த அமர்வு, ஜாமீன் மனுக்கள் மீதான உத்தரவுகள் அதே நாளில் வழங்கப்பட வேண்டும் என்றும், அவை ஒத்திவைக்கப்பட்டால் அடுத்த நாள் வழங்கப்பட்டு பதிவேற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம், ஜாமீன் அல்லது தண்டனை நிறுத்தி வைப்பு உத்தரவுகள் வழங்கப்பட்டவுடன் சிறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும், விசாரணை கைதி முன்னுரிமையாக அதே நாளில் அல்லது அதிகபட்சமாக அடுத்த நாளில் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளிடம் கேட்டு பெறுவோம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: ஏனாம் பிராந்திய சட்டமன்ற உறுப்பினர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அவரது அறையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி திரு மல்லாடி கிருஷ்ணா ராவை அவரது இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், அதிக வெப்பம் காரணமாக புதுச்சேரியில் இயங்கும் அனைத்து பள்ளிகளும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவித்தார். மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று கூறிய அவர், புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளை கேட்டு பெறுவோம் என்று கூறினார்.
0: மாஹே சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வழக்கறிஞர் திரு அசோக் குமாரின் அலுவலகத்தை முன்னாள் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், மாஹே ஒரு சிறிய பிராந்தியமாக இருந்தாலும் பல்வேறு பொதுவான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் கூறினார். மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வு காணும் ஒரு தளமாக இந்த சட்டமன்ற அலுவலகம் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டமன்ற அலுவலக திறப்பு விழாவில் உள்ளூர் குழு உறுப்பினர் திரு நர்வுஷாத், தலைச்சேரி பகுதி குழு உறுப்பினர் திரு வடக்கன் ஜனார்த்தனன் மற்றும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டதாக எமது மாஹே நிருபர் தெரிவிக்கிறார். மறு வேலைவாய்ப்பு பெற்றிடாத மற்றும் வருமான வரி செலுத்துவோர் பட்டியலில் இடம்பெறாத முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதம்

0: அவைகள் தங்கள் குழந்தைகளின் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பிற்கான உதவித்தொகையை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரியில் உள்ள முப்படை நலத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2025-26 கல்வியாண்டிற்கான உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் புதுச்சேரி முப்படை நலத்துறையில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அலுவலக நாட்களில் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் விதவைகள் அம்மாநில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த மண்டல நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் sainik.py.gov.in இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அசல் பள்ளி கட்டண ரசீதுகளுடன் வரும் ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்குள் முப்படை நலத்துறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி ஷார்ஜாவிலிருந்து புறப்பட்ட இந்தியாவுக்கான எண்ணெய் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்துள்ளது. இக்கப்பல் வரும் 3ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் நேற்று மட்டும் 23 வர்த்தக கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடக்க உதவி புரிந்ததாக தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவின் புனியாவிலும் நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதற்கட்ட தகவலின்படி 1000க்கும் மேற்பட்டோர் அந்நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், இதுவரை 238 பேர் உயிரிழந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாடு முழுவதும் மழை பொழிவு இயல்பை விட குறைவாகவே இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. புதுடெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யும் மழையின் சராசரி அளவு 90% இருக்கும் வாய்ப்பு உள்ளது என்றார். இதில் 4% அளவிற்கு ஏற்ற இறக்கம் இருக்கலாம் என்றும் கூறினார். அவரை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் மிருந்தியுஞ்சய் மகாபத்ரா, ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாகவே இருக்கும் என்றும், வடமேற்கு, வடகிழக்கு மற்றும் தென்னிந்திய தீபகற்பம் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் இயல்பான அல்லது இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு இருக்கலாம் என்றும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக கர்நாடகா, கோவா மற்றும் கேரளத்திற்கு செல்கிறார். தேர்வு மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியாக தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புகளை ஒத்திவைத்து 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளிடம் கேட்டு பெறுவோம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: பல்மலில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
8: இது

0: நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: இன்சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: வணக்கம். மானுட உடம்பின் மகத்துவத்தை மனித மனதில் பதிய வைத்தவர் திருமூலர். உடம்பினை உன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்புக்கு உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்பது திருமூலரது வாக்கு. இதோடு நின்று விடாமல் நமது உடம்பே கோயில் என்றும் உயிரே கடவுள் என்றும் குறிப்பிடுகின்றார். உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம், வல்லல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கல்ல புலனைந்தும் காலாமணி விளக்கே என்னும் திருமந்திர பாடல் மூலம் விளக்குகின்றார். கோபுரம் என்னும் சொல் கோயிலின் நுழைவு வாயிலை குறிக்கும். நாம் கோயிலுக்குள் நுழைந்தவுடனோ அல்லது நுழைவதற்கு முன்போ கோபுரத்தை வணங்குதல் வேண்டும். கோபுரத்தை வணங்குவதன் மூலம் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிட்டும். கோபுரம் என்பது இறைவனின் பாதமே என்று சாத்திரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இறைவனின் பாத தரிசனம் கிடைக்கும் போது நமக்கு வேறு என்ன வேண்டும்? தூரத்தில் இருந்தும் கடவுளின் பாதங்களை தரிசனம் செய்யலாம். இறைவனின் அருள் மிக உயர்ந்தது, அதனால்தான் கோபுரமும் மிக உயர்ந்து நிற்கிறது. கோபுரத்தின் பெருமையை காண வேண்டாமோ, இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் என்று பாபநாசம் சிவம் போற்றுகின்றார். ஒருவரால் கோயிலுக்குள் நுழைந்து அங்குள்ள இறைவன் இறைவியை தரிசனம் செய்ய முடியாவிட்டால் கோபுரத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது மரபு. கோபுரத்தில் ஒரு சிறிய மூர்த்தி இருக்கும், இதுவே விமான மூர்த்தி. இது கருவறையில் உள்ள மூல விக்கிரகத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. அதனால் கருவறையில் தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்கள் கோபுரம், விமானம் அல்லது ஆலய சிகரத்தை பார்த்து தரிசிக்க முடியும். ஆகம விதிப்படி கோயில் அமைக்கப்பெற்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் கோயில்களில் உள்ள கோபுரங்களின் மேல் தங்கம் அல்லது செம்பினால் செய்யப்பட்ட கலசங்களின் கூர்முனை வழியாக ஆகாயத்தில் உள்ள உயிர் சக்தியை நம் உடல் பெறுவதால் புத்துணர்ச்சி, புது உணர்வு, உள்ளத்தில் ஆன்மீக ஈர்ப்பு, நோய் இன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றை நாம் அடைகின்றோம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். காலையில் கோபுர தரிசனம் செய்தால் நோய் நீங்கும். மதியம் தரிசனம் செய்தால் செல்வ வளம் பெருகும். மாலையில் தரிசனம் செய்தால் பாவங்கள் விலகும். இரவு தரிசனம் செய்தால் வீடு பேறு கிடைக்கும். கோபுர கலசங்களின் உள்ளே வைக்கப்பட்டுள்ள தானியங்கள், உலோகங்கள் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியினை கலசங்களுக்கு கொடுக்கின்றன. நெல், கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சோளம், சாமை, எல் ஆகியவற்றை கலசங்களின் உள்ளே வைத்துள்ளார்கள். குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக வைப்பார்கள். காரணம், வரகு மின்னலை தாங்கும் அதீத ஆற்றலை பெற்றுள்ளது என்று கூறுவர். கோபுரம் மின்னல் தாக்கத்திலிருந்து ஊரை பாதுகாக்கிறது. எனவே கோபுரத்தை தரிசிப்போம், கோடி புண்ணியங்களை பெறுவோம். நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:26.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
11: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
10: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
11: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
10: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
3: இனி ஒளிக்கிறது லைட் ஹவுஸ். இன்று நமது நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர் கே ஜினை, காரைக்கால் பி எஸ் ஆர் தங்கமாளிகை.

கேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாலிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்த விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. இன்றிரவு 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசற்றின் உழவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் காளான் வளர்ப்பில் வருமானம் பெருக்கும் மதிப்பு கூட்டல். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காளான் வளர்ப்பு பயிற்சியாளர் ஆர் சுஜாதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 ஆர் கே ஜினேயின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம் கேட்கலாம். இன்றிரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மாலிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது. 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். பன்மலையில் இதுவரை வலம் வந்தது. லைட் ஹவுஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பன்மலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது மாநில செய்திகள்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி ஒலிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ, அங்க இருக்கிற நாட்டிலையும் பக்கத்துல இருக்கிற யுகாண்டா நாட்டிலையும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. WHO-னால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்கள் எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்,

0: அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட், இந்த இரு நாடுகள்ல இருந்து வர பேஷண்ட்ஸை வந்து நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா, அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் நாங்க ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சீபோர்ட்ஸ் அங்கேயும் நாங்க இந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் போலோ வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸ் இது வரைக்கும் இல்லை.
1: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளிலிருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேகா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்கி, சிச்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், சுகாதாரம் என 5 சுற்றுலாக நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி

0: தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்கள் இருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆர் ஆர் குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும் உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் ஹாய் ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம் சியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40 25 நொடி.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: May 30-31 2 நாட்களுக்கு மட்டும்
5: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
5: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: நேயர்கள் இணை கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ரஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பைகள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: தொடர்புக்கு 8925936936.

0: நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே. ஷேக்கலாவுதீன் அவர்கள். விளம்பரங்கள்லாம் நிறைய கொடுக்குறாங்க, இந்த மருந்து வந்து தெரியாமல் சாப்பாட்டில் கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த பழக்கத்துலேருந்து மீண்டு வெளில வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து விளம்பரங்கள் பண்ணிட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு ஆபத்தானது டாக்டர்? ஏன்னா ஒரு பேஷண்ட்டை அவங்க பார்க்கல, அவங்களோட கண்டிஷன், அவங்க உடல்நிலை எப்படி, அவங்க மனநிலை எப்படி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க, இதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுது அப்படின்றதால அவங்க உடனே எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து டக்குன்னு எடுத்து
1: போடுவோம். அப்போ இதுலேருந்து நமக்கு ஒன்று தெரியுது, இது ஒரு நல்லது செய்யுது அப்படின்னாக்கா அந்த வார்த்தை நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வார்த்தை ஏன் போடுறோன்னா, இதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எது நடந்தாலும் நீங்கள் பார்த்துங்க அப்படிங்கிற போ, அதுலேருந்து நமக்கு நல்லா இன்டைரக்டாக தெரியுது இது ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதில் ஒன்றும் பெரிய சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது,
0: ஆனால் எந்த பாதிப்பும் வராது, எந்த மாற்றமும்
1: வராது, ஒன்றுமே அது ஒரு மண்ணை மடித்து மருந்து கொடுத்த மாதிரி தான். அது வந்து எந்த விதமான ஒரு பெரிய பின்விளைவுகள் ஏற்படாது. என்ன ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், அவங்க முன்னாடியே இருந்தவன் அல்சர் இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், மிஞ்சி மிஞ்சி பண்ணால் இன்சோம்னியா, அதாவது கொஞ்சம் தூக்கலாம் போகும், இதுதான் வரப்போகுது. இதனால் எந்த ஒரு பெரிய பக்க விளைவுகளோ இதனால் ஏற்படக்கூடிய நல்ல நிலைகளோ ஏற்பட போகிறது கிடையாது.
0: இந்த மது போதை பழக்கத்திலேருந்து மீண்டு வெளியில் வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நீங்கள், இந்த சமுதாயம் அவங்கள வந்து எப்படி பார்க்கணும், அவங்கள வந்து மீட்டு கொண்டு வரத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் டாக்டர்?
1: இந்த ஆல்கஹால் ட்ரக்ஸுடைய ட்ரீட்மெண்ட்டில் இப்போ அவங்களுக்கு வந்து மூணு விதமான ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஒன்று பொருளாதார நெருக்கடி, ரெண்டாவது உடல் பாதைகள், மூணாவது சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள். முன்னாடி பொருளாதாரம் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிருப்போம், எல்லாமே பொருள் ப்ளஸ் ஆதாரம் தான் நாங்கள் சொல்லுவோம். பொருளாதாரத்தில் வந்து அது அவனுடைய இது வந்து ரொம்ப பிபிஎல்லாம் தான் இருப்பான், பிலோ பாவர்ட்டி லைன் தான் இருப்பான். அதனால் கொடுமான வரையிலாம் அவனை வந்து இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கிற நிலையில் அவங்களுடைய சொந்தக்காரங்களும் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸோ இல்லை ஒய்ஃபோ எப்படி இவனை சரி பண்ணி கொண்டு வரலாங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை மேலும் செய்யணும் மொழியே, அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுக்கு இவன் தான் காரணமாக இருந்தாலும் கூட அதை குத்தி காட்டாமல் இருக்குன்னு சொல்கிறான். ரெண்டாவது உடல் உறுப்புகளில் வந்து அவனுக்கு பாதிப்பு ஏற்படுது. உடல் உறுப்புகள் நான் சொன்னேன், இறப்பை, கல்லீரல், மூளை, இந்த மூணு தான் ஏற்படுது. இந்த இதை வந்து அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அவன்கிட்ட போய் உனக்கு இந்த மெடிசன் இப்போ வாங்கி போட வேண்டியிருக்கு, இவ்வளோ ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்குன்னு அந்த எண்ணங்களை ஓட்டக்கூடாது. மூணாவது வந்து என்னென்னா சமுதாய இழப்பு, அதாவது சமுதாய நெருக்கடி என்னென்னா இவன் எதை போய் சொன்னாலும் அந்த குடியார போய் சொல்லிட்டான் அது ஒன்றும் பிரயோஜனப்படாது, அவனை மறுபடியும் மறுபடியும் அதை குத்தி காட்டிக்கிட்டே இருப்பான். அது சமுதாயத்தினுடைய தேவையில்லாத ஒரு வர்ணனை.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கினார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே. ஷேக்கலாவுதீன் அவர்கள்.
2: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: காற்றில் கனம் விதைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இசை துறையை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
3: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
9: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
4: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினார்
9: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
10: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
11: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்ன சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
10: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில், ஆதிரங்கம்.
0: இசைத்துறையின் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் விஜய் பிரகாஷ் சைந்தவி குரலில், விஜய் ஆண்டனியின் இசையில் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்துறிகள். நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆர்கேஜி நெய், மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய் ACLED TV, Fridge, Washing Machine வாங்குவோருக்கு
4: டபுள் டோர் வாட்ரூப் ஃப்ரீ.
3: மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
3: ACLED TV, Fridge, Washing Machine வாங்கினால்
4: டபுள் டோர் வாட்ரூப் ஃப்ரீ.
3: மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
3: ACLED TV, Fridge, Washing Machine வாங்கினால்
4: டபுள் டோர் வாட்ரூப் ஃப்ரீ.
3: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ், ஷேகர்ஸ், ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுல்லாமது.
10: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்.
11: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம்

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
4: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
3: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
5: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினார்
6: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
5: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
7: இது அறிவியல் நேரம். சுமார் 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அண்டார்டிகாவின் பனிப்படலம் ஒரு காலநிலை திருப்பு முனையை எட்டியதாகவும், அதனால் அது வெப்பநிலை மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மாற்றங்களுக்கு மிகவும் எளிதில் எதிர்வினையாற்றும் தன்மையுடையதாக மாறியுள்ளதாகவும் ஒரு புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. இந்த வியக்கத்தக்க உணர்திறன் அந்த கண்ணம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்த தடயங்களை வழங்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். இசைத்துறை நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது காவலன் படப்பாடல்.

0: ஒழிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இசைத்தூரிகை. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் 7 மணி, பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ.
2: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
2: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை குறித்து நீங்கள் சொன்னவை எல்லாம் மிகவும் சிலிர்ப்பூட்டுவதாக இருந்தது. இந்தியாவுக்கு வெளியில் நிர்மாணிக்கப்பட்ட அரசில் அவர் ஏதோ வெளி விவகாரத்துறை அமைச்சராக இருந்தார் என்று சொன்னீர்களே, அது என்ன தாயே?
4: மகனே, 1935 இந்திய அரசு சட்டம் பற்றி சொன்னபோது இந்தியாவுக்கு வெளியே அதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னரே ஓர் இந்திய அரசை சிலர் நிர்மாணித்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியினை எதிர்த்து 1915 ஆப்கானிஸ்தானில் ஓர் இந்திய அரசை நிறுவினார்கள். காபூலின் ராஜா மகேந்திர பிரதாப்பை அதிபராகவும் மௌலானா பர்கத்தை பிரதம மந்திரியாகவும் நியமித்து இந்தியர்கள் தாங்களே நடத்துகின்ற போட்டி அரசாக அதை நிறுவினார்கள். இந்த அரசின் வெளி விவகாரத்துறை அமைச்சராக செண்பகராமன் பிள்ளை பணியாற்றினான். செண்பகராமனால் பல நாடுகளிலும் இதற்கு ஆதரவு திரட்ட முடிந்தது. அவனது புரட்சிகர எண்ணத்துக்கு ஜெர்மனி முழு ஆதரவு அளித்தது. ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளும் ஆதரித்தன. ஆனால் ஆங்கிலேய அரசு கொடுத்த நெருக்கடி காரணமாக ஜப்பான் அரசு இந்த போட்டி

இந்திய அரசுக்கு கொடுத்த ஆதரவை 1918 திரும்ப பெற்றது. பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக இந்தியாவின் தற்காலிக புகலிட அரசு ஆப்கானிலிருந்து வெளியேற்றப்பட்டது. பின்னாளில் சுயாட்சி குறித்த நெருக்கடிகள் இந்திய தலைவர்களிடம் இருந்து அதிகரித்ததால் கண் துடைப்புக்காக தேர்தல்களை நடத்தி மத்திய மாகாணங்களில் பொம்மை அரசுகளை நடத்தி வந்தது பிரிட்டிஷ் அரசு. அந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. சட்டமறுப்பு இயக்கங்கள் மூலம் பலர் வெளியேறினார்கள். இந்த நிலையில் சட்டமறுப்பு இயக்கத்தின் தோல்வி காந்தியின் நிர்மாண திட்டத்தில் மக்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போனது ஆகியவற்றால் 1935 இந்திய அரசு சட்டத்தை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் வந்தார்கள். 1935 ஏப்ரல் 18 ஜவஹர்லால் நேரு தலைமையில் லக்னோவில் கூடிய காங்கிரஸ் இந்த சட்டத்தை வன்மையாக கண்டித்தது. என்றாலும் சட்டமன்றங்களுக்கான பொது தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தது. அரசாங்கத்தின் பதவிகளை ஏற்பதா என்ற பிரச்சனை குறித்து பின்னர் யோசிக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். 1936 ஏப்ரலில் கூடிய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதும் இந்திய தேசிய விரோத சட்டங்கள், கட்டுப்பாடுகள், விதிகள் ஆகியவற்றை நீக்குவதும் காங்கிரஸ் தேர்தலில் கலந்து கொள்வதற்கான முக்கிய நோக்கம் என்று குறிப்பிட்டது. 1937 பிப்ரவரியில் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. காங்கிரசும் முஸ்லிம் லீகும் தேர்தலில் போட்டியிட்ட பிரதான கட்சிகள். அந்த தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது. ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், மெட்ராஸ், பீகார், ஒடிஷா ஆகிய 5 மாநிலங்களிலும் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மை பெற்றது. பம்பாய், வங்காளம், அசாம், வடமேற்கு எல்லை மாகாணம் ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி கண்டது. பஞ்சாபில் கம்யூனிஸ்ட் கட்சி பெரும்பான்மை பெற்றது. இந்த தேர்தலில் முஸ்லிம் லீக் படுதோல்வி கண்டது. 1937 மார்ச் 17 வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தில்லியில் கூடினார்கள். தேச விடுதலைக்காக பாடுபடுவது, அரசியல் சட்ட அமைப்பு மன்றத்தை கூட்ட வழிவகை செய்தல், சுதந்திர ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்த முயற்சி செய்தல் என அவர்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்ற மாநிலங்களில் அமைச்சரவை அமைப்பது தொடர்பாக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதில் தேக்க நிலை ஏற்பட்டது. அப்போது வைஸ்ராய் லின்லித்கோ வானொலியில் பேசினான். மாநில அரசுகளின் அன்றாட நிர்வாகத்தில் கவர்னர்கள் குறுக்கிட மாட்டார்கள் என்று அவன் மறைமுகமாக கூறியதால் அமைச்சரவை அமைக்க காங்கிரஸ் முன்வந்தது. முதன்முறையாக மதராஸ், ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், பம்பாய், பீகார், ஒரிசா, வடமேற்கு எல்லை மாகாணம் ஆகிய 7 மாநிலங்களிலும் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தது. அதன் பிறகு செப்டம்பரில் அசாமில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைந்தது. பஞ்சாபில் காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சியாக செயல்பட்டது. மிக பெரும்பான்மையான மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். காங்கிரசுடன் அமைச்சரவையில் இடம்பெற முஸ்லிம் லீக் விரும்பியது. ஆனால் காங்கிரஸ் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. குறிப்பாக மத்திய மாகாணத்தில் காங்கிரசுடன் கூட்டு அமைச்சரவை அமைக்க முஸ்லிம் லீக் ஆர்வத்துடன் இருந்தது. ஆனாலும் அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் இடமளிக்கவில்லை. இதனால் காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் முஸ்லிம்கள் துன்பப்படுவதாக புகார்களை கூறினார்.

அவர்கள் அறிக்கைகளை வெளியிட்டார்கள். அமைச்சரவையில் சேர்த்து கொள்ள தகுதியுடைய முஸ்லிம் எவரும் இல்லை என்று காங்கிரஸ் கூறியதாக சொல்லி ஒரிசாவில் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இவையெல்லாம் ஜின்னாவை உசுப்பேற்றுவதாக அமைந்தது. வெறும் வாய்க்கு மெல்ல கிடைத்த அவல் போலானதால் நலிந்து போயிருந்த முஸ்லிம் லீகுக்கு புத்துயிர் கொடுத்தான் ஜின்னா. அதற்கு ஏற்றது போல காங்கிரஸ் அமைச்சரவை அல்லாத பிற மாநிலங்களில் கவர்னரின் தலையீடு அதிகமாக இருந்தது. சிந்த், வங்காளம், வடமேற்கு எல்லை மாகாண கவர்னர்கள் முஸ்லிம்களுக்கு அளவுக்கு மீறிய சலுகைகளை வழங்கினார்கள். கவர்னர்களின் அடக்குமுறைக்கு உள்ளான பஞ்சாப், வங்காளத்தில் இருந்த மக்கள் பெரிதும் ஏமாற்றமடைந்தார்கள்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள். தொடர்ந்த இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ்

0: சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் BDR திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1 தொடங்கி 8 வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9 வரை நடைபெறும் என்றும், மனுக்களை விலக்கிக் கொள்ள 11 கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 தொடங்கி 4 வரை நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 5 தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1 முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் நடத்திய சோதனையின் போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டிலிருந்து 7,000 மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதல்

0: இடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகிஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன் போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: திருச்சி சாரதாஸ். ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யன் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யன் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: பூங்குடி, வீட்டுல தான் இருக்கியா?
9: வாங்க சுப்பாக்கா.
8: அன்னைக்கு சூரியகாந்தி சாகுபடியை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்ன. அந்த சாகுபடிக்கு எப்படி நிலத்தை தயார் பண்றது, என்னென்ன ரகங்கள் அதுல இருக்கு, எந்த விதைகளை பயன்படுத்தலாம், அதை விதை நேர்த்தி எப்படி செய்யலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை சொன்ன. எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டயும் இந்த சாகுபடியை பத்தி நானும் சொன்ன. பூங்குடி
9: சுப்பாக்கா, அதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு அது பாதிதான் சொன்ன.
8: பாதிதான் சொன்னியா? இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு பூங்குடி, அதையும் சொல்லிட.
9: சூரியகாந்தி விதைப்புக்கு அடி உரமா ஹெக்டருக்கு 12 டன்னு நல்லா

0: மக்கிய தொழு உரத்தை கொடுக்கணும். இதுவே ரசாயன உரமா இருந்துச்சுன்னா 60-90-60 அப்படின்ற அளவுல NPK கொடுக்கணும். கரைசத்தை ரெண்டு முறையா பிரிச்சு கொடுக்கணும். அடி உரமா பாதி, விதைச்சதுக்கு அப்புறம் 30 நாட்கள் கழிச்சு ஒரு முறை கொடுக்கணும்.
1: ஏன் பொங்குடி, இந்த சூரியகாந்தி சாகுபடியிலேயே ஒரு முக்கிய பிரச்சனை ஒண்ணு சொல்லுவாங்களே, வெற்று விதை உருவாகும்னு, அத பத்தி ஏதாவது சொன்னாங்களா?
0: சொன்னாங்க சொன்னாங்க. இந்த வெற்று விதை வராம இருக்கிறதுக்கு போராக்ஸ் இருக்குல்ல, அத 10-15 கிலோ ஹெக்டருக்கு அடி உரமா கொடுக்கணுமா. இப்படி கொடுத்தா இந்த வெற்று விதை வராதான்.
1: சரி பொங்குடி, உரத்தை பத்தி சொல்லிட்ட, நீர் மேலாண்மை கேட்டன, அதை பத்தி சொல்லவே இல்லையே.
0: சொல்றேங்கா, விதைச்சதுக்கு அப்புறம் 3-4 உயிர் தண்ணி கொடுக்கணும்.
1: சரி.
0: அதுக்கப்புறம் மொட்டு கட்டுற பருவம், 30-35 நாள் கழிச்சு ஒரு தண்ணி கொடுக்கணும்.
1: அதுக்கப்புறம்
0: பூ பூக்கிற தருணம், 50-55 நாள் கழிச்சு ஒரு தண்ணி கொடுக்கணும். இந்த பூக்கிற தருணத்துல வறட்சி இருக்க கூடாதாக்கா, அதுக்குதான் இந்த தண்ணி கொடுக்கணுமா.
1: ஓ, அடுத்த தண்ணி?
0: அடுத்தது விதை உருவாகிற பருவங்கா, 70-80 நாளைக்குள்ள அந்த தண்ணிய கொடுத்துடணும். அடுத்ததா கலை மேலாண்மை பத்தி சொல்றேன் பாருங்க. விதைச்ச 3 நாள்க்குள்ளயே பெண்டி மெத்தாலின்ல தெளிச்சிடணுமா. அடுத்ததா 20-25 நாள் கழிச்சு கை கலை கண்டிப்பா எடுக்கணுமா.
1: அப்படியா பொங்குடி?
0: சுபாக்கா, சூரியகாந்தி சாகுபடியிலேயே முக்கியமான ஒரு விஷயம் கத்துட்டு வந்தேன்.
1: அது என்ன பொங்குடி?
0: அதுதான் கைமுறை மகரந்த சேர்க்கை.
1: அது என்ன கைமுறை மகரந்த சேர்க்கை?
0: இந்த கைமுறை மகரந்த சேர்க்கை இருக்குல்ல, அத நம்ம தான் பண்ணணும். அதுவும் காலையில 9-11 மணிக்குள்ள ஒரு மெலிசான துணியை எடுத்து அந்த பூவோட முகப்ப தொட்டு வரசணும்.
1: இது எதுக்கு பொங்குடி?
0: இத மாதிரி பண்றதுனால விதை பிடிப்பு திறன் 20% அதிகமா பெருகுமா.
1: பாரு.
0: அப்புறம் இத மாதிரி சூரியகாந்தி சாகுபடியில மகரந்த சேர்க்கை அதிகரிக்கணும்னா தேனி வளர்க்கணுமா. ஏக்கருக்கு 2-3 தேன் பொட்டி வச்சோம்னா மகரந்த சேர்க்கைக்கு இந்த தேனி பூச்சியே உதவியா இருக்குமா. இந்த மாதிரி பூச்சிகளால நடக்கிற மகரந்த சேர்க்கையினால விதைகளோட எண்ணெய் சத்தும் எடையும் கூடுமா. அடுத்ததா அறுவடையும் சொல்லிடுறேங்கா. சூரியகாந்தி பூவு அறுவடை பருவத்தை கண்டுபிடிக்கணும்னா பூவுக்கு பின்புறம் எலுமிச்சை மஞ்சள் நிறம், அப்படி இல்லைன்னா பழுப்பு நிறமா மாறுமா. அப்போ அறுவடைக்கு தயாரான நிலையில இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா.
1: அப்ப நம்ம அறுவடை செஞ்சிடணும்.
0: ஆமாங்கா, இத மாதிரி பண்ணலனா கிளியெல்லாம் விதைய தூக்கிட்டு போயிடும்.
1: ஓ, இதையும் சேர்த்தே சொன்னாங்களா?
0: இல்ல சுபாக்கா, இத நானே சொன்னேன்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்? அதிக மகசூலே அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: இது நம் உள்ளூர் வானொலி, நமது உள்ளம் கவர்ந்த வானொலி. காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:31.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு

0: நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
1: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்ப ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: துளசிக்கா, இத சாப்பிட்டு பாருங்களேன்.
5: புதுசா சூப் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கிற.
4: ஆமாக்கா, இது எதுல செஞ்சதுன்னு கேட்டா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க.
5: எதுல சுபா?
4: காளான்கா, காளான்ல செஞ்ச சூப்பு.
5: ஆஹா, நீ சொல்றத பார்த்தா நல்ல விஷயங்கள் அதுல நிறைய இருக்கும் போல இருக்கே.
4: ஆமாக்கா, நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. உங்களுக்கு இத பத்தி தெரியுமா தெரியாதா?
5: தெரியும். உனக்கு தெரியுதான்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்த.
4: உங்களுக்கு காளான் சூப்ப நான் டேஸ்ட் பண்ண கொடுத்தா நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்களா?
5: சுபா, டேஸ்ட் டெஸ்ட் என்ன இப்பெல்லாம் இங்கிலீஷ்ல கூட எதுகை மூனையில பேச ஆரம்பிச்சுட்ட?
4: அக்கா, இந்த கதையெல்லாம் விடுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி கேக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்களா இல்லையா?
5: அடடே, கோச்சுக்கிட்டியா? நான் இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்க ஆர்வமா தான் இருக்கேன். என்ன நிகழ்ச்சி?
4: காளான் வளர்ப்பில் வருமானம் பெருக்கும் மதிப்பு கூட்டல்னு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் ஆர் சுஜாதா அப்படிங்கிறவங்க காளான் வளர்ப்பு பயிற்சியும் பண்றாங்களா, காளான் வளர்ப்பும் பண்றாங்களா, அவங்கதான் சொல்ல இருக்கிறாங்க இன்னைக்கு.
5: அப்ப சரி, அப்படியே உன் சூப்ப குடிச்சுக்கிட்டு நிகழ்ச்சிய கேட்டுறேன்.
6: வணக்கம் நேர்களே, இன்றைய வேளாண் நிகழ்ச்சிக்கு ஒரு பெண்மணி, அவங்கள தான் நம்ம சந்திக்க இருக்கோம். இந்த அரங்கம் வந்து பல விவசாய தொடர்பான தொழில்கள் செய்யறவங்களை நம்ம சந்திச்சிருக்கோம். இவங்க நம்ம நிகழ்ச்சியில ஏற்கனவே பேசியிருக்காங்க. அப்படின்னாலும் புதுசா காளான் வளர்ப்புல ஈடுபடுறவங்க ஆரம்பிக்கிறது எப்படி, அதை எப்படி கொண்டு செலுத்தணும், அதுல ஒரு வெற்றியாளரா எப்படி வர முடியும் அப்படிங்கறத காளான் வளர்ப்புல ஈடுபட்டு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒருவரால் தானங்க முடியும். அதனாலதான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காளான் பயிற்சியாளர் ஆர் சுஜாதா அவங்கள சந்திக்க இருக்கோம். வணக்கம் அம்மா.
7: வணக்கம் அம்மா.
6: காளான் வளர்ப்புல எவ்வளவு வருடமா நீங்க இருக்கீங்க?
7: நாங்கள் கோவிட்டுக்கு முன்னாடியில இருந்தே காளான் வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கோம். 2019 இருந்தே இப்போ காளானில் வந்து நம்ம மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்கிறதுனால தான் நீடிச்சு நம்மளால இருக்க முடியுது. அதே மாதிரி அதுக்குள்ளே இன்ஃப்ரா எவ்வளோ தேவையோ, எவ்வளோ அதுக்கு முதலீடு பண்ணுமோ அதை மட்டும் நம்ம பார்த்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளால் ரெகுலராக காளானை உற்பத்தி பண்ணவும் முடியுது, அதை விற்பனை வாய்ப்புக்கும் எடுத்துகிட்டு போக முடியுது.
6: காளான் வளர்ப்பில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டியது அடிப்படையான கட்டமைப்பு. ஒரு 6 வருட காலமாக நீங்கள் வந்து இந்த காளான் வளர்ப்பில் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு எங்கே ஆரம்பிச்சுதுங்க?
7: அதாவது நமக்கு ஓய்வு நேரம் அதிகமாக கிடைக்கும்போது பொதுவாக வீட்டில் நிறைய நேரம் வேஸ்ட்டாக தான் நேரத்தை வீணாக்குறோம். அந்த நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு தோணு ஆரம்பிச்சிருச்சு. சரி, விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மண்புழு உரம் தான் வளர்க்கலான்னு நினச்சேன். ஏன்னா அதுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லை, நம்மளால அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மண்புழு உரத்துக்கான முயற்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். ஆர்சிட்டியில் பயிற்சி எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒருங்கிணைந்த பண்ணைக்கு தான் பயிற்சி கொடுத்தாங்க. அப்போ எல்லா விதமான இதுவும் நமக்கு கிடச்சிது. தேனி வளர்ப்புல இருந்து ஆடு மாடு வளர்ப்பு, அப்புறம் காளான் வளர்ப்பு. காளானுக்கு பார்த்தீங்கன்னா 1 வாரம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஷெட்டு அவங்களே போட்டு. அப்போ ரொம்ப ஸ்பெஷலாக நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதில் ஏதோ நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லைங்களா. காளான் நான் பார்த்ததே இல்லை அது வரைக்குமே, வாங்கி சாப்பிடணும் கூட நினைப்பேன், ஆனால் அது எனக்கு கைக்கு கிடைச்சதே இல்லை. நானே வளர்த்து தான் சாப்பிடணும்னு இருந்திருக்கு போல. அதுக்கப்புறம் அதுக்கோட பலன்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு விஷயமா நமக்கு வந்து தானாகவே எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிது. சரி, நம்மளே எதுவும் கஷ்டப்பட்டு கிடைக்கல, அது நம்மளை தேடி வருது ஒரு விஷயம், அதை நம்ம விடக்கூடாது, நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஏன் இதில் வந்து எல்லாரும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, கொஞ்ச நாள் வச்சுருக்காங்க நிறைய பேர், பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே 2-3 பேர் ஆரம்பித்து அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் ஏன் அந்த மாதிரி என்ன ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம்.
6: பொதுவாக இந்த ஒரு தொழில் தொடங்குறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக யோசிப்பாங்க, நம்ம பகுதியில் அந்த விஷயங்கள் வந்து இருக்கா, ஒரு கடையே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் அந்த கடை வேற.

0: எங்கேயாவது இருக்கா, அந்த கடை வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கா, அப்படி இல்லைன்னா ஏன் இல்லை, அதை நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியும், அந்த விஷயத்தில் நாம் எப்படி ஒரு வெற்றியாளர் ஆக முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிப்பாங்க. நீங்களும் அதையே தான் சிந்திச்சிருக்கீங்க. சிறப்பு அம்மா, நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க பல பயிற்சிகளுக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, தேனீ வளர்ப்புலேருந்து ஒரு ஒரு பயிற்சியாக பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஏதேச்சியா அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை இந்த காளான் வளர்ப்பு அப்படிங்கிறத நோக்கி வந்து நீங்கள் நகர்ந்துருக்கீங்க. அப்போ இந்த காளான் வளர்ப்பு ஈடுபண்ணலாம் அப்படிங்கும்போது அடிப்படை கட்டமைப்பு சிறப்பாக இருக்கணும்னு சொன்னீங்க, அது எப்படி செய்யறதுங்க?
1: அதை முறையாக பயிற்சி எடுத்துக்கணுங்க. அதிகமாக நமக்கு வந்து நெட்டு இருக்கிறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் எங்களுக்கு அந்த அவ்வளோ வசதி இல்லை. இப்போ வந்து எல்லாமே அவங்களுக்கு கையிலே இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சரியாக தப்பான்னு தெரியாமல் நிறைய பேர் ஈடுபட்டு ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. கரெக்டாக யார் சொல்லி தருவாங்க, சரியான பயிற்சி எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் கற்றுக்கங்க. நான் படிக்கும்போதே 20 பேர் எங்க கூட படித்தாங்க. ஒரு பொண்ணுனா காளான் வளர்க்குறேன்னு சொல்லி படித்தாங்க, அவங்களும் ஒரு 2-3 கல்ச்சர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அதை செய்ய முடியல. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவங்க ஒரு வேற ஷெட்டு காளான் பண்ண இருக்கிற இடம் வேற. இப்போ அவங்களால அதை நீடித்து செய்ய முடியாது. நம்ம அருகிலே இருக்கணும், ரொம்ப பக்கத்திலே இருந்தால் தான் நம்மளால் அதை கவனிக்க முடியும். அதே மாதிரி தோட்டமோ, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஏதோ தோட்டம் இருக்குது, அங்கே போய் செய்கிறனாலும் அதுவும் சக்ஸஸ் ஆகலை. அந்த மாதிரி பண்ணவங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே பாதியிலே விட்டுறாங்க. இப்போ நம்ம வந்து கண்காணிப்பான தூரத்தில் நம்மளுக்கு புழக்கமாக இருக்கிற இடத்துல ரொம்ப நம்ம வந்து இயல்பாக அதை செய்யணும்.
0: இப்போ வீட்டில் வந்து மாடு வளர்க்குறாங்க இல்லையா, அதை கண் பார்வையிலே வச்சுருக்காங்க.
1: அதே மாதிரி தான், அதுவும் ஒரு உயிரி தான். அது வந்து ஒரு தாவரம் இல்லை, ஒரு விலங்கும் இல்லை. ஆனால் அது வந்து ஒரு ஃபங்கஸ், வந்து உங்களுக்கு எடிபிள் ஃபங்கஸ், உணவு காளானாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கண்காணிப்பில் இருக்கிறது தான் நல்லது. நாம் பார்க்கலன்னா எப்போ வேணால் அது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், அதோட ஜென்மேஷன் அது பண்ணிக்கிட்டே இருக்கும். நாம தான் போய் கரெக்டான பருவத்தில் அதை பறித்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்.
0: நாங்கள் வந்து பல காணொலிகள் வந்து பார்த்துருக்கேன், அதுலேயும் அந்த சீனாவில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காளானில் வந்து அவ்வளவு ரகங்களை வந்து காட்டுறாங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு காட்டுப்பகுதி இருக்குது, அங்கே போனாங்கன்னா கலர் கலராக அவங்க வந்து காளான்கள் எடுக்கிறாங்க, அதை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து பதப்படுத்துகிறாங்க, அப்படி பல முறைகளில் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம பகுதியில் அந்த காளான் ரகங்கள் வந்து ரொம்பவே குறைச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை இருக்கையில் இருக்குது, அதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து யோசிக்கிறோமா அப்படின்னு நினைக்க தோணுது. என்னென்ன ரகங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.
1: இயற்கையான காளான் அப்படின்னு செயற்கையான காளான் எதுவுமே கிடையாது, எல்லாமே இயற்கையாக வளர்றது தான். இயற்கையான சூழ்நிலையை நாம் உருவாக்கி தரோம். செயற்கைன்றது என்ன விஷயம் அப்படின்னா, இயற்கையில் எவ்வளவோ காளான்கள் இருக்குது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்குது. ஆனால் அதில் எடிபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம நாட்டில் வந்து எடிபிள் வந்து இப்போ பால் காளான்னு பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நம்மளோட ரீஜியனில் அது பேரே பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் நேமே பார்த்தீங்கன்னா கால்சிஃபை இண்டிகான், நம்ம நாட்டில் கிடச்ச ஒரு காளான், அதனால நம்ம பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்பி காளான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரடஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா எகிப்து அந்த மாதிரி கிரேக்கத்துலேருந்து வந்தது. இது வந்து நம்ம நாட்டிலேருந்து வந்தது,
0: உற்பத்தி ஆகக்கூடிய.
1: ஆமாம், இதை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறதுனால அது நம்மளோட சூழ்நிலையை தாங்கிக்கிட்டு வளரும் இல்லைங்களா. வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் என்ன இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் வளரும். அப்போ இது வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கிளைமேட்டு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. எதையும் நம்ம வந்து செயற்கையாக உருவாக்க தேவையில்லை. ஈரப்பதம் இதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் நல்லா ஈல்டு கொடுக்கும். அதே சமயம் எந்த நோய் தொற்றுமே வராது. கரெக்டாக செஞ்சிங்கன்னா நோய் தொற்று எதுவுமே வராது, அலர்ஜி கொடுக்காது. சிப்பி காளான் பார்த்தீங்கன்னா சைனஸ் இருக்கவங்க இவங்கெலாம் வந்து அந்த ஸ்போர் அலர்ஜி கொடுக்கும். இப்போ பால் காளான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த அலர்ஜியுமே கிடையாது. அதனால் அது எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லா வயதினரும் சாப்பிட்லாம், எல்லாரும் சாப்பிட்லாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நார் சத்து இருக்குது. செப்பி காளானை விட பால் காளானில் அதிக நார் சத்து இருக்குது.
0: நம்ம பகுதியில் காளான் சாப்பிட்றதுல வந்து ஒரு பயம் இருக்க மாதிரி இருக்குது. அந்த பயம் வந்து அவசியமானது தானுங்களா? ஏன்னா காய்கறி கடைக்கு போனோம்னா எல்லா காய்கறி வெரைட்டி பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய அப்படியே குவியலாக இருக்குது. ஆனால் காளான் அப்படிங்கிறதோடைய பங்களிப்பு வந்து குறைச்சலாக இருக்க மாதிரி இருக்குது.
1: ஒரு காளான் தான் வச்சுருப்பாங்க, முட்டுக்காளான் தான் இருக்கும். யாரும் விவசாயி இருந்திருந்தாங்கன்னா அவங்க செப்பி காளானும் பால் காளானும் வச்சுருந்துருப்பாங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: குடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காளான் வளர்ப்பு பயிற்சியாளர் ஆர் சுஜாதா அவங்க, காளான் வளர்ப்புல வருமானம் பெருக்கக்கூடிய அளவுல எப்படி மதிப்பு கூட்டுறதுன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களே. மண்புழு வளர்க்கறது எப்படி, தேனி வளர்க்கறது எப்படி, ஆடு மாடு வளர்க்கறது எப்படின்னு பயிற்சி எடுக்கிறதுக்கு போனவங்க கடைசியில காளான் வளர்ப்புல இறங்கிட்டாங்க. பாத்தியா
3: அக்கா, இப்பலாம் ஆடு மாடு வளர்ப்புல வர வருமானத்தை விட காளான் வளர்ப்புலதான் வருது, அதுவும் மதிப்பு கூட்டல எக்கச்சக்கமா வருதுன்னு சொல்றாங்க.
2: அதுக்கு முறையான பயிற்சி வேணும் இல்ல சுபா?
3: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. அப்புறம் நிறைய பேர் இதைய தொடர்ந்து செய்ய முடியல அப்படிங்கிற நடைமுறை சிக்கல் எல்லாம் கூட எடுத்து சொல்லிருக்காங்க.
2: காளான்ல என்னென்ன ரகங்கள் இருக்கு, அது எவ்வளவு சத்து நிறைஞ்ச காளான்றத பத்தி அவங்க சொல்லிருக்காங்க பாத்தியா.
3: துளசேக்கா, உங்க கூட சேர்ந்து நானும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு தானே இருக்கேன். வாங்க அடுத்த பகுதியை கேப்போம்.
4: இப்ப பாத்தீங்கன்னா சைனா தான் நம்ம வேர்ல்டுலயே அவங்க வந்து நம்பர் 1. 83% அவங்க வந்து கல்டிவேஷன் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய பண்றாங்க. நம்ம ஊர்ல டீ கடை, பஜ்ஜி கடை, வடைக்கடை இருக்க மாதிரி அங்க காளான் கடை தான் இருக்கும். காளான் எங்க பாத்தீங்கன்னாலும் காளான் இல்லாம இருக்கவே இருக்காது. அதனால பெனிஃபிட் அதிகமா இருக்கு. ஒரு காளான் சாப்பிட்றதுனால நமக்குள்ளார என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு அவங்களால அதை உணர்ந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. நம்ம மக்களுக்கு இன்னும் அதுல இன்னும் விழிப்புணர்வு வரலன்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியா லெவல்ல நம்ம உற்பத்தி பண்றோம் அப்படின்னா வெறும் 10% தான். அவங்க 83% மேல போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா விதத்திலயுமே காளான எல்லாத்திலயுமே கொண்டு வந்துட்டாங்க.
5: ஏன்னா காளான்ல வந்து புரதச்சத்து அப்படிங்கறது அதிகமா இருக்கு.
4: இப்ப சைவம் சாப்பிடுறவங்க எல்லாருமே வந்து காளான் எடுத்துக்கிறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் வந்து அது ஒரு கறி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. பட் ஆனா அது வந்து அப்படி இல்லை, இது ஒரு சைவம் தான், சைவ உணவு தான், இதை சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருக்குமே அதில் உள்ள சத்துக்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து இயற்கையாக படைக்கப்படுது. எகிப்தில் பார்த்தீங்கன்னா அது கடவுளோட உணவுன்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிலையெல்லாம் வச்சுருக்காங்க, காளான உருவத்தை கடவுளாக கும்பிடுறாங்க. ஏன்னா அது அதோட பெனிஃபிட் அவங்களுக்கு புரியுது, தெரியுது. ரெகுலராக அந்த காளானை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து கெட்ட விஷயங்கள் நிறைய எப்படி நம்ம சாப்பிடும்போது ஏதாவது போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து ஆன்டி ஃபங்கஸாக அது செயல்பட்டு நம்மளை ரெக்யூவ் பண்ணும். அதனால கண்டிப்பாக காளான் வந்து எந்த விதத்துலேயும் அதோட பங்களிப்பு வந்து நமக்கு தேவை தான். ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்மளால உருவாக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக ஒரு காளான்
5: உணவால
4: சேர்த்துக்கணும்.
5: காளான் வந்து அவசியம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அது ஒரு பயிற்சி எடுத்துக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம அரசு சார்ந்து பயிற்சி வந்து கொடுக்குறாங்க.
4: எல்லாமே அரசு சார்ந்ததான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிடி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான், எல்லாமே ஃப்ரீ. உங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டிலேருந்து தங்குறதுக்கு வசதி பண்ணி கொடுத்து, உங்களுக்கு பயிற்சி கொடுத்து, அதில் சர்டிஃபிகேட்டு எல்லாமே தராங்க. அதே மாதிரி கேவிகேக்கு போனீங்கன்னா ரொம்ப ஃபீஸ் இருக்காது. கோயம்புத்தூரில் TNA இருக்குது. அது மாதத்தில் ஒரு நாள் 5ஆம் தேதி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, 1 day ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுவும் பத்தலை அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து அதில் நிறைய கிளாஸஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம்.
5: அதாவது இப்ப நம்ம காளான் வளர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு
4: சொல்லிருக்கீங்க.
5: இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சின்ன அளவுல காளான் வளர்ப்புல ஈடுபடணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க முதலீடா எவ்வளவு கொடுக்கணும்?
4: குறைஞ்சபட்சம் 50,000 இருக்கு என்கிட்ட. அதுலயும் அவங்களால ஒரு தொழில தொடங்க முடியும். இல்ல என்கிட்ட 10,000 தான் இருக்கு, 20,000 தான் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இன்ஃப்ராவை நம்மளால அமைச்சுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இன்ஃப்ராங்கிறது என்னன்னா ஒரு குடில், காளான் வளர்க்க ஒரு குடில் போன்ற அமைப்பு தேவை. குடில் வந்து அமைக்கிறதுக்கு நம்ம ஒரு புதுசா ஒரு ஷெட்டு போட்டு ஆரம்பிச்சாதான் நிறைய செலவுகள் ஆகும். இல்ல நம்மகிட்டே ஒரு பயன்படுத்தாத ஒரு அறை இருக்கு, அதை நான் வந்து காளான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா அதை வந்து மாத்திக்கலாம். அதுல உள்ள என்னென்ன வேணுமோ, நம்ம ஹைஜீனிக்கா என்னென்ன பண்ண முடியுமோ, சிம்பிளா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நம்ம காளான் வளர்க்கலாம். அதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு நான் வந்து ரொம்ப சாதாரணமா பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய மக்கள் பண்ணியிருக்கிறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விற்பனை வாய்ப்பு இல்லைன்னா கூட நாங்க விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறோம்.
5: அதுதான் இப்போ வேணும் இல்லை,
4: அதான் மார்க்கெட்டிங் தான். அதுக்கு தான் நம்ம வந்து ட்ரைனர் மட்டும் கிடையாது. இப்ப ட்ரைனிங் யாரு வேணா ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க என்ன பண்றீங்க, என்ன

0: எதை வாங்கணும், எங்கே வாங்கணும், அதுக்கு வந்து தரமான ஸ்பான் தான் முக்கியம். அது நீங்கள் கரெக்டான இடத்துல வாங்கி போடுங்க அப்படிங்கிற வரல நம்ம கைட் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டுருக்குறோம்.
1: அந்த விதைகளை வந்து யார் வேணாலும் உற்பத்தி பண்ணி விற்பனை செய்ய முடியும்.
0: அதாவது சீக்கிரமே பண்ணுறவங்க நிறைய வந்து அதில் உள்ள பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு புரியாது. ரொம்ப பழமையாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் கரெக்டாக பண்ணுவாங்க.
1: அப்போ விதைகள் உற்பத்தி செய்யறதுக்கு நிச்சயமாக அனுபவம் வந்து நிறைய வேணும்.
0: ஆமாம், கண்டிப்பாக தேவை.
1: இப்போ விதைகள்
0: தேனியில் தான் நாங்கள் ஆரம்பத்தில் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அது ரொம்ப தொலைவாக இருக்குது, ரொம்ப தரமான விதை எங்கே கிடைக்குன்னா தொலைவில் தான் இருக்குது, வேறு வழி இல்லை. அதனால் அது மாதிரி வாங்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தஞ்சாவூரில் இன்னொரு ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் நாங்களும் பண்ணோம். நிறையா வந்து நெல்லுலையும் பண்ணுவோம், எல்லாரும் சோளத்தில் தான் ஸ்பான் பண்ணுவாங்க, அவங்க நெல்லுலையும் பண்ணாங்க.
1: விதைகள் உற்பத்தியை பற்றி சொல்கிறீங்க?
0: ஆமாம்.
1: அப்போது விதைகள் வந்து நீங்கள் வெளியில இருந்து தான் வாங்கிக்கிறீங்க, இப்போ ஒரு அனுபவம் வந்து கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே அந்த விதைகள் உற்பத்தி செய்யலான்ற ஒரு யோசனை இருக்கா உங்களுக்கு?
0: இருக்கு மேம், அதாவது பண்ணலாம். நமக்கு இந்த வேலைகளே அதிகமாக இருக்கிறது, பயிற்சி கொடுக்கறது, அதில் வேல்யூ ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி பயிற்சிகள் அதுலேயே நம்ம அதிக கவனம் செலுத்துறதுனால இதுக்கு தனியாக நம்ம கவனம் செலுத்த முடியல. வருங்காலத்தில் பண்ண வாய்ப்பு இருக்குது.
1: நீங்க சொன்னீங்க வேல்யூ ஆடட் பொருள் இருக்குன்னு, அதாவது காளானையும் மதிப்பு கூட்டி வந்து நாங்க விற்பனை செய்யறோம்னு. காளான் வாங்குறது அப்படிங்கறதே கொஞ்சம் குறைச்சலா இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப இந்த மதிப்பு கூட்டி விற்கும் போது அதுக்கான வரவேற்பு வந்து எப்படி இருக்குங்க?
0: வித்தியாசமா தான் பாக்குறாங்க. இட்லி பொடினா எங்கள்ட்ட இருக்கு இட்லி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, இது வந்து காளான் கலந்துருக்கும், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அதில் சூப்பு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற சூப்பு மாதிரியே அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், எளிமையாக மக்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளானில் சூப்பு பாக்கெட்டு நம்ம போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா கரைச்சி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே சூப்பு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பயிற்சிக்கு போகும்போது அதை எளிமையாக எப்படி அவங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவங்களுக்கு சொல்லித்தரது. அவங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பு கடை போட்டிருக்காங்க, பக்கடா கடை போட்டிருக்காங்க, நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி விற்பனை வாய்ப்பு அதிகரிக்குது. ஒருத்தர் தான் வளர்க்கணும், எல்லாருமே வளர்த்துக்கிட்டே இருந்தா வேல்யூ ஆர்டரும் பண்ணாதானே வளர்த்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். அதனால அவங்களே வளர்த்தாலும் நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருங்க, வளர்த்துக்கிட்டே இருக்காதீங்க, அடுத்தது ஒன்னே வேல்யூ ஆர்டர் போயிடணும். அவங்களே வளர்க்கணும், அவங்களே வேல்யூ ஆர்டர் பண்ணணும். ஒரு 3 பொண்ணுங்க அது மாதிரி பண்றாங்க, பக்கடை கடை போட்டிருக்காங்க. அதுலயே வந்து பானிபூரி கிரேவி செய்யறாங்களே, காளான் கிரேவி, உண்மையான காளான் கிரேவி கொடுக்குறாங்க. நீங்க நார்மலா பானிபூரி கடையில போய் பாத்தீங்கன்னா காளான் ஒரு பிளேட்னு கொடுப்பாங்க, ஆனால் அது காளான் இல்லை, அது வந்து காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் அந்த மாதிரி போட்டு தான் கொடுப்போம். இப்போ நம்ம மக்கள் வந்து செய்ய ஆரம்பித்த பொண்ணுங்க வந்து உண்மையான காளான் போட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி லைவாக சொல்லி காட்டியே விற்பனை பண்ணுறாங்க, அவங்களுக்கு விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
1: இப்போ ஒரு விவசாயி வந்து நெல்லை விளைவிக்கிறாரு அப்படின்னா சரியான லாபம் ஈட்டணும் அப்படின்னா அவங்க அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டி விற்கிறாங்க, அவங்களையும் அவங்களுக்கான அந்த சந்தைப்படுத்துதலை வந்து தாங்களாகவே செய்கிறாங்க. அது போல நீங்களும் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க, காளான் வளர்ப்புல ஈடுபட்டா மட்டும் பத்தாது, நாமளே வந்து அதை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் பொழுது நமக்கான ஒரு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஒரு சிறப்பான விஷயம் அது. இப்போ இது இல்லாம காளான்ல வந்து வேற என்ன பொருட்களா நீங்க மதிப்பு கூட்டுறீங்க? இட்லி பொடி சொல்லிருக்கீங்க, சூப்புக்கான அந்த பொடியா நாங்க தயாரிச்சு கொடுக்கறோம் அப்படின்னு இருக்கீங்க. இன்னும் வருங்காலத்துல வேற ஏதாவது முயற்சிகள் செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா நீங்க?
0: கண்டிப்பாக மேடம். பார்த்தீங்கன்னா இப்போ காஃபி எல்லாருமே குடிக்கிறாங்க, காஃபி பார்த்தீங்கன்னா காளான் காஃபின்னு பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் வாங்கி பாலை காய்ச்சிட்டு அந்த பொடியை போட்டு நீங்கள் காஃபி பொடி மாதிரி குடிச்சிக்கலாம், அதில் காளானோட சத்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எடிபிள்னு பார்த்தீங்கன்னா நிறைய காளான் இருக்குது, அதே சமயம் மெடிசினல் வேல்யூவும் இருக்குது.
1: காளான்லேயும் மருத்துவ பயன்பாடு அப்படிங்கிறது இருக்குது.
0: ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில காளான்கள் வந்து மருத்துவத்துக்காக மட்டுமே இருக்குது, அந்த மாதிரி காளான் வந்து மருத்துவத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும்.
1: என்ன காளானுங்க அதெல்லாம்?
0: இப்போ கார்டிசிப் மில்க் ஸ்டேஷன் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட்டு, ஒரு 1 கிராம் 2 கிராம் அவ்வளோதான் ஒருத்தர் எடுத்துக்கணும்.
1: சரி.
0: அது பார்த்தீங்கன்னா கியூர், லங்ஸ் கேன்சர் வராமல் தடுக்குது, உங்களுக்கு ரத்தத்தை சுத்திகரிக்குது, கொலஸ்ட்ரால் வராமல் பார்த்துக்குது, அது அவ்வளோ பலன் உள்ளது. அது வந்து வளர்க்குற டெக்னாலஜியும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அது மாதிரியும் சில பேர் வளர்த்து அந்த ஃபார்மிங் கேட்டாலும் நம்ம வந்து அதுக்கு உள்ள இன்ஃப்ராவை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சர்க்கிளில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ட்ரைனர்லாம் ஒவ்வொரு இதாக இருப்போம். அதில் வந்து ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அவங்க மதிப்பு கூட்டி சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. அவங்க வந்து அதை ட்ரை பண்ணி விற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவாகவும் எடுத்துக்கலாம், மருந்தாகவும் பயன்படுத்தலான்றது சிடேக்னு ஒரு காளான் இருக்கு, அது ஜப்பானில் தான் அதிகமாக வளர்க்குறாங்க. ஜப்பானில் வந்து சிடேக் அதிகமாக வளர்க்குறாங்க, நம்ம கண்ட்ரியில் ரொம்ப கம்மி, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாவில் வளர்க்குறாங்க. ஜப்பான்ல தான் அது லார்ஜ் ப்ரொடக்ஷன் அங்க மரக்காலான்னு

0: சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் வளரும், மெடிசினல் வேல்யூவும் இருக்குது, அதே சமயம் எடிபிளாகவும் எடுத்துக்கலாம், ரெண்டு விதமாகவும் அதை சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு காளான் மட்டும், உணவுக்குன்றது பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிப்பி காளான் இருக்குது, பால் காளான் இருக்குது, வைக்கோல் காளான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேல்யூ ஆர்டர் தான், அது சூப்புக்கு ஜாமுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க.
1: ஓ, ஸோ அப்போ இந்த காளானில் ஜாமும் செய்யலாம்.
0: ஜாமும் செய்யலாம்.
1: இப்போதான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரீங்க.
0: ஆமாம், நிறைய இருக்குது, நிறைய ப்ராடக்ட் இருக்குது, ஒரு 30-32 ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் எல்லாமே நம்ம வந்து மார்க்கெட்டிங் கொண்டு வர முடியாதுல்ல, மக்களுக்கு எது ஈஸியாக அவங்க பயன்படுத்த, ஜாம்லாம் எல்லா இதுலேயும் பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ ஹில்ஸு அந்த மாதிரி இடத்துல தான் ஜாம் யூஸ் பண்ணுவாங்க, பிரெட்டு சாப்பிட்றவங்க ஜாம் வச்சுப்பாங்க,
1: நகரத்தில் பயன்படுத்துவாங்க
0: அந்த மாதிரி. எந்த பொருள் நமக்கு வந்து அதிகமாக விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதை வேல்யூடாக நம்ம எடுத்துக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் விரும்பி சாப்பிடுவாங்க, சில பேர் ஊறுகாய் தொடவே மாட்டாங்க.
1: அப்ப காளான்ல ஊறுகாய் செய்யலாமா?
0: ஊறுகாய் செய்யலாம், தாராளமா செய்யலாம்.
1: சினிமா வசனம் சொன்ன மாதிரி லிஸ்ட் பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, நீங்க அந்த காளான்ல வந்து மதிப்பு கூட்டி விற்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு 30-32 பொருட்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க சொன்னதுல நாங்க தெரிஞ்சுக்கிட்டது பாத்தீங்கன்னா, இட்லி பொடி, சோப்புக்கான பொடி, பருப்பு பொடியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்த்தா இன்னும் ஒரு 25 பொருட்கள் மீதம் இருக்குங்களே, அதுவும் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு.
0: இப்போ குக்கீஸ்லாம் பசங்க சாப்பிடணும், சில பேர் குழந்தைங்க வந்து காளான் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குக்கீஸ் செய்யலாம், அதில் வந்து காளான் குக்கீஸ்னு விற்பனை பண்ணலாம். அதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கமர்சியலாக எடுத்துகிட்டு போகும்போது மைதா தான் அதிக அதிகமாக கலக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பேர் செய்யறாங்க, செய்யறவங்க எல்லாமே நம்மளே செய்யக்கூடாது இல்ல.
1: ஆமா, சோ மத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு சில பொருட்களை மட்டும்.
0: ஆமா, என்னால இவ்வளவுதான், 1-2 தான் நம்ம வந்து கரெக்டா செய்ய முடியும். நானே 32 ப்ராடக்ட்டையும் செய்யறேன்னா அது சக்சஸ் ஆகாது, அது கிடப்பில் தான் போட்டுருவாங்க. இதை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வந்தால் போகிறோம். சூப்பு பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம போகும்போது சூப்பு போட்டு கொடுப்போம். ஆல் இண்டியா ரேடியோவில் பேசினதை கேட்டுட்டு ஒருத்தர் சூப்பு வந்து வாங்கிக்கிட்டாங்க, கொரியரும் அனுப்பி விட்றோம். திருநெல்வேலிக்கு கொரியரில் அனுப்பி விட்டோம், ஒரு 10 கிலோ ஆர்டர் கிடச்சிது.
1: மக்களுக்கு வந்து நம்ம ஒரு செய்தியை வந்து கொண்டு போய் சேர்க்குறோம் இல்லைங்களா. காளான்லேயும் மதிப்பு கூட்டல் பொருட்கள் வந்து இருக்குது, அதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. காளானில் வந்து இவ்வளவு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் செய்யும் பொழுது அதை சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுங்க?
0: கேவிகேலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டால் போடுவாங்க, ஸ்டால் போடும்போது நம்மளை கூப்பிடுவாங்க, அதில் நம்ம கலந்துக்கிட்டு நம்மளோட பொருளை வந்து அங்கே ஸ்டாலில் வைக்கும்போது மக்கள் வந்து என்னென்னு பார்ப்பாங்க, விசாரிப்பாங்க, அது விற்பனை வாய்ப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையா உதவி பண்ணுவாங்க.
1: இப்போ காளான் வளர்க்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கான பயிற்சி வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் வந்து எவ்வளவு குறைந்த அளவு முதலீட்டில் கூட நம்ம இந்த காளான் வளர்ப்பில் ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னீங்க. வளர்ப்பில் ஈடுபடலாம்னு தான் சொன்னோம், அப்படியே நம்ம வந்து அதை எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டுறது, அதை எப்படி சந்தைப்படுத்துறது, அதன் வழியாக நம்மளுடைய வருமானத்தை வந்து எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, காளானை எப்படி நம்ம வளர்க்கறது அப்படிங்கிறது, அதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் வந்து பேசலாம். இப்போ கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து தகவல்கள் வந்து நல்லா கொடுத்துருக்கீங்க, காளான் வளர்ப்பில் எப்படி வருமானத்தை ஈட்டலாம் அப்படிங்கிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த காளான்ல மதிப்பு கூட்டலை பற்றி இன்னும் சில கேள்விகள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடும், அதற்கான ஒரு விளக்கங்களை பெற உங்களுடைய அலைபேசி எண்களை அவங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: 9842583652.
1: நேயர்களே குறித்துக் கொள்ளுங்கள், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் ஆர் சுஜாதா அவர்களின் அலைபேசி எண்கள் 9842583652. நன்றி.
0: நன்றி மேம்.
2: அக்கா, இன்னைக்கு காளான் வளர்ப்பில் வருமானம் பெருக்கும் மதிப்பு கூட்டல்னு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் ஆர் சுஜாதா அவங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்களா, எகிப்துல சிலையே வச்சிருக்காங்களாமே, கடவுளின் உணவு காளான்னு.
1: காளான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பயிற்சி எங்க கிடைக்கும், விதைகள் எங்க கிடைக்கும், அது மட்டுமா விற்பனை செஞ்சாதானே வருமானம் கிடைக்கும், அதை எப்படி செய்யலாங்கிற யுக்தி எல்லாத்தையும் சொல்லிருக்காங்களே அவங்க.
2: சரியா சொன்னீங்கக்கா, காளான்ல 30 வகையான மதிப்பு கூட்டல் செய்யலாமா பாருங்க, இட்லி பொடி, பருப்பு பொடின்னு இப்படி கூட அசத்துறாங்க.
1: எதிர்காலத்துல அவங்களுக்கு காளான் காஃபி செய்யணும் அப்படிங்கிற திட்டம் இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்களே.
2: அவங்க திட்டம் இருக்கட்டும்க்கா, காளான் வளர்ப்புல நீங்க ஒரு திட்டம் திட்டுங்க,

0: திட்டம் எனக்கு சொல்ற மாதிரி இல்லையே. காளான்ல ஒரு பக்கோடா கிடைச்சா நல்லா இருக்குங்கிறது உன்னோட திட்டம் மாதிரி இல்ல தெரியுது.
1: துளசேக்கா, மைண்ட் வாய்ஸ கண்டுபிடிச்சிட்டீங்களே.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

நான் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களி. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை எதிர்வரும் 31 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் மீண்டும் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் வரும் ஞாயிறு அன்று 8 மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: பன்மலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். ஆர்கேஜி நெய் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
8: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
10: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
9: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
10: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
0: பண்பலையோடு நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம் நேர்களே. 0436 8 என்ற இணைப்பெண்ணுடன் 2311 2991 2999 0 2999 5 8 0 9565642 7231. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் இது மாதிரி விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கும். நம்ம ஒரு பொருளை கையிலேயே வச்சுட்டு தேடிட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா. கையில் வெண்ணெயை வைத்துக்கிட்டு நெய்க்கு அலைந்த கதைகள் நிறையவே இருக்கும்.

பொதுவாக பார்த்தீங்கன்னா வயசானவங்க மூக்கு கண்ணாடி போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கண்ணாடியை தலைக்கு மேலே எடுத்து வச்சுட்டு தேடிட்டு இருப்பாங்க. பேர குழந்தைகள் வந்து கண்டுபிடிச்சி, தாத்தா கண்ணாடியை தலையில் வச்சுக்கிட்டு தேடுறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருப்பாங்க, கையில் கரண்டி வச்சுருப்பாங்க, அந்த கரண்டி என்ன பண்ணுவாங்க, கையில் வச்சுக்கிட்டு எங்கே இங்கே கரண்டி வச்ச அப்படின்னு தேடுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறையவே நடந்திருக்கும். அப்புறம் மொபைல் ஃபோன், டார்ச் லைட்டு மொபைல் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுட்டு மொபைல் ஃபோனையே தேடின நபர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன கதை இருக்குது அப்படின்றத நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துக்கோங்க. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இது காற்றில் வரும் கானம்.

0: காற்றில் வரும் காடம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில் வரப்போற முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் வடவேற்குடி வசந்த்.
0: வசந்த் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் காதலர் தினம், பாடல் ரோஜா ரோஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க, உங்களுக்கு பாடல் வரும் விளம்பரத்தை தொடர்ந்து.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
4: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
4: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
7: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
6: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா ஃபார்மாவின் BVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
10: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.

0: பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆர்கே ஜின்னை வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் இணை வரும் நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பனைவில இருந்து கார்த்திக் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் கார்த்திக், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்
0: மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: என்ன சராசர படத்துல இருந்து மாமர கோயிலே, அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: உங்களுக்காக பாடல் வரும். நன்றிங்க.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
3: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் அந்த போஸ்டரை பதிவு பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைந்த கதை நிறையவே இருக்கும் இல்லைங்களா. அது எல்லாத்தையுமே நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்டருக்கான கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். யாரெல்லாம் என்ன கதை சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
0: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்
3: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரிப்ஸின் நன்மேண்டா.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
5: குளு குளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடைய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். நம்ம

0: காணும் நிகழ்ச்சியோடு இணைவரும் நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார் சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் எக்ஸா மாமா. பாடல் தங்கள் நிலவுக்குள். பாடல் அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: கண்டிப்பா எல்லாருக்காகவும் பாடல் வரும். நீங்க ரிக்ஷாவில பயணம் பண்ணிருக்கீங்களா?
1: பண்ணிருக்கேன் மேடம், சின்ன பிள்ளையில.
0: எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்?
1: அது அப்பெல்லாம் வந்து காலால மேய்க்கிறதா மேடம். அப்பெல்லாம் மிஷின்லாம் அப்பெல்லாம் கிடையாது, மோட்டர்லாம் கிடையாது. அப்ப அதுதான், அப்பெல்லாம் ஒரு இடத்துக்கு போனா 5 ரூபா கேட்பாங்க, 3 ரூபா கேட்பாங்க. அப்ப அது மாதிரி நல்லா இருக்கும். அப்பெல்லாம் இயற்கை இயற்கை முறையில அதெல்லாம்.
0: சரிங்க, நன்றிங்க. உங்களுக்கு பாடல் வரும், கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
6: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
5: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
0: நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேர்களே, திருப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு இது. திருப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சேரும் பயிற்சியில் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். பயிற்சியோடு மாதாந்திர உதவித்தொகையாக 1000 ரூபாய், இலவச சீருடைகள், புத்தகங்கள், ஐடி கார்டு மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுகின்றது. ஆண் பெண் என இரு பாலினத்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விரும்புவோர் நேரில் சென்றோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கீழ்கண்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். https://www.centacpuducherry.in/ITA admission அல்லது https://labor.py.gov.in என்ற இணையதள முகவரியை விண்ணப்பிக்கலாம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலையோடு இணைந்த நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆர்கேஜினை வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினை.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜினை
0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8:30. திசை எங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம் கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: வாருங்கள், வரவேற்கிறது
6: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோடு இணையவரும் நெய்யர் வருக வணக்கம்.
7: அன்பு வணக்கத்துடன் வருவது காட்டுமன்னார் கோயில் திருநாரை மங்கையரசு. மேடம்
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: எனக்கு நந்தவன தேர் படத்திலிருந்து வெள்ளி நிலவேன்னு ஒரு பாடல் இருக்குல்ல, அந்த பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கு பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம்.
7: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க.

0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் இணை வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: உடையார் பாளையம் அஜீம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: கிராமத்து மின்னல் என்ற திரைப்படத்தில் இருந்து நீ போகும் பாதையில்.
0: உங்களுக்காக பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
2: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: VPN கண் மருத்துவமனையும்
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
11: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
12: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையை பத்தி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில்

இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ் ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து, அப்படி எனக்கு எதுவும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயாவடி அசோக்ராஜும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சுருக்கமாக சொன்னால், நம்மிடம் இருக்கும் பொருளின் மதிப்பை உணராமல் இல்லாத ஒன்றை நினைத்து வீணாக அலையக்கூடாது அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு பொருள் மேலே பற்று வைத்தோம் என்றால் அந்த பொருளை நம்ம எங்கேயும் வச்சுட்டு தேட மாட்டோம் அப்படின்றது தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியும், அதாவது அக்கா அப்பா அம்மா வந்து ஸ்கூல் போகும்போது வாங்கி சாப்பிட்றதுக்காக கொடுத்த காசை வீட்டில் வச்சுட்டு ஸ்கூலில் போய் தேடி யோசித்து பார்த்து ஏமாந்து போன காலம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் கண்ணன் அப்படின்ற அந்த ஐடியிலேருந்து அந்த பதிலை சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லைங்களா. அவங்க காசு நமக்கு கொடுக்குறதே பெரிய விஷயம், அதை நம்ம வாங்கிட்டு டைரெக்டாக பேக்கில் வச்சுக்காம எங்கேயாவது வச்சுட்டு கண்டிப்பாக மறந்துட்டு வச்சுட்டு போய் ஸ்கூலில் போய் தேடி பார்த்துருப்போம், கிடச்சிருந்துருக்காது, அந்த அனுபவம் இருந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு நாள் என்னுடைய செல்லில் பணத்தை வைத்து கொண்டு காலை உணவு, அதாவது டிஃபன் சாப்பிட்றதுக்காக என் மனைவிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னிடம் சில்லறை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா தான் தெரியுது என்னோடய செல்லுலேயே பணம் இருந்திருக்கு, என் மனைவியிடம் பணம் கேட்டது தப்பு அப்படின்னு நான் அன்னைக்கு உணர்ந்தேன். இதுதான் வந்து கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதை அப்படின்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதுத்துறை செல்வகுமார், காற்றில் வரும் கானத்திற்கும் உங்களுக்கும் இரிய இரவு வணக்கம். இரண்டு முறை ஞாபக மறதியாக பைக் சாவியை பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வீடு முழுவதும் தேடி இருக்க, அடுத்தது டிவி ரிமோட்டை எங்கேயாவது வச்சுட்டு வீட்டையே தேடுறது, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வழக்கமுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டிவி ரிமோட்டு தேடுற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஒரு மொபைலாக இருந்தால் கூட அந்த நம்பருக்கு கால் பண்ணி அது வர சவுண்ட்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம், பட் இந்த டிவி ரிமோட்டு அதை எங்கே வச்சோன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுங்களேன். அதே போல தான் பைக் சாவியும், எங்கே வச்சோன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஞாபகம் இருந்தால் தான் தேடி பார்த்து தான் எடுக்கணும். அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பட்டன் செல் இருக்கும் இல்லைங்களா, அதை டிவி ரிமோட்டுக்கு அதோட சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுட்டு வச்சுருவாங்க. ஏன்னா ரொம்ப ஞாபக மருந்து இருக்கிறவங்களால திரும்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. அந்த ரிமோட்டோட பட்டன் மொபைல் இருக்குது பாருங்கள், அந்த பட்டன் மொபைலுக்கு கால் பண்ணால் இப்போ ரிமோட் எங்கே தெரிஞ்சிடும் இல்லைங்களா. இது மாதிரியும் பின்பற்றி நம்ம லைஃப்பில் ஞாபகம் வரதையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லைங்களா. பாடல் கேட்டுட்டு வருவோமா.

0: ஃப்ரீ ஃப்ரீ
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: 8:46 காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியுடைய அனைவரும் நேயர் வருக வணக்கம்.
5: அம்மா வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
5: வணக்கம், காட்டுமன்னார் மேல கஞ்சங்கொள்ளை வெள்ளம் பன்னீர் சம்பா பேசுறமா. நல்லா இருக்கீங்களாம்மா?
4: நலமா இருக்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். நான் வந்து அன்பு பண்பலையோட நேயர். எனக்கு வந்து சின்ன கண்ணம்மா படத்துல இருந்து என் வாழ்க்கையில அர்த்தம் சொல்ல பூக்களையும் வண்ணம் கொண்டு என் மகளுக்காக நீனும் மகள் தான்.
4: சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, உங்க பொண்ணுக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம்.
5: அந்த பாடலை கொடுங்கம்மா.
4: நன்றிங்க, நன்றிங்க. உங்களுக்காக பாடல் வரும், விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம்.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
7: அதனைத் தொடர்ந்து இன்று 9:00 அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவின் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
6: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
11: குளு குளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடைய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் இணை வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மாவட்டம் சிறுபுலி மோகன் மேடம்.
0: சொல்லுங்க மோகன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் சூரியன் பாடல் வந்து
0: பாடல் வரும். நன்றிங்க, நன்றி. உங்களுக்கா பாடல் வரும் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில.

வந்து கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் களைஞ்ச கதை கேட்டிருந்தோம் இல்லைங்களா? அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் துறைமுகம் சுரேஷ், இரவு வணக்கம், இந்த நொடி வரை அப்படி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூந்தோட்டம் கார்த்திகேயன், ஆட்டோ கார்த்திகேயன், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டோ சவியன் சுண்டு விரல்லையே மாட்டிக்கொண்டு ஒரு மணி நேரம் தேடியிருக்கேன், அதனால் ஒரு லாங் சவாரியை மிஸ் பண்ணிட்டேன். அந்த நிகழ்வை இப்போ நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு, சென்ற மாதம் என்னுடைய தங்கச்சி பொண்ணுக்கு சீமந்தம் நடந்தது. அப்போது சிறுவரிசைக்கு வாழைப்பழம் கடைகள் முழுவதும் தேடி அலைந்தோம், ஆனால் முறையான பழங்கள் கிடைக்கவில்லை. அந்த நேரம் பார்த்து வாழை இலை அறுத்து வர கொஞ்சம் தூரத்தில் எங்கள் வாழைத் தோட்டத்துக்கு சென்றேன். அங்கு இரண்டு வாழைத்தார் பழுத்து கிளி கொத்தும் நிலையில் இருந்ததை கண்டு வியந்தேன். அது எடுத்து வந்து சீர்வரிசைக்கு பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன அவங்க சொல்றாங்கன்னா, அதை அவங்க சரியாக கவனிச்சிருந்தாங்கன்னா அங்க ஒரு ரெண்டு தார் இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சிட்டு அதை பயன்படுத்தி இருக்கலாம் முன்னாடியே. கவனிக்காமல் இருந்ததுனால அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம். கையில் வெண்ணெயை வச்சு கொண்டு நெய் கலைந்த கைகள் பாட்டி சொல்லும் பழமொழிகள் நீண்ட காலமாகவே எங்கள் கிராமத்தில் சொல்வது, அப்போது நடைமுறைகளிலிருந்து விலகி சென்று விட்டன, அவ்வளோதான் அப்படின்னு வேலோடுதுறை செவிப்பு விஜயராகவன் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பண்ணைப்புறம் மணிகண்டன், அடுத்து நன்னிலம் அம்பலவானன், நமக்கே இருக்கும் மிகச்சிறந்த பொருளின் அருமை புரியாமல் அல்லது நம்மிடம் இருப்பதை அறியாமல் அதையே தேடி மற்ற இடங்களில் வீணாக அலைவதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்கண்ணன் பேரலம், அவங்க வந்து சாவியை எங்காவது வச்சுட்டு வண்டி சாவி தேடுவேன், சமயத்தில் கண்ணாடியை வச்சுட்டு அதையும் தேடுவேன், கை கடிகாரம் வைக்கும் இடத்தை மறந்துவிட்டு தேடியிருக்கேன் அப்படின்னு அவங்களுடைய பதில்களை சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக இன்றைக்கி நிகழ்ச்சியில் தங்களுடைய பதில்களை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவாக மோகன் சார் கேட்ட அந்த பாடலை கேட்போமா?

0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 Facebook, Instagram, YouTube, எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்துங்கள் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: central India from tomorrow. It forecasts thunderstorm activity accompanied by squally winds over northwest, central and east part of the country. And now before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah announces major shift in border management leveraging technology and four-layered security involving citizens, says eradicating illegal immigration is vital to protect nation's demography. Government establishes national seed reserve of 1,74,000 quintals to ensure seed availability to farmers. Education Minister Dharmendra Pradhan assures strict action against examination mafias and protection for deserving students. Indian shuttlers Satwik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty enter men's doubles semi-final of Singapore Open Badminton. Mixed doubles duo Dhruv Kapila and Tanisha Krasso also advance to semi-final. That is all in the news at 9. Good night.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:15.
2: ஃப்ரீ ஃப்ரீ
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: செம்பியன் மாதேவி தன் மகன் மதுராந்தகனிடத்திலே எப்படி தன்னுடைய கணவன், அதாவது மதுராந்தகனின் தந்தையார், தன்னிடம் ஒரு வாக்கை கோரி பெற்றார் என்று விவரித்து கொண்டிருந்தார்.
1: மகனே, உன்னை இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாமல் சிவபக்த சிகாமணி ஆகும்படி வளர்ப்பேன் என்று உன் தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன். அதை நிறைவேற்றி விட்டதாகவே சில காலத்துக்கு முன்பு வரையில் எண்ணி இருமாந்திருந்தேன். ஆனால் என் உயிருக்கு உயிரான மகனே, என் கண்ணுக்கு கண்ணான செல்வ புதல்வனே, சில நாளாக நான் ஏதேதோ கேள்விப்படுகிறேன். அப்படிப்பட்ட பேச்சை கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சு புண்ணாகிறது. நான் கேள்விப்படுவதெல்லாம் பொய் என்று நீ உறுதி சொல்லி என் நெஞ்சில் உள்ள புண்ணை ஆற்ற மாட்டாயா
0: என்று அன்னை செம்பியன் மாதேவி கெஞ்சினாள். தாயே, தங்களுடைய மர்மமான வார்த்தைகள் என்னுடைய நெஞ்சத்தையும் புண்ணாக்குகின்றன. தாங்கள் என்னை கேள்விப்படுகிறீர்கள், என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்னிடம் என்ன உறுதி கேட்கிறீர்கள் என்று மதுராந்தகன் சீறினான்.
1: குழந்தாய், என் மனத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளும் சக்தியை நீ இழந்து விட்டாய் போலும். வெளியிட்டுச் சொல்லத்தான் வேண்டும் என்கிறாய். நல்லது, சொல்லுகிறேன். உன் மனம் சிவபக்தியாகிய கங்கை நதியிலிருந்து மண்ணாசையாகிய குட்டையில் விழுந்து விட்டது என்று கேள்விப்படுகிறேன். சோழகுலத்து சிம்மாசனத்தில் ஏற நீ ஆசை கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்படுகிறேன். உன் புனிதமான உள்ளத்தை நம் விரோதிகள் அவ்விதம் கெடுத்து விட்டார்கள் என்று அறிகிறேன். நான் இவ்வாறு கேள்விப்பட்டது உண்மையல்ல என்று நீ கூறினால் என் மனம் நிம்மதியடையும் என்றாள் மூதாட்டி.
0: மதுராந்தகன் இதுவரை உட்கார்ந்திருந்த பீடத்திலிருந்து எழுந்து நின்றான். அவனுடைய படபடப்பை பார்த்து தாயும் எழுந்தாள். என்னுடைய மனத்தை விரோதிகள் யாரும் கெடுக்கவில்லை. என்னை சிம்மாசனம் ஏற விரும்புகிறவர்கள் என் விரோதிகளா? எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க முன்வந்திருப்பவர்கள் என் விரோதிகளா? ஒரு நாளும் இல்லை. உண்மையில் என் ஜென்ம விரோதியார் என்னை பெற்றவளாகிய நீதான் என்று மதுராந்தகன் கூவினான்.
2: ஆத்திர மிகுதியால் அந்தச் சமயம் அவன் மரியாதையை மறந்தான். சின்ன பழுவேட்டரையர் நல்ல வார்த்தைகளினால் அன்னையின் மனத்தை மாற்றும்படி சொல்லியிருந்ததை மறந்து வசைமாறி பொழிந்தான்.
0: ஆம், நீதான் என் ஜென்ம சத்ரு, வேறு யாரும் இல்லை. நீயும் ஒரு தாயா, நீயும் ஒரு ஸ்திரீயா. உலகத்தில் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் உரிமைக்காக படாத பாடுபடுவார்கள். கதைகளிலும் காவியங்கள்

0: பாடல்களிலும் கேட்டிருக்கிறேன், வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன். அன்னையின் இயல்புக்கே மாறான இயல்புடைய நீ மானிட ஸ்ரீதானா அல்லது மனிதப்பெண் உருக்கொண்ட அரக்கியா? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நீ எதற்காக இந்த பெரும் துரோகத்தை எனக்கு செய்கிறாய்? எல்லாவித நியாயங்களினாலும் எனக்கு சேரவேண்டிய ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருவனுக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன ஸ்ரத்தை? என் தந்தையின் விருப்பம் என்று சொல்லுகிறாய், அவருக்கு நீ வாக்கு கொடுத்ததாக சொல்லுகிறாய், அதற்கெல்லாம் அட்டாட்சி என்ன? நான் நம்பவில்லை. எனக்கு யாரோ துர்போதனை செய்து விட்டதாக சொல்லுகிறாய்? இல்லவே இல்லை. உனக்குத்தான் யாரோ துர்போதனை செய்து உன் மனத்தைத்தான் கெடுத்து விட்டுகிறார்கள். தாயை மகனுக்கு விரோதியாக்கியிருக்கிறார்கள். நியாயமாக எனக்கு உரிய சோழ சிங்காசனத்தை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ சொன்னாலும் விடமாட்டேன். சிவபதம் அடைந்த என் தந்தையே திரும்பி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னுடையது. இந்த பழமையான சிங்காசனம் எனக்குரியது. கரிகால் பெருவளத்தான் அணிந்திருந்த மணிமகுடம் எனக்குரியது. அவற்றை நான் அடைந்தே தீருவேன். இதோ என் கழுத்தில் போட்டிருக்கும் ருத்ராட்ச மாலை நீ எனக்கு அளித்தது. தாய் என்ற மரியாதைக்காக இத்தனை நாளும் இதை தரித்திருந்தேன். என்னை பேடியாக்கி நாடு நகரமெல்லாம் நகைக்கும்படி செய்த இந்த ருத்ராட்ச மாலையை இதோ இந்த கணமே கடற்றி எறிகிறேன். நீயே அதை வைத்துக் கொள்ளலாம். இவ்விதம் பித்தம் பிடித்தவனைப் போல பிதற்றிவிட்டு மதுராந்தகன் தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை அவசரமாக கழற்ற முயன்றான். கழற்ற முடியாமல் அதை அறுக்க முயன்றான். ஆனால் கழுத்து நெறிந்ததே தவிர மாலை அப்படியே இருந்தது. மதுராந்தகன் அழகிய தோற்றமுடையவன். சுந்தர சோழரின் புதல்வர்களைக் காட்டிலும் அழகன் என்று சொல்லலாம். அவர்களிடம் இல்லாத பெண் தன்மையின் வசீகரமான சாயல் அவன் முகத்தில் பொலிந்தது. அத்தகைய களை பொருந்திய அவன் முகம் கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் இப்போது விகாரமடைந்து காட்டியது. அதை காணச் சகியாமல் செம்பியன் மாதேவி கண்களை மூடிக்கொண்டாள். அவன் சத்தமிட்டு ஓய்ந்த பிறகு தன் கண்களை திறந்து பார்த்தாள். குரலின் சாந்தத்தில் சிறிதும் மாறுதல் இல்லாமல்,
1: மகனே, சற்று அமைதியாயிரு. நான் வஞ்சக அரக்கியாகவே இருந்தாலும் என் வார்த்தைகளை சற்று செவி சாய்த்து கேள்
0: என்றாள். மதுராந்தகன் அந்த குரலை கேட்டு சிறிது அடங்கினான். நன்றாய் கேட்கிறேன், கேட்க மாட்டேன் என்று மறுக்கவில்லையே என்றான்.
1: தாயின் இயல்பை குறித்து நீ குறிப்பிட்டாய். பொல்லாத அரக்கியாயிருந்தாலும் தன் குழந்தைக்கு துரோகம் செய்ய மாட்டாள். துஷ்ட மிருகங்களும் தங்கள் குட்டிகளை மற்ற துஷ்ட மிருகங்களிடமிருந்து காப்பாற்ற முயல்கின்றன. அதுபோலவேதான் நானும் உன்னை காப்பாற்ற முயல்கிறேன். நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் என்று நான் சொல்லுவதற்கு முன்னே கூறியதைத் தவிர வேறு காரணமும் இருக்கிறது. ராஜ்ய ஆசையினால் உன் உயிருக்கே ஆபத்து வரும். பெற்று வளர்த்த தாய் தன் மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் குற்றமுண்டா? நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டால் சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கு எதிரியாவாய். ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் வீரோதி வீரர்கள். நீயோ ஆயுதம் எடுத்து அறியாதவன். சோழ நாட்டு சைன்யம் முழுவதும் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் கட்சியிலேயே இருக்கும். படைத்தலைவர்களும் அவர்களுக்கு சார்பாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்து நாடுகளிலும் அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். உனக்கு துணைவர்கள் யார்? யாரை நம்பி நீ அவர்களுடன் போர் தொடங்குவாய்? மகனே, சில நாளாக வானத்தில் தூமகேது தோன்றியிருப்பதை நீ அறிவாய். கண்ட உண்மை, வால் நட்சத்திரம் வானில் தோன்றினால் அரச குலத்தினர் உயிருக்கு அபாயம் என்பது உலகம் கண்ட உண்மை. அப்படி நேரும் விபத்து உனக்கு நேராமல் இருக்க வேண்டுமே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன். குழந்தாய், என் ஏக புதல்வன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது தவறா? அது உனக்கு நான் இழைக்கும் துரோகமா?
0: இந்த வார்த்தைகளினால் மதுராந்தகனுடைய ஆத்திரம் சிறிது தணிந்தது. அவன் உள்ளம் கனிவடைந்தது. அன்னையே, மன்னியுங்கள். தங்களுடைய கவலை இதுதான் என்று முன்னமே சொல்லியிருக்கலாமே. ஒரு நொடியில் தங்கள் கவலையை தீர்த்திருப்பேனே. நான் அப்படியொன்றும் துணைவர்கள் இல்லாத அனாதையல்ல. சோழ சாம்ராஜ்யத்தில் எனக்கு செல்வாக்கு வாய்ந்த சிற்றரசர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் என் பக்கம் இருக்கிறார்கள். பழுவேட்டரையர்கள் என் கட்சியில் இருக்கிறார்கள். கடம்பூர் சம்புவரையர் என் பக்கம் இருக்கிறார். தங்கள் சகோதரரும் என் மாமனுமான மழவரையரும் என் கட்சியில் இருக்கிறார். மற்றும் நீல தங்கரையாரும் இரட்டைக்குடை ராஜாளியாரும்

0: கோயம்புத்தூர் பெருங்கிழாரும் பூரண பலத்துடன் என்னை ஆதரிக்கிறார்கள். என்னை ஆதரித்து நிற்பதாக சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள்.
1: மகனே, இவர்கள் செய்து கொடுக்கும் சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் உண்மையுடன் நடப்பதாக இவர்கள் ஒரு காலத்தில் சத்தியம் செய்து கொடுத்தார்கள். அவர்கள் உனக்கு உண்மையாக நடப்பார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். இவர்களிடம் உள்ள சைன்யம் வெகு சொற்பம் என்பது உனக்கு தெரியாதா? வடக்கே உள்ள சைன்யம் ஆதித்த கரிகாலனுடைய தலைமையில் இருக்கிறது. தென் திசை சேனையோ கொடும்பாளூர் வேளாரின் தலைமையில் இருக்கிறது.
0: தாயே, என் கட்சியை ஆதரிக்கும் சிற்றரசர்கள் எந்த நேரத்திலும் தலைக்கு 10,000 வீரர்களை சேர்த்து கொண்டு வரக்கூடியவர்கள்.
1: சைன்யம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களை பற்றி என்ன? சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் என்பது உனக்கு தெரியாதா? இன்றைக்கு நீயே பார்த்தாய், இந்த பழையாறை நகருக்கு இன்று அருள்மொழிவர்மனோ ஆதித்த கரிகாலனோ வந்திருந்தால் மக்கள் எப்படி திரண்டு கூடி வரவேற்றிருப்பார்கள்? இந்த ஊர் மக்கள் ஒரு காலத்தில் உன்னிடமும் அன்புடனேதான் இருந்தார்கள். பழுவேட்டரையர்களுடன் நீ உறவு பூண்டதிலிருந்து உன்னை மக்கள் வெறுக்கவே தொடங்கிவிட்டார்கள்.

0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: மற்றவர்களால தான் தனக்கு எல்லா துன்பமும் வருதுன்னு தப்பு கணக்கு போடுறான் மனுஷன். அதாவது புறப்பகை தான் தனக்கு எதிரா செயற்படுதுன்னு நினைக்கிறான். ஆனா தன்னுள்ளே இருந்தபடி ஆட்டி வைக்கிற அகப்பகையை பத்தி சிந்திப்பதே இல்லை. பிறக்கும் போதே ஆசையும் பிறந்துடுது. தன்னிடம் இல்லாததாக நினைப்பதாலே பிற பொருள்களின் மீது நாட்டம். இத காமம்னு சொல்லுவாங்க. அகப்பகைகள் 6 இது முதலாவது. அடுத்தது குரோதம். ஆசை தடப்படும் போது, அதாவது ஆசைப்பட்ட பொருள் கிட்டாத போது இது சீறிக்கிட்டு வரும். இந்த நிலையில பிறரிடம் இருப்பது தனக்கு வேணும், தன்னிடம் அது இருந்தாலும் அவருடைய பொருளும் தனக்கு வேணுங்கிற பேராசை. இத லோபம்னு குறிப்பிடுவாங்க. அடுத்த நிலை வேணும் வேணும்னு அலைஞ்சது போக கையில இருப்பதை பறிகொடுத்துட்ட மாதிரி கலங்குறது. இதைத்தான் மோகம்னு சொல்லுவாங்க. இந்த நிலையிலையும் தன் போக்குல ஏதோ சரியில்லைன்னு உணராம எப்படியும் மற்றவங்களை விட தான் உயர்ந்தவங்கிற கர்வத்தோட தெரிவது மதம். இந்த 5 கூறுகளின் நஞ்சை உள்ளடக்கின கொடுக்கு தான் பொறாம. இத மாத்சரியம்னு சொல்லுவாங்க. விழுப்பேற்றின் அஹ்தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பேறுகளிலேயே மிக உயர்ந்தது பொறாம இல்லாதிருப்பது என்கிறார் திருவள்ளுவர். நேர்களே, இந்த 6 வகை பகைகளும் மதுராந்தகரை மாறி மாறி தாக்கி வர்றதை கவனிச்சுக்கிட்டு வர்றோம். இப்போ இந்த கட்டத்துல செம்பியன் மாதேவியின் முன்னிலையில மேலோங்கி இருப்பது குரோதம். அன்னையின் இயல்புக்கே மாறாக மகனின் ஆசைக்கு தடையாக நிற்கிறாங்க. யார நம்பி ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் எதிர்ப்பாய்? இதை கேட்டுட்டு என் ஏக புதல்வன் உயிரோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுவது தவறா? அது உனக்கு இழைக்கும் துரோகமானு கேட்கிறாங்க. இது அவனுடைய ஆத்திரத்தை கொஞ்சம் தணிக்குது. இருந்தாலும் அரசுரிமை வெறிய மூட்டி இருந்த பழுவேட்டரையர்களே இப்போ அதை கட்டுக்குள்ள வைக்க கஷ்டப்படுறாங்க. இந்த மூதாட்டி பாவம் என்ன செய்ய முடியும்? சிவபக்தி ஆகிய கங்கை நதி மனத்தை நெகிழ்விக்கிற தொடர். பேற்றை தவம் சற்றும் இல்லா என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா? செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அருணகிரிநாதரின் கந்தர் அலங்கார பாடலை நினைவுபடுத்து. மாயை என்கிற சேற்ற பூசிக்கிட்ட மனிதன் அதை கழுவிக்க என் பெருமான் தம் சடையில கங்கையை வச்சிருக்கார்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:30.

0: அன்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மாளிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மாளிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று இனிதே நடைபெற்றது.
7: அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் கின்னஸ் சாதனை படைத்த லக்ஷ்மண் சுருதி இன்னிசை குழுவில் பிரம்மாண்ட இன்னிசை கச்சேரி நடைபெறுகிறது.
8: உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பது திருப்பணிக்குழு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஆதிரங்கம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நடிகை ராதிகா அவர்களுடைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக துல்லியமாக நடித்து தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் அனைத்து திரையுலக ரசிகர்களையும் தன்னுடைய அசாத்திய நடிப்பு திறனால் கட்டி போட்டவர் நடிகை ராதிகா. அவருடைய பாடல்களை இன்று கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் இந்த பிள்ளை நிலா திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில். இந்த பாடலில் வந்து எஸ் ஜானகி அவங்க வந்து ஒரு ஹம்மிங் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹம்மிங் கேட்குறதுக்காகவே இந்த பாடலை அதிக முறை வந்து நம்ம ப்ளே பண்ணி கேட்டிருப்போம். இப்போ அந்த பாட்டை கேட்டுட்டு வரலாம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: ஃப்ரீ ஃப்ரீ
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேர்களே, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம்.
2: ஃப்ரீ ஃப்ரீ
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
3: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: வாருங்கள், வரவேற்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 9:38:34. இனிமையான பொழுது இசை தீன் சின்னம் இரவு, இதமான காணங்களோடு இது இசை ஊஞ்சு. இந்த நிகழ்ச்சியில் நடிகை ராதிகா அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நடிகை ராதிகா அவர்களுடைய பாடல்கள் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பாடலை நிச்சயமாக கடந்து செல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பாடல், எல்லோருமே கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். என்ன பாடல்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்
2: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி
4: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: இது இசையலைகளின் நூற்று காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். நேர்களை, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
5: குளுகுளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடைய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: இது இசை அலைகளின் ஊற்று காரைக்கால் பண்பலை 100.3. இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நடிகை ராதிகா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்திய திரைத்துறையில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த பன்முகத்தன்மை கொண்ட நடிப்பு சிகரம்னு சொல்லலாம். 1970களின் இறுதியில் தொடங்கி இன்று வரை பல தசாப்தங்களை கடந்து அவர் தன்னுடைய நடிப்பு திறமையால் ரசிகர்களை கவர்ந்து இழுத்திருக்கிறார். அவருடைய பாடலில் இந்த பாடல் மிகவும் முக்கியமான ஒரு பாடல். இரண்டு கதாநாயகிகளில் ஒருவராக போட்டி போட்டு மிகவும் சிறப்பாக அவருடைய நடிப்பு திறனை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். இந்த பாடல் கேட்கவும் அவ்வளவு அருமையாக இருக்கும், கேட்டு ரசிக்கலாம்.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
4: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நடிகை ராதிகா அவர்களுடைய பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வருகிறது சிப்பிக்குள் முத்து. இந்த திரைப்படத்திலிருந்து

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல், உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்.
0: நேரம் 9:55. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
7: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
6: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
9: सुनो सुनो, एक परिवार की कहानी. डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
10: तुम रिपोर्ट्स लाई हो ना?
11: नहीं, मुझे लगा तुम लाए हो.
10: तुम हो ही भुलक्कड़.
11: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
9: लड़िए मत, जानिए आभा के बारे में.
11: आभा?
9: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
12: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
13: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
14: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
15: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: வணக்கம். மானுட உடம்பின் மகத்துவத்தை மனித மனதில் பதிய வைத்தவர் திருமூலர். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்புக்கு உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்பது திருமூலரது வாக்கு. இதோடு நின்றுவிடாமல் நமது உடம்பே கோயில் என்றும் உயிரே கடவுள் என்றும் குறிப்பிடுகின்றார். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காலாமணி விளக்கே என்னும் திருமந்திர பாடல் மூலம் விளக்குகின்றார். கோபுரம் என்னும் சொல் கோயிலின் நுழைவு வாயிலை குறிக்கும். நாம் கோயிலுக்குள் நுழைந்தவுடனோ அல்லது நுழைவதற்கு முன்போ கோபுரத்தை வணங்குதல் வேண்டும். கோபுரத்தை வணங்குவதன் மூலம் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிட்டும். கோபுரம் என்பது இறைவனின் பாதமே என்று சாத்திரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இறைவனின் பாத தரிசனம் கிடைக்கும் போது நமக்கு வேறு என்ன வேண்டும்? தூரத்தில் இருந்தும் கடவுளின் பாதங்களை தரிசனம் செய்யலாம். இறைவனின் அருள் மிக உயர்ந்தது, அதனால்தான் கோபுரமும் மிக உயர்ந்து நிற்கிறது. கோபுரத்தின் பெருமையை காண வேண்டாமோ, இரு கண்ணிருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் என்று பாபநாசம் சிவம் போற்றுகின்றார். ஒருவரால் கோயிலுக்குள் நுழைந்து அங்குள்ள இறைவன் இறைவியை தரிசனம் செய்ய முடியாவிட்டால் கோபுரத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது மரபு. கோபுரத்தில் ஒரு சிறிய மூர்த்தி இருக்கும், இதுவே விமான மூர்த்தி. இது கருவறையில் உள்ள மூல விக்கிரகத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. அதனால் கருவறையில் தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்கள் கோபுரம், விமானம் அல்லது ஆலய சிகரத்தை பார்த்து தரிசிக்க முடியும். ஆகம விதிப்படி கோயில் அமைக்கப்பெற்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் கோயில்களில் உள்ள கோபுரங்களின் மேல் தங்கம் அல்லது செம்பினால் செய்யப்பட்ட கலசங்களின் கூர்முனை வழியாக ஆகாயத்தில் உள்ள உயிர் சக்தியை நம் உடல் பெறுவதால் புத்துணர்ச்சி, புது உணர்வு, உள்ளத்தில் ஆன்மீக ஈர்ப்பு, நோய் இன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றை நாம் அடைகின்றோம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். காலையில் கோபுர தரிசனம் செய்தால் நோய் நீங்கும். மதியம் தரிசனம் செய்தால் செல்வ வளம் பெருகும். மாலையில் தரிசனம் செய்தால் பாவங்கள் விலகும். இரவு தரிசனம் செய்தால் வீடு பேறு கிடைக்கும். கோபுர கலசங்களின் உள்ளே வைக்கப்பட்டுள்ள தானியங்கள், உலோகங்கள் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியினை கலசங்களுக்கு கொடுக்கின்றன. நெல், கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சோளம், சாமை, எல் ஆகியவற்றை கலசங்களின் உள்ளே வைத்துள்ளார்கள். குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக வைப்பார்கள். காரணம், வரகு மின்னலை தாங்கும் அதீத ஆற்றலை பெற்றுள்ளது என்று கூறுவர். கோபுரம் மின்னல் தாக்கத்திலிருந்து ஊரை பாதுகாக்கிறது. எனவே கோபுரத்தை தரிசிப்போம், கோடி புண்ணியங்களை பெறுவோம். நன்றி.
0: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
3: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: மனதூரம் இசை எளிதும் துர்மிது காரைக்கால் 100.3 பண்பலை. பண்பலையோடு இணைந்து இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. காலத்தால் அழியாத காவிய கானங்கள் உலாவரும் இரவும் மலரும்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவி.
2: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
1: ஏசி, எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய கானங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கும் பாடல் பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் இசை பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில் 1001 திரைப்படத்திலிருந்து.

0: தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆர்கேஜினை மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்,
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
4: சுத்தமான பசு நெய்ங்கிறதால

0: ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய்
2: ACLED TV, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
3: டபுள் டோர் வாட்ரூம் ஃப்ரீ.
2: மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ்.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
5: குளு குளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: இசைத்தட்டுகளின் ஓசையிலே உயிர் பெற்ற ராகம் இது. இளமை பருவத்தின் பக்கங்களை மெல்ல திறக்கும் தேய்ந்தாலும் குறையாத தேன் சுவை பாடல்கள் இது. இரவும் மலரும் இது தங்க சுரங்கம்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நினைவிருக்கட்டும் நேர்களே, நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல்.

0: கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
3: ஏசி எல்இடி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
4: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
3: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: நேரம் 10 மணி.

0: கமகமமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: நேரம் 10:15, 32 நொடி. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இரவும் மலரும் வார்த்தைகளில் காதலும் இசையில் ஜீவனும் கலந்து மௌனமான இரவுகளுக்குள் தாளாட்டுள் பாடுதே நெஞ்ச கூட்டில் என்றும் அழியாத கோலங்களாய் காவிய கானங்கள். பி பி ஸ்ரீனிவாஸ் எல்ஆர் ஈஸ்வரியின் குரல்களில் ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில்

0: எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: நேர்களே, நாளை இரவு நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜ் ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜ் ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
3: குளு குளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: ஃப்ரீ ஃப்ரீ
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
5: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
5: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
10: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
1: இறைச்சல்கள் இல்லாத தனிமையின் இனிமை, பழைய வரிகளில் கரையும் இதயத்தின் பாரம், இசை என்ற பெயரில் வாழும் காலப்பெட்டகம், இரவும் மலரும். அட்மைவா திரைப்படத்தில் TM சௌந்தரராஜன் P சுசிலா இணைந்து பாடிய பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், வரிகள் வாலி.

0: ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை மே 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர்.

0: நேரம் 10:25 39 இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 இரவும் மலரும். மழைக்கால இரவில் மெல்ல ஒலிக்கும் பழைய பாடல் மனதின் ஆழத்தில் தூங்கும் நினைவுகளை எழுப்பும் வார்த்தை வடிவில் நெஞ்சத்தி தொடும் மாயம் அது.
1: நீயே தான் எனக்கு மனவாட்டி

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன்.

0: சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.

0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீனைட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் 100.3. நேரம் 10:30. காற்றலைகளில் மிதந்து வரும் கானங்கள், காலங்கள் கடந்தும் நெஞ்சில் கேட்கும் அமைதி, மறக்க முடியாத நினைவுகளின் பெட்டகமாய் இது.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: இது இரவும் மலரும் அர்த்தமற்ற வரிகளுக்கு நடுவே தவிக்கும் இன்றைய காதுகளுக்கு அர்த்தமுள்ள பழைய வரிகள்தான் ஆக்சிஜன். இசையின் இலக்கணத்தை எழுதி காட்டிய காவியங்கள் அவை.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டும்.
0: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினால்
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோம்.

0: ஒரு ஆர்கேஜினை
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜினை
0: நேயர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கவிதையாய் மலர்ந்த காலம், மடி மீது தலை வைத்து கேட்கும் தாயின் தாளாட்டு, பழைய பாடல்கள் என்றும் அழியாத பொக்கிசம்.

0: நேயர்களுக்கு மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் ஃப்ரீ ஃப்ரீ.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
1: ஏசி எல்இடி டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் வாங்குவோருக்கு
2: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில். இச்சலுகை May 30, 31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
2: வாருங்கள், வரவேற்கிறது
1: மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: திருப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி

நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சேரும் பயிற்சியில் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். பயிற்சியோடு மாதாந்திர உதவித்தொகையாக 1000 ரூபாய், இலவச சீருடைகள், புத்தகங்கள், ஐடி கார்டு மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுகின்றது. ஆண் பெண் இரு பாலினத்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விரும்புவோர் நேரில் சென்றோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ https://www.centakpuducherry.in/iti-admission/allathu.https://labor.py.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். நேரம் 10:45:29. துக்கத்தின் போதெல்லாம் தாயாக மாறும் இசை அழுகையை புன்னகையாய் மாற்றும் வித்தை அறிந்தது. வார்த்தைகளால் நெய்யப்பட்ட ஆன்மாவின் போர்வை இது.

நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க். நேயர்களே, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விருப்பமுள்ள நேயர்கள் தங்களுடைய விருப்பத்தை கடிதம் மூலமாக நிலைய முகவரிக்கு 31 அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, நேரு நகர், காரைக்கால் 609605. இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். காலத்தால் அழியாத காவிய கானங்கள் இடம்பெறும் நேரம் இது. காலத்தின் ஓட்டத்தில் நாம் தான் வயதாகி போகிறோம். ஆனால் அந்த பழைய பாடல்கள் இன்னும் இளமையாகவே இருக்கின்றன. நினைவுகளின் நதியில் என்றும் வற்றாத ஜீவ நதிகளாய்.

0: ஃப்ரீ ஃப்ரீ
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
0: ஏசி எல்இடி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குவோருக்கு
1: டபுள் டோர் வார்ட்ரோப் ஃப்ரீ.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இச்சலுகை May 30-31 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: வாருங்கள், வரவேற்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இது இரவும் வளரும். மறைந்து போன மனிதர்களின் குரல்கள் இன்னும் கேட்கும். மண்ணை விட்டு பிரிந்தாலும் இசையாய் வாழ்கிறார்கள். மரணத்தை வென்ற மனிதர்களின் அழியாத சாட்சிகளாய் இந்த காவிய கானங்கள்.
1: உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் ஆசை கொண்டே

பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இரவும் மலரும். காலத்தால் அறியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்தோம்.

நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் 11 மணி. இனி வளம் வருகிறது.

நாற்றலியில் நாளை. நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். நாளை காலை ஒளிபரப்பில் 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுவன் எம் மாதேஷ், 7:00 திருவாரூர் ரெயின்ஹா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். நாளை காலை 7:30 காலை காம்போ நிகழ்ச்சியின் இடையே சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனேனன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VP கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி ஊட்டி. நாளை காலை 10:00 சொல்லரங்கம், 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, நாளை பகல் 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட பாடல்கள் உலாவரும் நேரம், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, நாளை பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் ஹுசைனியா அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 3:00 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் LSE லைக் ஷேர் கமெண்ட், 3:30 LSE தொடரும், 4:00 மனம் விழுதே பங்கேற்கும் நேயர் சிதம்பரம் செல்லப்பா என்கிற அஜய் தமிழரசன் அவர்கள், நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸின் நண்பேண்டா, மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்று மேலை, 6:00 பன்னிசி, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். நாளை மாலை 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேகலாவுதீன் அவர்கள், 6:45 இசைத்துறிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் விவசாயத்தில் இயந்திரங்களின் பயன்பாடு, காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு ஜி ஆனந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை 8:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் காரைக்கால் அரியரணா அரசு கலை மற்றும்

0: ensure the higher standards and protocols of evaluation. It said students who may have queries may reach out to the CBSE telecounseling helpline 1-800-118-004 and through email at resultcbse2026@cbseshiksha.in. In IPL cricket, chasing a target of 215 runs set by Rajasthan Royal, Gujarat Titans were 185 for 2 in 15.5 overs. And that is the end of this news bulletin.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. வாழ்வின் மிகப்பெரிய பெருமை ஒருபோதும் விழாமல் இருப்பதில்லை. ஒவ்வொரு முறை விழும் போதும் மீண்டும் எழுவதில்தான் இருக்கிறது. நெல்சன் மண்டேலாவின் பொன்மொழி இது. நேயர்களே, இத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலை